எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: SMOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவாக ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசிலாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுவோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்டேன்?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பு எல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாருங்க, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வரா.
1: சரிடா.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்த வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முழுக்கும் எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாதம் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? என்ன அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் அங்க வேண்டாம். என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லு. மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்னல. இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடர்ந்து விட்டுறேன்மா.
0: என்னமா எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா. போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water. Mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி நானும் அவங்க கலெக்ஷன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னே உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாயன்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னா குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னா இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்கிறது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு,

0: ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில், சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையலை நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு இறை வணக்கத்துல மூன்றாவது குறளை பார்ப்போம். இந்த குறள்ல அவர் சொல்லுகின்றார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அப்ப நீண்ட காலம் ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கின்றார். ஏன் என்று சொன்னால் நம்முடைய இந்திய நாடு மிக பழமையான கலாச்சாரத்தை கொண்டது. நம்முடைய பண்பாடு 1000 ஆண்டுகளுக்கும் ஏற்பட்டது என்று பார்க்கின்றோம். உலகிற்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த நாடு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய இந்திய பண்பாட்டை பற்றி சொல்ல வந்த வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார், நாம் இறை நம்பிக்கையிலே தோய்ந்தவர்கள். நம்முடைய நாட்டிலே எல்லா மதங்களுக்கும் வரவேற்பு இருக்கின்றது, கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த கடவுளை போற்றவில்லை என்று சொன்னால் பயனில்லை என்ற எண்ணமும் இருக்கிறது. அதனால தான் ஒரு சிறு குழந்தைக்கு கூட நம்முடைய வீட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சாமி காப்பாற்று என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை சின்னதாக இருக்கும்போது கூட இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான், இறைவனுடைய துணை நமக்கு இருந்தது என்று சொன்னா எல்லாவற்றையும் வென்று விடலாம் என்கிற அந்த எண்ணத்தை சின்ன வயசிலேயே அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லி தருகின்றார். சின்ன சின்ன வேண்டுதல்களை, சின்ன சின்ன பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுக்கின்றார். ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப அந்த கோவில்களுக்கு போவது, இறைவனை வணங்குவது, இவையெல்லாம் இயல்பாகவே நம்முடைய ரத்தத்தில, நம்முடைய மரபு அணுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீன்ஸ்ல அப்படியே போய் தோய்ந்து போய்விட்டன என்று நம்ம பார்க்கின்றோம். அப்ப அந்த கோவிலை பார்த்தோம். அதனாலதான் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று கூட ஒரு பழமொழி நம்முடைய தமிழில் இருக்கின்றது. அப்ப அந்த மக்கள் எங்க இருந்தாலும் அங்கே ஒரு கோவில் இருக்க வேண்டும், அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்த கோவிலில் போய் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய மனதை சுத்தப்படுத்தும். மனது சுத்தமாயிற்று என்று சொன்னால் அங்கே மக்கள் சுத்தமாகின்றார்கள். மக்கள் சுத்தமானார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் சுத்தமாகிறது. ஊர் சுத்தமாயிற்று என்று சொன்னால் அந்த நாடே சுத்தமாகும் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் பாரதி கூட சொன்னான், துணி வெளுக்க சாயம் உண்டு முத்துமாறி, மனம் வெளுக்க சாயம் இல்லையே என்று சொன்னான். அப்ப அந்த மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருப்பதுதான் அடிப்படை தேவை என்பதைத்தான் இந்த குறள்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். மலர் மிசை ஏகினான், மெல்லிய அழகிய மலரிலே, மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த மலருடைய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய, ஏனென்று சொன்னா இறைவன் நமக்கு தந்தை என்று சொல்கின்றோம். நமக்கு என்ன கோபம் வந்தாலும், குறைகள் வந்தாலும் எப்படி நம்ம பெற்றோர்களிடம் போய் சொன்னோம் என்று சொன்னா அவர்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்பார்கள். நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் அடுத்த வினாடி நம்முடைய தாய், நம்ம அம்மா என்று சொன்னா என்ன வேண்டும் என்று கேட்பார். அங்கே பழி வாங்குவதோ, கோபதாபங்களோ, வெறுப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. தன் குழந்தை என்ன செய்தாலும் மன்னித்து அரவணைக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் வந்து நாம் என்ன சொல்கின்றோம், இறைவனுடைய இடத்திலே இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம். அப்ப அந்த இறைவன் அந்த பெற்றோர்களை விட மேலானவனாக இருக்கின்றான். அப்ப அந்த இறைவன் வந்து ரொம்ப மென்மையானவன். நம்ம எவ்வளவுதான் கோபப்பட்டாலும், இல்ல நம்ம பெரிய ஒரு லிஸ்ட், இது வேண்டும் அது வேண்டும் என்று நம்முடைய ஆசைகளை எல்லாம் ஒரு 400 பக்கம் நோட்ல எழுதி கொடுத்தால் கூட இறைவன் நம்மோடு கோபித்துக் கொள்வதில்லை. நம்ம ஏற்றுக்கொள்கின்றான். நமக்கு எது தேவை என்பதை பார்த்து கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட மலரை போன்ற மெல்லிய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய நல்ல வழிகளை, அந்த இறைவனுடைய பாதையை பின்பற்றி நடந்தார்கள் என்று சொன்னால், மானடி பெருமை மிக்க அந்த இறைவனுடைய அடியை சேர்ந்தார்கள் என்று சொன்னால், பின்பற்றினார்கள் என்று சொன்னால், வணங்கினார்கள் என்று சொன்னால், நிலமிசை இந்த பூமியின் மேலே நீடு வாழ்வார். அப்ப அந்த மக்கள் நெடுநாட்கள் வாழ்வார்கள். எப்படி நன்னாட்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால், நான் சொன்னேன் மனம் சுத்தமாகிவிடும் என்று. மனம் சுத்தமாகி விட்டது என்று சொன்னா நமக்கு பிளட் பிரஷர் வரப்போறது இல்ல, டயபெட்டிஸ் வரப்போறது இல்ல, எந்த வியாதியும் வரப்போவதில்ல. அப்ப எந்த வியாதியும் வரவில்லை என்று சொன்னால் 100 ஆண்டு வாழ்வது உறுதிதானே. அப்போ அப்படிப்பட்ட நல்ல ஒரு வைரமான ஒரு கருத்தை, ஆரோக்கியமான ஒரு கருத்தை தான் இந்த குரல்ல வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்க இதை பற்றி நினைத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு சிறப்பானது என்பது உங்களுக்கே புரியும். நன்றி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்பலாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி வாங்க.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே,

0: அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறது இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை, மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அப்போ நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்குள்ளே என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோடு சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அப்போ நாம் ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்குள்ளேயும் மனசில் ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல் உறவு வந்து வளரும். அப்போ அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகளில், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரி தான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கி கொள்கிற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவாக அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும்போது அதிலிருந்து நம்ம ஒரு படிப்பினையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில் சகஜம்தான். அவைகளிலிருந்து, அவைகளை நான் எப்படி உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா நம்மால் சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஆனால் அந்த விஷயத்தை, நடக்கக்கூடிய சம்பவங்களை, ஓகே நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, சரி இவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்கு, ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோட சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது, நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வெக்ட் பண்ணார். அப்போ அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்போ அதை வந்து எல்லார் முன்னாலேயும் இந்த சமுதாயத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஸோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். ரெண்டே நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் அவர் வச்சுருந்தாரு, ஒரு இடத்துல வச்சுருந்தார். அதை எடுத்துட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்தில், ஒரு பயத்தில் அதை அவன் கீழே போட்டான். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்சு அந்த முதல் பல்பு உடஞ்சி போயிடுச்சு. அப்போ அவர் ஒன்றுமே சொல்லலை. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ளே போனார். ரெண்டு நாள் அவர் சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு, நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்து அவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு, அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனையே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவர் சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும், அவனுக்கு அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மென் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெஷின்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்டம் அடையாம அவர் அந்த சூழலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். ஸோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
0: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்துல செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சனியும். நன்றி.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால, so அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasil vechi, if you just go out, it's very simple, and or love vechna, we'll definitely you know, not spoil the earth.
2: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaathal scale kodu potu aada vacha.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு தரக்கு

0: This is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசிலாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாரு. இல்ல ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பு எல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலி போல உங்களுக்கு?
4: ஆமா. நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாருங்க, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முழு பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முழுக்கும் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நான் வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? என்ன, அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் அங்க வேண்டாம். என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணு நினைச்சு பரவாயில்லமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா, இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க, கொஞ்சம் சொல்லு. மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொல்றேன். இப்ப பாரு, மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி. நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? படா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம். என்ன எடுத்துட்டு போறேன்னு
0: போறோம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: வசமே வசமே வசமே வந்து மையல் கொண்டது எண்ணிலே.
0: எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP-இன் சமுதாய வானொலி 107.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமை

0: நம்பிக்கையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
1: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனால தான் திருக்குறளை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்போ இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்லை, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்லை, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாயன்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் பொதிந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்கிறது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
2: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
1: வணக்கம். இன்றைக்கு இறை வணக்கத்துல மூன்றாவது குறளை பார்ப்போம். இந்த குறள்ல அவர் சொல்லுகின்றார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அப்ப நீண்ட காலம் ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கின்றார். ஏனென்று சொன்னால், நம்முடைய இந்திய நாடு மிக பழமையான கலாச்சாரத்தை கொண்டது, நம்முடைய பண்பாடு 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது என்று பார்க்கின்றோம். உலகிற்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த நாடு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய இந்திய பண்பாட்டை பற்றி சொல்ல வந்த வள்ளுவர் இங்கே சொல்கின்றார், நாம் இறை நம்பிக்கையிலே தோய்ந்தவர்கள். நம்முடைய நாட்டிலே எல்லா மதங்களுக்கும் வரவேற்பு இருக்கின்றது, கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த கடவுளை போற்றவில்லை என்று சொன்னால் பயனில்லை என்ற எண்ணமும் இருக்கிறது. அதனால தான் ஒரு சிறு குழந்தைக்கு கூட நம்முடைய வீட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சாமி காப்பாற்று என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை சின்னதாக இருக்கும் போது கூட இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான், இறைவனுடைய துணை நமக்கு இருந்தது என்று சொன்னால் எல்லாவற்றையும் வென்று விடலாம் என்கிற அந்த எண்ணத்தை சின்ன வயசிலேயே அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லி தருகின்றார். சின்ன சின்ன வேண்டுதல்களை, சின்ன சின்ன பிரார்த்தனைகளை சொல்லிக் கொடுக்கின்றார், ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த கோவில்களுக்கு போவது, இறைவனை வணங்குவது, இவையெல்லாம் இயல்பாகவே நம்முடைய ரத்தத்தில், நம்முடைய மரபு அணுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீன்ஸில் அப்படியே தோய்ந்து போய்விட்டன என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த கோவிலை பார்த்தோம். அதனால தான் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று கூட ஒரு பழமொழி நம்முடைய தமிழில் இருக்கின்றது. அப்போ அந்த மக்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு கோவில் இருக்க வேண்டும், அந்த ஊரில் இருக்கின்றவர்களெல்லாம் அந்த கோவிலில் போய் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய மனதை சுத்தப்படுத்தும். மனது சுத்தமாயிற்று என்று சொன்னால் அங்கே மக்கள் சுத்தமாகின்றார்கள். மக்கள் சுத்தமானார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் சுத்தமாகிறது. ஊர் சுத்தமாயிற்று என்று சொன்னால் அந்த நாடே சுத்தமாகும் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் பாரதி கூட சொன்னான், துணி வெளுக்க சாயம் உண்டு முத்துமாரி, மனம் வெளுக்க சாயம் இல்லையே என்று சொன்னான். அப்ப அந்த மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருப்பதுதான் அடிப்படை தேவை என்பதைத்தான் இந்த குறள்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். மலர் மிசை ஏகினான், மெல்லிய அழகிய மலரிலே மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த மலருடைய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய, ஏனென்று சொன்னா இறைவன் நமக்கு தந்தை என்று சொல்கின்றோம். நமக்கு என்ன கோபம் வந்தாலும், குறைகள் வந்தாலும் எப்படி நம்ம பெற்றோர்களிடம் போய் சொன்னோம் என்று சொன்னா அவர்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு கேட்பார்கள். நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் அடுத்த வினாடி நம்முடைய தாய், நம்ம அம்மா என்று சொன்னா என்ன வேண்டும் என்று கேட்பார். அங்கே பழி வாங்குவதோ கோபதாபங்களோ வெறுப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. தன் குழந்தை என்ன செய்தாலும் மன்னித்து அரவணைக்கக்கூடியவர்கள் தான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் வந்து நாம் என்ன சொல்கின்றோம், இறைவனுடைய இடத்திலே இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த இறைவன் அந்த பெற்றோர்களை விட மேலானவனாக இருக்கின்றான். அப்போ அந்த இறைவன் வந்து ரொம்ப மென்மையானவன். நம்ம எவ்வளவுதான் கோபப்பட்டாலும், இல்ல நம்ம பெரிய ஒரு லிஸ்ட் இது வேண்டும் அது வேண்டும் என்று நம்முடைய ஆசைகளை எல்லாம் ஒரு 400 பக்கம் நோட்ல எழுதி கொடுத்தால் கூட இறைவன் நம்மோடு கோபித்துக் கொள்வதில்லை. நம்ம ஏற்றுக்கொள்கின்றான். நமக்கு எது தேவை என்பதை பார்த்து கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட மலரை போன்ற மெல்லிய இயல்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய நல்ல வழிகளை, அந்த இறைவனுடைய பாதையை பின்பற்றி நடந்தார்கள் என்று சொன்னால், மானடி பெருமை மிக்க அந்த இறைவனுடைய அடியை சேர்ந்தார்கள் என்று சொன்னால், பின்பற்றினார்கள் என்று சொன்னால், வணங்கினார்கள் என்று சொன்னால், நிலமிசை இந்த பூமியின் மேலே நீடு வாழ்வார். அப்ப அந்த மக்கள் நெடுநாட்கள் வாழ்வார்கள். எப்படி நெடுநாட்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால், நான் சொன்னேன் மனம் சுத்தமாகிவிடும் என்று. மனம் சுத்தமாகி விட்டது என்று சொன்னா நமக்கு பிளட் பிரஷர் வரப்போறதில்ல, டயபெட்டிஸ் வரப்போறதில்ல, எந்த வியாதியும் வரப்போவதில்லை. அப்ப எந்த வியாதியும் வரவில்லை என்று சொன்னால் 100 வாழ்வது உறுதிதானே. அப்ப அப்படிப்பட்ட நல்ல ஒரு வைரமான ஒரு கருத்தை, ஆரோக்கியமான ஒரு கருத்தை தான் இந்த குறள்ல வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். நீங்க இதை பற்றி நினைத்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு சிறப்பானது என்பது உங்களுக்கே புரியும். நன்றி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி வாங்க.

0: எம்முபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறது இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை. மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அப்போ நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்குள்ள என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோடு சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அப்போ நாம ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது

0: மற்றவர்களுக்குள்ளேயும் மனசுல ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல்ல உறவு வந்து வளரும். அப்ப அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால இந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகள்ல, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரிதான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கிக் கொள்ற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவா அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம ஒரு படிப்பினையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில சகஜம்தான். அவைகளிலிருந்து அவைகளை நான் எப்படி உடனடியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஏன்னா நம்மால சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மால கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா. ஆனா அந்த விஷயத்த நடக்கக்கூடிய சம்பவங்களை ஓகே, நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, சரி இவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்கு, ஸோ அந்த குறைய நிவர்த்தி பண்றதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோட சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வெக்ட் பண்ணாரு. அப்ப அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்ப அதை வந்து எல்லாரும் முன்னாலேயும் இந்த சமுதாயத்துல அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஸோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. ரெண்டே நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸ்ல அவர் வச்சிருந்தாரு, ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. அதை எடுத்துட்டு வந்து அந்த பெட்டியில வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்துல, ஒரு பயத்துல அதை அவன் கீழே போட்டான். அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த முதல் பல்பு உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ள போனாரு. ரெண்டு நாள் அவர் சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்து அவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு, அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவர் சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும். அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மென் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெஷின்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்டம் அடையாம அவர் அந்த சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். சோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டு இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
0: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்தில் செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன், என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சனியும் நன்றி, வணக்கம்.

0: வரி கட்டுறது விடாதே. இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும்.

0: புள்ளி 8. வெல்கம் டு MOPCRS சார். வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹாவ் யூ ஹியர். ஸோ வி ரைட் நவ் வி ஆர் டாக்கிங் டு IG சார், டாக்டர் ரவி, IG ஆஃப் விஜிலன்ஸ் சார். ஸோ வாட் டுட் யூ டெல் அபவுட் விமென்ஸ் ரைட்ஸ்? லைக் நவ் தெர் இஸ் விமன் எம்பவர்மெண்ட், த சிட்டி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் விமன் எம்பவர்மெண்ட், வி ஆர் ஆல் சப்போர்ட்டிங் விமன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ வாட் கேன் யூ ப்ளீஸ் டாக் அபவுட் த வேரியஸ் விமன் ரைட்ஸ்?
1: பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இப்போ எல்லாமே சம உரிமை இருக்கு. ஈவன் சொத்து முதல் சம உரிமை. ஆணுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய அல்லது மூதாதைகளுடைய சொத்து அப்படிங்கிறதில்ல, பெண் குழந்தைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. இட்ஸ் அ ஈக்குவல் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பதற்காக வந்து தனி சட்டங்கள்லாம் நிறையா வந்து சிறப்பு சட்டங்கள் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். உதாரணமாக தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து செக்ஷன் 4 வந்து ரொம்ப பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு. அது ஒரு ஈவ்டீசிங் சொல்லக்கூடிய ஒரு பெண்களை கேலி செய்தால் கூட அதில் வந்து ஜெயிலில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த செக்ஷன் 4 தருகின்றது. அப்புறம் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கின்ற, அதிகமாக வேலை செய்கின்ற இடங்களில் விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தா லேபர்ஸ் தொழிலாளிகளாக வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அவர்களை அதை தடுப்பதற்காக அந்த விசாகா கமிட்டி வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கூட. அதனால் வந்து ஒர்க் பிளேஸில் இந்த ஹராஸ்மெண்ட்டை தடுக்க முடியும். அதே போல் பெண்கள் வந்து அவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்காக தகவல் தர வேண்டும். அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடாது. மூடி மறைத்து, அதாவது பயம், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குற்றத்தை நம்ம வந்து சொன்னால் நமக்கு வந்து திருமணம் நடைபெறாதா, அல்லது வேற ஏதாவது சமுதாயத்தில் நம்மளை வந்து வேற மாதிரி வேற கோணத்தில் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்து மைனர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பெயரோ அல்லது ரேப் விக்டிம்ஸோட பெயரோ பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வெளியிடக்கூடாது, அவருடைய ஃபோட்டோ கூட வெளியிட மாட்டாங்க. ஈவன் ட்ரையல் நடந்தால் கூட அது வந்து இன் கேமரா ட்ரையல்னு சொல்லுவாங்க, தனியாக அந்த பெண்கள் மட்டும் அந்த சட்ட ஆலோசகர் வல்லுநர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற ப்ரெஸ் அல்லது மீடியா அல்லது மற்றவர்கள் இருக்கக்கூடாது. அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இரவு நேரங்களில் வந்து பெண்களை வைத்திருக்கக்கூடாது என்பது உத்தரவு. ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் எந்த பெண்களையும் எந்த காவல் நிலையத்திலும் வைத்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய குற்றங்களுக்காக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியோட அனுமதியோடு கேட்டு அது பெண் காவலர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விசாரிக்க வேண்டும், அவர்களை காவல் நிலையத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது உத்தரவு. இப்படி அதேபோல் ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம் 100வது பிரிவின் கீழ் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதற்கு யாராவது முயற்சி செய்தால் அல்லது அந்த பெண்ணை கடத்தினாலோ அல்லது அந்த பெண்ணை ஒரு தனியறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலோ அந்த தருணத்தில் அந்த பெண் ஆனவள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் அந்த யார் அவர்களை பிடித்து துன்புறுத்துகின்றார்களோ அவர்களை கொல்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அதற்கு தான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்று பெயர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்கவுண்டர் எப்படி வருதுன்னா அதே அந்த 100 செக்ஷன் ஐபிசியிலிருந்து தான் அந்த உரிமையும் எங்களுக்கு வருகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு. அடுத்த அதாவது வந்து ஒரு குற்றவாளிகளை கொள்வதற்கு, அதாவது தன்னுடைய என்னுடைய உயிருக்கோ அல்லது என்னை சுற்றி இருக்கின்ற பொதுமக்களுடைய உடமைக்கோ உயிருக்கோ பங்கம் குந்தகம் விளைவிக்கின்ற தருணத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிச்சூடை பிரயோகித்து அவர்களை கொள்வதற்கு கூட உரிமை இருக்கின்றது. அதே உரிமையும் தனி மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டு. அதனால் வந்து இப்போ அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறப்போ அந்த பெண் வந்து அவனை வந்து கொலை செஞ்சிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் ஷீ கேன் கோ டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டேக்கிங் அவே தி லைஃப் ஆஃப் தி அஃபெண்டர்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொன்னது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் ஆண்களுக்கு கூட இந்த சட்டத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாய்ஸஸ் 2015 வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஏன் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியானது நம்ம எம்ஓபி வைஷ்ணவா அவங்களுடைய இந்த இதில் வந்து அருமையான முயற்சி. இது வந்து பொதுமக்களுக்கு, இந்த சென்னை சார்ந்த மக்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இட் வில் கிரியேட் அன் அவேக்கனிங் அண்ட் அவேர்னஸ் அமாங் தி விமன் அண்ட் அதர் பப்ளிக். ஸோ ஒரு வெரி குட் எஃபர்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். I really appreciate all of you and my best wishes to all of you.
0: Sir, right to private defense nu sonninga. Oru aan vandu oru penna vandu karpalikkavo illa edhaavadhu assault pannavo try panna, she can kill him appdi sonninga. Ana iduve oru pennu vandu advantage ah eduthukalam. Oru aan kitta vandu edhaavadhu revenge edukkanonaalo avana pidikkalenaalo idha try pannalam. How do ஆண்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி கேஸ்ல? அது வந்து
1: அப்படிங்க கேட்டிங்கன்னா, ஆண்கள் உங்களுக்கு வந்து ஏர்க்கிலே வந்து ஆண்கள் வந்து பிசிக்கலா வந்து வலிமை படைத்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கு. பிசிக்கலா வந்து தேர் டஃப் கம்பேர்ட் டு விமன். அப்போ வந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான இயற்கையிலேயே ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படியே வந்து பெண்கள் ஒரு துப்பாக்கி வச்சோ அல்லது வேற ஏதாவது வச்சோ ஷூட் பண்ணனால் அது போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷன், அதாவது எங்களுடைய புலன் விசாரணையில், காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். காண அதாவது வந்து இது போன்ற சம்பவங்கள் மிக மிக குறைவு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து இது போன்ற அந்த இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களுக்கு. இந்த சம்பவங்கள் மிகவும் குறைவு. இது போன்ற சம்பவங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் வந்து அது மாதிரி வரும்.
0: சார், இப்போ கூட பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா, தயங்குறாங்களா, இல்லை சேஞ்ச் இருக்கா அதில்?
1: இல்லை சேஞ்ச் இருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் இருக்கு. பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஸ்டேஷனே வர வேண்டியதில்லை, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமையே இமெயில் கொடுக்கலாம், தொலைபேசியில் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமா வந்து நீங்க அனுப்பலாம், எஸ்எம்எஸ் கொடுக்கலாம்.
0: அந்த இமெயில் ஐடி எவ்வளோ ஆக்டிவா இருக்கு சார்?
1: இமெயில் ஐடி ஆக்டிவ் தான். அது வந்து நீங்க இமெயில் ஐடி இமெயில கொடுத்தா உங்களுக்கு வந்து சிஆர் கிரியேட்டிங் ரெக்கார்ட், அது வந்து யாரும் நாளைக்கு டினை பண்ண முடியாது. ஐ ஹவ் நாட் சென்ட், ஐ ஹவ் நாட் சீன் சொல்ல முடியாது. வி ஆர் சப்போஸ் டு சி சார். ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு இமெயில் ஐடி ஒரு பப்ளிக் கிரீவன்ஸஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து எவ்ரிடே அதை வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறது தான் அன்றாடைய ஒரு பணி.
2: சார், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கு சார். இப்போ வந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் ஒருத்தர் நல்லவங்களா இருக்காங்கன்னா அந்த தப்பு பண்ணவங்க ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
1: அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து முதல்ல யாரு போறாங்களோ அவங்க தான் வந்து சரியான ஆள் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் யாரு கொடுத்தாலும் அதை வந்து முதல்ல விசாரிச்சுட்டு அது உண்மையா இருந்தா தான் வந்து எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அதனால வந்து பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை நீங்க வந்து மேல் அதிகாரிகளுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். அல்லது யூ ஹவ் ரைட் டு ஆர்கியூ வித் யுவர் ஓன் லாயர்ஸோட சப்போர்ட். அதை வந்து நீங்க ஃபர்தரா சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஜிபி, கமிஷனர் இவங்களுக்கு எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் மேல் அதிகாரிகள்.
2: தேங்க்யூ சோ மச் சார்.

0: 7.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்ல. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப்லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப்லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் அ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடல்நல நிகழ்ச்சி.
5: நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா. மனிதன் தனது கருத்து பரிமாறிக்கொள்வதற்காக உருவாகிய மொழியானது இன்று ஒரு அடையாளமாகவும் மனித வளர்ச்சிக்கான அடித்தளமாகவும் அமைந்திருக்கு. இப்படி இருக்கையில தாய்மொழியாக மட்டும் இல்லாமல் பல மொழிகளுக்கு தாயாகவும் விளங்கும் தமிழ் மொழியை கற்றுத் தேர்ந்து பட்டிமன்ற பேச்சாளர், பேராசிரியர், மகுடன் தமிழ் பேரவை நிறுவர் முனைவர் நெல்லை சுப்பையா அவர்களை இந்த நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: தமிழ் மொழி மீதான பற்று ஒருவருத்தருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சிருக்கும். அப்படி உங்களுக்கு தமிழ் மீது மொழி மீதான பற்று எப்ப ஆரம்பிச்சது சார்?
6: அதாவது நாங்க வந்து பள்ளி மாணவனா இருக்கும் போதே எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சித்திரை திருநாளுக்கும் தமிழ் வருஷ பிறப்புக்கும் ஒவ்வொரு வீடு வீடா என்ன பண்ணுவாங்கன்னா 50 ரூபா, 30 ரூபா, 100 ரூபா அப்படின்னு கலெக்ட் பண்ணி அந்த தெரு முனையில ஒரு பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு சாமியானெல்லாம் போட்டு போட்டிகள்லாம் நடத்துவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு இந்த சோப் டப்பா, அப்புறம் வந்து இந்த வெங்காய கூடை, இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ், அப்புறம் வந்து இந்த ஜாமெட்ரி பாக்ஸ், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி ஊத்தி வைக்கிற ஜக்கு தான் பெரிய முதல் பரிசுக்கே இருக்கும். அந்த இதுக்கு நாங்க ரொம்ப ஆசைப்படுவோம். அதுவும் சில நேரங்கள்ல வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே போட்டிகள்லாம் நடத்துவாங்க, இந்த கட்டுரை போட்டி, கவிதை போட்டிலாம். அது அப்போ நடத்தும் போது உடனே அவங்க ரிசல்ட் சொல்லாம ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல இருப்போம். அப்போ ஸ்கூலுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஸ்பீக்கர் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்பீக்கர்ல சொல்லுவாங்க பேச்சு போட்டியினுடைய முடிவுகள், சென்ட்ரல் இளைஞர் அணி விளையாட்டு விழா போட்டிகளினுடைய முடிவுகள் இதோ அப்படின்னு சொல்லி நம்ம பேரை சொல்லுவாங்க. அப்போ டீச்சர் வந்து நீ உருப்படவே மாட்டேன்னு திட்டிருப்பாங்க. அப்பதான் நீ எல்லாம் எங்க வர போற அப்படின்னு இருப்பாங்க. ஆனா மைக்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி முதல் பரிசு சுப்பையா அப்படின்னு உடனே கிளாஸ் எல்லாம் ஒவ்வொன்று கைத்தட்டும். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அந்த விளையாட்டு விழா போட்டிகள் நடத்துவாங்க கிராமத்துல, அந்த உரியடிக்கும் போட்டி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், சாக்கோட்டு பந்தயம், பிசிக்கலான ஆக்டிவிட்டிஸும் இருக்கும், இலக்கிய சம்பந்தப்பட்ட போட்டிகள் நடத்துவாங்க, பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பாட்டுக்கு பாட்டு போட்டி. அப்ப வந்து அந்த கேபிள் டிவிலாம் வந்த ஒரு புதுசு, அதுல எல்லாம் வின் பண்ணாக்க கேபிள் டிவிலாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஊரே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா அது வருஷம் வருஷம் இருக்கும். அப்பெல்லாம் டிவி சேனல்லாம் வராத காலம், தனியார் தொலைக்காட்சியில வராத ஒரு காலத்துல அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கு முதல் தூண்டுதலா இருந்து நான் நினைக்கிறேன்.
5: அதாவது ஊக்கம் அப்படின்றது வந்து சின்னதோ பெருசோ அது ஒரு நபரை வந்து பெருமளவு அவனை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றது வந்து நீங்க சொன்னதுல இருந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம் சார். ஒரு மொழியை கற்று தேர்ந்து அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து பேச்சு மூலியமா வெளிப்படுத்துறது அப்படின்றத முடிவு செஞ்சு ஒரு பேச்சாளரா ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவும் அந்த ஜேர்னியும் எப்படி இருந்தது சார்?
6: நான் வந்து பள்ளி மாணவனா இருக்கும் போதே பேச்சு போட்டிகள் எல்லாம் கலந்துகிட்டேன். ஒரு

0: நடந்தது. அப்பெல்லாம் டிவியில அந்த ஷோ பார்க்கும்போது எல்லாரும் குழந்தை கெட்டுவாங்க ஒவ்வொருத்தரும், ஆகா என்ன பிரமாதமா பேசுறாங்க. அப்பெல்லாம் வட்டத்துல போடுவாங்க ஏ ரமான் பாட்டு, தாயே உன் பெயர் சொல்லும் போதுன்னு அந்த வாரத்துல 10 பேர் பேசினா யார் பேசினாலும் அவனை வட்டத்துல போட்டு பெருமைப்படுத்துவாங்க. அப்போ நானும் வாய்ப்புலந்து பாத்துருக்கேன் அந்த அந்த அந்த ரியாலிட்டி ஷோ தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல வந்தது டாக் ஷோ. அதை ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளர் கூட நான் கிடையாது, எப்பமாக ஒரு நாள் பார்ப்பேன், அப்பவுமே பார்த்து டிவி ஆஃப் பண்ணிட்டு வச்சிருவேன், ஏன்னா நம்மளாம் அந்த பக்கமே போக முடியாது அப்படின்ட்டு. ஆனா அதே மாதிரி ஒரு ஊர் நிகழ்ச்சி எங்க ஊர்ல நடக்கவும் இல்லை நம்ம நேரத்துக்கு. அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு பக்கத்துல தெங்காசி குட்டாலம் பக்கத்துல ஆய்க்குடி அமர் சேவா சங்கம் நடத்துறாங்க அந்த போட்டியை, அந்த விசு சாரோட அரட்டையங்கம். அதுக்கு திருநெல்வேலியிலேருந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும், காலையில அங்க 10 மணிக்கு இருக்குன்னா வீட்டுல 8 மணிக்கே போகணும், நைட் அங்க 10 மணிக்கு முடியும்னா 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். எங்க வீட்டுல 6 மணிக்கு மேலே வெளியில விட மாட்டாங்க, பொம்பளை பிள்ளையோட சிட்ட எண்ணெய் வளர்த்தாங்க இனி ஃபுல்லா. ஆனா அப்படிப்பட்டனா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி முதல்ல நம்ம திறமைய வீட்டுல ப்ரூவ் பண்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இவெல்லாம் பேசுவோம் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க நம்பிக்கை வாங்குறதே பெரிய விஷயம், ஒழுங்கா படி போட்டு இதெல்லாம் ஒன்று சோறு போட போகுது அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் நமக்கு பிரியாணியே போடுது, அது வேற விஷயம். அப்போ அந்த மாதிரி கொத்தாளத்துக்காக போயிட்டு இருந்தப்ப 1 மணி நேரம் நான் டிராவல் பண்ணுவேன். அப்பெல்லாம் அந்த தலைப்பை பத்தி யோசிச்சாலே என் கண்ணு கலங்கிடும், அதே ஒரு கண் கலங்கல ஆடியன்ஸ் மத்தியில ஏற்படுத்தணுங்கிற அந்த வெறியோட நான் போனேன். இவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. நம்மள மாதிரி சவுத்துல ஒரு மைதானத்துக்கெல்லாம் எங்கேயோ இருக்கிற நமக்கு ஒரு பெரிய மைல்கல்லுனா இந்த நிகழ்ச்சி தான், சன் டிவில வருது. அதனால நம்ம அதை நல்லா பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட 2 மணி நேரம் கிட்டத்தட்ட போக வர 2.5 மணி நேரம் அப்படியே 1 வாரம் நடக்கும் இந்த செலெக்ஷன். ஆனா பிற்காலத்துல அதே சன் டிவி அரட்டரங்க செலெக்ஷன் கமிட்டிலே நான் ஒரு மெம்பரா வந்தேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அந்த சன் டிவில போகும்போது ரொம்ப 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தலைப்பை உள்வாங்கி பேசி விசு சார் முன்னாடி நான் பேசினேன், 4 சுத்து சுத்தினாலே குயவனோட கைப்பட்ட களிமண் அழகான மண்பானையா மாறுது, பூமி இத்தனை வருஷமா சுத்துதே நம்ம ஏன் களிமண்ணா இருக்கோம், இருக்கும்போது எருக்கம்பு கூட தராதவர்கள் எல்லாம் மறித்த பிறகு மலர் வளையம் வைக்க வருகிறார்கள், யுகம் முழுக்க யூதாசுகள் இயேசுக்களை ஏனோ காணவே முடியவில்லை அப்படின்ட்டு நான் பேசின அந்த பேச்சை பார்த்து அன்னைக்கு அந்த அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டுச்சு. அதை டிவியில வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஆனந்த விடல விசு சார் பேட்டி கொடுக்குறாரு, அதாவது ஒரு 10 வருஷம் டாக் ஷோ பண்ணவரு, வேற 2 பெரிய சேனல்ல அவர் பார்க்காத பேச்சாளர் கிடையாது. ஆனந்த விடல கேட்கிறாங்க அவர்கிட்ட, உங்களால மறக்க முடியாத ஒரு பேச்சாளர் சொல்லுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருந்தார், அவன் தான் எனக்கு ஆக்சிஜன், ஞாயிற்றுக்கிழமை சன் டிவில வருது, திங்கட்கிழமை ஆனந்த விடல ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள நடு பக்கத்துல வருது என்னை பத்தி. இங்க ரெண்டுமே ஒரு சின்ன போதையாவே இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் நான் காலேஜுக்கு எப்படி போயிருப்பேன் நீங்க யோசிச்சு பாருங்க, போகும்போது எல்லாம் திரும்பி நாலா பக்கமும் பார்த்து இந்த பாரு சுபையா போறாரு சுபையா போறாருன்னு அது ஒரு போதையாவே இருந்தது. அன்னைக்கு முடிவு பண்ண நமக்கு வந்து இனிமே இந்த மைக்ரோபாலஜி ஒத்தே வராது அப்படின்ட்டு நெல்லாரி என்னை வந்து மெரன் டெக்னாலஜி ஜீன் குளோனிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நானோ குளோ பானோ டெக்னாலஜி படி அப்படி எல்லாமோ சொன்னானுங்க. ஆனா என்னுடைய தமிழ் பேராசிரியர் சேர்ந்து நீ வந்து தமிழுக்கு வந்துரு அப்படின்ட்டாங்க. உண்மையில நான் மைக்ரோபாலஜி படிச்சிருந்தா ஒரு கையில ஒரு கிளவுஸும் வாயில ஒரு மாஸ்க் மாட்டிட்டு இன்னைக்கெல்லாம் யூவி லேப் முன்னாடி ஹெச்ஐவி கிருமி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா வந்து எனக்கு பிடித்த ஆத்மார்த்தமான தமிழை எடுத்து எம்ஏ தமிழ் எம்பில் தமிழ் டாக்டரேட் தமிழ் நான் வரப்போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அரங்கங்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் பல பேரோட பழகக்கூடிய பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நமக்கு பிடித்த ஒரு துறையில நாம இருக்கோம், நமக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு தொழிலை நம்ம பண்றோம், அதை விட ஒரு பெரிய ஆனந்தமான ஒண்ணு உலகத்துல இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் படிச்ச படிப்பு ஒண்ணா இருக்கும், பாக்குற வேலை ஒண்ணா இருக்கும், ஏன்டா அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த வேலையை விட்டு போக மாட்டாங்க கடைசி வரைக்கும், குழம்பிட்டே அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம நம்ம பிடிச்ச வேலையில இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. எனக்கு அந்த விசு சாரோட அந்த அரட்டையரங்கம் தான் எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதுல இருந்தா நம்ம ஒரு பேச்சாளரா வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு.
1: அதாவது ஒரு டைம்ல வந்து நான் செலக்ட் ஆவேனாலும் டவுட்ல போன நீங்களே வந்து ஒரு கட்டத்துல வந்து செலெக்ஷன் கமிட்டி ஹெட்டாவே வரும் வந்தது அப்படின்றது வந்து எல்லாரும் ஒரே பாட்டுல வந்து ஓபன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சினிமா பத்தி எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா நீங்க சொல்லும் போதுதான் அந்த ஜெர்னில எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஒரு பேச்சாளர் ஆகுறது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்றோம் பேசுறோன்ற மாதிரி இல்லாம அதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, நிறைய கருத்துக்களை நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றது நீங்க சொன்ன சார்.
0: அது ஒரு பாட்டுலதான் நடந்தது, ஆனா அந்த பாட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு.
1: இன்னைக்கு பேச்சுக்கலை அப்படின்றது வந்து பல பரிணாமங்கள் நடந்துருச்சு சார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதுக்கெல்லாம் அடித்தளமா இருந்த மேடை பேச்சுடைய நுணுக்கங்களா நீங்க என்னென்ன சொல்றீங்க?
0: அதாவது பேச்சு வந்து ஒரே பேச்சா இருந்தாலும் கூட அதுல பல வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கோயில்கள்ல சொற்பொழிவுக்கு போவேன், அதாவது திருப்பாவை திருவம்பாவை பேச போவேன். சிவராத்திரினா மாலையில 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுவோம், தொடர் சொற்பொழிவு பண்ணுவோம், ஒரு மண்டல சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவோம். அப்ப கோயிலுக்கு எல்லாம் போகும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா வேஸ்டி சட்டை கட்டி நெத்தியில திருநீர் பட்டையை அடிச்சுட்டு போயிடுவோம். இதாவது லைன்ஸ் கிளப்னு வைங்களேன், கோயில பொறுத்த வரைக்கும் தேவாரம் திருவாசம்னா பாட்டுல மனப்பாடமா சொல்லணும், பெரியவங்க எல்லாம் எலும்பூருக மெய்யூருக கேட்பாங்க, பெரியவங்க எல்லாம் நம்ம காலில் வச்சிருப்பாங்க, 80 வயசா இருப்பாரு, அப்பா நீ சிவபெருமான் நம்ம சிவனை கும்பிடுற சிவனை பேசுறேன்னு விடுவாங்க, நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும்.

0: வயசுக்கு. அதே இது லயன்ஸ் கிளப்புக்கு போறோம்னு வைங்களா, அவங்களுக்கு முழுக்க நகைச்சுவை தான் சொல்லணும். அங்க போயிட்டு கந்த புராணம் பெரிய புராணம்னா நமக்கு பேமெண்ட் தர மாட்டாங்க. அதனால அங்க போயிட்டு ஜோக், ஒன் அண்ட் ஒன்லி ஜோக் அவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால அப்ப என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு மாதிரி கோட் ஷூட் டை, ஏன்னா பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல நடக்கும், லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன் எல்லாம் அங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மேப் போட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி கேட்ட போட, அதுக்கு தகுந்த மாதிரி கான்செப்டோட நம்ம போகணும். இதே இது இலக்கிய கூட்டம்னா பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு, அப்புறம் திருக்குறள், இந்த மாதிரி மேற்கோளை காமிச்சு கம்பன் கழகத்துல எல்லாம் அந்த மாதிரி பேசணும் நம்ம. அதே மாதிரி அடுத்து அரசியல் கூட்டங்கள் பாத்தீங்கன்னா பல தலைவர்களுடைய பிறந்த நாட்கள் வரும். இப்ப நம்ம வந்து யாரையும் திட்டி பேச போறதில்ல, அரசியல் பேச்சாளர்னா கட்சி பேச்சாளர் கிடையாது நம்ம. ஆனா எல்லா கட்சியிலையும் நம்ம கூப்பிடுவாங்க. இப்ப காமராஜர் பிறந்த நாளுக்கும் நம்மளை கூப்பிடுவாங்க, எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கும் கூப்பிடுவாங்க, கலைஞர் பிறந்த நாளுக்கும் கூப்பிடுவாங்க. அப்பவும் பேசும்போது என்னன்னா, அந்த அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, அவங்க எவ்வளவு தூரம் பாடு அப்படின்னு சொல்லும் போது அதற்குண்டான ஒரு ஒரு ஈர்ப்பே தனி அது. அதனால பேச்சு வந்து பாக்குறதுக்கு ஒன்னா இருந்தாலும் அதுல பல பல டைமென்ஷன்ஸ் அதுல இருக்கு. அப்போ வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸோட நம்ம போகணும். இப்ப ஆன்மீக கூட்டத்துல போய் நம்ம அரசியல் பேச முடியாது, அரசியல் கூட்டத்துல போய் நம்ம ஆன்மீகம் பேச முடியாது இல்லையா. அதே மாதிரி அந்தந்த துறை சார்ந்த ஒரு சில ஈர்ப்புகள் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கூட்டங்கள்ல ஒரு சில தலைவர்கள் அவங்க சொன்ன சில விஷயங்கள், இல்ல மறந்து போன மக்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் நினைப்படுத்தினாலே நமக்கு அங்க வந்து ரசிகர்கள் நம்ம கைக்குள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி சிவங்கோயிலா இருந்தா தென்னாளுடைய சிவனையை போற்றி அப்படின்னு சில பிராண்டடான சில வார்த்தைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னாலே ஆடியன்ஸ் நம்ம கைக்குள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களுடைய பல்ஸ் பார்த்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து பேசணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் ஒரு 75% இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஓபன் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த சபையினுடைய மூடு, அந்த மனநிலை எப்படி இருக்காங்க, எந்த மனநிலையில இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து சில இடங்களை பேச போகும்போது நம்ம 10 மணிக்கு பேசுறதுக்காக நம்மளை வந்து ஸ்கூல் காலேஜ்ல கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த பசங்களை பாவம் 8:30 மணிலேருந்தே உட்கார வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. நமக்கு தெரியாது அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவன் அந்த குளவெறியோடு உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பான், இவன் இன்னும் எவ்வளவு நேரம் கொள்வானோ அப்படிங்கிறவ நம்மளை பார்த்துட்டு இருப்பான். அதனால அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து நாம வந்து ஒரு நகைச்சுவையான பேச்சாளர், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மினிமம் உத்தரவாதத்தை கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சபையை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடுறது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன்.
1: என்னதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆடியன்ஸ் யாருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமான நுணுக்கம்ன்றது நீங்க சொல்றது. அடுத்த கேள்வி என்ன, நீங்க ஒரு மேடை பேச்சாளர், அதுவும் அது மட்டும் இல்லாம பட்டிமன்ற பேச்சாளர் கூட, என்னதான் ரெண்டுமே வந்து பேச்சுக்கலையின் அடிப்படையில வந்தா கூட இது ரெண்டுத்துக்குமான நுணுக்கங்கள் என்ன வித்தியாசங்கள் என்ன நுணுக்கங்கள்?
0: உண்மையிலே ஒரு நல்ல கேள்விகளை தயாரிச்ச உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. ஒரு சிறந்த கேள்வி கேட்கப்படும் போதுதான் ஒரு நல்ல பதில் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பல கோணங்கள்ல உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கறீங்க, ரெப்புடேஷன் இல்லாம அதுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க. அதாவது இப்படி பேசுற இல்லையா, இது வந்து ஒரு மேடை கலை என்ற ஒரு வகை. பட்டிமன்றம் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ரெண்டு பக்கத்துல உள்ள கருத்துக்களையும் அதுல சொல்லுவாங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லுவாங்க. மேடை பேச்சுல பேசும்போது நம்ம ஏதாவது ஒரு கோணத்தை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா பட்டிமன்றத்துல பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு கோணத்தையும் அவங்க சொல்லுவாங்க. மேடை பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா, மேடை பேச்சுல சொல்றத விட நம்ம வந்து தனி சொற்பொழிவு நம்ம சொல்லலாம். அதுல வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. என்னன்னா, நம்ம மொத்த கூட்டத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து நம்ம நினைக்கிறத சொல்லி நம்ம கருத்தை ஏற்க வைக்கக்கூடிய முழு வாய்ப்பு வந்து இந்த தனி சொற்பொழிவான அதுல கிடைக்கும். இப்ப வந்து நீங்க தோசை ஊத்துறீங்கன்னா எடுத்தோடனே கல்லுல தோசைமா ஊத்திட மாட்டீங்க இல்லையா, தோசைக்கல் காயணும், காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மாவு ஊத்துவீங்க இல்ல. அந்த மாதிரி கல்லை காய வைக்கிற வேலையை நாம தான் பார்க்கணும், காஞ்சதுக்கு அப்புறம் தோசமா ஊத்துற வேலையை நம்ம தான் பார்க்கணும். ஆனா பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, கல்லை காய வைக்கிற வேலையை வேற யாராவது பார்த்துருவாங்க. நமக்கு முன்னாடி பேசக்கூடிய பேச்சவங்க யாராவது ரெண்டு பேரும் இறக்கி விட்டு அவங்க கல்லை காய வச்ச அப்புறம் நம்ம ஈஸியா மாவு ஊத்திட்டு போயிடலாம். நம்ம வேலை அதுல ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க பேசும்போது அந்த குதிரைகளோட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஆனா தனி பேச்சுங்கிறது அப்படி கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், தொலைக்காட்சியில வரக்கூடிய பல நடுவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க தனி பேச்சுல வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. தொலைக்காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மணி நேரம் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட் தான் இருக்கும். அவங்க சொன்ன அந்த 8 செகண்டை வச்சு கிளிப்பிங் பண்ணி கைத்தட்டு போட்டு காமிச்சிருவாங்க. சோ இவர் சூப்பர் பேச்சாளர், இப்ப என்னமா ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு உலக ரசிக்கும். அவரை கூப்பிட்டு ஒரு அமைப்புல உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேச சொல்லுங்க, அவர் தண்ணி குடிக்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு மணி நேரம் ஒரு சபையை கண்ட்ரோல் பண்றதோ 45 நிமிஷம் கண்ட்ரோல் பண்றது. அந்த தனி பேச்சுல ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களால எந்த பட்டிமன்றத்தையும் உங்களால ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி இப்ப சொற்பொழிவுலாம் நாங்க போறோம்னா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் பேசுவோம். 3 மணி நேரமும் நீங்க பயந்து ஓடிடக்கூடாது. 3 மணி நேரமும் அவ்வளவு சிறப்பா இருக்கும், எந்திரிச்சு ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு இப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பேசுறோம்னா 30 நாள் பேசுறோம்னா 90 மணி நேரம் சப்ஜெக்ட் நமக்குள்ள இருக்கு. 90 மணி நேரத்துக்கான சப்ஜெக்ட் நம்மகிட்ட இருக்கும். அந்த மாதிரி உங்க தனி பேச்சுல போனீங்கன்னா நீங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கும். படிக்கும் போதுதான் தெரியும் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற உண்மையே நமக்கு அப்பதான் தெரியும். பேச்சாளரா இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி என்ன இருக்கும், நமக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம பேசுவோம் எல்லாமே. ஆனா உண்மையில புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது தான் நமக்கு ஒண்ணுமே தெரியாங்கிற உண்மை தெரியும். அதாவது தனி சொற்பொழிவு பண்ணணும்னா நீங்க விஷயம் தெரிஞ்சு முடியும், பட்டிமன்றம் பேசுறதுக்கு எந்த ஒரு புத்தக அறிவும் தேவையே கிடையாது. அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஜாலியா ஜோவியலா அதை கலகலப்பா கொண்டு போக தெரிஞ்ச அந்த இயல்பான பேச்சாற்றல் இருந்தாலே போதும் பட்டிமன்றத்துக்கு. ஆனா மேடை பேச்சு அந்த தனி பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை பண்ண முடியும்.
1: சார், இப்ப நீங்க வந்து பட்டிமன்ற பேச்சுல வந்து அந்த அந்த தளம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற செட் பண்றது வந்து மத்தவங்க பண்ணிடுவாங்க, நம்ம கண்டென்ட் மட்டும் டெலிவர் பண்ணா போதும் அப்படின்றது சொல்லுங்க. இந்த ஒரு செட்டப், இந்த பட்டிமன்ற செட்டப்புக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து ஸ்பிட் ஆகணும், ஒரு மூணாவது சொற்பொழிவு பேச தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த பட்டிமன்ற செட்டப்புக்குள்ள ஸ்பிட் ஆகணும்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்ல எப்படி ஃபிட் ஆகும்?
0: அதாவது மூணு மணி நேர பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய ஸ்டைல், அவங்க ஸ்டைல்ல அவங்க எப்படி வேணா பேசலாம். அதை கேட்க வேண்டியது ஆடியன்ஸோட கடமை, அவன் கேட்டுதான் ஆகணும். அவங்க வந்து ஒரு சீரியஸ் பேச்சாளராக இருந்தாலும் இவன் தலையெழுத்து அதை கேட்டுதான் ஆகணும். இல்லை அவன் ஒரு நகைச்சுவை பேச்சாளராக இருந்தால் அவன் கொடுத்து வச்சவனா இருப்பான், அவ்வளவுதான். அதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் நல்லா அமையணும், ஆடியோவும் நல்லா அமையணும், ஆர்கனைசரும் நல்லா அமையணும். இந்த மூணும் வாழ்க்கையில் என்றைக்குமே சரியாவே அமையாது, புரிஞ்சுங்களா? அதனால இந்த தனி பேச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூப்பிடுற பேச்சாளர் பொறுத்து இருக்கு. உங்க காலேஜுக்கே வந்து ஒரு நகைச்சுவை பேச்சாளரை கூப்பிட்டீங்கன்னா அது நிகழ்ச்சி நல்லா இருக்கும், புரிஞ்சுங்களா? நல்லா கசக்கி புளிஞ்சு கரடியா கத்தி எல்லாரையும் அள வைப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு பேச்சாளர் இருக்காரு, அவர் பேர் வந்து கன்னிவெடி பேச்சாளர்னு பேரு. ஏன்னா அவரை கூப்பிட்டு பேச வச்சா போதும், இந்த கன்னிவெடி போட்டா கூட்டம் நாலா பக்கம் செதறி ஓடும் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவர் பேச விட்டா போதும் கூட்டம் நாலா பக்கம் செதறி ஓடிடும், ஒருத்தர் இருக்க மாட்டான் அந்த இடத்துல. அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களை போட்டு நீங்க உட்கார வச்சீங்கன்னா சிலத்த மாணவர்கள் நெளிவாங்க, பாத்துக்கீங்களா? டைம் ஆயிட்டான்னு சில வாட்ஸ்அப் பார்ப்பான், சில வாட்ச் ஓடுதான்னு தட்டியே பார்ப்பான், அந்த மாதிரிலாம் இருக்கும். சில நேரத்தை பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க அந்த மாதிரிலாம். அதனால வந்து பகவத்கீதை நமக்கு சகிப்புத்தன்மையை கத்துக் கொடுத்ததை விட அந்த மாதிரி பேச்சாளர் மாற்றினாங்கன்னா அவ்வளவுதான் கஷ்டம். ஆனா பட்டிமன்றம்ங்கிறது அப்படி கிடையாது, நீங்க ஸ்டைல் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், மக்கள் ரசிக்கிற அவங்க ஸ்டைலுக்கு நீங்க பேசினா மட்டும்தான் நீங்க அதை செட் ஆவீங்களே ஒழிய நான் இப்படித்தான் பேசுனா செட் ஆக மாட்டேங்க. இப்ப பட்டிமன்றத்திலே பாட்டுமன்றம்னு ஒண்ணு இருக்கு, நீங்க பாட தெரியணும். இப்ப வந்து பேச்சாளர்கள் ஆடுற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி கிராமங்கள்ல ஊர் திருவிழாலாம் பாத்தீங்கன்னாக்கா பாட தெரியணும், ஆர்கெஸ்ட்ரா வச்சிருப்பாங்க, நகைச்சுவையா பேச தெரியணும். ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும், அவங்க சொல்லியே நம்ம கூப்பிடுவாங்க. சார், இது கிராமத்து திருவிழா, நீங்க பாட்டுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் அமெரிக்காவிலே லண்டனிலே அப்படின்னீங்கன்னா எஞ்சி போயிருவாங்க சார், யாருக்கும் தெரியாது. அதனால ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருக்கிற மாதிரி பேசுங்க சார் அப்படின்ட்டுருவாங்க. அதனால மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது மாதிரி பேசுவது பட்டிமன்ற கலை. அவங்களுடைய பாண்டித்யத்தையும் என்னுடைய திறமை, எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு பாரு, என்னுடைய எழுத்து ஆற்றல், என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆளுமை எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவது வந்து தனிப்பட்ட மேடை பேச்சு கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: பட்டிமன்றம் ஆனது வந்து சீரியஸான கருத்துக்களை விவாதிச்சிருந்துச்சு ஒரு காலத்துல, பட் இன்னைக்கு அது மறுபடி அது வந்து நகைச்சுவையோடு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு?
0: அதாவது இப்ப வந்து பட்டிமன்றம் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி மாறிட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு செய்தி தான். பேச்சாளர்கள் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை மட்டுமே வந்து சொல்லாம நல்ல கருத்துக்களையும் இடையில சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நான் கூட பல நிகழ்ச்சிகள்ல போகும்போது நானும் நகைச்சுவைகள் பல இடங்களில் நான் சொன்னதுதான். ஆனா அதே நேரத்துல அந்த நகைச்சுவையோட சேர்த்து ஒரு நல்ல கருத்துக்களையும் நான் சொல்ல தவறினதே கிடையாது. அதுவும் நான் வந்து இப்போ வந்து சில தயாரிப்பாளரா தொலைக்காட்சிகள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பயனுள்ள தலைப்புகளை மட்டும்தான் நம்ம விவாதம் செய்யணும். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதுல வந்து ஒரு கருத்துக்களுடைய தொகுப்பு கருவூல மாதிரி அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு பிரபல தொலைக்காட்சியோட பார்த்தீங்கன்னாக்கா 2020 நமக்கு தந்தது ஆனந்தமா அனுபவமான ஒரு தலைப்புல ஒரு பட்டிமன்றம் ஒன்று திருப்பூர்ல நான் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப திருப்பூர் மக்கள் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அந்த 2020 நடந்த அந்த கொரோனாவை பத்தி எவ்வளவு லூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே அலசி போட்டிருந்தோம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தங்க அதை பார்த்தா கூட ஓ இவ்வளவு விஷயம் நடந்துருக்குதா, இவ்வளவு விஷயங்கள் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கை வந்து வாழ்த்தும்படி உள்ளதா வருந்தும்படி உள்ளதா அப்படின்னு ஒரு தலைப்பு பண்ணோம். சோ நம்ம எது பண்ணாலும் அது ஒரு அர்த்தம் உள்ளதா பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அதே மாதிரி பேச்சாளர்களும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நாங்க ட்ரெயின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கள கருத்துக்களை சொல்ல வைக்கிறோம். அதனால வந்து நகைச்சுவை வந்து ஒரு மாத்திரை எப்படி நம்ம தேன் கலந்து நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரி கசப்பு மருந்து வந்து தேன்ல குழச்சி சாப்பிடுற மாதிரி நம்ம அதை பயன்படுத்தணும். அந்த மாதிரி அந்த ஸ்வீட் கோட்டடா அது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
1: சார், எந்த ஒரு கருத்தும் மக்களுக்கு தான் நம்ம சொல்ல போறோம். சோ அது அவங்களுக்கு எப்படி புரியுமோ, இல்ல அவங்க கிட்ட எப்படி சொன்னா அவங்க கேட்டுப்பாங்கன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மூவ் ஆகிதான் பட்டிமன்றம் இன்னைக்கு வந்து நகைச்சுவையோட சொல்லக்கூடிய ஒரு விதத்து கொடுத்துருக்குன்றது வந்து பதில் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க சார். ஒரு ஒரு காலத்திலும் மக்களுடைய ரசனை அப்படின்றது மாறிட்டே இருக்கும். அப்படி இன்னைக்கு ஸ்டாண்ட் அப் காமெடிக்கான வரவேற்பு வந்து ஜாஸ்தியா இருக்கு. இது பட்டிமன்றத்துக்கான வரவேற்போ இல்ல பட்டிமன்றத்தை ரசிக்கும் மக்கள் மத்தியிலும் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கா சார்?
0: அதாவது ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை துணுக்குகளை மட்டுமே வந்து வரிசையா நம்ம சொல்லணும். அதுல வந்து சிந்தனையை சொல்வதற்கு அதுல வாய்ப்பே கிடையாது. முழுக்க முழுக்க வரிசையா நகைச்சுவை சொல்லும் போது அது என்ன எதுன்னா அது ஒரு துணுக்கு தோரணமா மாறிடும். ஜஸ்ட் அது வந்து ஒரு சிரிப்பா மட்டும் போயிடும். அதாவது ஒரு பேச்சாளர் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு எழுத்தாளருக்கு சமமா மதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேச்சாளருக்கு இருக்கிற ஒரு மரியாதை ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனுக்கு இருக்குமானா? இருக்காது. இப்போ அதனால வந்து அந்த ஒரு ஒரு படி தரம் உயரணும் அப்படின்னா அது வந்து கருத்துக்களும் அதுல உள்ள போனா சரியா இருக்கும். இப்போ கதம்பம் இருக்கு இல்லையா, பூ கட்டும் போது பூ கொடுக்கும் போது கதம்பம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை அதோடு தொடர்புடைய ஒரு கருத்து யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி இந்த மாதிரி வச்சு பூ கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நம்ம பேச்சு கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பலதரப்பட்ட ஆடியன்ஸ் அதில் இருப்பாங்க. சிலருக்கு கருத்து சொன்னாதான் பிடிக்கும், சில பேருக்கு நகைச்சுவை சொன்னாதான் பிடிக்கும். அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஹியூமர்னாலே வந்து அது ஏதோ ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பொருளா நினைச்ச காலம்லாம் உண்டு ஹியூமருங்கிறத. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது நாலு அவர் உண்மையிலேயே ஜோக் அடிச்சிருப்பாரு, யாராவது ரெண்டு பேர் சிரிப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க மறப்பாங்க, என்ன இவ்வளவு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கான் சிரிச்சின்னு இருக்க அப்படிம்பாங்க. அவங்க சிரிக்கிறதான் பாவம், அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஜோக்கு சொல்லியிருப்பாரு, ஆனா அதை போய் வந்து சீரியஸா கேட்டுட்டு இருப்பாங்க. சிரிக்க கூடாது, கைத்தட்டணும், அமைதியா இருக்கணும், ஒருத்தர் பேசினா பின் சைலன்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பேச்சு தான் அருமையான பேச்சு. இந்த ஆன்மீக சொற்பொழிவு பண்றது ஏன் அவ்வளவு பெரிய கூட்டம் அவங்களுக்கு கூடுதுன்னா அவங்க வாய்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு டீப் வாய்ஸா இருக்கும். அந்த மாதிரி அமைதியா கேட்கறதுதான் சிறந்த பேச்சு. சிரிச்சா அது வந்து அது போச்சு, என்ன குவாலிட்டியாவே இல்லை, அப்படி தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு நகைச்சுவையும் இருக்கணும், அதே நேரத்துல நல்ல தரமான கருத்துக்களும் இருக்கணும், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய செய்திகளும் நம்ம சொல்லணும். நம்ம பேச்சு வந்து ஒரு பயன் தர்ற மாதிரி இருக்கணும். இப்போ நானும் சில கோயில்களில் சொற்பொழிவு பண்ண போவேன், பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் இருப்பாங்க. நம்ம பேச ஆரம்பிச்சோன்னே 10 பேர் எஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் முதலே சில விஷயங்களை சொல்லிடுவேன். அதாவது உங்க வீட்டில் வந்து பணம் வரவு வேணுமா, அப்போ வந்து நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டில் பணம் தங்கும், அது என்னங்க என் பேச்சுடைய நிறைவு பகுதியெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்றேன். அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் அக்கா உட்காந்துருப்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு இன்னொரு விஷயம்னா அந்த கோயில சுண்டல் பிரசாதம்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, அதுக்காகவும் உட்காந்துருப்பாங்கன்னு வைங்களேன். அதனால முதல்ல சொல்லிடுறது என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ சொல்லி, அதே மாதிரி சில காலேஜ்ல எல்லாம் பேச போகும்போதெல்லாம் முதல்ல சொல்லிடுவேன், ஒரு 10 நிமிஷத்துல என்னுடைய பேச்சை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நம்ம பேசுறது ஒரு 1.5 மணி நேரம் பேசுவோம், ஆனா சொல்றது அப்படி சொல்லிடணும். இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன், ஒரு சொல்லியை செய்ய முடியும் அப்படியே சொல்லி கொண்டு போயிடணும் நமக்குள்ளா. அதனால வந்து நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோட சொன்னா அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய.
1: முன்னாடியே வந்து மேடை பேச்சோட நுணுக்கங்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பலரும் சத்தமா பேசுறதுதான் மேடை பேச்சு நினைச்சிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய
0: நான் அதை ரொம்ப கடுமையா கண்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா சில பேர் நானே பாத்திருக்கேன், மேடையில போயிட்டு அந்த போடியா கிடைச்சுன்னு போட்டு அதை 4 குத்து குத்துவாங்க, குத்தி கைய காலெல்லாம் ஆட்டி மைக்கலத்துக்கு புடிஞ்சு எரியற மாதிரி கத்தி எல்லாம் பேசுவாங்க, புரியுதுங்களா? அதாவது இந்த ஹை சவுண்டிங் வேர்ட்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதாவது டெலிவரி ஆஃப் ஸ்பீச்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம்ல, ஏன் அதை டெலிவரி ஆஃப் ஸ்பீச்னு சொல்றோம்? வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பிரசவத்துக்கு சமம். ஒரு பிரசவங்கிறது 1000 தேல் கொட்டுறதுக்கு சமம் இல்லையா? அதாவது சுகப்பிரசவம் அது. இப்ப மிஞ்சிலாம் வந்து குழந்தை ஆனா பொண்ணான்னு கேட்பாங்க, குழந்தை குழந்தை. இப்ப என்ன கேட்கறாங்க, நார்மலா சிசேரியனா அப்படின்னு கேட்கறாங்க, அந்த மாதிரி மாறி போச்சு. அப்போ டெலிவரி ஆஃப் ஸ்பீச் சொன்னா வாயில வரக்கூடிய வார்த்தை வந்து பிரசவத்துக்கு சமம். ஒரு நர்ஸ் பிரசவம் பார்த்தாலே காம்ப்ளிகேட்டட். இறைவன் என்ன பண்றாரு, 32 வெள்ளை நர்ஸுகளை நமக்கு படைச்சிருக்காரு இல்லையா? பற்கள்ங்கிறது ஒன்னொன்னு ஒரு நர்ஸ் மாதிரி 32 வெள்ளை நர்ஸ் சேர்ந்து ஒரு பிரசவம் பார்த்தா அது எப்படி இருக்கிறோமோ அப்படி ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்ம பேசணும் அப்படிங்கிறக்காக தான் ஒருவேளை டெலிவரி ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன். நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் அந்த மாதிரி. அப்ப பேசும்போது நம்மளுடைய குரல் சத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்முடைய கருத்துக்கள் ரொம்ப சத்தமா ஒழிக்கணும். இமயத்தை தொடுவதல்ல சாதனை, இதயத்தை தொடுவதுதான் சாதனை. இதயத்தை கொடுத்து இதயத்தை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை வந்து பேச்சுக்கலை. நம்ம பேசுறது மூலமா அவங்களுடைய இன்னர் மோஸ்ட் ஃபீலிங்கை நம்மளால டச் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கட்டிதான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. மனநிலை என்ன, எதை சொன்னா அவங்க ரசிப்பாங்க. இப்ப காலேஜ்ல போய் பேசுறோம்னு வைங்களேன், நாம ரொம்ப எல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படின்னு சொன்னாலே பசங்க ஒவ்வொன்னு கேட்டுட ஆரம்பிச்சுக்குவாங்க. அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டண்டா, அதுல ஜெயிக்கிறவன் தோக்குறான், தோக்குறவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா போதும், அந்த விஜய் ரசிகலாம் ஒரே கைத்தட்டு தான் அப்படிங்களா. அது மாதிரி அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, அவங்க எதை லைக் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சொன்னீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ட்ரோல்ல வந்துருவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்லிதான் மக்களை வந்து வசியப்படுத்தக்கூடிய ஒரு கலை வந்து பேச்சு கலை. அதாவது பேசு, அதாவது என்னால கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கலையுமே வந்து ஒருத்தருக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும் சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து எழுத்தாளராக இருக்காரு, எப்பவுமே எழுதிட்டே இருக்க மாட்டாரு, நான் எழுதியிருக்கேன் பாருங்க இல்லாட்டி சொல்ல முடியாது. ஆனா அதே மாதிரி ஒருத்தர் ஓவியம் வரைகிறாருன்னா 24 நாள் ஓவியம் வரைய முடியாது, நான் வரைகிறேன் பாருங்க ஆள்கிட்ட காட்டவும் முடியாது. ஒரு பாடகர்னா பாடிட்டே இருக்க முடியாது எப்போது. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப தேவையான ஒரு கலை வந்து பாத்தீங்கன்னா பேச்சு கலை. சரியா பேச தெரியலன்னா கணவன் மனைவி உறவு கூட கவலைக்கிடமா மாறிடும் இல்லையா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுறோம், சமுதாயத்துல ஒருத்தட்ட எப்படி பேசுறோம், நம்ம முதலாளிகள்கிட்ட எப்படி பேசுறோம், அந்த பேச்சுக்கலை வந்து நமக்கு மேடைக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைக்கும் பயன்படும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், உங்க சொந்தக்காரங்களே வந்து நல்ல கலகலன்னு பேசக்கூடிய ஒருத்தர் சுத்தி கல்யாண வீட்டுல எல்லாம் 10 பேர் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா. சில உண்மையும் இருப்பான் ஒரே இடத்துல, கேட்ட இந்த இடத்துல எனக்கு ஒய்ஃபை நெட் கிடைக்குதுன்னு உட்காந்துருப்பான், அவங்க சுத்தி எவனுமே இருக்க மாட்டானுங்க பாத்திருக்கீங்களா. அப்ப அந்த பேச்சுக்கலைங்கிறது வந்து மேடைக்கு மட்டும் இல்லாம ஆத்மார்த்தமா நம்ம இயல்பாவே மக்கள்கிட்ட எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நம்ம பேசணுங்கிறது என்னுடைய கருத்து. மேடைக்குன்னு தயாரிச்சு கட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறத விட வீட்டுல நாட்டுல மத்தவங்கிட்ட எப்படி நம்ம கேஷுவலா பேசுவோமோ அந்த மாதிரி பேச வேண்டிய இடங்கள்ல அந்த மாதிரி பேசணும். அதே நேரத்துல அதனுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் மேல நம்ம கொண்டு போகும்போது நமக்கான ஸ்டைலுக்கு அதை நம்ம மாத்திக்கணும். அதாவது இந்த கீழே குனிஞ்சு கையை பிடிச்சி தூக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடியன்ஸோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லெவலுக்கு இறங்கி நம்ம பேசிட்டு கையை பிடிச்சி நம்ம லெவலுக்கு அவங்களை மேல தூக்கி வரணும். இப்ப அவங்க லெவல் ரொம்ப லோங்க இருக்கா, கடைசி வரைக்கும் நம்ம கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியே பேசிட்டு போயிடக்கூடாது. அவங்க லெவலுக்கு கீழே இறங்கி நம்ம லெவலுக்கு அவங்க ஸ்டாண்டர்டா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடணுங்கிறது என்னுடைய கருத்து.
1: பேச்சுக்கலை அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுடைய இன்னர் மோஸ்ட் ஃபீலிங் வரைக்கும் டச் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒண்ணுன்னு. சில காலகட்டங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பேச்சுக்கலையை பயன்படுத்தி மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே மாதிரியான இன்ஃபுளுன்ஸை இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா வளர்ந்து வரும் காலகட்டத்தையும் ஏற்படுத்த முடியுமா சார்?
0: நிச்சயமா ஏற்படுத்த முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான மக்களை வந்து ஆகர்ஷணம் பண்ணி இழுக்கக்கூடிய பேச்சாளர்கள் இன்னைக்கும் இருக்குதான் செய்யறாங்க. சிலருடைய பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்காக ரசிகர்கள் திரண்டு இருக்கிறாங்க. இரவு எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் கொட்டுற மழையிலையும் கூட கேட்கக்கூடிய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய கியூல நின்று அவர் எழுதிய புத்தகங்களை எல்லாம் அவர் கையாலே ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போகக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் அவர் பேசி முடித்த அந்த அரங்கத்திலேயே வந்து விற்று தீர்ந்து விடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த டிஜிட்டல் மீடியா, அந்த சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு வேகமான வளர்ச்சியைத்தான் அவங்களுக்கு கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ரீச் தான் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சோசியல் மீடியா, இந்த மீம்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளும் கூட கவனிக்கப்படுது, உலகம் முழுக்க அது போய் சேருது. கண்ணாசனை பத்தி ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். அதாவது கண்ணாசன் வந்து சினிமால பத்தி, அப்ப அவர் வந்து பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி பத்திரிகையில ராசி பலன் தான் எழுதிட்டு இருந்தாரு. அப்புறம் சினிமால பாடலாசிரியர் ஆயிட்டார். கண்ணாசனுக்கு அந்த பத்திரிகை ஆசிரியர் போனை போட்டு, கண்ணாசா ஒரு சீட்டு வேகண்டா இருக்கு, வந்து அந்த ராசி பலன் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. அதுக்கு கண்ணாசன் ரொம்ப பிஸியா இருக்கு, என்னால முடியாது அப்படின்ட்டார். அப்ப என்ன பண்றதுன்னு உடனே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு பேப்பர் எடுங்க, அதுல எதெல்லாம் கும்பராசியில போட்டிருக்கோம் அதெல்லாம் தூக்கி மீனத்துல போடு, எதெல்லாம் மீனத்துல இருக்கோ அதெல்லாம் தூக்கி கடகத்துல போடு, கடகத்துல எதெல்லாம் இருக்கோ தூக்கி ரிஷபத்துல போடு அப்படின்னாரா. இப்படி போட்டா படிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட மாட்டானா அப்படின்னு ஆசிரியர் கேட்டிருக்காரு. அது கண்ணாசன் சொல்லியிருக்காரு, மக்கள் மனம் தெரிந்த கவிஞர் கண்ணாசன் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல ராசி பலன் பாக்குற அத்தனை பேரும் அவ ராசிக்கு என்ன பலன் பார்த்துட்டு பேப்பரை மூடிடுவானே தவிர பக்கத்து ராசி அடுத்த ராசியில ஒருவேளும் பார்க்க மாட்டான் அப்படின்னாரா கண்ணாசன். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவல்புரி சிங்கார்த்தி ராசி பலன் சொல்லுவாரு. அவர் கூட நான் வந்து காரைக்குடியில ஒரு நிகழ்ச்சி போகும்போது அவர் சொல்லி நான் கேட்ட செய்தி, கண்ணாசனோட வாழ்ந்து பழகிய ஒரு சொல்ல செய்தி, இதெல்லாம் புத்தகத்துல கூட கிடைக்காது இந்த மாதிரி செய்திகள்லாம். அதோட வாழ்ந்தவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்களே, அதன் கேட்ட நேரடி தொடர்புல சேகரித்த ஒரு செய்தி கலப்பணி மாதிரி. சோ இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து நம்ம சொல்லும் போது அவங்க பையனுக்கே தெரியல, அவங்க கூட வாழ்ந்தவங்களுக்கே பல பேருக்கு இந்த செய்தி எல்லாம் தெரியல. இதெல்லாம் போய் கொண்டு போய் சேர்க்கறது வந்து அந்த சோசியல் மீடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து எந்த காலத்திலும் வந்து மக்களை வந்து பேச்சாளர்களால வந்து கவர்ந்திழுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லையா. அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு, அவர் வந்து குள்ளமான மனிதர், அந்த குள்ளமான மனிதரைத்தான் அது உடனே அண்ணாந்து பார்த்தது. அந்த அளவுக்கு அண்ணா பேசினார். அது மாதிரி அவர் தஞ்சை நம்முடைய தந்தை பெரியார், மிகப்பெரிய ஒரு மனிதர் தந்தை பெரியார். அவர் பேசினா சிவங்கோயிலுடைய சுவர்களுக்கு கூட செவிகள் முளைத்தது. அவர் என்ன பேசுறார் அப்படிங்கறத தந்தை பெரியாருடைய பேச்செல்லாம் வந்து அவன் அந்த காலத்துல கேட்டாங்க. அது மாதிரி தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் மிக அற்புதமான ஒரு பேச்சாளர். ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டுல முத முதல்ல அந்த மின்சார அடுப்பு, மின் சூடுகாடு இருக்கு இல்லையா, மின் மயானம், அதை துவக்கி வைத்து பேசுறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்துல அவர் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் சொன்னார், இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு வழக்கம், இந்த மின்மயான துவக்கி வைக்கிற விழாவுக்கு நீ கூப்பிட்டுருக்காங்க, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, மறுபடியும் வணக்கம், நீங்க எல்லாரும் இந்த மின்சார சுடுகாட்டை பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, பயன்படுத்தாம அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, யார் யாருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னா. அது மாதிரி எல்லா பெரிய பெரிய ஆட்களுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. மகாகவி பாரதியார் நம்ம சீரியஸான ஆள் நினைக்கிறோம், ஆனா அவருக்குள்ளயும் ஒரு ஹியூமர் சென்ஸ். அவரு அவர் மனைவியோட திருவனந்தபுரம் ஜூக்கு போயிருக்காரு. போன உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, சிங்கத்தோட கூண்டுக்குள்ள வந்து தலையை விட்டுருக்காரு. அந்த காவலாளி ஓடி வந்திருக்கான், ஓடி வந்து என்ன வருது அப்படின்னு இருக்காரு. பாரதியார் சொல்லியிருக்காரு, யாமோ பாட்டுக்கு ராஜா, சிங்கமோ காட்டுக்கு ராஜா, இரண்டு ராஜாக்கள் பேசிக் கொள்கிறோம், உமக்கு என்ன வேலை போ அப்படின்ட்டாராம். பக்கத்துல இருந்த மனைவி செல்லம்மாள் பாரதி சொன்னாங்களாம், ஆண்டவா அந்த சிங்கத்துக்காக நல்ல புத்தியை கொடு அப்படின்னு வேண்டியிருக்காங்க அந்த அம்மா. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், நம்ம கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், அவர் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்து விழாவுக்கு போயிருக்காரு, மரம் நடு விழா. உடனே அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஐயா அந்த மேடையினுடைய இடது பக்கத்தில் இருக்க அந்த குழியில மரத்தை நடுங்க அப்படின்னு. அவர் கேட்டிருக்காரு, ஏன் வலது பக்கத்துல ஒரு குழியை தோண்டி அங்க நட்டான் அப்படின்னு. இல்ல இல்ல, எங்க ஸ்கூலுக்கு வழக்கமா வர்ற எல்லா கெஸ்ட்டும் அந்த குழியில தான் ஏன் மரத்தை நடுவாங்க அப்படின்னு. அப்ப என்ன வெறும்னா நடுறதோட சரி, அப்புறம் பிடிக்கி பிடிக்கி மாத்தி மாத்தி நடுறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் ஒரு சில வார்த்தைகளே கற்றுவாங்க. என் உயிரிலும் மேலான ரசிக பெருமக்களே, ரத்தத்தின் ரத்தமே, உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி அவங்க கவர்ந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி மந்திர சொற்கள் அது இன்னைக்கும் வந்து சோசியல் மீடியால வந்து இன்னும் அது ஒரு படி மேல கொண்டுட்டு போகுது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து.
1: உங்களை பொறுத்தளவு ஒரு நல்ல மேடை பேச்சுன்னா என்னென்ன
0: அம்சங்கள்? ஒரு நல்ல மேடை பேச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நகைச்சுவை இருக்கணும். அதே மாதிரி அந்த முகபாவம் அது ரொம்ப முக்கியம், அந்த ஃபேஸ்புல் எக்ஸ்பிரஷன், புரிஞ்சுங்களா? அந்த என்ன சொல்ல வரமோ அது அந்த உணர்வு பூர்வமா நம்ம சொல்லணும். அது அதுக்கு மட்டும் வந்து அதுக்கு வந்து மனநிலை ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சாளரோட மனநிலை ரொம்ப முக்கியம். அன்னைக்கு வீட்டுல பயங்கரமா சண்டை போட்டு வந்திருந்தான்னு வைங்களேன், அன்னைக்கு என்னதான் நல்ல ஆடியன்ஸ் இருந்தாலும் உண்மையு கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு அவர். பாவம் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போது ரொம்ப சோகமான ஒரு விஷயத்த பேசுற மாதிரி அமையும். சில நேரத்துல நம்ம உண்மையிலே ரொம்ப டல்லா சோகமா இருப்போம், அன்னைக்கு சார் நீ பின்னி பெடல் எடுக்கணும் சார், சிறப்பு நிகழ்ச்சி இது பிரமாதமா பேசணும் அப்படிம்பாங்க. என்ன பண்றது, வராத வரவழைச்சிட்டு நம்ம பேசுவோம். சில நேரத்துல நம்ம மனநிலையோட அந்த பேச்சு ஒத்து போச்சுங்களேன், அன்னைக்கு பேச்சு ரொம்ப டாப்பா இருக்கும். அதனால வந்து நம்ம மனநிலை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முகத்துல முகபாவங்கள் ரொம்ப முக்கியம், நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய உடை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐ டு ஐ கான்டாக்ட், நேரடியாக பார்த்து பேசுவது, எல்லாரையும் பார்த்து பேசுவது ரொம்ப முக்கியம். அதை விட வந்து ஏதாவது ஒரு கேள்வி ஆடியன்ஸ் பார்த்து நம்ம கேட்கலாம், கேட்கற மூலமா ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படும். அவங்க கைத்தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கைத்தட்டல் மூலியமாக நம்மோட உரையாடுகிறார்கள் என்று அர்த்தம். நான் மட்டும் பேசுவேன், நீ உட்கார்ந்து கேளு அப்படின்னு கேட்க வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வன்முறை, அது ஒரு அராஜகம். பதிலுக்கு அவங்களுடைய கருத்தையும் நம்ம வந்து கைத்தட்டல் மூலமாக கேட்கலாம், நான் சொல்றது சரிதானே, உண்மையா இல்லையா, கை தூக்குங்க அப்படின்னு ஒரு சில இது வச்சு கேட்கலாம். நான் கூட இப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த வருஷம் இந்த ஜென்மத்துல இருக்கிற கணவர் தான், ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு வேணும்னு சொல்ற பெண்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜென்மத்துல இருக்கிற கணவன் ஆண் தான் வந்து மனைவி தான், ஏழு ஏழு ஜென்மத்துக்கு வேணும்னு சொல்ற ஆண்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. அங்கனுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பாய் பிரச்சனையாவே ஆகி போச்சு, புரிஞ்சுங்களா? ஏங்க ஒரு அம்மா அப்படிதான் ஏ தூக்கியா அப்படின்னு, அதுக்கப்புறம் தூக்குனார். எதுக்கு இதெல்லாம் பண்றோம்னா அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதுக்காகத்தான். அடுத்து ஒரு கேள்வி நான் கேட்க மறந்துட்டேன், இந்த ஜென்மத்துல இருக்க மாமியார் தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு வேணும்னு சொல்ற மருமகள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தமே தூக்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சபைக்கு வந்து அவங்களோட நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தணும், அவங்க நம்மளோட தொடர்புல இருக்கணும். எப்பவுமே நம்ம பேச்சு நான் கவனிக்கும் போது எல்லாருமே என்னுடைய பேச்சு கேட்பாங்க, ஒருத்தர் கூட அந்த கொஞ்சம் கூட திரும்ப மாட்டாங்க. அப்படி திருப்பினாங்கன்னா அடுத்த நிமிஷம் நன்றி உனக்கு நம்ம பேச்சை கொடுத்துரு, அதுதான் நமக்கு கௌரவம். அதனால வந்து நம்ம பேச்சை எப்ப முடிக்கணுங்கிறது எப்ப தெரியும்னா, அவங்களுடைய பொறுமையினுடைய நீளம் எவ்வளவு நமக்கு தெரியணும், எவ்வளவு தூரம் தாங்குவாங்க, எவ்வளவு தூரம் பொறுப்பாங்களோ அது வரைக்கும் நம்ம பேசலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிச்சு பேசணும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, அவங்க எப்படி அதை ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது தறி நெய்வாங்க பார்த்துருக்கீங்களா, அதாவது கிட்டத்தட்ட 12,000 தடவை நம்ம அந்த தறி போயிட்டு வரணும், காலும் கையும் போயிட்டு வந்தாதான் ஒரு பட்டு புடவை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா நம்ம பட்டுன்னு அந்த பட்டு புடவையை நம்ம கேட்டு வாங்கிடுவோம் இல்லையா. இப்ப எங்க வீட்டுலாம் என் பொண்ணு சொன்னா அப்பா எங்க ஸ்கூல்ல ஒரு மேஜிக் ஷோ காமிச்சாங்கன்னா என்னமா மேஜிக் ஷோன்னு அண்டா நிறைய தண்ணில இருந்து டமாந்து கச்சுவ டபக்குன்னு எடுத்தாருப்பா அப்படின்னா நான் சொன்னேன் இது என்ன பெரிய மேஜிக், உங்க அம்மா இருக்காள் அவ வந்து ஒரு சுட்டு கண்ணியில உடனே இல்ல காஞ்சிபுரம் பட்டு புடவை எடுப்பா தெரியுமா உனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சேலை நெய்யறதுக்கு தறி நெய்யறதுக்கு எப்படி அதை அடவு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆன்லைன்ல நெய்யற மாதிரி அவங்களுடைய மென்டாலிட்டி நாம ஒரு நல்ல ஜோக்கு வச்சிருப்போம் அதை சொன்னோடனே அவங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாங்க. சோ அது எடுக்கல அந்த ஜோக் எடுக்கலங்க கேக்க அதே மாதிரியே ஒரு நாலு ஜோக் வச்சு அதை சொல்லி சொல்லி சொல்லி ட்ரையல் பார்த்துட்டு இருக்க கூடாது நம்ம அங்க. அப்போ இந்த கூட்டம் வந்து நகைச்சுவைக்கு ஒத்து வரலன்ட்டு அந்த ஸ்பாட்ல உடனே அதை தூக்கி போட்டுட்டு செய்திகளுக்கு போயிடணும். செய்திகள் சொன்னா கேட்பாங்க சில பேர், சில நேரத்துல பஞ்சிங்க சொன்னா கேட்பாங்க, சில இடத்துல அவங்க உயர்த்தி பேசினா கேட்பாங்க ஆடியன்ஸ. அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்ற தெரியணும், அந்த ஆடியன்ஸ் தகுந்த மாதிரி மாற்ற தெரியணும். ஆடியன்ஸோட மென்டாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஆடியன்ஸோட மென்டாலிட்டி ஒவ்வொரு அரங்கமும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா இருக்கும். சோ அதனுடைய பொருள் புரிந்து அந்த அவையினுடைய நோக்கம் தெரிந்து நம்ம பேசணுங்கிறது என்னுடைய கருத்து.
1: நல்ல மேடை பேச்சுக்கு என்னென்ன அமைப்புகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. தமிழ் மீது கொண்ட பற்று வெறும் பற்றா மட்டும் நின்று விடாமல் அதை மக்கள் மத்தியில அதுவும் குறிப்பா மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்தோட நீங்கள் நிறுவிய மகுடன் தமிழ் பெருமை பற்றி சொல்ல முடியுமா சார்?
0: அதாவது நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே நான் மறுபடியும் வரணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நான் எப்படி உருவாகி வந்தனோ அதே தென்றல் இளைஞரடியின் விளையாட்டு போட்டிகள்ங்கிற அந்த குரல் என் காசு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு அமைஞ்ச சீனியர்ஸ் உண்மையில ரொம்ப அருமையான சீனியர்ஸ், அதனாலதான் நான் வளர்ந்தேன். ஆனா நாம ஒரு நல்ல சீனியரா இல்லாம போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள எப்போதுமே உண்டு. என் தரப்பு சக நண்பர்களோட சேர்ந்து நாமளும் அதை தொடர்ந்து நடத்த முடியாம போயிட்டோம். அதுக்கு ஒரு பல காரணம், வாழ்க்கை துரத்துனதுனால சென்னைக்கு பல பேர் வந்து வேறு வேறு இடங்கள்ல வேலை பார்த்து இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால அந்த ஊர்ல நடந்த அந்த விளையாட்டு விழா அப்படியேதான் எங்க நினைவுகள் இருக்கே ஒழிய அதன் பிறகு அந்த விளையாட்டு விழா நடைபெறவே இல்லை. இப்போ வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் வந்துச்சு, ஊர் சைட்ல உள்ளவங்களுக்கும் கூட நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இப்போலாம் இப்போ வந்து டிவி வந்தது, முதல்ல எல்லாரும் டிடியில தான் படம் பார்த்தோம் அந்த காலத்துல, அப்புறம் டிவிடியில பார்த்தோம், அப்புறம் டிடிஹெச்க்கு வந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் மொபைல் வரைக்கும் வந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே அந்த அளவுக்கு வந்ததுனால பழைய போட்டிகளை எங்களால் நடத்த முடியல. அந்த ஒரு மனக்குறைய என்னுடைய மன ஆறுதலுக்காக மேடை ஏறாத பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பல திறமையாளர்களுக்கு நம்ம வந்து அந்த வாய்ப்பை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சிகளையும் நம்ம கொடுக்கணும். சிலருக்கு ஆர்வம் இருக்கும், பயிற்சி இருக்காது. சில பேர் பயிற்சி எடுத்திருப்பாங்க, உங்களுக்கு மேடை கிடைக்காது. ஆர்வம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும், வாய்ப்பு திறமைசாலிகளை வளர்த்து விடணும், வளர்ந்தவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பும் கொடுக்கணும், கொடுத்து அவங்கள பாராட்டி என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம். அதுல நல்ல கவிஞர்கள், நல்ல கட்டுரை எழுதக்கூடியவங்க, நல்ல பேச்சாளர்கள், நல்ல தொகுப்பாளர்கள் அப்படின்னு பல தளங்கள்ல அவங்களை தேர்வு செய்யணும். அதனால வந்து நாங்க வந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, நடன போட்டி, பாட்டு போட்டி, அப்புறம் கபடி, யோகா, இந்த மாதிரியான போட்டிகளை எல்லாம் நாங்க நடத்துறோம். ஆண்டுதோறும் நிறைய பள்ளிகளை அழைத்து நாங்க நடத்தி அதுல வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்து நாங்க வந்து நான் வாழக்கூடிய அந்த குளத்தூர் பகுதிகளில் இதை வந்து ஒரு பணியா நாங்க வந்து செஞ்சிட்டு நிறைய மாணவர்களுக்கு மெடல் கொடுத்து அவங்களுக்கு வந்து அதுமாரி சமுதாயத்துக்காக சேவை செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் விருது கொடுக்குறோம். விருது கொடுத்து அவங்கள ஹானர் பண்றோம். ஒருத்தர்லாம் ரொம்ப ஆன்மீக பணி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, அவர்லாம் யாருமே கண்டுக்கவே இல்லை. அவரை கூப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மனிதர் கையால விருது கொடுத்தோன்னே அவர் குடும்பத்தோட சொந்தக்காரங்களோட வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப நன்றிங்க சார், நான் பண்ற சேவையை யாரும் பாராட்டுறதே இல்லை. நம்ம வந்து ஆபீஸ்ல வந்து மேனேஜர் நம்மளை பாராட்டல, பிரின்சிபால் நம்மளை பாராட்டலன்னு நம்ம வருத்தப்படுவோம் வேலை பார்க்குற இடத்துல. ஆனா வீட்டுல மனைவி பண்ண சமயத்தை நம்ம பாராட்டிட்டே வந்திருக்க மாட்டோம், அந்த மனசாட்சி நமக்கு இருக்காது. வீட்டுல நாம பாராட்டி இருந்தாலும் நம்மள நாலு பேர் பாராட்டுவாங்க. அதனால என்னுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் பேசு பேசப்படுவாய், எழுது எழுதப்படுவாய், பாராட்டு பாராட்டப்படுவாய், அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதனால நாம நாலு பேரை பாராட்ட தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது முதல் பணி. அதனால நம்ம சார்ந்த சமூகத்தை நம்ம கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற சொசைட்டியை நம்ம என்கரேஜ் பண்றோம். முதல்ல நம்ம குடும்பத்தை என்கரேஜ் பண்றோம், அப்புறம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், அப்புறம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து பாராட்டி அவங்களுக்குரிய அந்த அங்கீகாரத்தை நம்ம வழங்கணும், அதை வந்து சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்க அந்த அமைப்பை ஆரம்பிச்சோம். ஒரு 4 ஆண்டுகளா அந்த பணிகளை பண்ணிட்டு இருந்தோம். இந்த கொரோனானால இந்த வருஷம் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண முடியல, ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் இணையத்துல பண்ணோம், பெருசா எதுவும் பண்ண முடியல. இப்போ வந்து ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்குறோம், தமிழகம் முழுக்க பல நண்பர்கள் இருக்கிறதுனால. ஏன்னா மேடையில வந்து வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே எங்களால கொடுக்க முடியாது, அதே நேரத்துல ஒருத்தருக்கே தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்க முடியாது. அதனால வந்து ஒருத்தரை பேச்சாளரை போட்டணும், ஒருத்தர் தொகுப்பாளரை போடணும், ஒருத்தர் வரவேற்புறையில போடணும், இல்லை அடுத்து மாத்தி மாத்தி போட வேண்டியிருக்கும். அப்போ நமக்கான முக்கியத்துவம் கிடைக்கலன்னு அவர்களுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால வந்து பத்திரிகைன்னு ஒண்ணு தொடங்கினா அதுலயும் நம்ம சில பேருக்கு இன்னும் வாய்ப்புகளை கொடுக்கலாம் இல்லையா. வெளியூர்ல இருந்து இங்க வர முடியாதவங்க பல பேர் இருப்பாங்க, இதுக்குன்னு அவங்க செலவு பண்ணி வரணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்காக ஒரு ஊடகமா அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்திரிகை பணியையும் நாங்க தொடர்ந்து இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு பத்திரிகையை வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம்.
1: நம்ம வளர்ந்துட்டோம் இல்லாம இன்னும் வளர்ந்து வர எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு தரணும்னு நீங்க ஆரம்பிச்சது வந்து ரொம்ப பெரிய நன்றிகள் சார். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு புது வென்ச்சருக்குள்ளயும் இறங்கிங்க, அதுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக என்னோட வாழ்த்துக்கள். மொழி பற்று அதனுடைய அவசியம் என்ன சார்?
0: அதாவது ஒரு மொழி உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயை நேசிக்க தெரிந்த ஒருத்தரா நம்ம இருக்கணும், அப்படின்னா நம்ம தாய் மொழியை நேசிப்போம், தாய் நாட்டை நேசிப்போங்கிறது என்னுடைய கருத்து. தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம், ஆனா உன்னாலாம் ஏன் அதை உயிர் எழுத்துன்னு சொல்றோம் தெரியுமா? ஒரு ஒரு பிரசவ வார்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, உயிர் வந்துச்சு அப்படின்னோடனே முதல்ல உச்சரிக்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? பிரசவ வார்டில் ஆ அப்படிங்கிற எழுத்து தான் அந்த தாய் உச்சரிப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் உயிர் பிறந்து விட்டது என்ற அர்த்தம். அதே மாதிரி ஒருவேளை அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சுத்தி இருக்கிற சொந்தக்காரர் என்ன பண்ணுவானா ஆ அப்படின்னு அழ ஆரம்பிச்சுவான். இல்ல நல்லபடியா அந்த குழந்தை இருக்குன்னா சொந்தக்காரர் ஈ அப்படின்னு இழிப்பாங்க. அதான் அடுத்து ஈ நெடில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொட்டு வச்ச மாதிரி, ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அது என்னன்னா குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும், அந்த குழந்தைக்கு ரெண்டு சொட்டு பால் குடுமா அப்படிம்பாங்க இல்லையா? அந்த ரெண்டு சொட்டு பால் தான் அந்த ரெண்டு புள்ளி. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னதான் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பிரான்ஸ் பிரெஞ்சு எல்லாம் அப்புறம் தான், தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம். தாய்மொழி தராத ஒன்றை வேற எந்த மொழியாலையுமே தரவே முடியாது. அதனாலதான் பாருங்க அந்த ஈங்கிற அந்த டெடிலுக்குள்ள ரெண்டு புள்ளி வச்சிருக்காங்க, தாய் ரெண்டு சொட்டு பாலாவது கொடு. அந்த ஊ அப்படிங்கிற எழுத்த பாருங்க, ஒரு குழந்தை தலையை அப்படி தூக்குற மாதிரி இருக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த ஊ அப்படிங்கிற நெடில பாருங்க அப்படி தவழ்ந்து போற மாதிரியே இருக்கும். அந்த ஏ அப்படிங்கிற எழுத்த பாருங்க, அந்த காலத்துல நடைவண்டி பிடிச்சி நடக்க பழகிறது. இப்படியே சொன்னா அந்த புல் எபிசோடு போயிடும். அதனால நான் கடைசி எழுத்துக்கு வந்துடுறேன். அதுல கடைசி எழுத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆயுத எழுத்து மூணு புள்ளி, அந்த ஈங்கிற எழுத்துக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு சொட்டு பாலுனா ஆயுத எழுத்து மூணு சொட்டுங்கிறது மூணு புள்ளி பாலு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உயிர் உழுத்துட்டு இருக்கும் சில பேருக்கு வயசான காலத்துல பாத்துக்கீங்களா, அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? வாயில மூணு சொட்டு பாலை ஊத்து அப்படிம்பாங்க. ஊத்துனா அவர் கதை முடிஞ்சு போச்சு, உயிர் முடிந்து விட்டது என்பதை சொல்வதற்காகத்தான் ஆயுத எழுத்துல மூன்று புள்ளியை வைக்கிறார்கள் என்று நான் சிந்திச்சு பாக்குறேன். இப்பெல்லாம் யாரும் தமிழ் வார்த்தை எல்லாம் நடத்திருக்க மாட்டாங்க, ஆனா உனக்குல வழக்கம் இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அப்படி சிந்திச்சு பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு மொழி உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் சமீபத்துல அந்த ஹூண்டாய் சென்டர் கார் கம்பெனிக்கு போயிட்டு நான் வந்து கார் வாங்க போயிருந்தேன். வாசல் என்னை ஒருத்தர் பார்த்து ஷாங்காய் அப்படின்னாரு. என் பேரை கேட்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு சுப்பையா அப்படின்னா. மறுபடியும் பார்த்து ஷாங்காய் அப்படின்னாரு. ப்ரொஃபஸர் சுப்பையா அப்படின்னா. மறுபடியும் ஷாங்காய் அப்படின்னாரு. ப்ரொஃபஸர் டாக்டர் நெல்லை சுப்பையா போயிட்டாரு. அப்புறம் கூட வந்து ஒருத்தர் சொன்னார், ஏன்னா அறிவு இருக்கா, அவன் வந்து அவன் பாஷையில வணங்க சொல்றான், நீ போய் அவன்கிட்ட பேர சொல்றியா அப்படின்னா. சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ண, அவனை கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சு அவன்கிட்ட அவன் பாஷையில பேசி அசத்துவோம் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவனை பார்த்துட்டு அவன் பாஷையில அவனை வணக்க சொல்லி அசுவோம் அப்படின்னு நான் அவனை பார்த்து ஷாங்காய் அப்படின்னா. அவன் திருப்பி என்னை பார்த்து நெல்லை சுப்பையா அப்படின்னா. அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான், தமிழ்ல வணக்கம்னா நெல்லை சுப்பையா கொடுக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வசீகரம் உண்டு. அதனால அந்த தாய்மொழியில சொல்லுகிற போது அந்த செய்தி போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னாக்க நம்ம என்னதான் அறிவுபூர்வமான விஷயங்கள் சொன்னாலும் அந்த கலோக்கியல் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த வட்டார வழக்கு சொற்களோட கலந்து பேசும்போது பேசுறவன் நம்ம ஆளு, நமக்காக பேசுறான் அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப்ல நீங்க பட்ட சில சொந்த அனுபவங்களையும் நீங்க அதை சொல்லணும். அது ரொம்ப ஓவரா ஒட்டிடக்கூடாது, லேசா நீங்க அதை சொல்லி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பே வேற லெவல்ல இருக்கும். சோ அதனால வந்து தாய்மொழிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு இருக்கிற மாதிரியான சிறப்பு எதுலையுமே கிடையாது. ஒரு வார்த்தையை மட்டும் வைத்து கொண்டு ஒரு ஆண்டு முழுக்க பேச முடியும் என்றால் அத்தகைய வளமையான ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தாய்மொழி உணர்வோட நம்ம கலந்து பேசும் பொழுது அந்த பேச்சு இன்னும் சிறக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: தாய்மொழி மீதான பற்றுக்கும் அந்த பற்றின் பேர்ல பிற மொழிகளை வெறுக்கிறதுக்குமான வேறுபாடு என்ன சார்? மொழி பற்றி எந்த அளவிற்கு?
0: மொழி எதுலையுமே நமக்கு வந்து ஒரு பற்று இருக்கணும், வெறி இருக்க கூடாது. தாய்மொழி பற்றுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல வந்து பிற மொழிகளை அதற்காக நம்ம வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஒரு மொழியை கற்றுக்கொள்வதோட நோக்கம் உங்கள் தாய்மொழியை வளப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ கம்பர் வந்து ராமாயணம் கம்பராமாயணம் எழுதினாருன்னா அவர் சமஸ்கிருதம் தெரியும். சமஸ்கிருதம் தெரிந்ததுனால அவர் வந்து சமஸ்கிருதத்துல வால்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து கம்பராமாயணமா அவர் கொடுக்குறார். அந்த மாதிரியான உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குங்கிறதா என்னுடைய கேள்வி. பல பேர் வந்து தன் வீட்டை விட தனக்கு பக்கத்து வீடு ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய தன் வீட்டுல அந்த வசதியை செய்யணும்னு ஏன் நினைக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. தமிழ் மொழியோட தகுதி குறைகளை சுட்டி காட்டுவதற்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்களே ஒழிய அதை தகுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஏன் முன்னெடுக்கிறது இல்லைங்கிறதுதான் என்னுடைய கேள்வி. அந்த புள்ளியில தான் வந்து தமிழ் பற்றுங்கிறது தமிழ் வெறியா மாறுது. அப்ப இவங்களுக்கு ஏன் இன்னொரு மொழியை கத்துக் கொடுக்க வைக்கணும்? இவங்க கத்துக்கிட்டா வெளிநாட்டு போயிடுறான், வேற பாஷைய பெருமையா பேசுறான், நம்ம மொழியை மதிக்க மாட்டேங்கிறான், அப்போ அவனுக்கு நம்ம அதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது அப்பந்தான் அந்த இடத்துல வருது. அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த பொறுப்புணர்ச்சிய அந்த கடமைய உணரணும். தாய்மொழி பற்றோட நம்ம இருக்கணும், பிற மொழிகளை நம்ம நேசிக்கணும், அதே நேரத்துல நம்ம தாய்மொழியை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துட கூடாது. ரெண்டு மலையாளிகள் சந்திச்சாங்கன்னா மலையாளத்துல பேசுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டு தெலுங்கர்கள் சந்திச்சா தெலுங்குல பேசுவாங்க, ரெண்டு பேர் சந்திச்சா இங்கிலீஷ்ல பேசினா அவன் தமிழ்னு அர்த்தம், ரெண்டு தமிழர்கள் சந்திச்சா தமிழை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜிலும் பேசுவான். அந்த மாதிரி பிற மொழிகளுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம அதிகமா கொடுக்குறோம். அது வந்து நீங்க ஊடகத்திலையும் நீங்க பாக்கலாம், தமிழுக்கான தொடங்கப்பட்ட எல்லா தொலைக்காட்சிகளையும் பாருங்க, தமிழுங்கிற வார்த்தையே இருக்காது, அந்த பேரும் தமிழ்ல இருக்காது. தமிழர்களுக்கான பத்திரிகையிலையும் அந்த தமிழ்ங்கிற வார்த்தையில இருக்காது, பிரபல நாளேடுகள் எதை வேணா எடுத்துக்கிட்டு. அது மாதிரி அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் பாத்தீங்கன்னா பாதி இங்கிலீஷு பாதி தமிழா இருக்கும், தமிங்கிலம் தமிங்கிலீஷா இருக்கும் ஃபுல்லா. அந்த மாதிரி மொழி உணர்வை ஊட்டக்கூடிய ஊடகங்கள் இந்த மாதிரி கடந்து நம்ம மொழியை அழிக்கக்கூடிய செயல்பாடுகளை நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு அந்த மொழி பற்று என்பது மொழி வெறியாக மாறி நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தமிழர்கள் தள்ளப்படுகிறார்கள். இயல்பாகவே தமிழர்களுக்கு வந்து பிற மொழிகளை நேசித்துதான் பழக்கம். பாரதியார் கூட நன்னிய பலைகள் பல 4000 கோடி நவிந்து நின்ற இப்புண்ணிய திருடாண்டுன்னாரு பாரதியார். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குளர்ந்துங்கு சேர்ப்பீன்னு சொன்னார் பாரதியார். பஞ்சபூதங்கள் நுட்பங்கள் கூறும் மெத்த வளர்ந்து மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழ் மொழியில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் குவிமிசை ஓங்கும் என்ற அந்த பேதை உரைத்தால் வசை என கேதிரலாமோ என்று சொன்னவர் மகாகவி பாரதியார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் சொல்றாருன்னா அவர் பல மொழிகளை படிச்சுட்டுதான் அதை சொல்லுவார். ஒரு மொழியுமே படிக்காம எனக்கு தெரிஞ்ச மொழியிலே தமிழ் தான் சிறப்பு நம்ம சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தமிழர்கள் எல்லா மொழிகள் புலமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தையே தமிழ் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து புரோகிராம் எழுதுறவனும் தமிழனா தான் இருக்கிறான், அந்த புரோகிராமை கரெக்ஷன் பண்றவனும் தமிழனா தான் இருக்கிறான். அமெரிக்கால இருந்து ஒருத்தன் புரோகிராம் எழுதுறான், அதை ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தன் திருத்துறான், இன்னொருத்த வந்து ஆஸ்திரேலியால இருந்து அதுக்கு பதில் மின்னஞ்சல் அனுப்புறான்னா ஒட்டுமொத்த வேறுமே இன்னைக்கு தமிழர்களா தான் இருக்காங்க. தமிழ் படித்து ஒருத்தர் வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரா அரசு பள்ளியில படித்து இன்னைக்கு வந்திருக்கிறார். அந்த மாதிரி தமிழுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது. தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் மொழியில் படிக்க வைப்பதே இல்லை. என் பொண்ணுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறதா ரொம்ப ஃபேஷனா நினைக்கிறாங்க. அவளுக்கு வந்து தெரியாது அவ்வளவா. தமிழ் தெரிஞ்சாதான் அது வந்து ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் மாதிரி பிரெஞ்சு படிக்கிறா ஸ்பானிஷ் படிக்கிறா அப்படிங்கறதான் பெருமை. அது வந்து வேறு இல்லாத மரத்தை போல அவர்கள் அவங்களுடைய மனதினுடைய உணர்வுகள் அவங்களால வெளிப்படுத்தவே ஒரு முடியாது. அவங்களால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நீங்க வந்து டாக்டராகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீலாகலாம், கலெக்டர் ஆகலாம், எதா வேணா ஆகலாம், அடிப்படையில நீங்க மனுஷனாகணும் இல்லையா? நீங்க மனுஷனாகாம நீங்க டாக்டரா என்ன புண்ணியம்? நீங்க பெரிய ஃபேமஸ் டாக்டர் கைராஜி பேஷண்ட் வந்திருக்கான், யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து ஒரு வழக்கறிஞர் யாரா அடிப்படையில அவனை மனிதனாக்குவது தமிழ். அவனுடைய தாய்மொழி தான் வந்து அவனை மனிதனாக்கும். அந்த மனிதனேய உணர்வோட இருக்கும்போதுதான் அது சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதனால பிற மொழிகளை வந்து படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அது வந்து இப்ப வந்து சுஜாதாலாம் பாத்தீங்கன்னாக்க இன்ஜினியரிங்க்கு புக்ஸ் எழுதியிருக்காரு. தமிழுக்கு சேவை செய்தவர்கள் எல்லாருமே தமிழ் துறைக்கு வெளியில் உள்ளவர்கள் தான். அந்த மாதிரி அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு. அந்த மாதிரி நம்ம மொழியை வளப்படுத்துவதற்காக நீங்கள் பிற மொழியை கற்றால் அதை வரவேற்கலாம். ஆனால் நமது மொழியை அழிப்பதற்காகவோ அல்லது நமது மொழியை குறை சொல்வதற்காகவோ இல்லாமல் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும்.
1: மொழி பற்று மொழி வெறி அப்படின்ற அந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெளிவா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகள்லயும் சொன்ன அந்த ஒரு வாசத்துக்கு வச்சு இன்னைக்கு நிறைய பேர் வந்து அது ஒரு வெறின்றதையே மறந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு 32 லாங்குவேஜஸ் தெரியும், இன்க்ளூடிங் 3 ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்றதே யாரும் இன்னைக்கு ஒத்துக்கலாம் அப்படின்றத வந்து நீங்க ரொம்ப தெளிவா சொல்லுங்க. ஒரு கருத்தை சொல்றதுக்கும் அதையே வந்து எழுத்து மூலியமா வெளிப்படுத்துறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, அது மட்டும் நிறைய மெனக்கெடுதல் இருக்கு.
0: அதாவது பேச்சாளரா இருக்கும் போது என்னன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட வாங்கிடலாம். 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சீங்கன்னா அவங்க பணத்தை போட்டு விட்டுருவாங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு வந்தாலும் வரலைனாலும் பேமெண்ட் கன்ஃபார்ம். அந்த நிகழ்ச்சி மழையினால தடைப்பட்டாலும் சரி என்ன ஆனாலும் சரி நமக்கு பேமெண்ட் தான். அதே மாதிரி வந்து எழுத்துல அப்படி முடியாது. பேசி முடிச்சு பத்திரிகையில வெளிவந்ததுக்கு அப்புறம் கூட பணமே தர மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். நீங்க அங்கதான் உங்க பேச்சு திறமையை நீங்க காட்ட வேண்டியிருக்கும். ஒரு எழுத்தாளர் ஆனாலும் உங்க பேச்சு திறமையை நீங்க அங்கதான் காட்டணும். நீங்க அந்த மாதிரி எழுதி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எழுதி புத்தகம் எல்லாம் போட்டு அதை நியாயமா வித்து கொடுக்கக்கூடிய பதிப்பகங்களோ புத்தக கடைகளோ எதுவுமே கிடையாது. நீங்க விசிட்டிங் கார்டு மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதான். இந்த நான் புக்கு போட்டிருக்கேன் பாருங்கன்னு கொடுத்துக்க வேண்டியதான். ஒரு ஆத்ம திருப்திக்கு கல்யாண வீடு காது குத்து அப்படின்னு ஏதாவது வந்தா கூட்டு கொடுக்கலாம். நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எங்க அப்பா இந்த மாதிரி புக்கு போட்டாரு அப்படின்னு சொல்லும், அவ்வளவுதான். அதுதான் அது யூஸ் ஆகும். எழுத்துல வந்து ஒரு லெவலை நீங்க ரீச் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு அங்கீகாரம்ங்கிறது உடனே கிடைக்கவே கிடைக்காது. அங்க இருக்கிற உச்சகட்ட பாலிடிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி எழுத்துல கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எழுத்துல வந்து இமீடியட்டான ரியாக்ஷன் நம்ம கிடைக்கும். நம்ம பேசுற கை தட்டுறாங்களா ரசிக்கிறாங்களா என்னங்கிறது உடனே தெரியும். ஆனா எழுத்துல நமக்கு தெரியாது. நம்ம கருத்தோட அவங்க ஒத்து போறாங்களா, நம்ம கருத்தோட அவங்க முரண்படுறாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா வந்து எழுதும் போது ரொம்ப கவனமா எழுதணும். ஒண்ணுக்கு 10 தடவை அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சுதான் நான் எழுதுவேன். எழுதும் போது இதை எப்படி சொன்னா நல்லா இருக்கும், அதை எப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப இழைச்சி இழைச்சி இழைச்சி பல்லாய் பல்மிருகமாய் பூண்டாய் பல்லசுரராய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இழைக்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை இழைச்சி இழைச்சி இழைச்சி இழைச்சிதான் நான் வந்து எழுதுவேன். ஆனா இதே பேசும்போது நமக்கு வந்து அப்படி தேவை இருக்காது. அந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை இருக்காது. அன்னைக்கு நமக்கு என்ன மனநிலையில வருதோ அதை நம்ம அடிச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பதிலே பேச முடியாது. பேசினதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம சொந்தம் கிடையாது. பேசாத வார்த்தைக்கு தான் நம்ம எதுமா, பேசிய வார்த்தைக்கு நம்ம எஜமான் கிடையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பேசினா திரும்ப வாங்க முடியாது. ஆனா எழுத்து அப்படி இல்லை, ரொம்ப கவனமா எழுதலாம். இதுல ரொம்ப ஆயுள் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்கு தான் ஆயுள் அதிகம். ரொம்ப வருஷம் அது நினைச்சிருக்கும் எழுத்துல. ஆனா இன்னைக்கு வந்து காத்துல வெட்டின கல்வெட்டு மாதிரி முந்தியெல்லாம் பேச்சு காத்தோட போயிருவாங்க, இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் யூடியூப்ல இருக்கு, காலகாலத்துக்கும் அது இருக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நவீன உலகம் வந்து பேச்சை கூட எழுத்துக்கு சமமாக ஆவணப்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கிறது. இப்ப நான் பேசுற இதை கூட ஒரு 30 வருஷம் கழிச்சு கூட வந்து உங்க எம்ஓபி வானொலி நிலையத்துல இதை மறுபடியும் கூட ஒளிபரப்பலாம். அது அது அது அந்த மாதிரி கூட ஒளிபரப்புறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால வந்து பேச்சுக்கான அங்கீகாரம் உடனே கிடைக்கும், எழுத்துக்கான அங்கீகாரம் மிகவும் குறைவு. ஆனா எழுத்துல இருக்கிற ஒரு நிம்மதி பேச்சுல நமக்கு ஒரு சில இடங்கள்ல கிடைக்காது. ரெண்டுக்குமே ரெண்டு பேர்பட்ட ஒரு பலம் பலவீனம் ரெண்டுமே உண்டு. அதனால வந்து அதுலயும் குறிப்பா வந்து ஒரு சில பத்திரிகைகளுக்கெல்லாம் எழுத முடியும். அவங்களுடைய சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கும், அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கித்தான் நீங்க எழுத முடியும். நீங்க உங்க சித்தாந்தத்தை நீங்க நினைக்கிற விஷயத்துல நீங்கன்னா உங்க பத்திரிகையில போட மாட்டாங்க. ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் உண்டு. அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி அதுக்குள்ள நீங்க நினைக்கிற லிமிட்டுக்குள்ள போய் வரைக்கும் உங்க எல்லை வரைக்கும் போய் வேணா அந்த கருத்தை சொல்லாமே ஒழிய அதை தாண்டினீங்கன்னா அவங்க வந்து போட மாட்டாங்க. பேச்சுல வந்து அதே மாதிரி எடிட்டிங்னு ஒண்ணு உண்டு, கத்திரிக்கோல போடுவாங்க. ஆனா லைவ்ல பேசும்போது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது தொலைக்காட்சியை விட்டுட்டு மற்ற பொது மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத சுதந்திரமா நம்மளால சொல்ல முடியும், சுதந்திரமா நம்ம கருத்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்மளை அவங்க நிகழ்ச்சியில கூப்பிடுறாங்களா இல்லையாங்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? ஆனா வந்து எழுத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட் வந்து கொஞ்சம் எல்லை வந்து சுருங்கிய எல்லையில உள்ள உண்டு நான் நினைக்கிறேன்.
1: ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது தன்னுடைய எழுத்துக்கள் இதைதான் இந்த உலகத்துக்கு சொல்ல போகுது அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கும். அப்படி உங்களுடைய எழுத்துக்கள் எந்த ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல நினைக்கிறீங்க?
0: அதாவது நான் என்னுடைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னாக்க என் மனதை மிகவும் பாதித்த ஒன்றை மட்டும்தான் நான் எழுதுவேனே ஒழிய நான் படித்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயத்தையோ இல்லை கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த மக்களுக்கு அப்படின்னு என்னுடைய அறிவிலிருந்து நான் எதையுமே எழுதுவதில்லை. என் இதயத்திலிருந்து மட்டும்தான் நான் எழுதுவேன். என் மனதை அந்த விஷயம் பாதிச்சுன்னா நான் எழுதுவேன். அதாவது யானைகள்லாம் வந்து காயப்படுது அப்படிங்கிற செய்தி என் மனது ரொம்ப காயப்படுச்சு. அதனால வந்து நான் வந்து வாரணம் சொல்லி ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தேன். இந்த கொரோனாக்கு அப்போ இந்த கொரோனா நேரத்துல நம்ம எப்படி ஒரே ஒன்னா குடும்பமா இருந்தோமோ இந்த வாழ்க்கை நமக்கு வேணும்னு கொரோனாக்கு முன்னாடியே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த அந்த கட்டுரைக்கு அர்த்தமே இல்லாம அந்த கொரோனா காலம் மாத்திச்சு. அந்த மாதிரி சில நேரத்துல நம்ம எழுத்தினுடைய தேவை அறிஞ்சு நம்ம எழுதுவோம், அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எழுத்து வந்து இல்லாம போயிடும். அந்த மாதிரி என் மனதை பாதித்த சம்பவங்களை பற்றி மட்டுமேதான் நான் வந்து அதை எழுதுறேன். அந்த பாதிப்பு வந்து பார்வையாளர்கள் மனதிலேயே அதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. நாம என்ன உணர்ந்தோமோ அந்த வழிய அவங்களும் உணர்ற மாதிரி எழுத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்பவே நேரம் எடுத்துக்கிடுவேன். நேரம் எடுத்து அதை வந்து அதற்கான தகவல்களை எல்லாம் சேகரிச்சு அதை தொகுத்து அதை வந்து நிரல் நிறைப்படுத்தி எதை முதல்ல சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்து அதுல ஒரு ஃப்ளோ இருக்கிற மாதிரி நான் அதை வச்சு அதுக்கப்புறம் படிக்கிறவங்களுக்கு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் அதுல இருக்கணும். என்னதான் நம்ம சமையல் சிறப்பா பண்ணாலும் அதுல ஒரு சிலருடைய சமையல் தான் நமக்கு வந்து இந்த கை மனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கை பக்குவம்ங்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு ஆளத்தை பார்த்து பார்த்து சமையல் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிட்டு அதே மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் பார்ப்பேன். அப்போ இதை எப்படி இப்படி மாத்தலாமே அப்படின்னு தோணும். மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் எடுத்து பார்ப்பேன். அப்படியே திருப்பி திருப்பி எழுதிட்டு போதும், இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் இதுல அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அதை நான் பத்திரிக்கை நான் அனுப்புவேன். அந்த மாதிரி எழுதிட்டு உடனே நான் அனுப்ப மாட்டேன், உட்காந்து உட்காந்து. ஏன்னா வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் படிக்கக்கூடிய பத்திரிகை அது. அப்போ வந்து நம்ம எழுதக்கூடிய செய்தி கோடிக்கணக்கான பேருக்கு போதுன்னா அந்த பொறுப்புணர்ச்சியோடையும் கடமையோடையும் நம்ம எழுதணும். அவங்க மறுபடியும் வந்து நீங்க எப்ப எழுதுவீங்க அப்படின்னு கேட்கணும். அந்த கட்டுரை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம எழுதணும். நிறைய எழுதுவதை விட நிறைவாக எழுத வேண்டும் என்பதே என்னுடைய.
1: எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, நான் இதுக்கு வெளிக்காரத்துக்காக எழுதுறேன் அப்படின்ட்டு அவசர அவசரமா பண்றதை விட இன்னும் நிறைய பேர் படிக்க போறாங்க அப்படின்னு அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கண்டிப்பா ஒரு எழுத்தாளருக்கு இருக்கும்ன்றத வந்து உங்களோட பதிவு எதை தெரிஞ்சுக்கிறேன் சார். காலத்தின் குரலுக்கு காது கொடுக்கும், கூடி வாழ்ந்தால் கேடில்லை போன்ற கட்டுரைகள்ல வந்து ஒரு சாமானியனுக்கும் புரியக்கூடிய ஓமைகளை பயன்படுத்துவேன். இது ஒரு எழுத்தாளரா இவங்க ஒரு பேச்சாளரா இருக்கிறதுனால இதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சதுனால வந்து ஒரு ஸ்டைல் எழுதுற ஃபார்மேட்ல.
0: அதாவது ஒரு சிறந்த படைப்பை எழுதும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆன்மீக பேச்சாளராக இருக்கேன்னா நான் சொல்றேன், இதை எந்த அளவுக்கு நீங்க ஏத்துப்பீங்கன்னு தெரியாது. ஒரு சிறந்த படைப்பா இருக்கும்போது அந்த படைப்பே வந்து நம்மை ஒரு பேனாவாக மாற்றி தன்னைத்தானே அதுவே பிரசவித்துக் கொள்ளும் என்பது என்னுடைய கருத்து. சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செய்தியை நம்ம சொல்ல போறோம், நல்ல நோக்கத்துக்காக இதை பண்றோம்னா இறைவனே நம்ம கூட இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய பணியை, அவர் செய்ய வேண்டிய பணியை நம்ம செய்யறோங்கும் போது அவருடைய பேராதரவும் பெரும் கருணையும் நமக்கு இருக்கும். அதனால அந்த வார்த்தைகள் தானாகவே வந்து விழுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நானே எழுதி முடிச்சுட்டு சில நேரத்தை யோசிச்சு பார்த்துருக்கேன், தூக்கத்துல பாதி தூக்கத்துல இருக்கும் போல சில வார்த்தைகள் எனக்கு அப்படியே வந்து விடும். அந்தானே எஞ்சி பேப்பர் பேனாவை எடுத்து நான் எழுதிட்டு இருப்பேன். என் வீட்டுல கேட்பாங்க, ஏங்க இப்படி தூங்கிட்டு தூங்காம முழிச்செல்லாம் இருக்கீங்க அப்படிம்பாங்க. சில நேரத்துல வந்து இரவு 3 மணி வரைக்கும் முழிச்சே இருப்பேன். இரவெல்லாம் ஒரு வார்த்தை வர்றதுக்காக ரொம்ப முழிச்சிருந்து நான் ரொம்ப மெனக்கிட்டு எழுதுவேன். அப்ப சொல்லுவாங்க, ஏங்க ஒரு சின்ன நிகழ்ச்சி இது இதுக்கே இவ்வளவு சிரமப்படுறீங்க, நீங்க பார்க்காத பேச்சா பிடிக்காதா, அதுல ஏதாவது கலந்து அடிச்சு விட வேண்டியதா, நீங்க எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க அப்படின்னா. எனக்கும் ஒரு திருப்தி ஒரு மன நிறைவு வர்ற வரைக்கும் அதற்கான தேடலே நான் இருப்பேன். அதனால வந்து அந்தந்த கட்டுரைகள் வந்து அதற்கான வார்த்தைகள் தானா வந்து விழும். அந்த விழுவது கூட நம்ம பழகிற போகிற இடங்கள்ல ஆடியன்ஸினுடைய அந்த பார்வையாளர்களுடைய மனநிலை நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது மொத்தத்துல பேச்சா இருந்தாலும் சரி எழுத்தா இருந்தாலும் சரி மக்கள் ரசனை தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு எழுத்தாளருக்கு அந்த மக்கள் ரசனை பிடிபட்டுச்சுன்னா அவர் வெற்றி பெற்ற எழுத்தாளரா மாறிடுறாரு. அதே மாதிரி பேச்சாளருக்குமே வந்து எதை சொன்னா மக்கள் கை தட்டுவாங்க, எதை சொன்னா சிரிப்பாங்க, எதை சொன்னா அமைதியா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த மக்கள் ரசனை தெரியும். நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கும்போது கூட இதெல்லாம் சொன்னா ரீச் ஆகும், இதெல்லாம் ரீச் ஆகாது, இதை இப்படி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சொல்லணும், இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் இழுத்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது அனுபவத்துல நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு மக்கள் கலை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தனித்தமிழ் என்பது விட மக்கள் தமிழ் என்பது ஜெயிக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. அதனால அந்த வார்த்தைகள் வந்து நம்ம எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், இது ரீச் ஆகும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். இந்த இடங்கள்லாம் மக்கள் படிக்கும்போது சிரிப்பாங்க, இந்த இடத்துல அவங்க வந்து கை தட்டுவாங்க, இந்த இடத்துல 2 தடவை அதை படிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வார்த்தைகள் தானாவே அந்த நோக்கம் சரியா இருக்கும்போது அதற்கான சிந்தனையிலே நம்ம இருக்கும்போது அந்த எண்ணமே நம்ம மனதுல ஊறிட்டே இருக்கும்போது தானாகவே அந்த வார்த்தை இயல்பாகவே வந்துடும்ங்கிறது என்னுடைய கருத்து.
1: சார், இது வரைக்கும் ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பேராசிரியர், அது மட்டும் இல்லாம ஒரு எழுத்தாளர் பயன்பாட்டிலிருந்து நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி பதில் சொன்னீங்க. இந்த நேர்காணல் குறித்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க.
0: அதாவது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா சென்னையில உள்ள கல்லூரிகள்லயே வந்து ரொம்ப ஒரு பெருமை மிக்க ஒரு கல்லூரி வந்து MOB வைணவ மகளிர் கல்லூரி. ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு பணி என்னன்னா நல்ல பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த நல்ல பேரை தக்க வச்சுக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். தகுதிக்கான போராட்டத்தை விட அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல பெயரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமை மிக்க ஒரு கல்லூரியில எல்லா பெரிய மனிதர்களுடைய காதுகளுக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக தொகுப்பாளினி தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கேள்விகள் வந்து எதுவுமே ரிப்பிட்டேஷன் இல்லாம இந்த என்னுடைய பதில்கள் சிறப்பாக இருந்தது, இந்த இன்டர்வியூ நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு 4 பேரா சொன்னாங்கன்னா அதுக்கு 100% காரணம் நீங்களாதான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து கேள்விகள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மூலையிலேருந்து கேட்கப்பட்ட மாதிரி இருந்ததுனால தான் என்னால் பதில் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா என்ன கேள்வி நீங்கள் கேட்க போறீங்கன்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன பதில் சொல்ல போறேங்கிறது உங்களுக்கும் தெரியாது. எல்லாமே வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் சொன்னதான், அதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் மனசில் இருக்கதா சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இயல்பாக ஒரு யதார்த்தமாக இந்த நேர்காணல் இருந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சில நேர்காணல்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதில் சொன்ன எந்த விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லலை. அந்த அளவுக்கு வந்து புதுமையா இப்ப என்னுடைய மூளையில என்ன உதிக்குதோ மைண்ட்ல என்ன தோணுதோ அதை ஷேர் பண்ற மாதிரி தான் இது இருந்தது. ஸோ எதிர்காலத்துல மிகச்சிறந்த பேச்சாளரா வரணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரா நம்ம மாறணும், இல்ல ஒரு வந்து நிறைய மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ற ஒரு பேராசிரியர்களுக்கு எல்லாம் வந்து அந்த பேச்சுக்கலை என்பது ரொம்ப முக்கியம். அந்த வகையில பேச்சு தொடர்பான ஒரு துறை சார்ந்த ஒருவரை நம்ம நேர்காணல் செய்து இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பேச்சு துறையை தேர்ந்தெடுத்ததற்காகவே உங்கள் கல்லூரியை நான் வந்து வாழ்த்து கடமைப்பட்டிருக்கேன். மிக சுவையாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருந்தது உங்களுடைய நேர்காணல். மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: உங்களோட பிசி ஸ்கெடியூல் இந்த இன்டர்வியூக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். எங்களுடைய எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதே போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவதை நான் உங்களை ஆதரிச்சிருக்கேன்.

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society,
2: our radio,
1: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
3: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு விட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது MOP சமுதாய வானொலி.

0: ஹலோ, வெல்கம் எம்ஓபிசிஆர்எஸ். வெல்கம் ஷூ போத். அண்ட் நான் வந்து உங்களுக்காக சில கேள்விகள்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் அப் வித் கனகலக்ஷ்மி. அண்ட் நீங்கள் வந்து டபிள்யூசிசியில் சைக்காலஜி படிச்சிங்க.
1: ஆமாம்.
0: ஸோ டிட் யூ ஹாவ் திஸ் இன்ஸ்பிரேஷன் விதின் யூ?
1: ஓகே. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் வித் சைக்காலஜி, ஈவன் ஐ வாஸ் ஷை, லைக் யூ நோ, எனி அதர் கேர்ள் ஆர் கைவோ, எனக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்தது. பட் டபிள்யூசிசி அண்ட் ரோட்ராக் கேவ் மீ அ பிளாட்ஃபார்ம் டு ஓவர் கம் தட் ஃபியர். அண்ட் ஐ ஃபைன்லி ரியலைஸ் ஓகே, நம்மளுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னா ஐ கேன் டாக் அண்ட் ஐ லவ் டு பி வித் பீப்புள். ஸோ தட்ஸ் வென் ஐ டிட் மை ஹெச்ஆர் ஸோ தட் ஐ கேன் கெட் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ ஐ டிட் மை ஹெச்ஆர் இன் MSSW, Madras School of Social Work. So, anga mudichittu then I went to Cognizant for a year, worked in their recruitment team. So, there I felt, you know, enada vandu you have that intellect or whatever, be it you are technically good. But in terms of the way the corporate is going, there is a high need of soft skill. Be it communication, be it stress management, or be it body language, be it etiquette, the way you present yourself. All of a sudden, your manager will ask you to put a PPT the day before, or morning la vandittu you have another 10 minutes. And they'll say, come and put a PPT. So, I saw my own colleagues being scared, so I've done their PPTs. So, that's when I realized that, you know, I should do something better and bigger than sitting in one place and doing a 9-to-5 job. So that's when myself and Vijay Raghavan, we thought, you know, we should start something that's helpful for people. So we started this Impractical Trainers. So people might ask what Impractical Trainers are. So we say, I am Practical Trainers. Yeah.
0: Okay, in the field, there is stress. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். எல்லா இடத்துலையும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பற்றி அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் ஸோ மெனி தாட்ஸ் அபவுட் இட். ஸோ டெல் அபவுட் தட்.
1: ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது சம்திங் தட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னா வந்து இட்ஸ் அ மித். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் நீடட் ஃபார் அவர் டே டு டே லைஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 8 o'clock ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 7:30 எந்திரிச்சேன்னா தட்ஸ் எ ஸ்ட்ரெஸ். ஸோ யுவர் பாடி அல்டிமேட்லி ரியாக்ட் அண்ட் யூ மேக் ஷூர் தட் யூ சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் அட் 8 o'clock. ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் குட்னஸ் தட் ஸ்ட்ரெஸ் டஸ்ட் யூ. ஸோ தட்ஸ் கால்ட் இஸ் யூ ஸ்ட்ரெஸ். So it prepares your body biologically, physically and psychologically to manage that stress. And so to beyond that level, when you take in that stress, that's when it chokes you. So that's when you have the symptoms of tiredness, lonely feeling, that emptiness within you. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது தான் யூ ஃபீல் தட் ஓகே ஸ்ட்ரெஸ் இப்படி இருக்கு. ஸோ தட்ஸ் வென் ஐ தாட் தீஸ் வெரி ஸ்மால் டெக்னிக்ஸ் லைக் அ ஹுக்அப் டெக்னிக் ஆர் அ ரேக்கி மியூசிக் டெக்னிக் விச் வில் கிவ் யூ இன்ஸ்டன்ட் ரிலீஃப் டு ஸ்ட்ரெஸ் விதின் அ மினிட் ஆர் டூ. எங்கே உட்காந்துருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து இட் கிவ்ஸ் யூ அ ரிலீஃப். ஸோ தட்ஸ் வாட் யூ ஸ்போக்கன் டு பீப்புள். அண்ட் ஸ்ட்ரெஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் ஏஜ் டு அனதர். இப்போ சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து ஒரு டாய் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு டீனேஜில் வந்து டீச்சர் வந்து எல்லோரும் முன்னாடியும் திட்டாங்கன்னா தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். அண்ட் 10th 12th யூ டோன்ட் பர்ஃபார்ம் வெல், யூ ஆர் கம்பேர்ட் வித் யுவர் பியர்ஸ், தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். காலேஜில் வந்து யூ ஆர் நாட் ட்ரெஸ்ட் ப்ராப்பர்லி, யூ வாண்ட் பி தட் ஈக்குவலி ஃபேஷனபிள் கேர்ள் அப்படின்னா தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். கார்பரேட்டில் போய் யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல், தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் யூ ஹாவ் ஸ்ட்ரெஸ். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் ஸ்ட்ரெஸ். பட் To what level we take stress in a positive way is what it all matters. So there's nothing as stress-free, but we have to manage our own stress.
2: Like you have worked in corporate and you have another side, like you work with dyslexic kids.
1: Yes.
2: So how did that start and how is it working with them?
1: So when I was doing my BSc psychology in WCC, right? So I got an opportunity to work with Dr. Viridagiri Nadan. So he's a neuroclinical psychologist who runs an organization called Care Foundation and Help Child Foundation. So there I started interacting with teachers and students and parents. So dyslexic kids, abrin pata, it's a very huge term that people think, oh, yo, idu vandu en kuzhandhaikku oru disease. Idu vandu idu cure panna mudiyadhu. It is not a disease. It is a disorder which can be corrected because neurons vandu seriya connect agadadhunala mattum na. Okay. It might be because, you know, you are a forceps baby or unga amma stress la irundanga. Adhunala kuda vandu it comes. So what happens anga vandu, I learned how to teach a dyslexic kid. So we are with, I am in collaboration with Vikas Foundation in training teachers and counselors and professionals on how to train dyslexic kids, how to frame a plan for them, how to actually counsel teachers and student, I mean parents, for them to actually think, ayyo en kuzhandhai oru baaram appdi nenikkama, how to bring out their talents. So this is what I'm sidely doing.
2: It's something great because many people want to get into corporate, and once they get into it, they don't want to come out of it. Even if their passion is somewhere else, they don't want to come out of it. And you have like bravely made the decision to come out of it and do something for the society, and that's great.
1: Yeah, that's very true, because I actually had my struggles as well, because having a very fancy package and being a campus placed in Madras School of Social Work, so I did take all that pride, and you know, leaving that fancy salary was a huge difficult task. Unless until this guy Vijay helped me out, this wouldn't have actually been the impractical trainers or anything. Only with both of us we could collaborate and do stuff, because he's the only one who's supporting me right now in all this training. So for every person, somebody has to be there, right? So
2: how did your family react to it? Like, you made a decision, like you believed in yourself, but
1: my family still fights with me.
2: Okay,
1: the fight is still on. But I have to manage my stress, that side, right? So alda, breathe in, breathe out.
2: Okay,
1: that's it.
2: If you were to give 3 tips to youngsters to manage stress, what would that be?
1: Follow your passion. That could be one thing. Okay, enakku vandu say appa amma choose panna solranga, but I don't want to choose it. Stand for yourself. That will be one thing, you know. Unless and until you do the job that you like, you will never be able to get out of the stress. And third thing could be smile. Just smile. The psychology experiment, it's a Harvard University proved experiment. It says you just have that smile for a minute or two. That's all. It's within you. You just become that stress free, you know. So these are the 3 things that I would say.
2: I'm sure it would help all our listeners. Thank you.
1: Hopefully,
2: so much.
1: Yeah. Thank you.
0: Now Smita has few questions for Vijay Ravan sir.
3: வணக்கம்.
2: ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஏன் வருது?
3: அக்செப்டன்ஸ்
2: இல்லாத
3: இல்லாம போனா ஸ்ட்ரெஸ் வரும். சோ வாட் டு யூ மீன் பை அக்செப்டன்ஸ்? உங்களுக்கு
2: அக்செப்டிங் தி சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ்.
3: யூ வில் திங்க் தி சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். சோ ஐ see the situation as finding a problem for the problem. சோ யூ கெட் மை பாயிண்ட். So when you try to find out a solution for the problem what you face through will give you acceptance. For you to accept, you need courage. For you to have courage, you need a clarity. So these are the follows up in which you can have acceptance, through which you can get down with the stress.
2: Okay. You do counseling and training workshops for professionals, students and teachers. Professionals ku pannumbodhu what kind of complaints do they give you?
3: Very common complaints which I have heard from professionals. They tell me this one thing, that I will have to get into their shoes try to validate what is the problem, what they go through, and give us the solution. Which is, I mean, people will tell it, but it is highly impossible for me to get into the issues. I will tell you why. If I come and tell you, you'll have to become an army, try to fire some AK-47, ungalala panna mudiyuma? Mudiyadhu, because we are not familiar with it. This one example. And if I come and tell you, you'll have to drive a plane, ungalala mudiyuma? Kandipa mudiyadhu. Unless and until we go there, drive a plane, we can't possibly understand what is it. So for me to put myself into their shoes is completely, it's a myth. அது எப்படி என்னால் எப்படி அவங்களுக்குள்ளே போக முடியும்னா, ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் ஹேப்பனிங், வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஆன் அ வெரி பிரின்சிபல் ஆஃப் வென் ஐ ட்ரை டு டேக் அ ட்ரைனிங் டு தெம், ஐ கிவ் தெம் அ வெரி ஃபார்மல் ஐடியா அபவுட் த வேஸ் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நீங்கள் பழைய காலத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, மாட்டைனால் வந்துட்டு லேக் வரலும் கூப்பிட்டு போய் வைக்க முடியும், ஆனால் தண்ணி குடிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு தான் குடிச்சாகணும் தண்ணியை. ஸோ ஐ கேன் கிவ் யூ த பாத், பட் வெதர் டு கோ இன் டு த பாத் ஆர் நாட் இஸ் அப் டு யூ டு டிசைட் இட். ஸோ தட் இஸ் ஹவு ஐ ட்ரை டு கிவ் தம் ஆன்சர்.
0: இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இட் ஹஸ் பிகம் அ பிக் வைரல் இஷ்யூ அக்ராஸ் த வேர்ல்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்லிங் வித் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இஸ் அன்னெசரி? And what stress is unnecessary that students are undergoing?
3: So, na unmaye pesalama illa poi sollu?
0: Neenga daya senju unmaye pesunga, that will help the students.
3: Okay. Hype. Stress vandu youngster ku appdin solradhu, it's an hype. Perusa vandu pasangalukku stress e kedaiyadhu. When you ask your dad, your mom, they will know what is stress. Ena ungala la katti meekraangala, avangalukku da stress. So, when you want me to tell a very blunt answer, I would say youngsters ku clarity illa. So as a youngster, when I was 17 to 23, I was very unclear about what I wanted in my life, where I want to go, what I wanted to do, so what is my purpose in life. So these are the very serious topics which I've been training for a month, because illa romba adi vaangirukken. So what I would say is, before we try to even take one decision in our life, what we can do is try to jot down lot of questions like what, why, how, when, where. So these questions for any topic, take any topic, whether to go for a movie lende, whether to buy one particular flower lende, when you start asking questions within yourself, you will start getting clarity. So 100%ல 95% யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் அண்ட் ஹைப்பர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னே கிடையாது, நம்ம கேள்வியே கேட்கறது கிடையாது நம்மக்கிட்ட. வென் வி டோன்ட் க்வெஸ்சன் ஆர் செல்ஃப், வாட் வி டூ இஸ் வித் இக்னரன்ஸ். ஸோ இக்னரன்ஸோடு நம்ம பண்ணுறது, இட் வில் நெவர் கிவ் யூ எனி ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். ஸோ தட் இஸ் வை ஆல் தி யங்ஸ்டர்ஸ் எண்ட் அப் இன் ஹேவிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஓன்லி பை ஹேவிங் அ பர்டிகுலர் கிளாரிஃபைடு கோல், யூ கேன் ரைட் அவே you can not get yourself stressed out.
0: That's right sir, stress is a major hype issue, and stress, I am very stressed abdingra or factor e vandu or mar status symbol mar, I am stressed abdina adu or status.
3: Kandipa.
0: You also have a photography venture. I'm a little more curious because I'm also a photographer. So
3: super
0: adha pathi konna sollunga sir.
3: 2010 எங்கள் அண்ணன் வந்துட்டு ஹீ பாட் மீ ஹி லைக் ஹீ பர்ச்சேஸ்ட் நிக்கான், ஹீஸ் அ நிக்கான் ஃபேன். ஸோ ஹீ பர்ச்சேஸ்ட் D90. ஸோ வென் ஐ டாக் அபவுட் D90, அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஃபேமிலியர் வித் வாட் ஐ ட்ரை டு சே. ஸோ D90 ஹீ காட் இட். ஸோ 2010 செப்டம்பர், 5 இயர்ஸ் பேக். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே போகிறப்போ திஸ் கை வாஸ் லைக் லிட்ரலி ஷோ ஆஃப் D90 வச்சுட்டு, ஹி வாஸ் லைக் டெல்லிங் மீ, மச்சி இந்த மாதிரிலாம் இருக்கு, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் டிஃபிகல்டிஸ். ஸோ ஹீஸ் அ கை ஹூ ட்ரைஸ் டு ரிலேட் எவ்ரி திங் வித் லைஃப். ஸோ சம்சே நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் பாடுவேன், சம்சே பீப்பிள் கேன் சிங், அண்ட் திஸ் கை டேக்ஸ் ஃபோட்டோஸ் டு கம் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் புதுசாக எனக்கு, நான் சின்ன பையன், நான் 20 வயசு, எனக்கு அப்போது ஒன்றும் தெரியாது. ஸோ ஐ ஹேட் அ வெரி ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி, அஸ் யூ ஆர் ட்ரைங் டு சே. The next 3 months, I had to go to Dubai. So, அங்கே என்னோடய அக்காவை நல்லா டார்ச்சர் பண்ணி ஐ பாட் D7000. ஸோ 2010ல் D7000 வாஸ் தி பெஸ்ட் மாடல் டு பி ரிலீஸ்ட் அட் தட் டைம். ஸோ சின்ஸ் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ வி போத் கொலாபரேட்டட் டுகெதர். ஸோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி 5 இயர் ஓல்ட் நவ். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் 32 மேரேஜஸ் and we have done 12 to 13 ad shoots and we are promoting ourselves all together. So idenda kada endradhu 5 varsha kada, I can't possibly tell you with this short span of time, but this gives me a lot of memory. So, like, we started together and we are now like idu epdi na na first shoot ku, I don't know how many people will believe, first shoot ku ஒரு ரெண்டு நாள் கல்யாணத்துக்கு நான் 800 ரூபா வாங்கினேன். ஸோ திஸ் வாஸ் மை ஃபஸ்ட் சேலரி. ஸோ 800 ரூபாலேருந்து இன்னைக்கு ஐ எம் க்ளோஸ் டு 2.5 லேக்ஸ். ஸோ ஆன் மானிட்டரி பேசிஸ் வென் யூ சீ திஸ், தட் இஸ் அ க்ரோத் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு வென்ச்சர் இன் டு இட். ஐ எம் அ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு தாட், ஓகே ரைட்டு 800 ரூபாலேருந்து ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றதுக்கு. ஸோ ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், ஐ எம் அ பர்சன் ஹூ லைக்ஸ் டு ரன் மை ஓன் பிஸ்னஸ் த வே ஐ லைக். So, photography was an accident. It was not an incident. So, there is a difference between both
1: and accident and incident. And this accident has become a career for you.
3: Exactly.
1: And how does it help you in relieving the stress? Because it helps me a lot in relieving the stress. If I'm tired, if I'm irritated, I take my camera out and I start roaming.
3: Again, should I be a fabricated answer kudukuttuma illa original
1: answer? Honest, blunt answer.
3: Okay. So, I was 20 then. Okay. எனக்கு வந்துட்டு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அழகான பொண்ணுங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கெலாம் போனேன்னா ஐ ட்ரை டு சூஸ் எந்த பொண்ணு நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுது. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்து பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுப்பேன் நான். ஸோ எனி ஸ்ட்ரெஸ் யூ ட்ரை டு டேக் இன், ஐ வில் சூஸ் ஒன் பர்டிகுலர் கேர்ள். லைக் அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ on technically when you talk about photography, that is totally different. When you talk about how I've tried to come over it, is to take beautiful photos of women. So this is how I've tried to come over it.
1: That's the most honest answer that I've ever got.
2: So you've been an entrepreneur. Obviously any entrepreneur, and when you start a business, you don't succeed without obstacles.
3: Andipa.
2: So what are all the obstacles that you faced?
3: ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, நான் வீட்டு விட்டு வெளில வரதுலேருந்தே அப்டக்கல் தான். ஸோ திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஒன் பர்டிகுலர் அக்ரிமெண்ட் விச் ஐ ஹேட் டு சைன். ஒரு நாள் வந்துட்டு 12 மணிக்கு காஃபி ஷாப்பில் ஐ ஹேட் டு மீட் அ கை ஃபார் அ அக்ரிமெண்ட். ஸ்டார்ட் பண்ணுறேன் வெளில, பெட்ரோல் இல்லை, இப்போ வண்டியில் காற்றுல. சரி ஓகே, எங்கள் அக்கா கிட்ட போயிட்டு கார் கேட்கலான்னு போனேன். எங்கள் அக்கா கார் எடுத்துகிட்டு போயிட்டான். ரெண்டு, மூணாவது வந்துட்டு சரி ரைட்டு ஷேர் ஆட்டோ கிடச்சிது போயாச்சு. அங்கே போயிட்டு நின்னால் அந்த ஆள் இன்னும் வரவே இல்லை அங்கே காஃபி ஷாப்பில். ஃபோன் பண்ணி கேட்டால் சிக்னல் இல்லை ஃபோனில், இன்னும் முடியல கதை. ஸோ சிக்னல் இல்லை ஃபோனில். சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணால் ஹீ டோல்ட் மீ, ஓ விஜயராகவன், ஐ ஆக்சுவலி ஃபர்காட், இன்றைக்கி நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். 5வது விஷயம். ஸோ கால் பண்ணி சார் நாளைக்கு வச்சுக்கலாமா, இல்லைம்மா நான் இன்றைக்கி என்னால் அர்ஜென்ட்டாக நான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன், ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், வென் யூ டாக் அபவுட் அப்டக்கிள், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இன்னியூமரஸ் அப்டக்கிள், யூ கேன் நாட் லிட்ரலி லைக் அதுலேருந்து பார்ஜி நைட்டு வெளில வர்றதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எஃபர்ட். So you can ask me how did you try to finalize it. Abdinna, I waited for another 15 days just to have a signature. So after that,
2: but failure is the stepping stone of success.
3: So adha namba solidrom. Exactly, we all talk about failure, we think that we are the gurujis of failure, but when you fail you will have 2 drops of tear. I mean, I've cried lot of times. So indha mari failure, so of my whole 25 years of life, I have never seen success. So I might not know what is failure, but I've experienced failure. So everything has been obstacle. So yeah, that is how obstacles are. Obstacles are being, I mean, ippo na idorlum pesnade vandittu, there are a lot of obstacles for which I have to barge in, I have to come out of it, then come here and talk to you guys. Obstacle is actually yourself.
2: I'm sure this would make a sense to a lot of people.
3: Who do I make sense? I mean, I doubt myself.
2: Okay.
1: A lot. I hope it makes sense.
3: Yeah,
1: it does, because you're very practical and it helps us to connect.
3: Oh, is it? So
1: yeah.
3: Okay. Then I'm really glad.
2: So yeah, as a photographer, what message would you like to give the aspiring photographers listening to our show?
1: Because we have a lot of media students and aspiring photographers in our college.
3: Okay. So, first thing when it comes to photography, you'll have to become, I mean, you should be a very good observer. Some take food photography, some take people, some take wild animals, some take objects, objective photography. So what is most important for becoming a photographer is not having a fancy camera. It's not having any lenses which will make you your ego boost. So let us not go there. You will have to become an observer of what is happening within your particular surrounding. So I love people, as I said. I love people. Any emotion when I try to take, I wait for particular moment. It's not that I go click shutter speed la pote tappu tappu tappu tappu nu adichu odalam. So that will not work out well. So for you to come into one particular focus of being a photographer, you'll have to become aware. There is a technical word for awareness. It is called as agility. So what do you mean by agile? Na, you are completely aware about what the situation is and how you can proceed with the situation is. So you become a very good observant, you become a listener. So with that threshold, you start becoming a photographer. So did I give you the answer?
1: A very practical tip. And tomorrow being the teacher's day, what kind of tip can you give the teachers for having a stressful life in the school or college?
3: I was the worst student ever.
1: So ungala mari students eppadi sir deal pandrathu teachers la?
3: Engala mari students ah? Enna mari students na individual attention kandipa kudutha. So I am a dyslexic kid. So I know the problems faced by a dyslexic kid. So inda maadhiri pasanga vandittu எமோஷ்னலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ அப்யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் தே நீட் டு கெட் செட்டில்டு தான். ஸோ இந்த மாதிரி பசங்க வந்துட்டு வெரி இன்டிஃப்ரெண்ட் கைஸ், வி ஆர் கம்ப்ளீட்லி இன்டிஃப்ரெண்ட். நாங்கள் வந்துட்டு டிக்கு பதில் பீனு போடுவோம். இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் விச் வி ஃபேஸ். அண்ட் ஐம் எ லெஃப்டி. ஸோ எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னென்னா, ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு அக்காமடேட் மை செல்ஃப் டு ரைட் இன் மை லெஃப்ட் ஹேண்ட். எல்லாரும் ரைட்டில் எழுதும்போது செவருக்கு யூ கைஸ் ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு ரைட், எனக்கு செவர் இடிக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக யூ ஷுட் ஜென்யூன்லி ட்ரை டு ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் டிஸ்லெக்ஸிக் கிட்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மோர் ஆன் டிஸ்லெக்ஸியா. என்ன மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. லைக் சின்ஸ் ஷீ இஸ் மோர் இன் டு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், ஷீ கேன் எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் இட். அண்ட் actually people who are indifferent, you need a very different approach to talk to them. Ipo you can't talk to them the way you talk normally with all the people. So that is it. You'll have to give genuine effort to bring them up, is what I would say.
2: Now actually people like don't prefer to come to the teaching profession. They feel that getting into corporate or some other kind of a job would get them more money than coming into the teaching profession. So what do you think about that?
3: So again, the third time, should I answer?
2: Please.
3: Honesty will always kill people. That is why I prefer not to give honest answers.
1: But I mean, honesty is something that's lacking in this world, that's highly needed.
3: True, but people who hear it, I am not sure how far people can accept what I say.
1: Because so, I feel they get offended.
3: Exactly. So every time I become more conscious when I try to answer these questions. Should I give you an answer, an honest answer?
2: Please.
3: teaching, please come back to the question. Can you repeat me again?
2: Nowadays, people don't prefer to come into the teaching profession because they feel that other jobs, most importantly, the jobs offered by corporate companies, they are paid more compared to this profession. And one more thing is that they have to deal with 50 kids. And yeah, minimum classroom, they have
3: okay, yeah,
2: 50
3: exactly.
2: kids
3: true,
2: and
3: true, true.
2: They feel that they can't manage them. Managing one kid at home is...
3: Very...
2: Yeah. So, they don't prefer to work in a school as a teacher.
1: And because of this, we don't have good, effective teachers who can actually inspire students.
3: So, why problem is you don't have inspiring teachers to inspire the young children. Is what is your problem?
2: And the number of teachers are decreasing day by day
3: institutions. Very true. So, what if I tell you exactly 100 years ago, Indians never had depression, never had stress. So what if I tell you? Inga solunga.
1: Quite believable.
3: Why?
1: Because their life was simple.
3: Why?
1: There was not much of technology.
3: Okay, so I don't want to ponder you guys more. I'll give you answers. She said quality of teachers have drastically gone down because of monetary benefits given by the IT company. When you start gaining something in a different area, such as money, people have started becoming more mentally ill. Do you accept the fact?
2: Yes, perfectly.
3: Exactly. True. And why is it so? Because there is a disorientation within ourselves. So, being myself, if I get into a company, I'll last for 3 days. The fourth day, I'll get out of the company. Only by not knowing your nature, you try to experiment yourself with other things. So, if I talk about nature, I'll go to the previous birth. Adukla namakku ipa time kadaiyadu. Okay. So, for any profession you take in, you need to really, really have a groundwork of what you are basically. A singer can sing well, but he can't bat well. It's a very practical approach. So, avana singing ku nalla vandhadna, he should go to singing rather than being in corporate. So, when you are not able to associate yourself with what you do, that is where stress comes. Okay. Similarly, if people, you see a lot of people not coming into teaching, but being in somewhere else, are actually getting more stressed by not being in their own line. Ippo corporate la neenga sonningalla teachers inga corporate la enna solranga corporate trainer abindranga. Okay, so it is not that they are leaving what they have to do, it is just that they have a fancy name in other ways. But the problem of not coming or becoming a teacher line, they have their own reasons to be. Ippo, for example, money is the most basic thing. Do you accept?
2: Right.
3: Yeah.
2: Like that.
3: It has become the basic necessity. Ipo, people who are aspiring to become a teacher, they face a lot of obstacle. Veetla moonu thangachi irukum, kalyanam pannanum, veetla vandute ailing mother irukanga, avangalukku paathukonum medical kaga. So we are money-driven economy. Accepted. So, ipdi nambode, we are losing out on lot of teachers. Idhukku solution enna? It is solution is by giving an attractive package to teachers as well. By giving that, what will happen is the people who are going to listen will get influenced, as she was telling. So, ipo enna mari pasangala vandute teacher aakininga. By giving, I don't want exactly what the corporate is going to give. I want what is needed by me on a very justifiable CTC, whatever you try to give me. So, by giving what the teachers exactly want to run their family, because all are humans, avangalukku need irukku. By giving substantially what a teacher can do, these are the form of encouragements. Ipo, you tell me to become a teacher, I'll happily take the job. Because I love to teach. I have a lot of stuff to talk about. இப்ப எனக்கு கொண்டாந்து 5,000 ரூபா கொடுக்குற ஒரு மாசத்துக்கு நீ போய் டீச்சிங் எடுப்பியா அப்படின்னா நான் எப்படி எடுக்க முடியும்? விலைவாசி அப்படி, இன்னைக்கு 1 கிலோ ஆனியன் எவ்வளோ யாருக்கா தெரியுமா?
1: 75 ரூபா.
3: 75 ரூபா ஒரு பெட்ரோலோட விலை. பெட்ரோல் என்னது? இட்ஸ் அ லக்ஸுரி, பட் வாட் வி பர்சீவ் இட் டு பி அ நீடு. ஸோ நீடுக்கும் லக்ஸுரிக்கும் இப்போ வித்தியாசமே இல்லாமல் போச்சு. ஸோ இன் டீச்சிங் ப்ரொஃபஷன், இஃப் யூ வாண்ட் டு என்பவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ், யூ நீட் 1 teacher ஹூ கேன் என்பவர் எவ்ரிபடி. இஸ் தட் வாட் ஐ வுட் சே? ஸோ பை இன்க்ரீசிங் தேர் சேலரி பை
2: I hope in some time, you know, this scenario changes and we have better teachers. Probably one of us also, you know, try to become
4: Definitely.
2: A very inspiring teacher.
4: I'll happily take up a teaching job and be with the kids.
3: Oh, enna vandu my family wanted me to get into corporate. So they didn't know who I was. So by not knowing your own child is actually a shame. அது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு ஷோ. வென் யூ டோன்ட் நோ யுவர் சைல்டு வாட் த சைல்டு ஆஸ்பயர்ஸ் டு பிகம், யூ டோன்ட் டேக் யுவர் சைல்டு டு பி சீரியஸ். ஸோ தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். சேரிட்டி டசன்ட் நாட் ஓன்லி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம், டேக்கிங் கேர் ஆல்சோ பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்.
2: I'm sure all the listeners, especially parents, please take this into consideration and let your child become whatever they want.
3: கண்டிப்பாக. This is only for the students who are very serious in life. I'm not talking about people who want to while away their time sitting in Satyam and wasting their dad's money. I wouldn't try to advise those people. வாழ்க்கையில் கொஞ்சம் நிஜமாகவே சாதிக்கணும், எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ ஐ ட்ரை டு டெவலப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆஃப் லேட்லி. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ தட் யூ சிங் வெல். நான் அதோ சுமார தான் பாடுவேன். Why is that? Why are we trying to put ourselves down? ஏன்? No. Experiment. அவ்வளோதான் வாழ்க்கையே, அவ்வளோதான். ஸோ கோ ஆன், டூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவோம். தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ப்ளீஸ் நோ இட். தப்புலாம் எல்லாரையும் பண்ணிட முடியாது, இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அஸ் வெல்.
4: ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ அம் டாக்கிங் இன் தி ரேடியோ.
3: எக்ஸாக்ட்லி, தட் இஸ் அ ஹியூஜ் திங், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். இன்னைக்கு நிறுத்தி ஒரு 100 பேர்கிட்ட போயிட்டு ரேடியோவில் போய் பேசுமா அப்படின்னா நிறைய பேரால் பேச முடியாது. ஏன்னா டு டூ டிஃப்ரெண்ட் யூ வில் ஹேவ் டு பி டிஃப்ரெண்ட்.
2: It's time to feel proud of ourselves.
4: I'm just 5 days old in this radio station.
3: Amazing.
2: This is my second home. I stay here. I sleep
3: Seriously. It's a great thing. Yeah, please.
2: Oh yeah, thank you so much for spending so much time with us. I'm and sure you enjoyed the session.
3: Yes, we did.
2: What do you think about Voice 15?
3: Voice 15 is the
2: event
3: name. Yeah, please tell me. எனக்கு அது கூட தெரியாது. Sorry.
2: No, you've come for Voices 15 and
3: I was told to come here to take a stress management topic.
2: Exactly. Yeah.
4: That's today a part of Voices 15 campaign.
3: Achha. Okay, right. So what do you want me to tell?
2: So what do you think about it?
4: Like, what do you think about our
2: college
4: audience?
2: We've been covering a lot of topics actually. We had health and fitness. Okay. Yesterday we had e-danger.
4: Okay. Yeah.
2: And today we have stress.
3: One thing is that I would like to congratulate your college. இது வந்துட்டு பேச்சுக்கு நான் சொல்ல, நான் யூஜி படிக்கிறப்போ நன் ஆஃப் மை இன்ஸ்டிடியூஷன் டுக் அன் எஃபர்ட் டு டூ எனி திங் லைக் திஸ். ஐ கம் ஃப்ரம் சேலம். So you might imagine how the place will be. I am talking about 6 years before. So people were more directed to material benefits. So students appadina pathina unum perusa ad develop pandrathukku and giving an opportunity to them was not there. Inga na paakrappo I find amazing things happening in Chennai. I mean, like, enna nadakkudhinga? So when I look into these topics and the initiative taken by our college, it's simply amazing. With these things give me an idea to form a new institution and get lot of ideas from these people through which I can empower more students. So my ultimate goal is to make people realize what they can do and what they are capable of. This is what my purpose in life is. So it's a very good initiative. Is that what your answer from my side? So yeah. This is what I want to answer.
2: Thank you so much, sir.

செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ் ஆட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: Listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society, our radio,
2: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
3: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiyo seidhu vittrunga. Unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: Vanakkam Chennai, na playback singer Megha pesuren. Indha paadal aadavan.

0: படத்தில் வந்திருக்கு மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம வாழ்க்கையில சுயமா நம்ம முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம கனவை பயம் இல்லாம சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். யாரும் ஜட்ஜ் பண்ணாம நம்ம ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியும் சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம லைஃபோட ஒரு பார்ட்டா இருக்குது. இதுக்குள்ள பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது? இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு மிக தேவையான அர்த்தமுள்ள ஐடியா பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே சல்மா. இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற டாபிக் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம். எஸ், அது மட்டும் இல்லாம அதோட வேல்யூ, லிமிட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னும் சொல்ல போனா சோசியல் இம்பாக்ட், விமன் அண்ட் யூத் மைண்ட் செட், மற்றும் டிஜிட்டல் ஃப்ரீடம். இன்னைக்கு இத பத்தி பேசதான் நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் மகளிர் கல்லூரி மாணவிகள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கேர்ள்ஸ், நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
2: ஹாய், நான் ரோஷினி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
3: ஹாய், நான் காயத்ரி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
4: வணக்கம் மக்களே, நான் கீர்த்தி, விஸ்காம் டிபார்ட்மெண்ட்.
5: ஹாய், நான் ஜெயந்திகா ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
6: ஹாய், நான் மகத்தி ஃப்ரம் பிஎஸ்சி சைக்காலஜி.
7: ஹாய், நான் பிரீத்தி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
8: வணக்கம், நான் ஜேர்னலிசம்ல இருந்து காயத்ரி.
9: ஹாய், நான் அபிராமி ஃப்ரம் பிஎஸ்சி சைக்காலஜி.
1: எஸ், தேங்க் யூ எவ்ரி ஒன். கேள்விக்குள்ள போலாம். கேர்ள்ஸ், நான் சுதந்திரம்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுது?
7: என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா என்னென்ன, எல்லாமே எது வேணா செய்யலாம் அப்படின்றது வந்து நிஜமான ஃப்ரீடம் கிடையாது. நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு நோ சொல்றது தான் நம்மளோட உண்மையான ஃப்ரீடம் சொல்லி நான் நினைக்கிறேன்.
10: எனக்கு ஃப்ரீடம்னு சொல்லும் போது பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணணும். அதே சமயத்துல இவங்க இதை சொல்லிடுவாங்களோ, அவங்க அதை நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இல்லாம பண்ணணும். முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் நோ சொல்லணும், அந்த ஒரு இடத்துல நோ சொல்லணும். அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
11: என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னோட முடிவுகளை யாரோட ப்ரெஷர் இல்லாமல் நான் வந்து அதை சரியாக பண்ணுறது, சரியாக எடுக்கிறது தான் ஃப்ரீடம். அதுக்கப்புறமா ஜோவும் பிரீத்தியும் சொன்ன மாதிரி நோ சொல்கிறதும் ஒரு பெரிய ஃப்ரீடம் தான்.
9: நம்ம தாட்ஸை வந்துட்டு ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம ட்ரீமை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பர்சீவ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அப்படின்னு தோணுது.
3: ஜோவும் பிரீத்தியும் சொல்லியிருந்தாங்க ஃப்ரீடம்னா வந்து நோ சொல்கிறது நம்ம ஒரு விதமான ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, நம்ம பிடிச்சதை பிடிச்ச மாதிரி பண்ணுறது தான் ஃப்ரீடம் நான் நினைக்கிறேன்.
12: எனக்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஃப்ரீடம்னா என்னை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது தான், எந்த ஒரு பயமும் இல்லாமல். அதே மாதிரி ஜோ சொன்ன மாதிரி நோ சொல்கிற, எப்போ நோ சொல்லணும் எப்போ எஸ் சொல்லணுன்ற டிசிஷனை நான் எடுக்கும் போது அது நான் ஃப்ரீடமாக உணரேன்.
13: என்னை பொறுத்த வரைக்கும் நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செய்யறது தான் ஃப்ரீடம். ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன் இல்லை இதை செய்யணும்னு என் மைண்டில் தோணுது அப்படின்னா அதுக்கு சொசைட்டல் ப்ரெஷரோ இல்லை வேற யாரோ ஒரு தடையை விடிக்கிறாங்க, நீ இதை பண்ணக்கூடாது, நீ எப்படி இதை பண்ணலான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை நீ இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ வருது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
1: ஓகே, எல்லாரும் ரொம்ப மெச்சோர்டாக பதில் சொன்னீங்க. பொதுவாக நம்ம முடிவு எடுக்கும்போது நம்ம எடுக்கிற சொந்த முடிவு கரெக்ட்னு தோணுதா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சஜஷன் கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வெல்விஷரோட சஜஷன் கேட்டிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க.
10: என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன் கேட்கறது ஃபைன், ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் அனுபவம் இல்லை அப்படின்றப்போ நம்மளை விட அனுபவம் இருக்கவங்கள்ட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் டிசிஷன் வரும்போது எனக்கு இது தேவையா தேவையில்லையா, இதை நான் பண்ணலாமா, நான் பண்ணால் இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும், எஸ் ஆர் நோ அது நம்ம முடிவு. ஆனால் நம்மளை விட எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க கிட்ட சஜஷன் கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது.
9: காயத்ரி சொன்ன மாதிரி வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் எல்லார்கிட்டையும் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கேட்டால் தான் வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து கரெக்டாக அமையும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ வந்துட்டு அந்த எஸ் ஆர் நோ நம்ம டிசைட் பண்ணுறதுல தான் இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரியும்
12: வெல்விஷஸ் வந்து எப்போவுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ வெல்விஷன்னா எனக்கு ஞாபகம் வருது என்னோட அம்மா, அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கதை தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம தான் வந்து அந்த டிசிஷன் வந்து அல்டிமேட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோட கரியர் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னன்னா எனக்கு வந்து எந்த சைட் போகிறது, எந்த கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தெரியல. அப்போ வந்து அவங்க சஜஷன் கொடுத்தாங்க, நிறையா கோர்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ படிச்சுட்டு இருக்க கோர்ஸுமே அவங்க சொன்னது தான். என்னதான் அவங்க சஜஷன் கொடுத்துருந்தாலுமே நான் வந்து அதை ஒழுங்காக ரிசர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணல இந்த மாதிரி இதுதான் நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த டைம் அவங்க கொடுத்த சஜஷனால தான் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் இப்போ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அது காயத்ரி சொன்ன மாதிரி எனக்கு நிறைய இடத்துல அது நல்லதாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால என்னதான் நம்ம டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியனாலும் கொஞ்சம் கைடன்ஸ் கேட்டுக்கிறதும் நல்லது தான்.
7: ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் என்னென்னா நம்ம சஜஷன் கேட்கறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சு தான் நம்ம அப்புறம் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கே நம்மளுக்கு வயசாகிடும். ஸோ அதனால நம்ம என்னென்னா மற்றவங்களோட சஜஷன் வந்து நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டிசிஷனுமே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்க்கணும். சஜஷன் வந்து எப்போ வந்து கம்பல்ஷனாக மாறுதோ அப்போ தான் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ரிஸ்கில் போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிசிஷன் எடுக்கும்போது இங்கே நிறைய பேர் வந்து சஜஷன் மட்டுமே கேட்டு அப்படியே போறவங்க தான் இருக்காங்க. அதனாலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஐயோ நம்ம ஏன் அவங்களோட சஜஷன் மட்டும் கேட்டிருக்கலாம், பட் டிசிஷன் நம்ம எடுத்திருக்கலாமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா கரெக்டான சஜஷன் எடுத்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கரெக்டான டிசிஷன் அங்கே எடுத்துட்டு அதுக்கப்புறம் போறது நல்லது.
10: பிரீத்தி சொன்ன மாதிரியே தான் சஜஷன் வேணா மற்றவங்க தான் இருக்கலாம், டிசிஷன் நம்ம கையில தான் இருக்கணும். அதே மாதிரி பிளைண்ட் ஃபாலோயிங், ஒருத்தவங்க லைக் நம்மளோட ஃபேவரட் பர்சனோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவோ அதோ சஜஷனே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் நம்மளுக்கு அது பிடிக்கலன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாவே இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்காம இருக்கிறதும் ஒரு விதத்துல ஃப்ரீடம் தான் நான் நினைக்கிறேன்.
3: ஸ்டார்டிங்கில் ஜோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டெசிஷன் வந்து நம்மளோட தான் இருக்கணும், அப்புறம் சஜஷன் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் அதான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் சஜஷன் கேட்கறது நல்லது, பட் நம்ம தான் வந்து நமக்கு என்ன வேணுன்றதை சூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் நமக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எல்லாருக்கிட்டுமே சஜஷன் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, என்னோட சீனியர்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சஜஷன் கேட்பேன். எக்ஸாம்பிள் இந்த நான் எந்த காலேஜ் போகணும், டுவெல்த்து முடிச்சுட்டு எந்த காலேஜ் போகணும் அப்படின்னு ஒன்று கேட்டேன். எல்லாருமே நிறைய சொன்னாங்க, ஆனால் அவங்க சொன்னது நான் போகல, பட் ஸ்டில் எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. பட் நான் தான் இந்த காலேஜ் தான் வேணுன்றதை சூஸ் பண்ணி வந்தேன். ஸோ டிசிஷன்ஸ் வந்து நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
11: காயத்ரி சொன்னது ரொம்ப கரெக்டு. டெசிஷனுன்றது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறது தான் ஃப்ரீடம். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம மற்றவங்ககிட்ட சஜஷன் கேட்கலாம், அவங்கக்கிட்டேருந்து ஐடியாஸ் கேட்கும்போது அது நம்மளோட ஃப்ரீடமே கிடையாது.
14: சல்மா கேட்ட மாதிரி அடுத்தவங்க அட்வைஸ் அண்ட் அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம டெசிஷனில் கேட்கலாமா, அதில் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அனுபவங்களுமே இருக்குது. சில சமயங்களில் வந்து அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த கேட்டு எனக்கு அது வந்து நல்லா நடந்ததும் இருக்குது, நாசமாக போனதும் இருக்குது. அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து எனக்கு தெளிவில்லாத போது எனக்கு ஒரு தெளிவு கிடச்சதும் இருக்குது, தெளிவாக இருந்து என்ன குழப்பி விட்டதும் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான அனுபவங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்க கிட்ட வந்து அதை பற்றின சஜஷனும் அதை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா இப்போது நான் ஒரு விஷயத்த அனுபவிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன்னா மேபி அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கலாம். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க அதை பலமுறை அவங்க அனுபவித்து பார்த்துருக்கலாம், பலமுறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நான் அந்த விஷயத்த எடுத்துக்கிறேனோ இல்லையோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா ஒரு டிசிஷனை வந்து நான் எடுத்து கொண்டு வரும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது.
15: எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதே மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடக்காது. ஸோ ஒருத்தங்க சஜஷன் கேட்கும் போது வந்து நம்ம வந்து அது நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு சூட் ஆகிருக்கும், நம்மளுக்கு சூட் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் முடிவெடுக்கிற விஷயங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சுதந்திரம் தரப்படுதா, இல்லை ஜெண்டர் பயாஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன?
11: அஃப்கோர்ஸ் ஜெண்டர் பயாஸ் கண்டிப்பாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு மட்டும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது, பெண்களுக்கு நிறைய விஷயத்துலையும் இருக்கு, அதே போல ஆண்களுக்கும் இருக்கு. ஒரு பையன் வந்து அழுதானா நீ அழலாம் கூடாது, ஏன்னா நீ பையன் சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே அந்த அழற சுதந்திரம் போகிறது. ஒரு பெண்ணுக்கு வந்து நீ இதுதான் படிக்கணும், இவ்வளோதான் படிக்கணும்னு லிமிட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு பெண்ணோட சுதந்திரம் போகிறது. ஸோ ரெண்டு பக்கமுமே இருக்கு. இதை வந்து ஒரு ஒரு ஜெண்டர் பேஸ்டாக தான் வச்சு இந்த லிமிட்ஸையும் இந்த தடைகளையும் அவங்க போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
9: காயத்ரி சொன்ன மாதிரி என்னைய பொறுத்த வரைக்கும் 100% ஜெண்டர் பயாஸ் இருக்குது இந்த சொசைட்டியில். நானே நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அது நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். இவங்க பொண்ணாக இருந்தால் இது பண்ணக்கூடாது, இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணக்கூடாது, இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது, இல்லை இவ்வளோ படிக்கக்கூடாது, பையனாக இருந்தால் இது மட்டும்தான் படிக்கணும், மிச்சதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்துட்டு ஜெண்டர் பயாஸ் வந்து நம்ம சொசைட்டியில இருக்கு அப்படின்றதுனால.
10: அதே மாதிரி ஜெண்டர் பயஸ்னு வரும்போது இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அது வந்து நிறைய இடத்துல பாராட்டப்படுது, பிளஸ் வந்து வேலைக்கு போல அப்படின்னா கூட அது அக்செப்டன்ஸா இருக்கு. ஆனா இதே வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆண் வேலைக்கு போல அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சுமையாவே சுமத்தப்படுது, திருமணம் ஆயிட்டா அப்ப நீ கண்டிப்பா வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு சுமையா சுமத்தப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட ஒரு ஃப்ரீடம் பாதிக்கப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
9: ஆனால் வந்துட்டு எல்லா வீட்லேயும் சரி இல்லை எல்லா இடத்துலையும் சரி பெண்கள் வேலைக்கு போகிறத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஜோ சொன்ன மாதிரி எல்லாருமே பாராட்டப்படுறது இல்லை, நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நீ வீட்டிலே தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், அதுதான் பெண்களின் வேலை அப்படின்லாம் சொல்கிற நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன், எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
12: என்னன்னா இப்போ ஜெண்டர் பயஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா என்னதான் வந்து இதுல வந்து மேலும் ஃபீமேலும் ஈக்குவலாமே பாதிக்கப்பட்டாலும் என்னோட ஒப்பீனியன்ல வந்து ஃபீமேல் கொஞ்சம் ஒன்றுமே அதிகமாக பாதிக்கப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்னதான் வந்து ஒரு விமன் வந்து போய் வேலை செய்யறதுக்காக போனாலுமே அவங்க போற வேலையிலுமே அவங்களுக்கு லோ பே தான் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஈக்குவலான வேலையில இருந்தாலும் ஈக்குவலான பதவியில இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து லோவா தான் பே படப்படுது. ஏன்னா நம்ம ஊர்ல என்னதான் உமன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த சேலரின்னு வரும்போது இந்த கம்மியா இருக்கிறதுமே வந்து இது தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
10: நம்ம மகத்தி சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி நிறைய வீடுகளில் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ்லாம் நிறைய வருது இல்லையா, அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக பெண்கள் அனுப்ப நிறைய வீடுகள் யோசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து நைட் ஷிஃப்ட்னா பசங்க போகிறாங்கன்னா சேஃபாக வந்துருவாங்க, ஆனால் வந்து விமன்னா சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகளில் வந்து ஃபீல் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஜாப் வரும்போதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க, இல்லை வேண்டாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தும் அது ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுது.
9: அதே மாதிரி காலேஜஸும் அப்படிதான், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் வந்துட்டு சில பேர் வீட்டில் விட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது.
15: இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றிலாம் பேசுகிறீங்க இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் நம்ம ஃபேமிலி போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க?
16: இப்போ சல்மா வந்து கேட்டாங்க எல்லா ஏன் ஃபேமிலிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக நைட் ஷிஃப்ட்னாலே வந்து டேஞ்சர், இதனாலே இப்படித்தான், இப்படினாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. சில நேரங்களில் அது பாதுகாப்பான ஒரு வேலையாக கூட இருக்கலாம், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம், சில நேரங்களில் வந்து அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணலாம், சேஃபாக இருக்கலாம், எல்லா நேரங்களையும் அது சேஃப் இல்லைன்ற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணிடவும் முடியாது. அதே சமயத்தில் எல்லா வேலையும் சேஃப்னும் நம்ம நினச்சிட முடியாது, கண்டிப்பாக வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாருமே வந்து எடுத்து தான் ஆகணும். அதே சமயத்தில் டேஞ்சர் அப்படின்ற விஷயமும் எல்லா இடத்துல இருக்கதான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கிறப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைசேஷனும் உங்களுக்கான பாராட்டும் உங்களுக்கான அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு சோல்ஃபுல்லான ஃபீலிங் வந்து கிடைக்கும்.
12: நான் கீர்த்தி சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நைட் ஷிஃப்ட் வந்து சேஃப் இல்லை தான், அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம டேலியுமே டே ஷிஃப்ட்டுமே கொஞ்சம் சேஃப் இல்லை தான். எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ சில வீட்டிலலாம் வந்து விமென்க்கு வந்து வேலை கிடைக்கல, அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுக்கு இப்போ நைட் ஷிஃப்ட் தான் கிடைக்குது, அப்போனா அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அந்த வேலைக்கு போயே ஆகணும்னு தள்ளப்படுறாங்க. ஆனால் இந்த சொசைட்டி வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு
17: முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால அவங்க ஃப்ரீடம் மட்டும் அஃபெக்ட் ஆகாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்குமே வந்து அது அஃபெக்ட் தான் காஸ் பண்ணுது. அதனால வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு கிடையாது, எந்த ஷிஃப்ட்டுமே சேஃப் இல்லை தான், அது நம்ம எடுக்கிற ப்ரிகாஷன்ஸை பொறுத்து தான் இருக்கு.
11: மகத்தி சொன்ன மாதிரி எந்த ஷிஃப்ட்டுமே சேஃப் இல்லை தான், பகல்லையும் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும், இரவுலையும் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும். அதுக்காக இது வந்து நம்மளோட வேலையிலையோ படிப்புலையோ ஒரு தடையாக இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும். அண்ட் அஸ் அ சொசைட்டியாக நம்மளும் மற்றவங்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கணும், அவங்களோட பாதுகாப்பையும் நம்ம பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும்.
9: மகத்தி சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. சிங்கிள் பேரண்ட் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி ரெண்டு ஜெண்டர்லையுமே வந்துட்டு அவங்கள யாருமே டெசிஷன் எடுக்க விட மாட்டுறாங்க அப்படின்றது நான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் சரி இல்லை அவங்களோட சுற்றி இருக்கவங்க சரி உனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்றதுனால நீ இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு இவங்க எடுக்கிற டெசிஷனை வந்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட டெசிஷனை வந்துட்டு தடைப்படுத்துறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது.
18: ஸோ சல்மா ஜெண்டர் பயஸ்டுன்னு சொல்லும்போது இப்போ இந்த ஜென்ரேஷனில் அதுக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக விமன்ஸ்லாம் வந்து இப்போது அப்போ வந்து அவங்களெல்லாம் வந்து எல்லா ஜாப்புக்குள்ளும் அனுப்ப மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க அந்த தடையெல்லாம் மீறி இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய இதில் வந்து ஜாப்பில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
9: கண்டிப்பாக ரோஷினி சொன்னது உண்மைதான், ஆனால் கம்மியாக இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக வந்துட்டு குறையலை அப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேர் வீட்டிலலாம் இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீ போகக்கூடாது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
16: நான் வந்து ரோஷினியோட பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து முன்னாடி காலங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போது ரொம்பவே வந்து விமன் எம்பவர் ஆகியிருக்காங்க. அந்த ஜெண்டர் என்ன சொல்கிறது, பெண்கள்னால் இந்த வேலையை தான் பார்க்கணும், ஆண்கள்னால் இந்த வேலையை தான் பார்க்கணும், இவங்களுக்கு இவ்வளோ தான் ஃப்ரீடம், இந்த ஜெண்டரில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ தான் ஃப்ரீடம் அப்படிங்கிற காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத நம்ம வந்து பார்க்க முடியுது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்கலாம், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஃப்ரீடமாகவே இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஃப்ரீடம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னுமே வந்து எந்த அளவுக்கு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது முழுமை பெறலை தான், ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை விடவே வந்து ஃப்ரீடம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது.
10: கீர்த்தி சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ நிறையவே விமன் எம்பவர் ஆயிருக்காங்க தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கறது கிடையாது, யாரும் யாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லை, அவங்க பிறக்கும் போதே ஃப்ரீடமோடு தான் பிறக்கிறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, என்றைக்குமே வந்து ஃப்ரீடம் வந்து ஒருத்தரால் கொடுக்கப்படலை, அது அவங்களோட உரிமை, அது அவங்க தான் யூஸ் பண்ணிக்கணும், அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை இன்னுமே பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
16: ஜோ சொன்னது கரெக்டு தான், ஃப்ரீடமோட தான் எல்லா குழந்தையுமே பிறக்குது, ஆனால் அந்த குழந்தை மேலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறப்போ அந்த ஃப்ரீடமை அதால் முழுமையாக யூஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளாக
15: சுதந்திரம்னு சொன்ன உடனே எந்த அளவுக்கு நம்ம பொறுப்புணர்வுடன் சுதந்திரமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் குறிப்பா இளைஞர்கள் விதிகளை மீறது தான் சுதந்திரம்னு தவறா நினைச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு சில இளைஞர்கள் தங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரத்தை பொறுப்பில்லாம மிஸ்யூஸ் பண்றத நீங்க பாத்திருப்பீங்க. ஹவு ரெஸ்பான்சிபிள் தே ஷுட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், இதை பத்தி உங்க கருத்து என்ன?
11: சல்மா சொன்னது வந்து ஆக்சுவலி ரொம்ப ட்ரூ. நிறையா யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை, நிறையா பேர் இது என் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு குடிக்கிறதோ இல்லை ஸ்மோக் பண்ணுறதோ, இதெல்லாம் என் ஃப்ரீடம், என்னோட லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது ஃப்ரீடமாக இருக்கட்டும், லிபர்ட்டியாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், அட் எண்ட் ஆஃப் தி டே இது வந்து நம்மளோட உடம்பு தான் பாதிக்கிறது. அது ஒரு ஆண் குடித்தாலும் சரி ஒரு பெண் குடித்தாலும் சரி அது உடம்பு தான் பாதிக்கிறதே தவிர

0: என் ஃப்ரீடம் இதை நான் வந்து முழுமையாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடைசியில் நம்ம உடம்ப தான் நமக்கு எடுத்துக்கிறோம். இது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் பெரும்பாலும் நிறைய பேர் இதுக்கு தான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நிறைய பெண்களும் வந்து ஏன் ஆண்கள் மட்டும்தான் இது பண்ணணுமா, நானும் குடிப்பேன் நானும் இது பண்ணுவேன்னு இருக்காங்க. ஆண்களும் அப்படி தான், ஏன் பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமான்னு இருக்காங்க. இதெல்லாமே சுதந்திரத்தை தாண்டி நம்ம உடல்நிலையை தான் ரொம்ப பாதிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஸோ காயத்ரி சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து ஒரு லிமிட்ஸ் இப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு நபர் இப்போ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி எப்படி ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்ற இருக்கோ, அதே மாதிரி தான் அந்த பர்சன் இந்த சொசைட்டிக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். இப்போ எப்படி அந்த சொசைட்டி நம்ம இது ஃப்ரீடமை தடுக்கும் போது நம்மளுக்கான ஒரு லிபர்ட்டி அங்கே வந்து காணாமல் போதோ, அதே மாதிரி தான் இப்போ ஒரு விஷயமோ இல்லை ஒரு செயலோ நம்ம செய்யும் போது அது நம்மளுக்கும் சரி இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு பாதகமும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அது 100% ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. இதுவே வந்து அது நம்மளு அதாவது ஃப்ரீடம்ன்றது வந்து எது வேணால் செய்யலான்னு இல்லாத நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எது சரியோ அதுதான் செய்கிறது தான் ஒரு முழுமையான ஃப்ரீடம் சொன்னால் பார்க்குறேன். அதனால நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து எது யாருக்கும் பாதகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமான ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் அதை நம்ம எடுத்து இது கரெக்டாக இது நம்மளுக்கும் கரெக்டாக சுற்றி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இதனால யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு செயலையும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
2: இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதையும் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம்க்கு வந்து எந்த அளவுக்கு போராடுறாங்களோ எந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஒரு ஹைப் கொடுத்து எல்லாரும் வந்து இதுதான் ஃப்ரீடம் இப்படி இருந்தால் தான் ஃப்ரீடம் பிடிச்ச விஷயத்த நான் இப்படி பண்ணுவேன், அதாவது பிடிச்ச விஷயத்த செய்கிறது ஃப்ரீடம் தான். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே இடம் பொருள் ஏவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. எங்க என்ன பண்றோம், எங்க எந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றோம், அங்க இது செல்லுபடி ஆகுமா, அங்க இது கரெக்டா இருக்குமா, இங்க இந்த டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு பல விஷயங்களை யோசிச்சு தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். அது ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு பப்ளிக்காக இருக்கும் போதும் சரி ஒரு பிரைவேட்டாக இருக்கும் போதும் சரி, எங்க எது நம்ம லிமிட் அப்படிங்கிறத தெரிஞ்சு எல்லா யங்ஸ்டர்ஸும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பாயிண்டை நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு விஷயத்த தன்னோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோலோ டிராவலிங் எல்லாமே போறாங்க, அதுல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. நீங்க சோலோவா தனியா ஃபர்ஸ்ட் டைம்லாம் போறீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு கவனத்துக்குரிய நீங்க இருக்கணும், எதுக்கெல்லாம் நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் பாதுகாப்பு பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அறிஞ்சு நீங்க போகணும். ஸோ அப்ப அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எங்க நீங்க ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்குறீங்களோ, எங்க நீங்க வந்து ஃப்ரீடமை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஓகே நம்ம ஃப்ரீடமை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ என்ன நடந்தாலும் இல்லை என்ன நடக்க போதோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் முன் வரணும் அப்படிங்கிறது வந்து நான் யோசிக்கிற விஷயமா இருக்கு.
3: கீர்த்தி சொன்னது தான் நானுமே சொல்ல வரேன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து ரொம்பவுமே எக்ஸ்போஷர் கிடைக்குது ஃப்ரீடம்க்கு. அதை வந்து நம்ம என்ன தான் நிறையா பேர் அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாலுமே சில பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறாங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸை பார்க்குறதே இல்லை. இப்போ அது வந்து ஏன் ஃப்ரீடம், என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் ஃப்ரீடம் இருந்தாலுமே அதுக்கு சில லிமிட்ஸ் இருக்கணும். இது நம்ம பண்ணுறதுனால மற்றவங்களை பாதிக்குமா இல்லை நம்மளே பாதிக்குமா எல்லாமே பார்த்து தெரிஞ்சு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
4: மகத்தி சொன்னது ரொம்ப கரெக்டாக. ஃப்ரீடம்னு நம்ம ஒன்று எடுத்து பண்ணும்போது அதை மற்றவங்கள பாதிக்கக்கூடாது. சில யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து இல்லை இது ஏன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸை வந்து மீறுறாங்க. இந்த டிராஃபிக்கில் வந்து சிக்னல் போட்டால் அங்கே போயிட்டு இல்லை நான் நடப்பேன் ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க பரவாயில்ல ஏன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆப்போசிட்டில் வர அவங்களுக்கும் அது வந்து பாதிக்குது. ஸோ ஃப்ரீடம்னும் போது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம சொசைட்டியும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் நான் ஃப்ரீடம்னு சொல்லுவேன்.
5: இப்போ ஃப்ரீடம்னு சொல்லும் போது பர்சனல் ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது. ஆப்வியஸாக யாரையும் பாதிக்காத விதத்தில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறது வந்து அது கரெக்டு தான். ஆனால் இப்போ ஒரு பப்ளிக் ஃபோரம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தன்னோட ஃப்ரீடம் மட்டுமே பார்க்காம சுற்றி இருக்கவங்க ஃப்ரீடமாக அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கேன், இந்த ட்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் நான் ட்ரெஸ் பண்ணுறேன்னா அது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம் என்னோட தனிப்பட்ட ஃப்ரீடம். ஆனால் இதே பப்ளிக் ஃபோரம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்மளோட ஃப்ரீடமே நம்மளோட ஃப்ரீடம் இருக்கணும் ஆப்வியஸ்லி, அட் த சேம் டைம் நம்மளோட ஆப்போசிட்ல இருக்க பர்சனோட ஃப்ரீடமையும் பாதிக்கப்படாம அவங்க அந்த விதத்துல எடுத்துட்டு போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: இப்போ ஜெயந்திகா சொன்ன மாதிரி தான், இப்போ பப்ளிக்னு வரும்போது நம்ம சொசைட்டில இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிரௌடட் பிளேஸ்ல கூட ரேஸ் ஓடிட்டு போற மாதிரியான பைக் ரேஸ் எல்லாம் ஓடிட்டு போற மாதிரி ஸ்பீட்ல போறாங்க. ஸோ அது மாதிரி நல்லா போகும்போது அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இப்போ அது மாதிரி க்ரௌடான ஏரியாலாம் இருக்கும் போது ஏதாவது இப்போ டக்குன்னு வந்து சடனாக ஒரு பைக்கோ இல்லை ஏதாவது கிராஸ் ஆச்சுனாலே இப்போ அது அவங்களுக்கும் பாதிப்பாகும் இவங்களுக்கும் பாதிப்பாகும். ஸோ அந்த டைம்ல போயிட்டு நம்ம நீங்க உங்க மேலதான் தப்பு இது மாதிரி சொன்னா எது சொன்னாலும் அங்கே பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு ப்ரிகாஷனல் மெத்தட்ஸாக இருக்கணும். இது இப்போ இந்த சொசைட்டியில் இது மாதிரி ஒரு க்ரௌடட் பிளேஸில் நம்ம எப்படி போகணும் அப்படின்றது, அஃப்கோர்ஸ் இது உங்களோட ஃப்ரீடம் தான், ஆனால் அதுக்கான ஒரு பிளேஸ்ன்றது தனியாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் இது பண்ணணுமா கண்டி. இப்போ கீர்த்தி சொன்ன மாதிரி ஒரு இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் இருக்கிற வச்சு தான் நம்ம அந்த ஃப்ரீடமும் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஃப்ரீடமை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.
3: பிரீத்தி சொன்ன மாதிரி வந்து ஃப்ரீடம்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த ரூல்ஸ் அதெல்லாம் வந்து மீறுறது தான் ஃப்ரீடம், அது வந்து நான் சூஸ் பண்ணோம். இப்போ ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்னா இது நான் பண்ணணுமா பண்ண வேணாமா நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சரியில்லை, ஏன்னா வந்து அந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் போடப்பட்டது இல்லை, அதை ஒரு கூட்டமாக ஃபாலோ பண்ணும் போது அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணும் போது அது நம்மளை பாதிக்கலை மற்ற யாரையும் பாதிக்கலைன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம், ஏன்னா அதுக்காக தான் அதை வந்து பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன்.
1: இப்போ மகத்தி சொன்ன மாதிரி தான் இந்த ரூல்ஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்க ஒரு விஷயம். இப்போ நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை யாருமே கேட்கல அப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்னா இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக தான் இருக்கணுமா கண்டி. இது மாதிரி விஷயத்தில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தரும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே ஒரு கண்ட்ரோல்னு ஒன்று இருக்காது, அப்புறம் இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்றதும் ஒன்று சுத்தமாக கிடையாது. அதனால நம்ம ஒரு ஒருத்தருமே வந்து நம்மளுடைய ஃப்ரீடத்தை நம்மளோட லிமிட்ஸை நம்மளே இது பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன்.
0: பிரீத்தி சொன்னதுக்கு நானும் ஃபாலோ அப் தான் சொல்கிறேன். அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு. நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கோமோ இல்லையோ நம்ம தப்பான எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக இருந்துடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயாச்சும் ஒரு க்யூ இருக்குது அப்படின்னா இந்த கடையில் போய் எனக்கு வாங்குறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு அந்த க்யூவை தாண்டி அப்படியே போய் நிற்கிறது, இல்லை நடுவில் நடுவில் ஜாயின் பண்ணுறது, ஏன் சுதந்திரம் நான் எங்கே வேணால் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறது, இந்த சைடு நடுவில் டூ இருக்க ஒரு இது இருக்குன்னா நம்மளும் அடுத்து அடுத்து தான் வரணுமே தவிர அதை மீறிக்கிட்டு போகக்கூடாது. நம்மளோட சுதந்திரம்ங்கிற பேரில் மற்றவங்களோட சுதந்திரத்தை நம்ம வந்து இன்னைக்குமே கெடுத்துடக்கூடாது. அப்புறம் பப்ளிக் பிளேசஸில் வந்து வியச்சல் துப்புறது இல்லை வேறு ஏதாவது ஒரு இது செய்கிறது, மரத்துக்கு கீழே பண்ணுறது, ஒரு மரம்ங்கிறது நம்ம வந்து இதுக்காக வளர்க்குறோம் ஆனால் அங்கே போயிட்டு சுத்தமாக இருக்கிற இடத்துலையோ ஒரு நேச்சர் இருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது, இது ஏன் ரோடு நான் எங்கே வேணால் வண்டியை நிறுத்துவேன்னு போய் நடு ரோட்டில் நிறுத்துறது, இதெல்லாமே வந்து மற்றவங்களை கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
6: காயத்ரி சொன்னதை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீடம்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, நம்ம என்ன பண்ணுறோமோ ஒரு லிமிட் அண்ட் பவுண்ட்ரி நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும், அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம ஃப்ரீடம்மை வந்து லீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பல பேர் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பியர் ப்ரெஷர்னால நிறையா ஃப்ரீடமே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை ஆப்வியஸாக வந்து நான் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால பண்ணுறாங்க கொஞ்சம் பேர், சில பேர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரீடம் அப்படின்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃப்ரீடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா ஒரு டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கிறது தான் ஃப்ரீடம் நான் சொல்லுவேன். நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, நம்ம வீட்டில் அது மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ சொசைட்டிக்கோ எந்த வித இம்பாக்டும் இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம்னு நான் நினைக்கிறேன்.
7: இப்போது ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இது எல்லாமே வந்து இப்போ ட்ரிங்க் பண்ணுறதோ ஸ்மோக் பண்ணுறதோ ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். போய் நீங்கள் வந்து அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் தெரிஞ்சுக்கணும், ஆனால் அது நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், ஆனால் முடிவு அவங்க கையில் தான் இருக்குது. ட்ரிங்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்மோக் பண்ணுறது நிறுத்துட்டா இருக்கட்டும் அது அவங்களோட முடிவு, அது அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் அதே குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணுறதோ இல்லை பப்ளிக் ஸ்பேஸ் பிளேஸில் ஸ்மோக் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா என்னதான் ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ உங்களோட ஃப்ரீடமாக இருந்தாலும் அது பப்ளிக் பிளேஸ்னு வரும்போது மற்றவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்போ அது கண்டிப்பாக அது உங்களோட பர்சனல் ஃப்ரீடம் கிடையாது, அது பப்ளிக் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்த கண்ட்ரோலபிளாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
6: ஜெயந்திகா சொன்னதுக்கு ஒரு ஃபாலோஅப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்க ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணது, நேற்று வந்து நான் காலேஜ்லேருந்து போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு போய் நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு குழந்தை ஒரு மாதிரி ப்ளீட் ஆகி வராங்க, எல்லோரும் தூக்கிட்டு அழுதுட்டு நான் அப்படியே பார்க்குறேன் என்னாச்சு அப்படின்னு. ஒரு வண்டியில் போகிறாங்க, டூ வீலரில் மூணு பேர் போகிறாங்க, போயிட்டு இந்த மாதிரி அவங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்க ரோட்ல அது தெரியாம அவங்க ஃபாஸ்டா போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுமே கீழே விழுந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு சம்மாடி எல்லாருமே தூக்கிட்டு ஒரு ஆட்டோக்கள் என் பக்கத்துல தான் இருக்காங்க. அந்த ஆட்டோவை கூப்பிட்டு எல்லாருமே போறாங்க. ஸோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறதால மற்றவங்களோட இதுவும் வந்து பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் பாதிப்படையுது, மற்றவங்களுக்கும் பாதிப்படையுதுன்னு நான் நினைக்கிறேன்.
8: எல்லாரும் ரொம்ப அருமையாக எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்கள் லைஃபோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. ஆக்சுவலி என்னன்னா பழமொழியிலேயே சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. ஸோ நம்ம லிமிட்ஸோடு இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப். சுதந்திரத்தை பத்தி பேசும்போது கண்டிப்பா இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பத்தி தான் நம்ம விவாதித்து ஆகணும். அந்த வகையில முக்கியமா அவங்களோட கல்வி, வேலை மற்றும் திருமணம், இதுல அவங்க சுதந்திரமா முடிவெடுக்கிற சூழ்நிலைய நம்ம சமுதாயம் அவங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கா? முதல் கேள்வி கல்வி பத்தி பேசுவோமே, கல்வியில எத்தனை பேர் வந்து அவங்க பிடிச்ச படிப்பை எடுத்திருக்காங்க, அவங்க பிடிச்ச படிப்பை வந்து நான் படிக்கணும்னு வந்து ஃபேமிலி கிட்ட போராடி அவங்க படிச்சிருக்காங்க. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
9: கண்டிப்பாக நான் வந்து எனக்கு பிடிச்ச படிப்பை தான் எடுத்திருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு மோஸ்டாகவே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் இது ரெண்டும் படித்தா தான் வந்துட்டு நல்லா சேலரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நீ லெவன்த்து டுவெல்த்தில் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு நீ இந்த அதுக்கப்புறமும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், இன்ஜினியரிங் எடுக்கணும் இல்லை நீட்டு எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் படிக்க வைக்கிறாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம பண்ணால் அவங்க எப்படி அந்த வேலையில் வந்துட்டு சக்சீட் ஆவாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து ஹை பேயிங் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: எனக்குமே வந்து அபி சொன்ன மாதிரி இந்த சொசைட்டி வந்து இந்த கரியர் பாத் எடுத்தால் தான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து அதான் இன்ஜினியர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படித்தாதான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. இந்த டைமில் வந்து அவங்களோட பேஷன் வந்து போதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பேஷனை ஃபாலோ பண்ணாலுமே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து சொசைட்டி சொல்கிற கரியர் பாத்தை வந்து அவங்க சேஸ் பண்ணாலும் அங்கே வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த டிசிஷன் வந்து அவங்க தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஸோ மகத்தி சொன்னது வந்து கரெக்ட் தான். சில நேரத்தில் வந்து சோஷியல் ப்ரெஷர், அதுக்கப்புறமா இந்த சொசைட்டி சொல்கிறது வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டு நான் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. ஆனால் சில வீட்டுங்களில் என்னமா இப்போ வந்து நான் பிடிச்ச கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா அதுக்கு எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி எதுவுமே தரலை. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது வந்து அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கு ஒத்துழைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபினான்ஸ். ஸோ அந்த ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கோர்ஸுக்கான நம்ம ஃபினான்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு ஒருத்தருக்குமே வந்து அந்த ஃப்ரீடமாக கூட ஒரு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் அவ்வளோ ஃபினான்ஸ் என்னால் கட்ட முடியாதுமா அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய அந்த அவங்களோட ஆம்பிஷனும் அதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட ஆம்பிஷனையும் மாற்றிக்கிட்டு இல்லை பரவாயில்ல நம்ம அப்பா அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபினான்ஸ் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இப்போது பிகாம் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்களுடைய ஸ்ட்ரீமை மாற்றிக்கிட்டு பரவாயில்ல நான் இதுலேயும் அச்சீவ் பண்ணி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் ஃபினான்ஸ் மூலியமாகவும் அவங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் மூலியமாகவுமே அந்த கோர்ஸ் மாற்றிக்கிட்டு பரவாயில்ல என்னோடய கோர்ஸ் மாற்றினா நான் அதுலேயும் அச்சீவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு இங்கே நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்லுவேன்.
10: எல்லாருமே வந்து காலேஜ் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுல ஃப்ரீடம் பற்றி பேசுனீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டென்த் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த குரூப் செலெக்ஷன் ஒன்று வரும் தெரியுமா, அதுலேயே நிறைய பேருக்கு ஃப்ரீடம் போயிடுதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மார்க் பேஸ் பண்ணி ஆப்வியஸ்லி மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா மார்க்ஸ் இருந்தால் தான் வந்து எப்படி சொல்கிறது அது வந்து உங்களுக்கு கெரியர் பர்சியூ பண்ணுறது ஒரு கேட் மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன தான் அதிகமான மார்க் ஒரு சில குரூப் எடுக்கும் போது இவ்வளவு மார்க் எடுத்துறியே இந்த குரூப் எடுக்கிற அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இவ்வளவு கம்மியா மார்க் இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நாலேஜ் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் தானா, மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லவே மாட்டேன். ஆனா அதையும் தாண்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க நாலேஜ் எதுல இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அதை அவங்க பர்சியூ பண்றது தப்பு இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு சில குரூப்லாம் வந்து இந்த குரூப் எடுத்தா இது மாதிரி தான் ஆக முடியும், உனக்கு இன்னும் பெட்டரா போனா இந்த குரூப் தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க ஒப்பீனியன்ஸ்னாலே நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரிஜினல் பேஷனையோ அவங்களோட ஒரிஜினல் கனவையோ விட்டுட்டு பாத் மாறி போனதை நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனா அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க எந்த கெரியர்ல அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பேஷனட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு குரூப் செலக்ட் பண்ணி அவங்களோட கெரியர் பார்த்து அவங்க அமைச்சுக்கிறது தான் நல்லது. சோஷியல் ப்ரெஷர்னாலயோ ஃபேமிலி ப்ரெஷர்னாலயோ இல்ல இந்த குரூப் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகாதோ இவங்க சொல்றதா கரெக்டோ அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு குரூப் எடுத்து வேற ஒரு கெரியர் பர்சியூ பண்றது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமோன்னு தோணுது.
8: ஜோ சொன்னது ஆக்சுவலி 100% உண்மைதான். நானும் என் வாழ்க்கையில ஒருத்தரை பார்த்திருக்கேன், அவர் வந்து செஃப் ஆகணும்னு சொல்லும் போது ஆம்பளைக்கெலாம் எதுக்கு சமையல் வேலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குற சொசைட்டியும் பார்த்துருக்கோம். இல்லை நான் இன்ஜினியர் ஆறேன்னு சொல்கிற பெண்களுக்கும் உனக்கு ஏன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நீ டாக்டருக்கு படி, நர்ஸ்க்கு படி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய விமென்ஸ் காலேஜில் தான் வந்து பெண்களை சேர்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களால வந்து நிறைய அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் வந்து படிக்க முடியாது. ஸோ அதில் வந்து அவங்க யோசிக்கிற கோர்ஸோ அவங்களுக்கு பிடிச்ச படிப்போ வந்து அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: இல்லை, ஆனால் சல்மா நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இங்கே உமன்ஸ் காலேஜோ கோயிடோ அது பார்க்கறது கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இது எடுத்திருக்காங்களோ அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து ஃபேவராக இந்த பசங்களுக்கு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன்.
8: அது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சொசைட்டி ப்ரெஷர் வரும், என் பொண்ணு வந்து டாக்டர் பண்ணியிருக்கா, உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு ஃபேமிலியோட சொசைட்டி ப்ரெஷர்ஸும் இதில் வந்து நிறைய அடங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
10: சல்மா சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலின்னு வரும்போது சப்போஸ் இப்போ யாராச்சும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஒன்னா இவ்வளோ இருக்காங்க நீ என்ன இது மட்டும் தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ வந்து மேபி அவங்க என்னோட எல்டராக இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும், பிளஸ் அவங்க போன டைம் வேற மாதிரி இருக்கலாம். நான் இப்போ தான் என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன், எடுத்த உடனே என்னால் அவங்க அளவுக்கு போக முடியாது, போக போக தான் என்னோட கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ஸ்டெப்ஸ் வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படிதான், எல்லாருமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஏன் ஒன்னால இது முடியுது உன்னால இது முடியாதா, என் அண்ணனால பண்ண முடியாது நானும் அது பண்ணணும்னு அவசியம் இல்லையே, எனக்கு பிடிச்சிருக்கா அவங்க பண்றாங்க, எனக்கு பிடிச்சிருந்தா நானும் பண்ணுவேன். அவங்களோட கெரியர்ல அவங்களோட க்ரோத் அவங்க பாக்குறாங்கன்னா என்னோட கெரியர்ல நான் என் க்ரோத்தை போக போக பார்க்க போறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல பியர் ப்ரெஷர்னாலயோ ஃபேமிலினாலயோ இந்த கம்பேரிசன் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க எல்டர்லி பீப்புள், அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க கெரியர்ல அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்காங்க. நான் இப்பதான் கெரியர் என்டர் ஆகிறேன், எடுத்த உடனே நான் வந்து அவங்க அளவுக்கு போறோம் எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. சோ போக போக தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். சோ அவங்க கொஞ்சம் பேர் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
9: கண்டிப்பா ஜோ சொன்ன மாதிரி வந்துட்டு அண்ணா டாக்டரா இருந்தா இல்ல கசின்ஸ் யாராச்சும் டாக்டரா இருந்தா அப்பா நீ டாக்டரா தான் வரணும், உங்க அண்ணா டாக்டருக்கு படிச்சிருக்காங்களே நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், உங்க கசின்ஸ் டாக்டருக்கு படிச்சிருக்காங்களே ஸோ நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபேமிலி வச்சிருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்னால வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அவங்க குழந்தைகிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
6: எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீடம் இந்த ரெண்டு வார்த்தையும் பார்க்குறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாமே வந்து பல பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பசங்களோட எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே யோசிப்பாங்க. ஒரு ஏஜ்க்கு மேலே இந்த அதாவது ஃபேமிலியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு நீ ஏன் படிச்சுக்கிட்டு நீ வந்து வேலையை பாரு, இல்லை இந்த ஜாபுக்கு போ, இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பேரண்ட்ஸ் வந்து எஜுகேஷனை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்க, அந்த ஃபேமிலிக்கே ஃபஸ்ட் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து முன் வராங்க படிப்புக்கான முக்கியம் என்ன, அதில் அந்த படிப்பை படிக்கிறதுனால என்ன ஃப்ரீடம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸை வந்து பல பேர் உணர்றாங்க. முன்னாடிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும், அதாவது படிப்பு இருந்தால் நமக்கான ஃப்ரீடம் கிடைக்கும், நான் நினச்ச விஷயத்த படிக்கணுன்ற ஃப்ரீடம் எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தான் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் மத்தியில் அந்த அவேர்னஸ் ரொம்பவே குறைவாக தான் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ இருக்க
11: இந்த சமூகத்துல வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஃப்ரீடம் கொடுக்கறத நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக முக்கால்வாசி சூஸ் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போவுமே கொடுக்குறாங்க தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பல பேருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, நினைச்சத வந்து செய்ய முடியுது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு.
10: கீர்த்தி சொன்னதை நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த அவேர்னஸ் இன்னும் வளரணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா இப்போ நிறைய நிறைய வீடுகள், எல்லா வீடுமே சொல்ல மாட்டேன், நிறைய வீடுகளில் வந்து என்னதான்

0: பெண்களுக்கு வந்து இன்னும் மேல படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் திருமண வயது வந்துருச்சு, இதுக்கு மேல எப்படிமா, சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்களே, சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏதாவது சொல்லிடுவாங்களே, அதனால நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்லாம கல்யாணத்தை திணிக்கிறாங்க. அதாவது கல்யாணம்ன்ற விஷயத்த பேரிகேட் மாதிரி போட்டு அவங்க அவங்க மேல் படிப்பையோ இல்ல அவங்க பர்சியூ பண்ற கேரியரோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. அப்படி இல்லைனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அங்க போய் படிச்சுக்கோமா, எதுவா இருந்தாலும் ஹஸ்பண்டை கேட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு நிஜமாவே திருமணத்துல வந்து விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தை நான் பண்ணி வைக்கிறது வேற, ஒருத்தவங்களுக்கு இல்ல எனக்கு இன்னும் படிக்கணும், நான் இன்னும் என் கேரியர் ஹையர் பொசிஷன் போகணும், அதுக்கப்புறமா நான் அதை யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட திருமணத்தை ஒரு தடையா சொல்லி அதை திணிச்சு பண்றதுன்றது வேற. சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துருமோன்னு எனக்கு தோணுது. சோ அதனால ஃப்ரீடம் அப்படின்ற வரும்போது அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்க கூட வர்றது பெட்டரோன்னு தோணுது.
1: ஜோஸ் ஆனது ரொம்ப கரெக்டு தான். சில வீடுகளில் வந்து படிப்பை தடை செஞ்சுட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பிடிக்காத நபரோட திருமணம் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் தான். நம்மளே நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம், பிடிக்காத கல்யாணம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறமா அதில் நிறைய உயிரிழப்புகள் இருந்ததோ. ஸோ அந்த மாதிரி இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம அவங்கவுங்க முடிவு, ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையோட படிப்பு வேலை திருமணங்கிறது வாழ்க்கையோட பெரிய முடிவுகள், இது மூணுமே ஒருத்தர் தனியாக சுதந்திரமோட முடிவெடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இப்போ ஏதோ ஒன்று இப்போ இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் படித்து முடிக்கிறாங்க, ஆனால் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா அப்போ போயிட்டு நீ இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், இப்போ அந்த வேலையை பாரு, அப்போதான் அவங்க குடும்பத்துக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாமல் அவங்களோட இஷ்டத்தை, ஓகே அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க இப்போ இந்த வேலைக்கு போய் இதை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். ஸோ அது அவங்கள அதை தடுக்காமல் நம்ம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிரீத்தி சொன்ன மாதிரி இப்போ பெண்களை வந்து விமன்ஸ் காலேஜில் வந்து சேர்க்குறாங்கன்னா அங்கே கோர்ஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக இல்லை, சில வீடுகளில் இன்னுமே வந்து இல்லை நான் பெண்களை விமன்ஸ் காலேஜில் தான் சேர்ப்பேன் ஏன்னா அங்கே வந்து பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த இதை நம்ம மாற்றணுமே தவிர அங்கே கோர்ஸ் கம்மியாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஜேர்னலிசம் படிக்கிறேன், இது வந்து ஒரு சில காலேஜில் தான் இருக்குது, நிறைய காலேஜில் இல்லை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு சில அப்படி கிடையாது. இப்போ இந்த காலேஜும் விமன்ஸ் காலேஜ்
2: வாழ்க்கையில கூட வராங்களோ இல்லையோ நம்ம நம்மளோட வாழ்க்கையில சஸ்டைனபிலிட்டியா நம்ம வந்து நம்மளால பாத்துக்க முடியும் அப்படின்றத நம்ம ஒரு உண்மையான ஃப்ரீடம் நினைக்கிறேன். அப்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷன் தான். அதாவது நம்ம ஃபேமிலிலே சரி, இப்போ ஒரு சில ஃபேமிலி எப்படி ஜெயந்திக்கா சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து சோஷியல் ப்ரெஷர்னால ஐயோ இப்போ உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பையனுக்கோ இவ்வளோ வயசு ஆகிடுச்சா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கோங்க எதுனா, ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து கல்யாணமே ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சோஷியல் ப்ரெஷர்னாலே தான் நம்மளுடைய முக்கியமாக நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து சோஷியல் ப்ரெஷரை தான் வந்து தலை மேலே எடுத்துக்கிறாங்களே கண்டி அவ நம்மளுடைய பசங்களுக்கு வந்து எப்போ நம் அதாவது நம்மளுடைய அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க அவங்க வாழற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்ட உடனே அதுக்கப்புறமா அவங்களுக்கு மேரேஜ் விருப்பம் வர நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இதை கண்டிப்பாக இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நடந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ஒருத்தரோட ஃப்ரீடமும் அவங்கவுங்களுக்கு கிடைச்சி நல்ல அவங்களோட வாழ்க்கையில் சக்சீட் ஆவாங்க.
1: பிரீத்தி சொன்னது ரொம்ப கரெக்டு தான். ஒருத்தவங்களுக்கு நம்ம எப்போவுமே எந்த குழந்தைக்கும் ஒரு படிப்பும் வேலையும் கையில் கொடுத்துறோம்னா அதுதான் லைஃப் ஃபுல்லாக வரும். இது எப்போவுமே எங்கள் வீட்லேயும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, திருமணங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் கூட, யாரை பண்ணிக்கணும் பண்ணிக்காததும் கூட. ஸோ முதல்ல ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ யாராக இருந்தாலும் அந்த படிப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க, ஏன்னா அது மட்டும்தான் கடைசியாக வரப்போகுது, வேற யாருமே வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம்.
0: பிரீத்தியும் காயத்ரியும் சொன்னதை நான் வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவாங்களோ அந்த நாலு பேர் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபேமிலி கொடுக்க மாட்டோமோ அப்படின்னு தோணுது. இது வந்து நான் வந்து பேரண்ட்ஸ்ன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், குழந்தைங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவாங்களோ இல்லை இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அவங்களுக்கு தர ஒரு இம்பார்ட்டன்ஸை அவங்களோட ஃபேமிலிக்கு தாங்க. சில்ட்ரன்ஸ் அவங்க பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சில்ட்ரன்ஸோட விருப்பத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு இன்னும் குடும்பம் அப்படின்ற விஷயத்த இன்னும் அழகாக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
2: ஸோ ஜெயந்திகா சொல்லும் போதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ வந்து இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவாங்களோ அப்படின்னு தான் நான் எஜுகேஷன் மட்டும் சொல்லலை, நம்ம லைஃப்பில் இருக்கிற ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்ன் ஆனதுலேருந்து நம்ம வயசாகிற வரைக்குமே அந்த நாலு பேரை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே. நம்ம பற்றி நம்ம யோசித்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறலாம். ஆனால் வந்து நம்ம பற்றி யோசித்தாலுமே வந்து என்னென்னா அந்த நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்களோ, நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம சொசைட்டியில் பார்த்துட்டு இருக்கோம், அந்த நாலு பேருக்காக பயந்து இப்போ அவங்களோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகும்போது அந்த நாலு பேர் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேனே இது மாதிரிலாம் போனால் இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே வந்து நீங்கள் அவங்கள எதிர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி போய் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா, நான் அப்பயே சொன்னேன்ப்பா இந்த பொண்ணுலாம் வந்து நல்லா ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கடைசி வரைக்கும் அப்பயே சொன்னேன் தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. அதனால நீங்கள் உங்களோட லைஃபை எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்றதுல தான் வந்து இந்த ஃப்ரீடம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்ஸ் எல்லாமே இருக்குது.
3: பிரீத்தி ஜோ சொன்ன மாதிரி தான் நாலு பேர் வந்து அப்படிதான் பேசுவாங்க, நான் அப்போவே சொன்னேன் இந்த பொண்ணு சாதிச்சிடுவான்னு. அதே மாதிரி தான் வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சோர்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் காயத்ரி வந்து வேலை பற்றி பேசினாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் குவெஸ்டின் அதை பற்றி தான் கேட்க போகிறேன். எவ்வளோ பேர் வந்து தனக்கு பிடிச்ச பேஷனை வந்து நோக்கி போகிறாங்க, எத்தனை ஃபேமிலி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலியை விடுங்க சொசைட்டி வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமை உருவாக்கி தருதா, இத பத்தி உங்க கருத்து என்ன?
4: ஜென்ரலாவே ஜாப்ஸ் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். இப்ப மீடியா இருக்கும், ஐடி இருக்கும், அந்த மாதிரி பல வகையான ஜாப்ஸ் இருக்கும். நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களும் இருக்கு இல்லையா. ஆனா பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியாக்குள்ள போனோம்னாலே கேர்ள்ஸ்க்கு வந்து அது பாதுகாப்பா இருக்குமா, நீங்க இந்த ஜாப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனும் சொசைட்டில இருக்கு. ஸோ ஜாப்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம ஃப்ரீடம்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பல பேர் விதிக்கிறத நம்ம பார்க்க தான் முடியுது. அது எந்த வகையிலும் இருக்கட்டும், அது பெண்களுக்கு மட்டும் நான் சொல்ல ஆண்களுக்கும் சொல்றேன். இப்போ சல்மா ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்க அங்கிள் ஒருத்தருக்கு வந்து செஃப் ஆகணும்னு ஆசை இருந்தும் நீங்க ஒரு ஆணா இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது உண்மைதான் சல்மா, இப்போ எல்லா ஜாப்ஸுமே இருக்கட்டும், இப்போ ஐடினா எல்லாருமே போறாங்க, பட் தென் மீடியானா வந்து கேர்ள்ஸ் அவ்வளவா போலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இண்டஸ்ட்ரி வேலைகளுக்கு வந்து கேர்ள்ஸ் உங்களாலலாம் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரி இருக்கு. இப்போ நர்சிங் பண்றது வந்து விமன்ஸ்க்கு தான் ரொம்ப வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும். குக் பண்ற வேலைகள்லாம் வந்து விமன்ஸ்க்கு தான் இருக்கும். ஹவுஸ் கீப்பிங் வேலைகள்லாம் வந்து விமன்ஸ். இப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்க நிறைய ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு, ஒர்க் பண்ற மென் கூட இருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபிளா இருக்குன்றப்போ அது மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும் இட் டசன்ட் மேட்டர். அந்த வேலை வந்து ஒரு டிக்னிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு வேலை, அவங்களுக்கு பிடிச்சு செய்யக்கூடிய ஒரு வேலைன்றப்போ அந்த ஒரு ஜெண்டர் அவங்களுக்கு அவங்க அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படியெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா சூட்டபிளா இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஃப்ரீடம்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கக்கூடாது, ஆனா வைக்கிறாங்க, வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து என்னோட வேண்டுகோளா இருக்கு.
3: இப்போ கீர்த்தி சொன்னதுக்கு ஒரு ஃபாலோ அப்பா வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நிறைய இடத்துல வந்து செல்ஃப் ஃப்ரீடமே வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா வந்து இப்போ பேஷன் நோக்கி நான் போறேன் அப்படின்னு சில பேர் நினைச்சாலும் அதுல வந்து அவங்களோட சேலரி, அவங்களோட டே டு டே லைஃப்கான அந்த சம்பாத்தியம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதை வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு நேரத்துல தான் வந்து அவங்களோட பேஷனே வந்து நிறைய பேர் மாத்திக்கிறாங்க, என் கரியரை மாத்திட்டு நான் போறேன் அப்படின்னு. ஸோ இதை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க?
4: பொதுவாக பேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க சல்மா. ஸோ எல்லாராலையும் அவங்க பேஷனையும் அவங்க நினச்ச விஷயத்தையும் அவங்க கனவுகளையும் வந்து பர்சியூ பண்ண முடியும், நினச்ச நேரத்தில் பர்சியூ பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் தன்னோட லைஃப் டைமில், தன்னோட வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்கணும். தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ முடியலையா, இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனால் நீங்கள் ஒரு ஜாப் போக முடியுதா, தப்பில்லை, இப்போதைக்கு நீங்கள் அந்த ஜாபை வந்து பர்சியூ பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அதை வச்சு உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னால் இந்த கனவை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியே அந்த கனவை வந்து மூடி மறைக்காமல் என்னைக்காவது ஒரு நாள் என்னால் அது முடியாதா அப்படின்ற அந்த வெறியோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொசைட்டி சைட்லேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலும் சரி, ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலும் சரி, அந்த தடைகளை மீறி நீங்கள் அந்த கனவை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்ற உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: கீர்த்தி சொன்னது வந்து 100% சரி. அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அதே இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கூட்டி ஆடாக இருக்கட்டும் அதுக்கு பெண்களையும், ஒரு பைக் ஆடாக இருக்கட்டும் அதுக்கு ஆண்களையும், ஏன் ஒரு வாஷிங் மிஷின் ஆடோ இல்லை சமையல் செய்கிற மாதிரி ஒரு ஆடாக இருந்தாலும் அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த ஆட்ஸ் வந்து பெண்களை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார் ஓட்டுறது, பைக் ரேசிங் இந்த மாதிரி ஆட்ஸுக்கெலாம் மோஸ்ட்டாக ஆண்கள் தான் போடுறாங்க. ஸோ ஏன் அந்த ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கணும், சமையல்னாலே பெண்கள் தான், பைக் ஓட்டுறது ரேசிங்னாலே ஆண்கள் தான், ஏன் அந்த ஸ்டீரியோ டைப் இருக்கணும்? எத்தனையோ ஆண்கள் வந்து செஃபா இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் பைக் ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணா எல்லாருமே இப்போ ரொம்ப ஈக்குவலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. 100% மாறினாலும் அட்லீஸ்ட் ஒரு 85-90% மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது சோஷியல் ஸ்டீரியோ டைப்ஸ் நிறைய நடக்குதோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி ஆட்ஸ் மூலியமா எப்படி சமையல்னாலே பெண்கள் தான், கார் பைக் ரேஸ் அந்த மாதிரினாலே ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஆரம்பிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குனா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது.
5: எனக்குமே ஜோ சொன்ன மாதிரி இந்த ஆட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஆத்லீட்ஸ் தான் ஞாபகம் வராங்க. இந்த மாதிரி ஃபீமேல் ஆத்லீட்ஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் வேர் அதுக்கெலாம் வந்து ஆட் அவங்க கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அது வந்து முக்கால்வாசி மேல் சென்டர்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அதேமாரி ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு வரும்போதுமே அங்கே வந்து ஃபீமேலுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுற சாய்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரி எனக்கு தோணுது.
3: சரி ஓகே, எல்லாரும் வந்து உங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணீங்க. எல்லாரும் வந்து இப்போ வேலைக்கான விஷயத்த பத்தி சொன்னீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தனக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இன்னமும் நிறைய வீடுகள்ல இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: கண்டிப்பா, சல்மா சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை துணையை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது அவங்க கையில மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் கையில, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கையில, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கையில அப்படின்னு எல்லாரு கையிலயும் அந்த டெசிஷன் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது அவங்க கூட வாழ போகிறது வந்துட்டு நம்ம தான். ஆனால் வந்துட்டு எல்லாரும் இல்லை, அவர் ஹை பேயிங் ஜாப்ல இருந்தால் அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு, அவருக்கு நல்ல பர்சனாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, கேரக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹை பேயிங் ஜாப்ல இருக்கணும்.
3: டாக்டர் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலே போதும், இருந்தாலும் ஓகேன்னு இது பண்ணிப்பாங்க.
6: நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த மேரேஜ்லாம் வந்து டிவோர்ஸ்ல நிக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்கேன். நான் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒருத்தவங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி தப்பா ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டு.
7: ஓகே, அபிராமி சொன்னதை நான் 100% அக்செப்ட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து ஓ மெச்சூர்டாக தான் இருப்போம், இப்போ நம்ம லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு கூட டிசிஷன்ஸ் நம்மளால் எடுக்க முடியாதா? எல்லார் பேச்சும் கேட்பாங்க, இப்போ ஒரு பேரண்ட்ஸ் தான், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் இப்போ பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே ரிலேட்டிவ்ஸ் வந்து வேண்டாம், இவங்க என்ன இந்த வேலை பார்க்குறாங்க அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மோஸ்ட்டாக அவங்களோட மைண்ட் செட் வந்து என்னவா இருக்கும்னா, சல்மா சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி. ஆமாம், அஃப்கோர்ஸ் வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாபா இந்த மாதிரி, ஓ இந்த பாட்டன் கவர்மெண்ட் ஜாபா, ஓகே அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணுறதா ஒரு பெஸ்ட் டிசிஷன் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
8: காயத்ரி சொல்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். என்னன்னா, இப்போ வந்துட்டு லவ் மேரேஜ் வந்துட்டு அவங்கள பிடிச்சி வந்துட்டு சில பேர் பண்ணுவாங்க தான், பண்ணி அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு ஃபெயிலியராக போகிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி ஃபெயிலியராக போகும்போது நீ தானே இதை சூஸ் பண்ண, ஸோ நீ இது கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நீ இந்த விஷயத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும், உன்னால் இதை விட்டுட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு அவங்க எடுக்கிற டெசிஷனை வந்துட்டு இல்லை நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நீ தான் வந்துட்டு இந்த பார்ட்னரை சூஸ் பண்ண, நான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் நீ தான் சூஸ் பண்ண, ஸோ நீ தான் இதெல்லாம் வந்துட்டு கோ த்ரூ பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அந்த கஷ்டப்படுறதுலே அப்படியே விட்டுட்டு இல்லை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாரி இருக்க நிறைய பேரண்ட்ஸும் இங்கே இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸும் இங்கே இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன்.
7: அபிராமி சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நிறைய இது ஃபெயிலியராகவும் போயிருக்கு. பட் ஸ்டில் நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இப்போது யாருனே தெரியாத ஒருத்தவங்கள வந்து பிளைண்டாக ஓகே நீ வந்து நல்ல வேலைக்கு போகிற அப்படின்ட்டு கொடுக்குறவங்க சில பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் அவங்க கூட பழகி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
0: நான் வந்து அபிராமி சொன்னதையும் காயத்ரி சொன்னதையும் 100% ஏத்துக்கிறேன். நான் தப்பு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கேட்டகரைசேஷன், அதாவது இந்த லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் கொடுக்குற அந்த கேட்டகரைசேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அந்த பர்சனுக்கு கொடுக்கறது இன்னும் முக்கியமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து கேட்டகரைசேஷனை வச்சு வாழ போகிறது கிடையாது. நான் இந்த மேரேஜ் பண்ணப்பா, நான் அந்த மேரேஜ் பண்ணப்பா அப்படின்னு நம்ம கேட்டகரைசேஷனை வச்சு வாழ போகிறது கிடையாது. அந்த பர்சனை வச்சு தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கேட்டகரைசேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அந்த பர்சனுக்கு கொடுத்து அந்த பர்சனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லைஃப்பை லீட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது.
8: கண்டிப்பாக ஜோ சொல்கிற மாதிரி வந்துட்டு

0: இப்பெல்லாம் வந்துட்டு இல்ல அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன்.
1: அபிராமி சொன்னது நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் வேணும் வேணாம் அப்படின்றது அவங்களோட சொந்த முடிவு. அதுல போய் தலையிட்டு இல்ல இல்ல நீ பண்ணிக்கணும், இல்ல இல்ல நீ பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றது வேற ஒருத்தவங்க சொல்றது நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க வாழ போறாங்க, அவங்க வாழ்க்கை, அவங்க முடிவு எடுக்கிறது தான் நல்லது. சஜஷன்ஸ் வேணா கொடுக்கலாம், பட் ஃபோர்ஸ் பண்ணி நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது.
2: ஜோ சொன்னது நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எதுவுமே இல்லை. பட் அந்த பர்சன், இப்போ லவ் பண்ணியும் நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியும் நல்லா இருந்திருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கு தான் நம்ம வேல்யூ தரணுமே தவிர, அவங்க எந்த ஜாபு இந்த மாதிரி ஓ லவ் மேரேஜா ஓ அரேஞ்ச் மேரேஜா அப்படின்றத பற்றி அவங்க பர்சனுக்கு தான் நம்ம வேல்யூ தரணும்னு நினைக்கிறேன்.
3: இதில் இன்னொரு சைடும் இருக்குது. மேரேஜுன்னும் போது அவங்க வந்து இப்போது அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ஏதோ ஒன்று அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே நிறைய சண்டை வருது, இல்லை பிடிக்கலன்னும் போது டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து இல்லை பரவாயில்ல நீ வந்து மேரேஜ் பண்ணிட்ட அவ்வளோதான், உங்கள் லைஃபே அங்கே அவ்வளோதான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைவர்ஸுன்றதும் ஒரு அவங்களோட ப்ரையாரிட்டி தான். அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறது பண்ணி அவங்க நெக்ஸ்ட் லைஃப்பில் லீட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்கள நம்ம அங்கே தடுக்கிறது தப்பு. அதை பற்றியும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இல்லை உனக்கு பசங்க இருக்காங்க அதனால நீ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதேமாரி இங்கே நான் இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், ரீமேரேஜ். இந்த ரீமேரேஜ் பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. நிறைய பேரோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை பியர்ஸ் யாருமே வந்துட்டு இவன் என்ன ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டா, இவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டாங்க, ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண தோணுது அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலாக யோசிக்கிற மைண்ட் செட் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு வேல்யூ பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச அதை பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அதை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: ரோஷினியோ இல்லை ஜோவோ இல்லை அபிராமியோ எல்லாரும் சொன்னது வந்து கரெக்ட் தான். உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி பர்சன் டு பர்சன் இது கனெக்ட் ஆகும். என்ன தான் வந்து சொசைட்டியில் என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலோ இல்லை ஃபேமிலி எடுக்கிற முடிவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அதாவது சக்சஸ் ஆனாலும் அந்த பெருமை உங்களுக்கு தான், இல்லை நீங்கள் சக்சஸ் ஆகாமல் போனாலும் அந்த டவுன்ஃபாலும் உங்களுக்கு தான். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ டிசிஷன் மேக்கிங் எப்போவுமே உங்கள் கையில் தான் இருக்கணும். பேனல் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும். சொசைட்டியில் ஒரு சட்டத்தை மாற்றவோ இல்லை புதுசாக கொண்டு வரதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன ரூல்ஸ் போடுவீங்க, என்ன புதுசாக மாற்றுவீங்க, இல்லை இது வேணான்னு என்ன நீங்கள் சொல்வீங்க? உங்கள் கருத்துக்களை வந்து ரொம்ப மெச்சோர்டாக சொல்லுங்கள். நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குங்க.
5: இந்த கிளென்லினஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ரோட்டில் எச்சல் துப்புறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செயல் செய்கிறதோ இல்லாமல் ரொம்ப கிளீனாக நம்ம நாட்டை இருக்கிறதுக்காக நிறைய லாஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அண்ட் விமன் சேஃப்டியை இன்னும் ரொம்ப நம்ம பார்க்குறோம், டெய்லி ஒரு மாதத்துக்கே 10 பிரச்சனைகள் பார்க்குறோம் பெண்களுக்கு, அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த சென்ஸ், அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சால் அதை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டை அவனால் கனவுல கூட அவனாலேயோ அவளாலேயோ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நான் விருப்பப்படுவேன்.
0: காயத்ரி சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிற அப்யூஸோ ஆண்களுக்கு நடக்கிற அப்யூஸோ இது எல்லாத்தையும் குறைக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான சட்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன்.
6: தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறத விட அந்த தண்டனையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஏன்னா பல நேரங்களில் வந்து குற்றவாளிகள் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவங்க தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி கூட அவங்களுக்கான தண்டனை கிடைக்காத நேரங்களும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து அந்த சட்டம் வந்து இன்னுமே வந்து சீரியஸாக அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணி குற்றவாளி அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன்.
7: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த கார்பேஜஸ் இதெல்லாம் வந்து கரெக்டான இடத்துல வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போகிற வழியிலே போட்டு போயிடுறது, நம்ம சாப்பிட்ற அந்த பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே கீழே போட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டியில் அது மேலே போயிட்டு ஏறி ஏறி அப்புறம் அந்த இடமே வந்து போகிறதுக்கு ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்குது, அங்கேருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வருது, அதனால நிறைய டிசீசஸ் வரலாம். ஸோ அதில் வந்து அங்கே நிறைய கொசு வரத்துக்கு கூட

0: வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரியான இதுல எல்லாம் இருக்கும் போது நம்ம ஒரு ப்ராப்பரா அந்த கார்பேஜஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஸோ அதுக்கான ஒரு ஆக்ஷனா நான் எடுப்பேன் சொல்லுவேன்.
1: பிரீத்தி சொன்னது கரெக்டு தான், நானுமே அதை சொல்லலாம் தான் நினச்சேன். பிகாஸ் இப்போ வந்து ஒரு ரீல் கூட போயிட்டு இருந்தது என்னன்னா, எஜுகேட்டட் பீப்புள் அன்எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எஜுகேட்டட் பீப்புள் அன்எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு நான் சொல்ல வரல. பிகாஸ் நமக்கே ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும், எதை வந்து எந்த இடத்துல போடணும், இப்போ இதுனா ஒரு இதில் போடணும். ஜஸ்ட் லைக் தட் இப்படி தூக்கி போடக்கூடாது, பஸ்ல இருந்தோ கார்ல இருந்தோ ஏதோ ஒன்று தூக்கி போடாமல் அதை வந்து கரெக்டாக இங்கே தான் டஸ்ட்பினா அங்கே மட்டும்தான் போடணும், ஒரு எல்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் தென் காயத்ரி சொல்லியிருந்தாங்களே கிளினினைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதை நானுமே அப்படிதான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ நம்மளே பாக்குறோம் ரோட்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எச்ச துப்புறது அந்த மாதிரி நிறைய நடக்குது, அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் தவிர்க்கலாம். அது நம்ம ஒரு நமக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக அது நமக்காக மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் மரம் நடுறது அந்த மாதிரி போது கொஞ்சம் என்விரான்மெண்டலாக கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஸோ இவங்கெல்லாம் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இது எல்லாமே வந்து வெறும் தண்டனைகளால் மட்டும் நம்மளால் மாற்ற முடியாது. அது அவங்கவுங்களுக்குன்னு வந்து அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க எடுத்துக்கிட்டால் மட்டும்தான். நம்ம என்ன தான் தண்டனை கொடுத்தாலுமே வந்து அது அவங்களுக்கு சின்சியராக அது போய் அவங்களுக்கு அட்டாச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, அது என்னென்னா, திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ திருட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே தான் சரி. நம்மளா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு இது வைக்கக்கூடாது, இது இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு மக்களுக்கும் இது விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாம் சாத்தியமாகும். தாண்டி இது தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பயந்து செய்கிறத விட அது விஷயத்த நம்மளுக்கே எடுத்துக்கிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சோன்னா நிச்சயமாக வந்து இந்த ஒரு நாட்டை ஒரு நல்லபடியாக இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்கும் போது ஒரு அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு நாடை மாற்றலாம்.
2: இப்போ நம்மளுடைய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கும் சரி பலதர மக்களுக்கும் சரி நிறைய ஒதுக்கீடுகள் வந்து ஒதுக்குறாங்க. ஆனா என்னதான் அப்படி செஞ்சாலுமே கூட பல நேரங்கள் அவங்களால அதை முழுமையா பயன்படுத்திக்க முடியல. இதுக்கு வந்து சொசைட்டலாவும் சரி ஃபேமிலினாலையும் நிறைய ப்ரெஷர்னாலையும் சரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலையும் சரி அவங்களால அதை உபயோகப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஸோ அதை வந்து இன்னுமே அரசு கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ண இடங்களை வந்து அவங்க சரிவர அவங்களால பயன்படுத்திக்க முடியுதா, இதுல அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன செட்பேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்து ரெகுலேட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கான விதிமுறைகள், அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க, அதை இன்னும் சரிவர பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய இன்னொரு கருத்தா இருக்கு.
3: இப்போ நீங்க எல்லாரும் வந்து சொசைட்டி பத்தி பேசுனீங்க, சொசைட்டில இந்த ஃப்ரீடம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால தான் சொசைட்டியில் வந்து நிறைய தப்பு நடக்குதுன்னு யாராவது வந்து கவனிச்சிருக்கீங்களா? இப்போ பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது, அதனால நாங்கள் ட்ரிபிள்ஸ் போகிறோம். அது வந்து எப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் நாங்கள் பைக்லேயே வந்து ட்ரிபிள்ஸ் போயிடுறோம் அப்படின்னு நிறையா பேர் இன்னும் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது, அதை வந்து நீங்கள் சொசைட்டியில் எப்படி மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இப்போ சல்மா சொன்னாங்க ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னாலையும் ஃபைனான்ஷியலாக அவங்களால சில விஷயங்களை பண்ண முடியாததுனாலையும் தான் தப்பு நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி. உண்மையாக சொல்ல போனோம்னா நிறைய விதமான திருட்டும் இதனால தான் நடக்குது. ஃபைனான்ஷியலாக அவங்க கிட்ட அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நிறைய திருடர்கள் வந்து உருவாகிறாங்க, குட்டி குட்டி பெட்டி கேசஸ் எல்லாமே வந்து உருவாகுது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. இதுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு பெரிய ரீசன் தான். ஏன்னா அவங்களுக்கான கரெக்டான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்ற பட்சத்தில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க. சின்ன பசங்களாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் வயசான அடல்ட்ஸாக கூட இருக்கட்டும், அவங்க ஏன் இந்த மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்கன்னா, ஒன்று ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, ரெண்டாவது அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து இன்னுமே ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்கிற விஷயமா இருக்கு.
4: கீர்த்தி சொன்ன மாதிரி நிறையா திருட்டுகளுமே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னால தான் நடக்கிறதுன்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டும் சரி இன்னும் கொஞ்சம் நிறைய பேரோட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ்க்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வரதையும் மக்கள் வந்து அதை சரியான பாதையில் எடுத்து செல்லணும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் அதான் கவர்மெண்ட் இது பண்ணுறாங்களே அது பண்ணுறாங்களே நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருந்தும் என்ன பிரயோஜனம் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணியோ? ஸோ அவங்களும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். அதே சமயத்தில் கவர்மெண்ட்டும் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
5: ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த கேட் தரல இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணுறதுக்கு. ஏன்னா தான் பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தாலும் ட்ரிப்பிள்ஸ் போகிறது தப்பு தான். அதுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒரு ரீசனாக வைக்க முடியாது. ஏன்னா அது இதுதான் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வேற வேஸ்ல கூடமே அதை யூஸ் பண்ணலாம்.
3: இப்போ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வேறு சூழ்நிலையே இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஸோ அதுக்காக நான் தப்பு பண்ணுறேன்னு தன்னையே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தப்பு பண்ணுற சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப அருமையாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி. சிறுகை விரிக்க ஆசை எல்லோருக்கும் உண்டு, ஆனா வானத்தின் அளவு புரிந்தவன் தான் உயரம் பரப்பான். இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம், லைஃப்ல நமக்கு சாய்ஸ் அண்ட் வாய்ஸ் ரொம்ப முக்கியம் பிகிலு, ஆனா அது ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா கம்ப்ளீட் ஆகாது. அவ்வளோ ஏன் திருவள்ளுவரே திருக்குறளை எழுதியிருக்காரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது டிசிப்ளின் தான் வாழ்க்கைக்கு உண்மையான வெற்றி கொடுக்கும். ஃப்ரீடம் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லனா வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிடுங்க. ஃப்ரீடம்னா ஜஸ்ட் நான் என்ன வேணாலும் பண்ணலன்னு இல்லாம நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் என்னையும் என்னை சுற்றி இருக்கிற நாலு பேருக்கும் நல்லது நடக்கணும்னு யோசிக்க வைக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரீடம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தி இருக்கும், உங்க குரோத்துக்கும் ஒரு ஆரம்பமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சைனிங் ஆஃப், நான் உங்க ஆர்ஜே சல்மா. ஒரு குரல் நிறைய எமோஷன்ஸ், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்க குரலின் பீட்டு எமோஷன்ஸ்க்கு இதுதான் ட்ரீட்டு.

0: அம்மா, நம்ம எஸ்டிஜி சீரீஸ்ல வந்த செகண்ட் எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. ஏன்னா அது என்னோட வயசுக்கான டீன்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க.
1: ஆமா வித்யா, நீ அந்த எபிசோட ரசிச்சு கேட்டத நான் பாத்தேன். நானும் ரொம்பவே ரசிச்சேன். இதோ இப்ப வரப்போற மூணாவது எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிக்க போகுது, ஏன் சொல்லு பாப்போம்.
0: தெரியுமா, ஏன்னா வரப்போற இந்த மூணாவது எபிசோட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது சோசியல் பிரஷர், சமூகத்தின் அழுத்தங்கள்னால பெண்களுடைய மனநலம் எப்படிலாம் பாதிக்கப்படுதுன்னு இதுல சொல்ல போறாங்க. ஆமா தானம்மா?
1: கரெக்டா சொன்ன. நான் கூட ப்ரோமோல கேட்டேன், இந்த சூப்பர் உமன் சிண்ட்ரோம் அண்ட் மல்டி டாஸ்கிங் பிரஷர்னால பெண்களோட மனநலம் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. வாங்க, நேரத்தை கடத்தாம நிகழ்ச்சிய கேட்கலாம்.
1: கண்டிப்பா வித்யா, இதோ எம்ஓபிசிஆர்எஸ் டியூன் இன் பண்றேன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SCG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, இந்த 3வது எபிசோட்ல நம்ம எதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம்னா, கண்டிப்பா இதுவும் பெண்களோட மனநலம் சம்பந்தப்பட்டதுதான். குறிப்பா சோசியல் பிரஷர் சொல்லக்கூடிய சமுதாய அழுத்தங்கள் பெண்களோட மனநலத்துல எந்த மாதிரி எல்லாம் தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்குங்கறதுதான் இந்த அத்தியாயத்துல நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி பேசும்போது சூப்பர் உமன் சிண்ட்ரோம் பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அது என்ன சூப்பர் உமன் சிண்ட்ரோம் கேக்குறீங்களா? அதாவது ஒரு சமூகம் பெருமளவுல நிறைய குடும்பங்கள்ல பெண்கள்கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னா, பெண்கள் வீட்டிலயும் சரி வேலையிலும் சரி ரொம்ப சிறந்தவங்களா இருக்கணும், வீட்டு வேலைகளும் சிறப்பா செய்யணும், வேலையிலும் நிறைய பொருள் ஈட்டணும், நல்ல மகளாகவோ மனைவியாகவோ தாயாகவோ சகோதரியாகவோ மருமகளாகவோ இப்படி பல பரிமாணங்களையும் சிறப்பா செய்யணுங்கறத எதிர்பார்க்கறாங்க. இப்படி எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்துல செய்யணும், அதுவும் சிறப்பா செய்யணுங்கிற நிர்பந்தம் கொடுக்கற அழுத்தத்தை தான் நம்ம சூப்பர் உமன் சிண்ட்ரோம் சொல்றோம். சமுதாயம் குடும்பமும் ஒரு பக்கம் இந்த நிர்பந்தங்களை பெண்களுக்கு கொடுத்தாலும், சில இடங்கள்ல பெண்கள் தன்னைத்தானே நிறைய விஷயங்கள்ல மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்படி ஒரே சமயத்துல எல்லாத்திலயும் சிறப்பா இருக்கணும்னு நினைக்கும் போது அதற்கான வேலை பகிர்தல், அதாவது ஒர்க்லோட் ஷேரிங் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல இல்லைன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு அந்த பெண்ணோட கணவரோ இல்ல வீட்டுல உள்ள மற்ற உறுப்பினர்களோ அந்த வேலைகளை பகிர்ந்துக்க முன் வராதனாலையும், ஒரு சில வீடுகள்ல ஆதரவு இல்லாத நிலையில அப்பெண்கள் இருக்கும் போதும், உதாரணத்துக்கு பெண்களுக்கு இயல்பாக தன்னோட வேலைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத நிலைமையையும், தன்னோட மனதில் உள்ள குறை நிறைகளை பகிர்ந்துக்க போதுமான நபர்களோ சூழ்நிலையோ இல்லாததுனால, இந்த மல்டி டாஸ்கிங்க அவங்க ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நிறைய இடங்கள்ல செய்ய வேண்டியதா இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா, இயல்பாகவே நாளுக்கு நாள் பெண்களோட மன அழுத்தம் அதிகரிச்சுட்டு வரத நம்ம பாக்குறோம். இந்த அத்தியாயத்துல சூப்பர் உமன் சிண்ட்ரோம் மற்றும் மல்டி டாஸ்கிங் பிரஷர் எப்படி பெண்களோட மன அழுத்தத்தை பாதிக்குங்கறத விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நேயர்களே. இத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பகுதியான வானொலி நாடகம் நமக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் நம்புறேன். அந்த நாடகத்தை கேட்ட பிறகு தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. காட்சி 1, திருமதி மல்லிகா, திரு கணபதியின் இல்லம்.
1: ரவி, சுஜா, ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு?
2: மா, மா
1: சொல்ல ரவி.
2: என் ஜியாமெட்ரி பாக்ஸ் எங்கம்மா?
1: ரவி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நீ ஒரு பொருளை எங்க எடுத்தியோ அங்கேதான் திரும்பி வைக்கணும், இல்லாட்டி தேட வேண்டியது வரும்னு. இப்ப பாரு, அம்மா சமையல் செஞ்சிட்டு இருக்கேன், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன், இப்ப நான் வந்து இதை தேடிட்டு இருந்தா ரெண்டு வேலையும் லேட் ஆகும்ல. ரவி, நேத்து நீ எங்க எடுத்து யூஸ் பண்ணியோ அந்த இடத்துல தேடி பாருடா, அம்மாக்கு பெரிய உதவியா இருக்கும்ல.
2: அம்மா, புரியுதுமா, நீங்க வந்து தென்னாதான் கிடைக்கும்.
1: பாத்தியா ரவி, ஆபீஸ் கிளம்புற நேரத்துல சின்ன சின்ன உதவிகள் அம்மாக்கு செய்யலாம்ல.
3: அம்மா, அம்மா
1: சொல்ல. சுஜா,
3: சீக்கிரம் வந்து எனக்கு தலை சீவிடுங்கம்மா.
1: சுஜா, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேம்மா, அம்மா தான் எல்லா தடவையும் தலை சீவி விடணும்னு அவசியம் இல்ல, உனக்கு நல்லா தானே தலை பின்ன கத்து கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம நீயே அழகா தானே பின்னிப்ப.
3: கரெக்ட் தான்மா, நான் நல்லா தான் பின்னுவேன், இருந்தாலும் நீங்க பின்னி விட்டாதான் எனக்கு பிடிக்கும்.
1: பாத்தியா, அம்மா சமையல் வேலையும் செஞ்சுகிட்டு ஆபீஸும் கிளம்பிட்டு இருக்கேன், இந்த சின்ன சின்ன வேலைகள்ல கூட நீயும் ரவியும் செஞ்சுக்க கூடாதா?
4: மல்லிகா
1: சொல்லுங்க.
4: நேத்துக்கே சொன்னல்ல எனக்கு போர்டு மீட்டிங் இருக்குன்னு, நான் ஸ்கூலுக்கு வர்றது டவுட் தான்.
1: அண்ணா, நீங்க வரேன்னு தானே சொன்னீங்க?
4: என்ன பண்றது, இந்த ஒரு வாட்டி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
1: எங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் மீட்டிங்க்கு போறேன், அதுவும் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னல்ல, உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தானே நான் கேட்டேன்.
4: வரேன்னு தான் சொன்னேன், ஆனா மீட்டிங் இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு, நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்
1: இந்த வாட்டியா? எப்பவுமே நான் தான் போறேன், இன்னைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லியும் இப்படி தட்டி கழிக்கிறீங்களே. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூல் சம்பந்தமா எதா இருந்தாலுமே நானா தான் போக வேண்டியது இருக்கு, மத்த நாள்ல கூட பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா போயாகணும்னு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட.
4: என்ன பண்றது, இந்த ஒரு வாட்டி போயிட்டு வா.
3: அம்மா, அம்மா சீக்கிரம் வந்து தலை செய்யுங்கம்மா.
2: அம்மா, நான் தேடிட்டேன், ஜாண்டு பஸ் எங்கேயுமே கிடைக்கலம்மா, நீங்க வந்து தேடுங்கம்மா.
1: ஐயோ, எனக்கு ஆபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு, இன்னும் அடுப்புல இருக்கிற வேலை முழுசாவே ஆகல. ஏங்க, நான் எத்தனை வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன், சமையல்லையாவது எனக்கு முன்ன பின்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. நீங்க சமையல்ல சின்ன சின்ன ஹெல்ப்ல இருந்து பேக் பண்றதாகட்டும், பிள்ளைங்களை கிளப்புறதுல ஹெல்ப் பண்றதாகட்டும், ஆபீஸ் கிளம்பும் போது எனக்கு அதெல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஆபீஸ்க்கு போறேன், அறக்க பறக்க வண்டி ஓட்டிட்டு ஓடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் நீங்க காலையில பண்ணீங்கன்னா எனக்கு ஆபீஸ் போறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்.
4: எப்படி சொல்றது மல்லிகா, எனக்கு பழக்கம் இல்ல.
1: என்ன, நீங்க தான் பழகிக்கணும்.
4: அதெல்லாம் சரிபட்டு வராது மல்லிகா, நீ தான் மல்டி டாஸ்கிங் பண்ணி பழகிக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
1: என்ன, நீங்க தான் பழகிக்கணும்.
4: அதெல்லாம் சரிபட்டு வராது மல்லிகா, நீ தான் மல்டி டாஸ்கிங் பண்ணி பழகிக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. புரியுதா?
1: ஆபீஸ்க்கு வேற டைம் ஆச்சு, நான் ஒருத்தியா இத்தனை வேலை எப்படிதான் செஞ்சு முடிக்க போறேனோ.
0: காட்சி ரெண்டு, திருமதி மல்லிகா மற்றும் திரு கணபதி அவர்களின் இல்லம்.
1: ரவி, சுஜா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா?
5: கிளம்பிட்டோம்மா.
1: வெரி குட், வெரி குட். அம்மா ஆபீஸ் கிளம்பும் போது நீங்க சீக்கிரமா கிளம்புறது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா?
2: தெரியுமா, அப்பா சொல்லிருக்காங்க நீங்க ஆபீஸ் போறப்ப எங்க வேலையை நாங்களே பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லிருக்கீங்களே

0: பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிருக்கீங்களா? அப்பதான் தேடும் போது கஷ்டமா இருக்காதுன்னு பாருங்கம்மா. நேத்தி நைட்டே என்னோட எல்லா பொருட்களையும் அழகா எடுத்து வச்சுட்டேன். கிளம்பும் போது எந்த வித டென்ஷனும் இல்லம்மா எனக்கு.
1: வெரி குட் ராக்கண்ணா.
2: அம்மா
1: சொல்லு சுஜா.
2: இத பாருங்கம்மா, நானே தலை சீவிக்கிட்டேன்.
1: ஹை, ரொம்ப அழகா இருக்குடா.
2: நீங்க ஆபீஸ் கிளம்புறதுனால உங்களுக்கு உதவியா இருக்கும்னு அப்பா என்ன கத்துக்க சொல்லிட்டாங்க. இப்ப நான் நல்லா சீவன் அல்லம்மா.
1: ஆமா என் தங்கம்.
3: மல்லிகா.
1: ஆ சொல்லுங்க.
3: உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல்ல, நான் உனக்கு ஃபுட் பேக் பண்ணி வச்சிருக்கேன், குழந்தைகளுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு டைம் ஆயிச்சு, கிளம்பு கிளம்பு.
1: ஆமாங்க.
3: அப்புறம் மல்லிகா, இன்னைக்கு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்குன்னு சொன்னல்ல, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு.
1: ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆபீஸ்ல வேற மீட்டிங் இருக்கு, குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு வேற போகணுமேனு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன்.
3: நான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுற? ஸ்கூல் மீட்டிங்க்கு அம்மா மட்டும் தான் போகணுமா என்ன? நீ நானும் மாறி மாறி போலாம். அதோட முக்கியம் இன்னைக்கு உனக்கு பிரசன்டேஷன், அத நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன்.
4: அம்மா அப்பா நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோம், வாங்க போலாம்.
2: என்ன நேயர்களே, இந்த வானொலி நாடகத்துல திருமதி மல்லிகா கணபதி அவர்களோட இல்லத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? முதல் காட்சியில அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிற மல்லிகா அவர்கள் சரியான புரிதல் இல்லாத வீட்டு சூழ்நிலையில தன்னோட வேலை பளுக்களை பகிர்ந்துக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுறத அவங்களோட கதாபாத்திரம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவே இந்த நாடகத்தோட ரெண்டாவது காட்சியில அதே வீட்டு சூழல் தான், அதே நபர்கள் தான் அலுவலகத்துக்கு மல்லிகா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க குழந்தைகளும் சரி, கணவரும் சரி, அவங்க அலுவலகம் செல்வதற்கு எவ்வளவு உதவியா இருக்காங்கங்கறத நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இப்படி தாங்க நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் திருமதி மல்லிகா மாதிரி நிறைய பெண்கள் மல்டி டாஸ்கிங் சொல்லக்கூடிய பல வேலைகள்ல ஒரே நேரத்துல செய்யணும், அதுவும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கற சூப்பர் உமன் சிண்ட்ரோம்ங்கிற பிரஷருக்கு ஆளாக்கப்படுறாங்க. குடும்பத்துல உள்ளவங்க நல்லா புரிஞ்சுகிட்டு வேலைகளை பகிர்ந்துக்கும் போது கட்டாயம் பெண்களோட மன ஆரோக்கியத்திற்கு அது நல்லதாவே அமையும். அததான் இந்த வானொலி நாடகம் நமக்கு உணர்த்தி இருக்கு. நேயர்களே, அடுத்து வரப்போகிற சமுதாய சந்திப்பு பகுதியில நம்ம சமுதாயத்துல உள்ள சில பெண்களிடம் சொசைட்டல் பிரஷர் சொல்லக்கூடிய சமுதாய அழுத்தங்கள் எந்த வகையிலாவது அவங்களுக்கு மனநல பிரச்சனைகளை கொடுத்துருக்கா அப்படின்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நேயர்களே, அவங்க கருத்துக்களை இப்ப கேட்கலாம்.
5: ஒர்க்கிங் உமனா என்ன சொசைட்டல் பிரஷர் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒர்க் போயிட்டு வந்துட்டா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஃபேமிலிய ஒழுங்கா பாத்துக்க முடியாது. எஸ்பெஷலி ஒரு கிட்ஸ் இருக்கிற உமனா இருந்தா டெஃபினட்டா கிட்ஸ பாத்துக்க முடியாது, கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறது ஒரு சொசைட்டல் ப்ரெஷர். டெஃபினட்டா வந்து அது ரொம்ப ஒரு ஒர்க்கிங் உமனை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் ஒரு சைடு இருக்கு, அது இல்லாம ஈவன் தோ அவங்க வந்து அந்த ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணாலுமே தெர் இஸ் ஆல்வேஸ் அ கம்ப்ளைண்ட் தட் ஒரு ஒர்க்கிங் உமனால ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, தட் ஷீ கேனாட் ஸ்பெண்ட் எனஃப் டைம் வித் த ஃபேமிலி, எனஃப் டைம் வித் த கிட்ஸ் அப்படிங்கறது வந்து தட் இஸ் டெஃபினெட்லி அ சொசைட்டல் ப்ரெஷர்.
6: ஒர்க்கிங் உமன் ஆகட்டும், ஆண்டர்பிரினரா இருந்தாலும் நமக்கு வந்து முக்கியம் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலி அஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல். ஃபேமிலியும் ப்ரொஃபஷனலையும் பேலன்ஸ் பண்ண தெரியாம நம்மளால ஸ்டக்காய் நிக்கிறோம் ஒரு இடத்துல. அதுவும் ஸ்பெஷலா குழந்தை வந்ததுக்கு அப்புறம், குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, பேரண்ட்ஸ்னால வந்து இருக்க முடியாத சுச்சுவேஷன் இல்லை, மதரன் லானால வந்து இருக்க முடியாத சுச்சுவேஷன்ல நம்மளோட லைஃப் வந்து ஸ்டக் ஆயிடுது. அதுக்காக ஒரு பேஷனை தேடி நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியை தேடினாலும் சமுதாயம் வந்து ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க. படிச்சிருக்கதானே வேலைக்கு போலாம்ல, ஆனா அதே சமுதாயமோ ரிலேஷன்ஷிப்போ நம்ம குழந்தைய யார் டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தா யாருமே முன்ன வர மாட்டாங்க. சோ அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கிரியேட் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க கூட நம்மளால உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆஸ் அ ஆண்டர்பிரினர் நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணும், மார்க்கெட் பண்ணும், சேல் பண்ணும். சோ சோலோவா எல்லா ஒர்க்கும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு போய் குழந்தைங்கிட்டதான் காமிக்கிறோம். குழந்தைங்கிட்ட காமிக்கிறப்போ அவங்களும் அதே சூழ்நிலை பார்த்து வளர்றப்போ அவங்களுமே மென்டலா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வளர்றதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஜென்ரேஷன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ பக்கத்துல வீட்டுல விளையாட ஆள் இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி குரூப்ல இருக்கிறப்போ நோ சான்ஸ், அவங்களுக்கு விளையாடவே ஒரு சான்ஸே இல்லாம போகுது. இதெல்லாமே வந்து ஆஸ் அ பேரண்டா சைக்கோலாஜிக்கலாவும் மென்டலாவும் அஃபெக்ட் ஆகுது.
2: இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்காலஜிஸ்ட் வந்தனா அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம். நேர்களே,
7: பெரும்பாலான பெண்கள் உடல் நலத்துல காட்டுற அக்கறைய மென்டல் ஹெல்த்ல காட்டுறதே இல்ல. இப்ப இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலை பாத்தீங்கன்னா, சூப்பர் விமன் சிண்ட்ரோம், மல்டி டாஸ்கிங் ப்ரெஷர், அப்புறம் எமோஷனல் லேபரால எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது மேம்? குறிப்பா அன்ஷேர்ட் ஒர்க் லோட், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலைகளை பகிர்ந்துக்காதது, இதுக்கான ஒரு பெரிய காரணமா நாங்க பாக்குறோம். இந்த பிரச்சனைகளோட தீர்வுகளை நீங்க என்னென்ன சொல்வீங்க மேம்?
8: கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. அந்த அன்ஷேர்டு லேபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி ரீசென்ட்லி இப்போ போச்சு இல்லையா சம்மர் வெக்கேஷன், அந்த சம்மர் வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மதருக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா ஒர்க்கிங் மதருக்கு லீவே கிடையாது இல்லையா. ஸோ ஃபாதருக்கு அட்லீஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு, சண்டே ஆனால் ஹாலிடே, பட் ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு சண்டே ஆனாலும் ஒர்க்கிங். ஸோ ஆல் 7 days பார் என்ன 24/365 அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த அன்ஷேர்டு லேபர் வந்து ரொம்ப ஹிடனாக வந்து போயிட்டுருக்கு, அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அது அவங்களுடைய பாடி அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ ஒரு விளைவு உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் உமன், நான் எல்லாமே பண்ணிடணும், ஐ ஷுட் பி எ சூப்பர் மாம், ஐ ஷுட் பி எ சூப்பர் என்ன சொல்றது பாஸ், ஐ ஷுட் பி எ சூப்பர் டீச்சர், ஐ ஷுட் பி சூப்பர் எவ்ரிவேர், ஐ ஷுட் பி நம்பர் ஒன்னுங்கிறத அந்த டேகை வந்து ரொம்ப வந்து கிளியரா விமன் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள எவ்வளோ முடியுமோ அதை தாண்டி எக்ஸஸா அவங்க வந்து எஃபர்ட் போடும்போது பாடி வந்து நிறைய வேர் அண்ட் டயர் ஆகுது. ஸோ அந்த பாடி வேர் அண்ட் டயர் ஆகும்போது டெஃபினெட்லியும் மைண்ட்லையும் வேர் அண்ட் டயர் ஆக தான் செய்யும். ஸோ அதனால ஐ திங்க் நீங்க வந்து அந்த சூப்பர் உமன் இல்லாம பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றத தள்ளி வச்சு, இட் இஸ் ஓகே டு பி இன்பர்ஃபெக்ட். சம்மர் டே சம்மர் வெக்கேஷன்ல இட்ஸ் ஓகே, நீங்க வந்து வீடு கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தா ஒன்றும் பரவாயில்ல, உங்க கிட்ஸோட நீங்க என்ஜாய் பண்ணா பரவாயில்ல, ப்ராப்பரா ருட்டீன் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து நான் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல பயங்கர ஸ்ட்ரெஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அது வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எடுத்துட்டு போய் PCOD கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ த மெயின் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் இட் இஸ் ஓகே டு பி நாட் ஓகே. இப்போ இந்த இமோஷனல் லேபர் அப்படின்னா, சி இட் இஸ் நாட் ஓன்லி பிசிக்கல் லேபர், இமோஷனல் லேபர்னா நிறைய டிசிஷன்ஸ் அவங்களே எடுக்க வேண்டியதா இருக்கு. ரைட் ஃப்ரம் பிளானிங் த டே, என்ன குக் பண்ணணும்ன்றதுலேருந்து குழந்தைங்களுக்கு என்ன ரெடி பண்ணணும்ன்றது ஹஸ்பண்ட்லேருந்து. ஸோ இதுதான் வந்து இமோஷனல் லேபர். ஸோ இந்த இமோஷனல் லேபர் சம்டைம்ஸ் ஐ திங்க் விமன் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிகேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வேர் யூ இன்வால்வ் கிட்ஸ் ஆல்சோ. நீங்க அந்த டெலிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களும் வந்து பிளானிங் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸை வந்து இஃபெக்டிவா கத்துப்பாங்க. ஸோ ஐ திங்க் இமோஷனல் லேபரையும் நீங்க வந்து டெலிகேட் பண்ணி ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா இட் வில் பி அ ஹெல்தி அண்ட் இஃபெக்டிவ் ஃபேமிலி.
7: பெண்கள் அவங்களுக்கான செல்ஃப் கேர்ன்றத அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பாத்துக்கிறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாவே இருக்கு. இதன் காரணமாவே நிறைய பெண்களோட உடல்நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்படுது. ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் நீங்க சொல்லுங்க மேம், ஒரு பெண் அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்றது அவங்க மனநலத்துக்கு எவ்வளவு முக்கியம்?
8: சி தனக்காக செஞ்சுக்கிறது செல்ஃபிஷ் கிடையாது, இட் இஸ் செல்ஃப் கேர், இட் இஸ் செல்ஃப் லவ், செல்ஃப் கம்பேஷனேட். இன்னைக்கு வந்து நம்ம அதை தான் மிஸ் பண்றோம், எஸ்பெஷலி விமன். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க ஃபேமிலியை நீங்க வந்து காப்பாற்ற முடியும், நீங்க வந்து இஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். எப்படி வந்து மென் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோ, விமன் இஸ் த பேரிங் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுடைய செல்ஃப் கேர் அண்ட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல எந்த விதமான கில்ட் தேவையே கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சி தேவை கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் அ செல்ஃப் கேர்.
2: என்ன நேயர்களே, இந்த பெண் மனம் பேணுவோம் தொடர்ல வந்த இந்த 3வது அத்தியாயத்துல சமுதாய அழுத்தங்கள் ஒரு பெண்ணின் மனநிலைய எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுகிட்டோம். மீண்டும் அடுத்து வரப்போற அத்தியாயங்கள்ல பெண்ணின் மனநலம் குறித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். என்ன வித்யா, இந்த 3வது எபிசோட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா?
9: ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. சமுதாய அழுத்தங்களால பெண்களுடைய மனநிலை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு புரியும்படி சொல்லிருந்தாங்க.
2: ஆமா வித்யா, எனக்கும் இந்த அத்தியாயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் உமன் சிண்ட்ரோம் மற்றும் மல்டி டாஸ்கிங் பிரஷரால பெண்களோட மனநலத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் ரொம்ப அழகா விளக்கமா சொல்லிருந்தாங்க.
9: ஆமாமா, அடுத்து வரப்போற அத்தியாயத்தை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்கேன்.
2: நானும் தான் வித்யா.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டு இருக்கீங்க எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 இஸ் ஹியர் வித் சம் ஜில்லான சொல்யூஷன் டு டெல் யூ யுவர் சூடான டயட் சம்பந்தமான கேள்விகள். ரொம்ப வேகமான வாழ்க்கையா, போன் பேச கூட டைம் இல்லையா, ஒரு வாய் சாப்பிட கூட டைம் இல்லையா, மனசு எப்பவுமே டென்ஷன்ல இருக்கா, நாம தினமும் சாப்பிடுறது ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளவு ஹெல்த்தின்னு பாக்கலாமா? மிஸ்ஸஸ் ரேவதி சண்முகம் அப்புறம் டாக்டர் துஷ்ணா பாக் ஜங்க் ஃபுட் பத்தி பேச போறாங்க, இத பத்தி கேக்கலாமா? ஆனா இதுக்கு முன்னாடி

0: It's my advice for you. Now it's up to you to follow too.
1: ஒரு சூப்பரான ஜிங்கிள். இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் பத்தி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கேட்கலாமா?
2: Do you know where those yummy sandwiches came from?
0: No.
2: Or how the crunchy cookies came into being?
0: No.
2: Okay, at least how potato chips were made for revenge?
0: No. Fine. So you tell me how.
2: Well, I'll tell you some of the most spicy and crunchy food facts. Last night when I was having rice for the third time, my mom went wild and yelled at me, "Girl, you eat like a pig." You know what I did? I just went ahead and smiled and thanked her for the amazing compliment.
0: Ugh, how disgusting.
2: No, no, not that. I was trying to be calm, but the fact is that pigs don't eat much. Their diet is just enough for an average human diet.
0: Is that true?
2: Yeah, of course. You know what happened the other day? In history class, my friend was having a sandwich in the middle of the class and the teacher caught her. And you know what the teacher did?
0: What can she do? Obviously yell.
2: Of course, she yelled. And after that, she told us that in the 1700s, John Montagu, the Earl of Sandwich, who was a major gambler, was too busy betting his money that he did not have time to eat. So he ordered his men to pile up some food between two slices of bread. And thus, sandwich came into being.
0: Amazing. Hats off to the Earl.
2: Yeah. And the next time you bake biscuits, that is if you know to bake them.
0: Duh.
2: Yeah, if you know to bake them, try putting some semi-sweetened chocolate bits to make it into a chocolate chip cookie.
0: Have you gone crazy?
2: No, I'm not kidding. That is how a woman named Ruth Wakefield accidentally made chocolate cookies. She actually wanted to bake biscuits, but when there was no baking chocolate left, she found a bar of chocolate and broke it into bits and added them to the dough. Surprisingly, while baking, the chocolate did not melt and she started selling chocolate chip cookies.
0: Whoa, what an entrepreneur.
3: Today with us, we have Dr. Tushna Park, who has been practicing in Chennai since 1991. She teaches people to change the way they eat to prevent and treat obesity, diabetes, and cardiovascular diseases. She has written a book titled A New Way to Eat, which has been published by Orient Longman. Hello, ma'am. My first question to you today is, what are junk foods?
4: Junk foods include those foods that are both high in carbohydrate and low in fiber, and therefore have a high glycemic index. Also, those foods that contain saturated fats or trans fatty acids, and those processed foods with preservatives. Also, sugar substitutes that contain chemicals are junk foods.
3: Which foods can be termed as junk foods?
4: Rice and maida have a high carbohydrate content and they have no fiber because they are polished grains. We Indians include these grains in our diet at all three meals in the form of rice, idli, doshes, rice rava upma, puris, parathas, etc. Also, pizzas, noodles, burgers, samosas, puffs, bread, biscuits, buns and cakes contain maida as a chief ingredient. Sugar is also a high carbohydrate food with a high glycemic index. So sweets, cakes, soft drinks and biscuits are also junk foods. Fruit juices are high in carbohydrate and have no fiber, so they may also be termed junk foods. All products that contain cream contain saturated fat, like ice cream, high-fat cheese, paneer, and ghee. Trans fatty acids are found in hydrogenated oils like dalda, margarine, and deep-fried foods that we buy from outside, since the oil has most probably been used repeatedly. So murkus, namkeens, and potato chips are also junk foods if they are purchased and not made at home. Sugar substitutes that contain aspartame are also not safe to consume over a long period of time. However, we don't have to avoid all these foods forever. If we consume these foods occasionally, say once a week, they would not harm us. Just knowing that these are junk foods but will not harm us if they are eaten occasionally will reduce our craving for them.
2: Which foods could replace these junk foods?
4: Plain white rice could be replaced by either basmati, mulgiri or red rice. Even though these are high in carbohydrate, they have more fiber and therefore release glucose gradually into the blood. If we must eat rice or items made from wheat every day, then include them at only one meal, and this meal should be at dinner time, because glucose converts to energy most efficiently between 10 p.m. and 1 a.m. in the morning. This is because our own steroid levels are low at this time, making the body sensitive to insulin. Choose to eat wheat noodles instead of maida noodles. Eat pasta, wheat rava, vermicelli and pizza with a wheat base. Also choose a multigrain bread which contains whole wheat, corn, millets and soya. Soya is a low carbohydrate food and has more fiber. So if it can be mixed into the regular idli dosha batter or mixed into wheat to make chapatis, we could effectively reduce the carbohydrate and glycemic index of these foods, thus making them healthier. Remember, soya is not a white bean. In South India, 75% of the shops are selling a white bean as soya. It is not soya. Soya should be pale cream in color and it has a small eye. It looks something like lobia. We could also use jaggery or palm sugar instead of white sugar. Eat fruit instead of drinking the juice. And eat deep fried foods that have been prepared at home, because we can ensure that we do not use the same oil repeatedly for deep fry.
2: What are the major diseases that result from eating junk food?
4: High carbohydrate foods eaten at all three meals may lead to obesity, diabetes and also cardiovascular diseases. Since a high carbohydrate diet has also been shown to increase triglycerides and decrease HDL levels, which are our good cholesterol levels. Foods that contain a high level of saturated fat and trans fatty acids could increase the LDL levels, which is our bad cholesterol, and therefore predispose us to heart disease.
2: How many calories does an adult need?
4: There is really no rule for calories or carbohydrate, because every body is different. Carbohydrates convert into glucose. This glucose is then stored either as energy or fat in every cell of the body. In a normally functioning body, more glucose should convert to energy and less into fat. But 1 in 4 people today worldwide suffer from insulin resistance, which means that more glucose gets converted into fat and less into energy. This condition can be diagnosed by testing our fasting insulin levels. If this level is greater than 12, then insulin resistance is present, which may lead to syndrome X, which includes obesity, diabetes, hypertension, high cholesterol and heart disease. Losing weight on a carbohydrate restricted diet would, in most cases, correct insulin resistance. Medication must also be added for a few months.
2: Do you think that Western foods are invading our Indian kitchens?
4: No, not at all. Polished rice, items made from maida, sugar and ghee have always been a part and parcel of our Indian kitchen.
2: What would be a healthy snack to replace a meal?
4: Either plenty of raw and cooked vegetables with curd, or 200 gram of fruit, or a chana preparation with some protein, like low-fat paneer, one egg, 8 soya chunks or some fish or chicken would be a healthy substitute for a traditional Indian meal. Always remember to balance out your carbohydrate with some protein at every meal.
2: What could we do to burn up these calories?
4: Walk as much as possible, use the steps instead of the lift and do some spot jogging every day. Exercise keeps us flexible and our heart and lungs healthy. If you are concerned about your weight, watch what you eat. 1 hour's brisk walking burns only 140 calories, which is contained in a slice of bread. So you can't exercise away that yummy chocolate dessert as easily as you thought.
3: Thank you, ma'am. It was a pleasure to talk to you. I'm grateful you spoke to us about so many things which we never had known about. I'm sure our listeners will also be very grateful to you. Thank you so much, ma'am.
4: Not at all. The pleasure was entirely mine.
3: Thank you, ma'am.
1: லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நாம டயட் எக்ஸ்பர்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
5: நம்ம ஜங்க் ஃபுட்ன்ற தலைப்புல பேசிட்டு இருக்கும் போது போண்டா பஜ்ஜி சமோசா சாப்பிடுற மக்களும் பீஸா பர்கர் ஹாட் டாக் சாட் சாப்பிடுற இளைஞர்களுக்கும் ஜங்க் ஃபுட்டை பத்தி எவ்வளவு தெரியுதுன்னு பாக்கலாம். நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்களா? உங்கள் கண்ணோட்டத்திலிருந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால ஏற்படுற விளைவுகள் என்ன?
6: இப்ப ஜங்க் ஃபுட்னு எடுத்துன்னா ஜங்க் ஃபுட் கல்ச்சர் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல இருந்தா வந்திருக்கு நம்மளுக்கு. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுங்கிறது எவ்ரி ஒன், எல்லா குழந்தைகள் எல்லாருமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல வந்து என்ன ஹசார்ட் அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா, ஃபேட் டெபாசிட் இருக்கு, ஒபேசிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. பிளஸ் சில்ட்ரன் லூஸ் த ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் நல்ல நல்ல ரிச் வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் தே லூஸ் பிகாஸ் ஜங்க் ஃபுட் இஸ் மோர் எக்ஸைட்டிங். அதனால வந்து தே ஃபர்கெட் தட் தேர் ஆர் அதர் நைஸ் திங்ஸ் டு ஈட் இன் த பிளானட் கைண்ட். அது மாதிரி
7: ஐ வாஸ் சீட்டிங், நான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்து ரொம்ப வெயிட் போடுவேனேன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதில்ல நான். ஆப்வியஸ்லி நீங்கள் வெயிட் போடுவீங்க, குண்டாவீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க லிவர்லாம் வந்து ஃபேட்டன் ஆகுமா, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா வந்து லிவர் ஃபேட் ஆகும். ஸோ அப்புறம் வயசாகும் போது இட்ல அஃபெக்ட் யூர் கிட்னி ஆல்சோ. ஸோ இப்போ நீங்கள் அதான் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுலாம் கிடையாது. வெயிட் போடுவீங்க முடியாது, ரொம்ப நம்ம வெயிட் நம்மளாலேயே தாங்க முடியாது. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்வேன்.
8: ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஜங்க் ஃபுட் என்னென்னா ஹசார்ட்ஸ்னா பேசிக்கலாக வந்து நிறைய ஆயிலி ஃபுட் இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இப்போ நிறையா கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். லைக் ஃபேக்ட் ஃபுட்ஸ்லாம் நிறையா தராங்க, இப்போ சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா ஆன் த ஸ்பாட் குக் பண்ணி தரதுனால அது வந்து சில சமயம் இன்டைஜஸ்டபுளாக இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல்னு நான் நினைக்கிறேன்.
9: இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க நிறையா பீஸா, கோகோ கோலா அந்த மாதிரி சாப்பிட்றதுனால பேசிக்காக அதெல்லாம் அந்த ஃபுட்ஸ் வந்து டேஸ்டியாக இருந்தால அவங்களுக்கு உண்மையான சக்தியோ ஒரு போஷாக்கோ அது கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஏற்ற கார்போஹைட்ரேட்ஸோ ப்ரோட்டீன்ஸோ பசங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஜஸ்ட் ஐ சே இதெல்லாம் இவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர உண்மையாலே அவ்வளோ கலோரிஸோ அதில் ஒரு ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு கண்டிப்பாக நம்ப முடியாது. இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். ஜஸ்ட் லைக் பிக்கல்ஸ் இட் மஸ்ட் நாட் பி த மெயின் டிஷ்.
10: ஆமாங்க, நான் சாப்பிடுவேன். பட் இப்போத்தையும் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஓவராக அதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லா யங்ஸ்டர்ஸும் உட்காந்து ஜங்க் ஃபுட் அதான் உட்காந்து சாப்பிட்றாங்க, பீட்ஸா எல்லாமே. அதில் ஓவர் ஆயில் வர இப்போ கூடுதலாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பொரின்ல கூட இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தான் எல்லாருமே ஓவர் வெயிட் போட்டு அப்படியே பெருசு பெருசாக ஃபேட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போவும் இந்தியாவில் என்ன மாதிரி வருதோ தெரியலை, பட் இப்போத்தையும் ஜெனரேஷன் மோஸ்ட்லி இப்படியே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே ஒரு ஒரு போஷாக்கு இல்லாமல் அப்படியே இருக்காங்க. பழைய மாதிரி பழைய அம்மா அம்மா பண்ணுற மாதிரி இப்போ இல்லை, எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டு இப்போ இந்த ஜெனரேஷனே அப்படியே ஜங்க் ஃபுட் அந்த அப்படியே மாறிட்டே வருது. அதான்
5: இந்த கருத்து திரட்டிலிருந்து ஜங்க் ஃபுட் உடம்புக்கு எவ்வளோ கெடுதல்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தெரிஞ்சும் அதை நம்ம இன்னும் சாப்பிட்றோமா? இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மகள். தினந்தோறும் தொலைக்காட்சியில் தோன்றி பலவிதமான சமையல் வகைகளை அறிமுகப்படுத்துவார். பல வார மாத இதழ்களில் இவர்கள் சமையல் குறிப்புகள் வந்துள்ளன. இவர்கள் எழுதிய பல புத்தகங்களின் உதவியுடன் தான் இன்னைக்கு பல பெண்களே சமைக்கிறாங்க. செட்டிநாட்டு உணவு வகைகள் செய்வதில் மிகவும் திறமையான திருமதி ரேவதி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வணக்கம்.
11: வணக்கம்மா.
5: உங்களை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்னா என்ன?
11: ஜங்க் ஃபுட்னு இப்போ சொல்றது ஆக்சுவலா நூடுல்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஆல்மோஸ்ட் ஜங்க் ஃபுட்னு சொல்லலாம். அதாவது துரித உணவுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக துரித உணவுங்கிற போது காய்கறிகளை வந்து இப்போ சைனீஸ் ஸ்டஃப்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காய்கறிகளை அறவே கிடையாது, ஆக்சுவலாக உடம்புக்கு நல்லது. பட் அதே வந்து மைதா சம்மந்தப்பட்ட ஒரு உணவு வகைகள் அந்த மாதிரி, அப்புறம் இந்த பன் அந்த மாதிரி இது நிறைய எடுக்கிற போது, சீஸு இதெல்லாம் நம்ம எடுக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ஜங்க் ஃபுட் இதில் வந்து அதுவும் சேர்ந்துருது.
5: ஜங்க் ஃபுட் அப்படின்றது வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்லாட்டி கொழுப்பு சத்து அடங்கினா அந்த கேலோரி அப்படின்னு சொல்கிற உணவு வகைகளா?
11: ஏறக்குறைய நீங்கள் சொல்கிறது அதான். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான். அதாவது ஜங்க் ஃபுட்னு சொல்லும்போதே அதில் வந்து நிறைய கேலரிஸ், அதாவது நிறைய ஃபேட் சம்மந்தப்பட்டது, அப்புறம் அதாவது மைதா, அப்புறம் சீஸு இந்த மாதிரி, அப்புறம் வெண்ணெய் இந்த மாதிரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்மளோட இட்லி தோசை சாதம் காய்கறிகள் இதை தவிர்த்துட்டு உங்களை மாதிரி சின்ன வயசு குழந்தைங்க எல்லாருமே இப்போ இந்த ஜங்க் ஃபுட் போகிறாங்க. காரணம் என்னென்னா, ஒன்று அதோடய டேஸ்ட்டு, ரெண்டாவது இன்னொன்று எல்லாருமே உட்காந்து ஒரு மாதிரி இப்போ ஒரு சின்ன ஸ்டைல் வந்துருச்சு எல்லாருக்கும், ஒரு பர்கரை கடிச்சிட்டே ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டே பேசுறது அந்த மாதிரி. அப்புறம் அந்த இட்லி இதுக்கெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி போகும்போது நிறைய உங்களுக்கு கேலரிஸ் ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஓடி ஆடி விளையாண்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ உள்ள குழந்தைங்க படிப்பு முடித்தா வீட்டுக்கு வந்தாலும் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிறீங்க, அந்த பிடி பீரியட் அப்படி இப்படிங்கிறதுலாம் கூட இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஓடி ஆடி விளையாடுறது உங்கள் கேலரிஸை பேர்ன் பண்ண வாய்ப்புகள் இல்லாததுனால உடம்புல வந்து உங்களுக்கு அந்த ஃபேட் கண்டென்ட் அதிகமாகி இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது அதோட மெயின் இது அதுதான்.
5: டிராவல் பண்ணும்போது பேக்கெட் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கு பதிலாக என்ன வகையான உணவு எடுத்துகிட்டு போகலாம்?
11: நிறைய இருக்குமா? ஆக்சுவலாக சொல்லணும்னு சொன்னப்போ அந்த நாள்லலாம் இப்போ மாதிரி நினச்சாப்பில் போகிறதுக்கு ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ அதெல்லாம் இல்லாத நாளில் நான் புத்தகங்களில் படிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக அவங்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை சில இடங்களில் சமைச்சிக்கிற மாதிரி சில இடங்களில் வந்து அவங்க அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நாளில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல உணவு ஒன்று சொல்லணும்னு சொன்னால் செட்டிநாடு பக்கம் வந்து வண்டிக்காரன் மண்டிம்பாங்க. அதாவது எல்லா காயும் போட்டு அரிசியை கழுவின தண்ணியில் புளி ஊற வச்சு அந்த தண்ணியால் செய்யப்படுற ஒரு வகை குழம்பு. இதை குழம்பாகவும் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றின சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ஆனால் அத்தகைய பலம் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வைத்தியம் கெடுக்காது, நமக்கு வேணுங்கிற பலமும் சக்தியும் அதில் இருக்கும். அத்தனை காய்கறி இதெல்லாம் அந்த அரிசி கழுவின தண்ணி அதெல்லாம் பண்ணும்போது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பேக்கெட் ஃபுட்டுங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்தது தான். அது இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போக எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சப்பாத்தி ரொம்ப நல்லா பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இட்லி இனி பாரம்பரிய உணவுங்கிற இட்லி, அப்புறம் அந்த மாவுலேயே நம்ம பண்ணுற மெது தோசை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு அழகான சைட் டிஷ்ஷோட பார்த்திங்கன்னா பொறிச்சு வச்ச துவையல்பாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நான்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன். ட்ராவலிங் போது எடுத்துகிட்டு போகக்கூடிய சட்னி, காய்கறிகள், காய்கறி பொதுவாக கெட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காய்கறிகள் கெடாமல் நம்ம சாதாரணமாக சமைக்கிற சமையல்ல எப்படி சமைச்சு அதை ட்ராவலிங் போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு சாதம் ஒன்று பண்ணுவாங்க, அது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு கீரை காய்கறிகள் கொஞ்சம் மசாலா, மசாலாங்கிறது வந்து பட்டளவங்க இல்லாமல் அந்த மிளகாய்

0: எல்லாம் போட்டு ஒரு மசாலா. இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் ட்ராவலிங்கில் கெடாது, ஆனால் அவ்வளோ இதுவும் வேல்யூஸும் அதில் இருக்குது, பருப்புலேருந்து காய்கறிலேருந்து கீரையிலேருந்து எல்லாம். ஸோ இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துகிட்டு போகலாம், பேக்கெட் ஃபுட்டை தவிர்த்துட்டு. ஸோ சில இடங்களில் வந்து வேறு வழி கிடையாது, சமாளித்து தாகணுங்கிற போது அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
1: குளிர்பானங்கள் அப்படின்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன அருந்தலாம்?
0: குளிர்பானங்கள் வந்து இப்போ வந்து ஏரட்ட ட்ரிங்க்ஸ்ன்னு இல்லாமல் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜூஸ்லேயே இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் பைனாப்பிள் அதெல்லாம் சீசன் சீசனாக கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி சீசன்கிறதே கிடையாது, வருடம் முழுக்க இந்த தர்பூசணி சொல்லப்படுற பழம் முதற்கொண்டு எல்லா மதியம் கோடை காலத்தில் தான் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ வருஷம் முழுக்க அது கிடைக்கிது. அந்த பழங்களை வச்சு இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்க கடவுள் கொடுத்துருக்க ஒரு பெரிய வரம் வந்து பழங்கள் காய்கறிகள். அந்த பழங்களை வச்சு நிறைய விதவிதமாக காம்பினேஷன்ஸில் நீங்கள் அழகாக பண்ணலாம், ஜூஸஸ் கொடுக்கலாம். அது ரொம்பவும் வேணாம் அப்படியே ரொம்ப நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுக்கணுங்கிறது இல்லாமல் இளநியும் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி அந்த இளநியை அழகாக ஒரு கப் இளநியில் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, ரெண்டு டீஸ்பூன் தேன், ஒரு சிட்டிகை அதில் ஏலக்காய் பிடிச்சிருந்தால் ஏலக்காய் பொடியதை போட்டு புதினா பொடியாக கட் பண்ணி போட்டு இதை கொஞ்சம் சில் பண்ணி குடித்தாலும் சரி அப்படியே நீங்கள் குடித்தாலும் சரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். த்ரோட் தடியே நமக்கு வந்து நல்ல நம்மளை ஒரு ஒரு உணர்ச்சி நல்ல ஒரு இந்த உணர்வோடு வச்சுருக்கோம். அது ஆக்சுவலாக ஒரு நல்ல தெம்போடு வச்சுருக்கோம்னு சொல்லுங்களேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணக்கூடாது, நமக்கு இயற்கை கிடைக்கக்கூட உணவுகள்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாம்.
1: இப்போ சாக்லேட் அப்படின்றது உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, உடனடி புத்துணர்ச்சியும் தராங்க, அது ஜங்க் ஃபுட் கடையில் வருமா?
0: ஒரு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லும்போது நம்ம அப்படி சாக்லேட்டையும் சொல்லிட முடியாது, பட் ஆனால் அது எடுத்துக்கிற விதத்தையும் பொறுத்து இருக்குது. எப்போது ஒரு தடவை சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் சாக்லேட்டை பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்டே இருப்பாங்க, அது கெடுதல் தான் இல்லையா? அதுக்கு பதிலாக இது எப்போது ஒரு தடவை சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் லோ ஆகும்போது ஒன்று சர்க்கரையோ இல்லை சாக்லேட்டோ குளுக்கோஸோ, ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக சுகருக்கு மெயினாக போடுற போது டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அது. ஆனால் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கே சொல்லுவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா சாக்லேட் ரொம்ப கம்மி பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்காங்க, வேக வேகமாக எல்லாம் பண்ணுறாங்க அவங்க, அதனால கொஞ்சம் சாக்லேட்ஸுங்கிறத அளவுக்கு மீறி கொடுக்காம குழந்தைங்களுக்கும் அளவோடு கொடுத்தா நல்லது.
1: நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் கல்லூரியில் இல்லை ஸ்கூலில் வந்து கம்பல்சரி பாடமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: ரொம்ப நல்லதுமா தெரிஞ்சா, ஏன்னா ஒரு விழிப்புணர்வு வரும் எல்லா குழந்தைங்களுக்குமே, அதை படிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியாமல் மற்றவங்களுக்கும் அது சம்மந்தமான விழிப்புணர்வும் வரும். இப்போ ஆக்சுவலாக நான்லாம் ஸ்கூல் கூட தாண்டலை, ஆனால் எனக்கு இப்போவுமே ஐயோ அதை படிச்சிருந்தா, நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படித்து படிச்சிருந்தா நான் சார்ந்த துறைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் என்னால் பண்ணலாம் உதவியாக இருந்திருக்கும், எதுவும் பண்ண முடியுமே நினச்சிட்ருப்பேன். பட் ஆனால் ஆக்சுவலாக எல்லாருக்குமே அது தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு விழிப்புணர்வோட என்ன சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு வழி வகுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ டெஃபினட்டாக அது வேணும்.
1: இப்போ வந்து எல்லாரும் அவசரம் கருதி இல்லை வந்து உடம்பு இழைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு காலை உணவை தவிர்க்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்களும் சரி படிக்கிறவங்களும் சரி, அது குறித்து உங்களோட?
0: ஆக்சுவலாக காலை உணவை தவிர்க்கவே கூடாது, முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று வந்து நைட்டு நம்ம ஒரு 8 மணியில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டா கூட மறுநாள் காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 8 மணியோ 9 மணியோ கூட ஆகிடும். காலேஜ் போகிறவங்களாட்டும் வேலைக்கு போகிறவங்களும் 8 மணிக்காவது அதுலேயும் சாப்பிட்றோம், நம்ம ஒரு பெரிய இடைவெளி அதில் வருது, அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அது பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்மேஷன்லேருந்து எல்லாமே நம்ம வந்து இதுவாகுது. அதனால் அந்த காலை 8 மணிக்கு நம்ம சாப்பிட்றது வந்து கரெக்டானது, 8 இல்லை 9 மேக்ஸிமம் 10. ஆனால் அதையும் தவிர்த்துட்டு மத்தியானம் போகிறப்போது ஒரு பெரிய கேப், அந்த கேப் வந்து ரொம்ப கெடுதல். அதனால் காலை உணர்வுங்கிறது கட்டாயம் தவிர்க்கப்படக்கூடாதது. அதுக்கு பதில் உங்களுக்கு சாப்பிட முடியல டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஓட்ஸை கலந்துக்கோங்க. ஓட்ஸை கலந்துட்டு அது கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிங்கன்னா 2 டம்ளர் பால் விட்டு சாப்பிட்றவங்க பால் விட்டு சாப்பிட்லாம், மோர் விட்டு சாப்பிட்றவங்க அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ தவிர்க்கக்கூடாது காலை உணவு. அதே மாதிரி உங்களுக்கு அது சாப்பிட நேரம் இல்லையா, இல்லை ஒரு சப்பாத்தியோ இல்லை தோசையோ இல்லையோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பழங்களை நிறைய பழங்களை வெட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் காய்கறியை கலந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூனால் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வேலைகளை பாருங்களேன், அது கூட நல்லது தானே. பட் ஆனால் கட்டாயம் வயிற்றுக்கு காலையில் உணவு வந்து தவிர்க்கக்கூடாதது.
1: இளைஞர்களுக்காக ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன், ஈஸியாக வந்து சமைக்கிற டிப்ஸ் சமையல்.
0: ஆக்சுவலாக நிறைய பண்ணலாமா இளைஞர்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து ரெடிமேடாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உணவு வகைகள் இல்லாமல் நம்ம மாவு, இப்போ வந்து மாவு வீட்டில் அரைச்சா தான் இட்லி மாவு தோசை மாவுன்னு ஏதோ சொல்கிறோம், பட் அது இல்லாமல் வீட்டிலையே நம்ம அந்த மாவை வந்து ஈஸியாக கடையிலே வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த தோசை மாவு வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இப்போ இந்தியன் பீஸா நிறைய கட் பண்ண வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், சீஸ் எல்லாம் ரொம்ப தவிர்த்துட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு வெஜிடபிள் தோசை போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பொரி, அரிசி பொரி கிடைக்குது இல்லையா, அந்த அரிசி பொரியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த கொஞ்சம் போல் அந்த சட்னி ஒரு என்றைக்கோ ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு அவங்க வந்து பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சா அது ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொரியோட கூட நிறைய காய்கறிகளை கலந்து இந்த பச்சை சட்னி ஆகட்டும் இனிப்பு சட்னி ஆகட்டும், இப்போ ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த நிறைய சாட் வகைகள் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஜங்க் ஃபுட்னு சொல்ல மாட்டேன், அதில் கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. அதில் நான் சொல்கிறேன் இந்த பேல்பூரின்னு சொல்கிற இந்த பொரி சேர்ந்த உணவு வந்து ரொம்ப நல்லது, ஃபில்லிங்காக இருக்கும், நீங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு இடியப்பம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளெயினாக இடியப்பமே சாப்பிடாம ஒரு சாம்பார் இந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிடாம அதை நூடுல்ஸ் மாதிரி தாளிச்சிட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அப்புறம் குழந்தைங்க அதுவும் சின்னவங்க வயசு கம்மி அவங்களுக்காக கேட்குறீங்க நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்காக, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே விதவிதமான உணவுகளை நம்ம இந்திய உணவையே மாற்றி ஒரு சின்ன சேஞ்சில் ஒரு கன்வெக்ஷன் மெத்தடோட அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக அவங்களே பண்ணக்கூடிய வகைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு அந்த நூடுல்ஸை வந்து நூடுல்ஸையே இடியப்பத்தையும் நூடுல்ஸாக மாற்றிடலாம், தோசையே பீஸாவாக மாற்றிடலாம், அந்த மாதிரி நிறைய. அப்புறம் இட்லியில் பர்கர் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், அந்த மாதிரி நம்ம உணவுகளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நிறைய பண்ணலாம். நிறைய இப்போ டிப்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா பிக்னஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்கிறது வந்து டக்குன்னு உடனே புரிஞ்சுட்டு பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும்.
1: நம்ம உணவுக்கும் மேல்நாட்டு உணவுக்கும் என்ன வித்தியாசம்?
0: மேல்நாட்டு உணவுக்கு வந்து அவங்களோட சமைக்கிற வகைகள் வேறு, அவங்க சமைக்கிற பொருள் வேறு. அதே மாதிரி நான்வெஜ் வெஜிடேரியன் ஃபுட்டும் அவங்களுக்கு நிறைய இருக்குது, பட் நான்வெஜ் அவங்களது அதிகம். அதே மாதிரி அவங்களோட சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு 1/2 ஏக்கர். அப்புறம் பேக் பண்ணது, ரெண்டாவது அவங்க சாப்பிட்றது அதிகப்படியான பன் அந்த மாதிரி அவங்க சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிற உணவு வகைகள். பட் நம்ம உணவு வகைகள் வந்து நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கே நம்ம விதவிதமாக நம்ம பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி தோசை இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா, சாப்பாடு விஷயமா எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று படித்தேன் நான், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. பெஸ்ட் கேலரி அண்ட் ரொம்ப நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள நம்ம சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, தயிர் சாதமும் மாவடுவோமா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. பட் அவ்வளோ நல்ல உணவு வகை அது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இதாக தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட்டு உணவு இல்லை ஒன்றுன்னு சொல்லி இதையும் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்குறதுக்கு. பட் ஆனால் இது நமக்கு வந்து இப்போ இதை படித்து தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த நாளில் இது வேல்யூஸை தெரிஞ்சே எவ்வளோ அழகாக நம்மளோட முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு உணவு வகை.
1: சமையலில் பயன்படுத்துகிற ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றது உடம்புக்கு கெடுதலா?
0: ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேண்டாத ஒரு விஷயம் தானே, இன்றைக்கி நமக்கு வந்து ஈஸியாக அப்போ அங்கே வந்து கிடைக்காது, அதனால் அப்ராட்லலாம் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கணுங்கிறது. இங்கே சில விஷயங்கள், சில ஜூஸ் வகைகள், சில ஜாம் வகைகள் இந்த மாதிரிக்கு தவிர்த்து மற்றதுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போடணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாகவே இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கெலாம் இப்போ ப்ரிசர்வேட்டிவ் போட்டு பண்ணுறாங்கண்ணா, ஆனால் அதனால் அந்த ப்ரிசர்வேட்டிவே கிடையாதே. ஊறுகாயெலாம் சுத்தமான பாத்திரத்தில் ரொம்ப அழகாக சுத்தமான கைகளோட வெயிலில் இயற்கையாக வெயிலில் காய வச்ச மாங்காயோ எலுமிச்சங்காயோ இந்த மாதிரி காய்களை வச்சு ரொம்ப அழகாக போட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வருஷ கணக்கில் பாதுகாக்க வச்சாங்க அந்த நாளில். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ப்ரிசர்வேட்டிவ் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், பட் சில விஷயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்தினா நல்லது.
1: இவ்வளவு நேரம் நல்ல பல உபயோகமான தகவல்களை சொன்னீங்க மேடம், உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி, வணக்கம்.
0: எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக, இது ஓரளவுக்கு நான் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்மா.
1: ஆனால் இதோட நிக்கலைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, கேட்கலாமா? Revenge is a funny thing and the standing example is potato chips.
2: Really? How?
1: Well, there was this chef called George Crumb who had a restaurant in New York.
2: When an arrogant customer rejected an order of French fries twice, first time because they were too thick and the second time because they were too thin, Chef Crumb got crazy, and in order to teach the man a lesson, he deep fried thin layers of potato

0: At tomatoes.
1: Historic pizza? Was he from the 18th century?
0: No, he is from the 21st century. But the fact is that it was the 1st of October. And on 1st of October, we start celebrating the pizza month.
1: Oh, so let's all start celebrating the pizza month.
2: Junk food patti makkal enna solranga kekkalama konjo.
1: Would you like to see the calorie content against each dish on the menu card and why?
3: I need to enjoy my meal and I can't be worrying about the calorie content.
4: No, I don't have any idea about that.
5: No, I don't.
1: Why?
5: I don't bother what I eat. I just eat.
3: Okay, thank you.
5: Okay.
3: No, honestly, I don't see it.
1: Why?
3: Because it doesn't bother me, I guess. I don't know. Yeah.
1: Why?
3: Obviously, you should take care of your health, right? So.
1: Okay.
2: Saapdunga, saapdunga, nalla saapdunga, aarogyam dhaan mukkiyam. Naanga innikki junk food patti nariyave pesirkom. Naama pesnadhu ungalku useful la irukku na nambure. Naanga pesnadhilla junk food odambukku evlo nalladilla ungalku message kuduthirkom nenikiren. And இன்னைக்கு ஜங்க் ஃபுட் பத்தி பேசுறது நம்ம ஸ்டூடியோ கெஸ்ட் மிஸ்ஸஸ் த்ருஷ்ணா பாக் அண்ட் மிஸ்ஸஸ் ரேவதி சண்முகம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன்.
6: இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி இலக்ட்ரானிக் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க. நான் நித்யா,
7: மஹிமா ஏஜேன்,
8: நிகிதா நாகேஷ்,
9: நிகிதா என்,
10: மஹிமா காண்டே.
11: Dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dibitarik dib

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க, நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும், எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க, தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும், அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க.
3: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஜெயசிதா. எந்த திசையிலும் உன் முகமே, என்னை அரவணைத்தபடியே அன்னை உன் மடியே. எந்த திசையிலும் உன் முகமே, என்னை அரவணைத்தபடியே அன்னை உன் மடியே. சாய்ந்து கிடைந்திட 100 ஜென்மம் வேண்டும் ஏங்குகின்றேன். சாய்ந்து கிடைந்திட 100 ஜென்மம் வேண்டும் ஏங்குகின்றேன். நித்தம் நித்தம் உந்தன் அன்பை பெற்றிட 7 ஜென்மம் எனக்கு வேண்டும் என்பேன். நித்தம் நித்தம் உந்தன் அன்பை பெற்றிட 7 ஜென்மம் வேண்டும் என்பேன். தாலாட்டு சத்தம் கேட்டு நானும் உறங்கிட தாயே, எனக்கு நீயும் வேண்டும். அன்பு எனும் உயிர் தந்து உத்திரம் எனும் பாலில் தேனையும் அன்பையும் ஊட்டி பாசம் எனும் பந்தத்தை ஏற்படுத்தினாயே. இந்த கவிதையில இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு. இந்த கவிதையில ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பார்த்து எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு, அந்த குழந்தைக்கு அந்த தாய் எவ்வளவு தேவையா இருக்குன்றதும் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அன்பு எத்தனையோ குழந்தைங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு, கிடைக்காம இருக்கு. இதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு அடாப்ஷன், தத்தெடுப்பது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைய வளர்க்க முடியாத அளவுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் இல்லாமலும் இல்ல, அந்த பெற்றோர்கள் சில காரணத்தினால இறந்தும் போயிருக்காங்க. அதனால அந்த குழந்தைங்க அனாதையா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுடைய எதிர்காலம் சீரழிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சில பேர் அந்த குழந்தைய தத்தெடுக்கிறது அடாப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு புது உலகத்தை அமைச்சு கொடுத்து அந்த குழந்தைங்களுடைய திறமைய வெளிப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து வாழ்ற அந்த குடும்பம் வரைக்கும் தத்தெடுக்கிற பெற்றோர்கள் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறாங்க. நம்ம அரசாங்கம் குழந்தைங்களுக்கு எத்தனையோ சலுகைகள் வச்சிருக்காங்க. அதாவது ஸ்கூலுக்கு போனா இந்த சலுகை, லைக் 18 வயசானா இந்த சலுகை அப்படின்னு. இந்த மாதிரி சலுகை எல்லாமே அந்த தத்தெடுத்த பெற்றோர்களுக்கு போய் சேரும். கவர்மெண்ட்ல இருந்து இது ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. தத்தெடுப்பது ஒரு மிகப்பெரிய தியாகம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா தத்தெடுப்பது ஒரு சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்வேன். எத்தனையோ குழந்தைங்களுக்கு பெற்றோர் இல்லாமலும், சில பெற்றோர்களுக்கு குழந்தைகள் இல்லாமலும் போயிருக்காங்க. அந்த மாதிரி சில பெற்றோர்கள் அந்த குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கிற சந்தோஷமே ரொம்ப தனி. அந்த குழந்தை வளர்ற அந்த நேரம், இப்போ ஒரு தந்தையாகட்டும் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் ஆட போனா அதுல இருந்து கிடைக்கிற ஒரு ஆனந்த கண்ணீர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த குழந்தை ஒரு டான்ஸ் ஆடிச்சுன்னா அதை பார்த்து அவங்க அம்மா படுற சந்தோஷம், அதுல இருந்து ஒரு கிடைக்கிற அந்த ஆனந்த கண்ணீர், இந்த மாதிரி அந்த குழந்தைங்கள இருந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு தியாகம் இல்ல, இதுவும் ஒரு வகையான சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். எதுக்காக தத்தெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தத்தெடுக்கிறவங்களுக்கு சில சந்தோஷம் கிடைக்கும், இல்லனா சில திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி திருப்தி என்னன்னா, நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கோம், அதுல ஒரு சந்தோஷம். அந்த குழந்தை வளர்ற அந்த நேரம், அது பார்த்து அவங்க படுற சந்தோஷம். அந்த குழந்தை கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, அதுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சு, இருக்கிற இடம் கொடுத்து, அதுக்கு துணிமணி போட்டு, தன்னுடைய குழந்தைய மாதிரி பார்த்து வளர்க்கிற அந்த பார்வையே வேற. நல்ல காரியத்துக்கு வயது தடையே கிடையாதுங்க. எந்த நல்ல விஷயம் செய்யணும்னாலும் 80 வயசு பாட்டி தான் செய்யணும், 15 வயசு பையன் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது எப்ப வேணா வரலாம், எங்க வேணா வரலாம். அந்த மாதிரி இந்த அடாப்ஷனுக்கு வயது வித்தியாசமே கிடையாது. சின்ன வயசா இருக்கிற மேகல் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து எம்ஓபி காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல உள்ளம் இருந்தா இப்பயே வந்து அவங்களும் சரி அவங்களுடைய குடும்பமும் சரி தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனையில இறங்கி இருக்காங்க. வாங்க இப்ப நம்ம அவங்களுடைய கருத்து கேட்போம். வணக்கம் மேகல்.
5: வணக்கம்.
4: நீங்க தத்தெடுக்கணும் அப்படின்ற இந்த சிந்தனையில எப்போ இறங்கினீங்க, உங்களுக்கு எப்படி இந்த சிந்தனை தோணுச்சு?
5: அடாப்ஷன் இந்த தாட் வந்து ஒரு 2.5 இயர்ஸா இருக்கு. இது எப்படி வந்ததுன்னா, இது ஒரு என்னோட லைஃப் ஸ்டோரி நான் ஒன்று சொல்றேன்.
4: கண்டிப்பா சொல்லுங்க.
5: நான் ஒரு 14 இயர் ஓல்டு கிட். அப்போ வந்து இட் வாஸ் ரக்ஷாபந்தன் டே, அண்ட் ஐ அண்ட் மை சிஸ்டர் வாஸ் சிட்டிங் அலோன் இன் த ஹவுஸ். என்னோட அங்கிளோட சன் அவங்கெல்லாம் அவங்களோட சிஸ்டர்ஸ் கிட்ட போய் ரக்ஷாபந்தன் கட்டிக்கினாங்க. ஆனால் நானும் எங்கள் அக்காவும் தெரியல, அவங்க கூப்பிடல. ஸோ நாங்கள் போகல. அங்கே போயிட்டு வி டிட் நாட் லைக் கெட் டு டை ராக்கி ஃபார் எனி ஒன் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் இயர். அண்ட் வி ஃபெல்ட் ஸோ பேட். அண்ட் அந்த அது ரொம்ப ஃபீலிங் வாஸ் ஸோ பேட் தட் வி ஸ்டார்டட் க்ரைங். அப்போ டிசைட் பண்ணது, நான் வந்து எங்க அக்காவுக்கு ராக்கி டைப் பண்ணுவேன், அண்ட் அவ வந்து எனக்கு டைப் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் திங்க் பண்ணோம் என்ன பண்ணலான்னு. ஸோ நானும் எங்க அக்காவும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்தோம், வை கான்ட் வி அடாப்ட் அ மேல் சைல்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசினோம், இந்த மாதிரி ஒரு மேல் சைல்டு அடாப்ட் பண்ணிட்டு அவனுக்கும் ஒரு ஃபேமிலி கிடச்ச மாதிரி இருக்கோ, 2 சிஸ்டர்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கோ, அம்மா அப்பா அந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கோ. அண்ட் ஹீ வில் பி ப்ரொவைடட் வித் ஹாப்பினஸ் அண்ட் எவ்ரி திங் ஹீ வாண்ட்ஸ் இன் இஸ் லைஃப். ஸோ வி தாட் ஆஃப் டூயிங் இட் அண்ட் வி ஸ்டார்டட் அ ப்ரொசீஜர் ஃப்ரம் தட் டைம்.
4: சூப்பர். இந்த மாதிரி அடாப்ஷன், லைக் உங்கள் ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க? நீங்கள் சொன்னால் உடனே வந்து ஓகேம்மா வாங்கம்மா அடாப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை எனக்கு டைம் வேணும், நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவேன், நான் குடும்ப பெரியவங்கக்கிட்டலாம் நான் கன்சல்ட் பண்ணி தான் சொல்லுவேன் அப்படின்னு
5: சொன்னாங்களா? நோ, இட் வாஸ் நாட் லைக் அவங்க சொல்லலை இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு கூட அந்த மாதிரி தோணிருக்கு, அவங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணலை அது வரைக்கும். நாங்கள் போய் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுற வரைக்கும் ஒன்று சொன்னாங்க, ஒரு ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடு, நாங்கள் ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கிறோம், ஆர் வி ரெடி ஃபார் இட், பிகாஸ் வி ஆர் ஆல்சோ க்ரோயிங் ஓல்டர். ஸோ அது வச்சு தான் வி கேன் அடாப்ட் எனிபடி ரைட் நவ், வி கேன் நாட் அடாப்ட் அப்படியே இல்லை தட். ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுத்து கொடுங்க, நாங்கள் யோசிக்கிறோம் அதை பற்றி, அதுக்கப்புறம் வி வில் டிசைட் அண்ட் வி வில் ஸ்டார்ட் த ப்ரொசீஜர் இமீடியட்லி ஆஃப்டர் வி டிசைட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம் ஒரு இடத்துல, ஜல்காவ்னு ஒரு இடம் இருக்கு மகாராஷ்டிராவில், அங்கே போய் நாங்கள் பார்த்தோம். அங்கே ஆக்சுவலி வந்து ரொம்ப லைக் ஜஸ்ட் பார்ன் பேபிஸ் இருந்தாங்க. ஸோ அது வந்து என்னோட பேரண்ட்ஸ் ஏஜுக்கு ஜஸ்ட் பார்ன் பேபிஸ் ஆர் லைக் வெரி ஸ்மால், பிகாஸ் ஐ எம் இட் செல்ஃப் 18 ரைட் நவ் அண்ட் தே கே நாட் கெட் அ ஜஸ்ட் பார்ன் பேபி. ஐ மைட் ஓன்லி பி லைக் 4-5 இயர்ஸ் வித் தெம் அண்ட் தென் ஆஃப்டர் தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு டேக் கேர் ஆஃப் த சைல்ட். ஸோ தே வி வர் லைக் ஓகே தே ஆர் ஜஸ்ட் பார்ன் பேபிஸ், வி நீட் டு ட்ரை சம்வேர் எல்ஸ் இஸ் வெல். So what we decided is, we went and spoke to people about it. So avanga vandu or idea kuduthaanga, indha mari or website la poiittu namba vandu register pannu, adu enna na kara.com. it is specially for adoption. They avanga vandu indha inga vandu namba vandu register pannitona avanga poiittu kara.com என்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம. ஸோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து வேற ஆர்ஃபனேஜஸ் அவங்க கூட வந்து லிங்க் அப் பண்ணி விடுவாங்க. லிங்க் அப் பண்ணி விட்டாங்க, நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம். அவங்க வந்து ஹோம் ஸ்டடிக்காக வருவாங்க வீட்டுக்கு, வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஓகேவா நீங்கள் அடாப்ட் பண்ணுறது, எந்த ஏஜ் குரூப் வேணும், நம்ம என்டயர் லைஃபோட டாக்குமெண்ட் கேட்பாங்க. என்ன வேலை செய்கிறோம், என்ன பிஸ்னஸ், என்ன எவ்வளோ பர் ஆனம் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஃபுல் என்டயர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாகணும். கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அங்கே போய் திருப்பி அங்கே போய் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இட் இஸ் நாட் ஈஸி, இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது அடாப்ட் பண்ணுறது, ஸ்பெஷலி மேல் சைல்டுனா. ஆண் குழந்தைனா கண்டிப்பாக முடவே முடியாது, ஈஸி கிடையாது. அப்போது அந்த ஒரு மூமெண்ட்ல இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப
2: யோசிக்க வேண்டியதாக
5: ஆயிடுச்சுறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அப்போது திருப்பி நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு திருப்பி அவங்க கிட்ட போய் பேசிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம், இந்த மாதிரி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு மேல் சைல்டு வேணும். இட் இஸ், இது வந்து மேல் சைல்டு பற்றி மட்டும் இல்லை, அடாப்டிங் எனிபடி இஸ் ஃபைன். ஸோ ஆனால் எங்கள் ஃபேமிலிக்கு வி நீடட் ஒன் மேல் சைல்டு. So we went about and then avanga kitta pesittirundom, avanga veettukku vandirundanga. Veettukku vandittu enkitta question ketanga, ungalku theriyuma avanga parents enna panna poranga nu. Na sonna aama enakku theriyum enna panna poranga, avanga vandu adopt panna poranga indha mari, indha decision ungalku okay va. Na sonna aama romba sandoshama irukka avanga adopt pandranga endradhukaga இந்த ஐடியா வந்து கொடுத்தது நாங்கள் தான், நானும் எங்கள் அக்கா தான். அவங்க கேட்டாங்க, அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு டேக் கேர் பண்ணுவீங்களா? நான் சொன்னால் ஆமாம் கண்டிப்பாக பண்ணுவேன், நான் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து எல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கோம், எங்கள் அவங்க எப்போ நாங்கள் அடாப்ட் பண்ண போகிறோன்றதுக்காக, அந்த மோமெண்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வி ரியலி நீட் அ பிரதர், வி நீட் அ பர்சன் ஹூம் வி கேன் கிவ் ஹாப்பினஸ், நிறைய சந்தோஷம் கொடுக்கலாம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க எப்போ லைக் எங்களோட ப்ரொசீஜர் எப்போ அந்த ஒரு இதுக்கு போகுதுன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம்.
2: இப்போது நீங்கள் மட்டும் இந்த அடாப்ஷன் பண்ணால் போதாது. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு புது சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியே ஆகணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்டெண்டுக்கு நீங்கள் அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க?
5: அவேர்னஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கொடுத்ததில்ல, ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த இதை பற்றி பேசியிருக்கோம், இந்த மாதிரி அடாப்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் பேசினதுக்கப்புறம் அவங்க வந்து சோலாப்பூரில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, பட் அவங்களுக்கு வந்து பேபிஸ் கிடையாது. ஸோ நாங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி அவங்க போய் அடாப்ட் பண்ணலான்னு. ஸோ அவங்க ஜல்காவும் போயிருந்தாங்க. இது காரா வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த வெப்சைட் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ அவங்க ஜல்காவும் டைரெக்டாக போயிட்டு அவங்களோட ஃபுல் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அது ஒரு 6 மந்த்ஸ் ப்ரொசீஜர் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு பேபி கிடச்சிது. அந்த பேபி வந்து ஒரு மேல் சைல்டு. பேபி அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அந்த பேபிக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு. அப்போ கூட அவங்க அந்த பேபியை விடலை. அந்த பேபியை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போது தட் பேபி சூப்பர் ஃபைன் அண்ட் தேர் லிவிங் அ வெரி ஹாப்பி லைஃப். ஸோ வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அடாப்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே பேபி இருக்குது வேண்டாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஓகே. தே கேன் அடாப்ட், தே கேன் ஸ்டில் அடாப்ட் கிட்ஸ். தட்ஸ் மை ஒப்பீனியன்.
2: இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னீங்க, ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? இப்போ நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்களா?
5: நாங்க இன்னும் அடாப்ட் பண்ணல, நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஹோம் ஸ்டடிக்காக வந்துட்டு போயிட்டாங்க, எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ எங்க வெப்சைட்ல வந்து அவங்க வந்து பேபிஸோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான வே மெத்தட் கிடையாது, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இதுல. இப்போ வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க எங்ககிட்ட, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம் ஃபுல் பேபி டீட்டெயில்ஸ், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் செலக்ட் பண்ண முடியும். அப்படி எங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தென் வி கேன் கோ டு த ஹோம் ஸ்டடி பர்சன் அண்ட் அங்கே நாங்கள் அவங்கக்கிட்ட திருப்பி பேசலாம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்னொரு பேபி பற்றி சொல்லுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அப்புறம் நாங்கள் திருப்பி சொல்கிறோம்.

0: பாத்தீங்கன்னா வெப்சைட்க்கு போயிட்டு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேபிஸ் அவைலபிள் அந்த ஒரு லிங்க் போனீங்கன்னா ஜீரோ பேபிஸ் காட்டுவாங்க. ஏன்னா அந்த ஆர்ஃபனேஜ் பேபிஸ் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, இவ்வளோ வருஷம் இங்க வச்சுக்கிட்டு இப்போ என்ன அனுப்புறீங்களா, ஏன் எங்களை ஒதுக்குறீங்க, எங்களுக்கு பிடிக்கலையா, அந்த மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு வாட் ஐ ஃபீல் பர்சனலி இஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலி ஹாப்பினஸ், என்னன்னா அவங்க மிஸ் பண்றாங்களோ ஸ்பெஷலி மதர்ஸ் கேர், மதர்ஸ் லவ், அது ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக தான் அடாப்ட் பண்றோம் நாங்கள் ஃபஸ்ட்டு.
1: இதெல்லாம் ஓகே. இப்போ சில பேர், நீங்கன்னு இல்லை பட் பொதுவாக நான் சொல்றேன், சில பேர் வந்து இந்த போட்டோவெல்லாம் பார்த்து செஞ்சு அவங்களுடைய லுக்ஸ் நல்லா இல்லைனாலும், அவங்களுடைய டாக், அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர் நல்லா இல்லைனாலும், சே இந்த குழந்தைலாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்லாம் ஒதுக்குவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குழந்தைன்னா எப்போவுமே குழந்தை தான். சின்ன குழந்தையா இருக்கும்போதும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்தா அது நம்ம குழந்தையா தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா அவங்களுடைய சிச்சுவேஷன் மாறிடும். இது புரியாம நிறைய பேர் அவங்களுடைய லுக்ஸை வச்சு அடாப்ட் பண்ண மாட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, லுக்ஸை பார்த்து போக கூடாது எப்பயுமே. ஏன்னா அந்த அந்த குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை டெஃபினெட்லி சேஞ்ச் ஆயிடும், டெஃபினெட்லி 100% சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் கூட வந்துடும். தட் பேபி வில் பிகம் வில் ஹாவ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் வாட் யூஆர் லிவிங் லைக். நெவர் கோ ஆன் லுக்ஸ். அவங்களோட லுக்ஸ் பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபி எப்பயுமே கிடைக்காது. யூ கேன் நெவர் அடாப்ட் அ கிட் அப்படி லுக்ஸ் பார்த்து போனீங்க, பிஹேவியர் வைஸ் டாக்கிங் அதெல்லாம் பார்த்து போனீங்கன்னா யூ கேன் நெவர் அடாப்ட் அ கிட். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் லுக்கிங் அடாப்டிங் அ கிட் by looking at its behavior or its appearance. So it doesn't really matters.
1: Correct. இப்போ நீங்க அடாப்ஷன் பத்தி உங்களுடைய வீட்டில் சொல்லும் போதும் இல்ல வெளியே சொல்லும் போதும், நான் 100% அடிச்சு சொல்லுவேன் சொசைட்டில எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது இதுக்கு? ஏம்மா இதெல்லாம் ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்க, இதுல என்னமா ஒரு பையன் அப்படின்னு. அது கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டில் உங்க அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருந்தது?
0: அதான் நான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா அப்பா ஆர் ரெடி. என்னோட அம்மா அப்பா வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே இந்த ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் கிட்டே கேட்குறதுக்கு
1: இல்லை, அது இல்லை, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்க வெளியே கேட்டுட்டு வரும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க?
0: எங்கள் வீட்லேயே ஒருத்தவங்க இருந்தாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவே. அவங்க வந்து ஒரு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ என்னோட பேரண்ட்ஸ்க்கு அது பிடிக்காம போய் ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருந்தாங்க. அப்போது என்னாச்சுன்னா, நானும் எங்கள் அக்காவும் இந்த மாதிரி எங்கள் பேரண்ட்ஸை பார்த்தா ஹார்ட் பிரேக்கில் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அண்ட் வி நியூ ஹூ இஸ் தட் பர்சன். அவங்க கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் வாட் இஸ் அடாப்ஷன், கிவிங் அ பர்சன் மதர்ஸ் கேர், a family's love is not wrong. Never give a negative point, negative review on anything. நீங்கள் வந்து ஒரு ஒரு லைஃபுக்கு வந்து இன்னொரு லைஃப் கொடுக்குறீங்க. அந்த அந்த குழந்தை வந்து ஏற்கனவே அந்த குழந்தைக்கு லைஃப் இருக்கு. பட் பை அடாப்டிங் தட் கிட் யூ ஆர் கிவிங் ஹிம் அனதர் லைஃப், a chance for living. Because இப்ப நிறைய பேர் வந்து அவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு பையன் அம்மா அப்பா இல்ல அந்த மாதிரி கேலி பண்ணுவாங்க. பட் when you adopt a kid, you can show it to the world he has parents, he has family, you are nobody to say anything to that person. It's like that. So whatever negative comments we got, we were like, we are not listening to them, we will do what we feel like.
1: Super. ஆக்சுவலாக வந்து எல்லா அடாப்ட் பண்ணுற பேரண்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அந்த அடாப்ட் பண்ணுற குழந்தை வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் நல்ல அட்மாஸ்ஃபியரில் வளரும்.
0: ஸோ ட்ரூ.
1: இப்போ நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு குழந்தையை தத்தெடுத்து அதை நீங்கள் நல்லபடியாக வளர்த்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல பேரண்ட்ஸ், ஒரு நல்ல சிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் இருந்து நல்ல ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்றேன். அண்ட் அட் த சேம் டைம் இது கேட்கற எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் சச் தாட்ஸ். தேங்க்யூ சோ மச் மேகல்.
0: தேங்க்யூ சோ மச், மீன்ஸ் அ லாட்.
1: இவ்வளவு நேரம் நம்ம மேகல் பேசினதை கேட்டோம், அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்மளுடைய சினி இண்டஸ்ட்ரியில அடாப்ஷன் எவ்வளவு தூரம் போயிருக்குன்றதும் அவங்க எவ்வளவு அடாப்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சினி இண்டஸ்ட்ரியில சுஷ்மிதா சென்னை தெரியாம யாருமே இருக்க முடியாது. சுஷ்மிதா சென் அவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில மட்டும் பெரிய மனசு கிடையாது, லைக் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல கூட அடாப்ஷனுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய முதல் குழந்தை ரெனி அப்படின்ற ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க அதை தத்தெடுக்கும் போது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா பிரகாரம் என்ன இருந்ததுன்னா, ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்ததுக்கு அப்புறம் அதே ஆள் இன்னொரு பெண் குழந்தைய தத்தெடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அது இல்ல. ஆனா அவங்க தன்னுடைய அடுத்த குழந்தையும் தத்து தான் எடுத்தாங்க. அந்த குழந்தை பேரு அலீஷா. அவளும் ஒரு பெண் குழந்தை தான். இப்போ அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க, ரெண்டுமே தத்தெடுத்த பெண் குழந்தைங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சோபனா. சோபனா வந்து கிரேட் டான்சர்னு நம்ம சொல்லலாம். அவங்களுடைய மனசுல வந்து எவ்வளவு ஒரு ஆழம் இல்ல நல்ல தாட் இருந்ததுன்னா, ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து அவங்களுக்கும் பரதம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அனந்த நாராயணி அப்படின்ற ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு எப்பவுமே பப்ளியா இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து சல்மான் கான். சல்மான் கானுடைய தந்தை சலீம் கான் அவர்கள் வந்து ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. அர்ப்பிதா அப்படின்ற ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்திருந்தாங்க. அவங்களையும் வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கி ரீசெண்டா தான் இப்ப அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹன்சிகா மோட்வானி அவர்கள் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு நல்ல உள்ளம் உடைய ஒரு பர்சன் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அவங்க ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு இல்ல, மொத்தம் 28 குழந்தைங்களை தத்தெடுத்து ஒரு பெரிய குடும்பமா அமைச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் அமைச்சு கொடுத்து ஒரு எப்படி சொல்றது, அது சொல்ல ஒரு வார்த்தை கூட இல்ல எனக்கு. ஆக்சுவலா 28 குழந்தைங்களை தத்தெடுத்து அவங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்ல இது. ஆக்சுவலா ஒரு குழந்தைய நம்ம வளர்த்து கரை சேர்க்கறதே வந்து ஹப்பாடான்னு நம்ம சொல்லுவோம். அவங்க 28 பேரை தத்தெடுத்திருக்காங்க. இது ஒரு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். தத்தெடுத்த குழந்தைங்களுடைய மனநிலையும் தத்தெடுத்த அந்த பெற்றோர்களுடைய மனநிலையும் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன வந்து, ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலை மாற அந்த விதம், இருக்கிற அந்த இடம், சாப்பிடுற அந்த சாப்பாடு, அவங்க பண்ற செயல் தான் இவங்களும் பண்ணணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த நிலைமை வந்து எப்படி இருக்கும்னும், அந்த பெற்றோர்களுக்கு வந்து இதுதான் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் நாளாகும் கண்டிப்பா. ஏன்னா வந்து இவதான் என்னுடைய குழந்தை, இவன் தான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்றதுக்கும், இவங்கதான் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றதுக்கும் ஒரு பாசம் ஒரு பந்தம் ஏற்படுறதுக்கு நிறைய டைம் ஆகும் கண்டிப்பா. இந்த டியூரேஷன் பத்தியும் அந்த இடைவேளையில என்ன நடக்குது அப்படின்றத பத்தியும் இன்னும் நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். அதுக்காக நான் இங்க மிஸ் ரோஷினிய வரவச்சிருக்கேன். அவங்க ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அவங்க இங்க வந்து குழந்தையோட மனநிலைய பத்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பேச போறாங்க. வணக்கம் ரோஷினி.
2: வணக்கம். So today I'm going to be talking about adoption. So to me, I personally feel like adoption is the action or fact of adopting or being adopted. So today there are many support groups for those who were adopted and need help in coping with their feelings, fears and frustration. So today adoption is a common place and no longer carries with it the dark feature of shame. So it is a positive change in making it possible for everyone to feel more open and assured about the adoption process. So, but there are reasons as to why a few adoptive parents hide the truth, and there are few issues faced by an adopted person. So to start off with, I would like to brief you about the issues faced by the adopted person. So the first one is, it is very common for those who were adopted to feel rejected and abandoned by their birth parents. There is no set time or age when these feelings surface, but sooner or later they do. They might feel like something, there is an understandable tendency to think that something must be wrong with me for my birth parents to have give me away. Like, they might have a damaged sense of self-esteem, and it must be understood that these feelings and thoughts are unrelated to the amount of love and support received from the adoptive parents and family. Like, no matter how much of love and care and comfort the adoptive parents give the child would still feel rejected at some point of time. Like, he or she wouldn't feel very happy or satisfied with what they're getting. So, and then in some more cases, there are many situations that adoptive children find themselves confronted with either during childhood or after they enter adulthood. So there are, and now we come to the reasons as to why few adoptive people, parents hide the truth. So there are cases where the adopting family lives in a state of fear that somehow and someday they will lose their child. So this fear of loss, often irrational, is a powerful motivation to keep the adopted child as close as possible. So in this case, they tend to hide the truth from the child that he or she is an adopted child, because they might have that fear that the child might not be that close from that particular parent from then on. So they might hide the truth. So the truth is that adoptive children who search for the natural parents have no reason for shifting their birth parent. And then, missing genetic information is important for obvious medical reasons. So it is important for everyone to have knowledge about their medical history, because it can provide clues about their medical or genetic diseases. And then lastly, psychotherapy is extremely helpful in reducing guilt, anxiety, depression, and fear about being adopted. So it can also remove some of the internal stumbling blocks to do a search if you wish. So it does take a certain amount of courage, but be open about it with your family of adoption. You are not being disloyal or unappreciated by doing that search. So historically, some societies have enacted specific laws governing adoption, where others have tried to achieve adoption through less formal means. So modern systems of adoption arising in the 20th century tend to be governed by comprehensive statuses and regulations. And I would like to add on other source of information. So even though a lot more is known today about the importance of the adoptee learning about their natural parents and their genetic histories, many individuals and family issues involving the people who do the adopting interfere with good child development and adult adjustment. So there are many autobiographical books available written by those who were adopted and writing about their experience that provide lots of information about the issues experienced by these people. So in addition, a Google search of the internet will yield a lot of, you know, research studies done on this very issue. So I would just like to end my speech now.
1: ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வெல்கம் பேக். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இவ்வளவு நேரம் நம்ம அடாப்ஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அடாப்டான குழந்தைங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மோனிஷா அப்படின்ற ஒரு பெண், அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: என் பேர் மோனிஷா. எனக்கு 19 இயர்ஸ் ஆகுது. நான் பிடிஎஸ் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய 8 இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னொருத்தவங்க வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக வந்து கேட்டாங்க. எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை, ஸோ நான் அவங்களோட போயிட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருந்தாங்க. ஹர் நேம் இஸ் பிரியங்கா. எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட், அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர். என்னால் வந்து ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒருத்தரை வந்து அப்பான்னு கூப்பிடணும், ஒருத்தங்களை அம்மான்னு கூப்பிடணும், எனக்குன்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வரவே இல்லை. ஈவன் எங்கள் ஃபேமிலியாக ஒன்றா வெளியே போகும்போது கூட வந்து இது ஏன் ஃபேமிலி, என்னோட அப்பா அம்மா, ஏன் சிஸ்டர் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஃபர்ஸ்ட் வரவே இல்லை. ஏதோ ஒரு ஃபேமிலி கூட நான் இருக்கேன், ஒரு கெஸ்ட்டாக இருக்கிறேன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என் சிஸ்டருக்கு இப்போது 24 இயர்ஸ் ஆகுது. ஷி இஸ் ஒர்க்கிங் நவ். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னை அடாப்ட் பண்ண சில கொஞ்ச நாளில் வந்துட்டு அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. வி ஹேட் மெனி ஃபைட்ஸ். ஐ ஸ்டில் ரிமெம்பர் டில் என்னோட 14 இயர்ஸ் வரைக்கும் வி ஹேட் மெனி ஃபைட்ஸ். நாங்கள் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம். அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் வந்து அங்கே போன புதுசு, புது ஆளுங்க, புது இடம், எனக்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் அவளுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வெளியே போகும்போது அவள் வந்து எப்பயுமே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற எப்பயுமே இருப்பாள். ஏதாச்சும் வாங்கி கொடுத்தனா நான் ஏன் அவளோட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாள். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே மாட்டாள். ஷி டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்பயுமே ஃபைட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தென் நான் அவகிட்ட பேச ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் நான் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதுனால அவ்வளோ பேச மாட்டேன். அதனாலேயே நிறைய ஃபைட்ஸ் வரும் எங்களுக்குள்ளே. பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அங்கே போய் ஒரு 1 இயர் ஆச்சு. எனக்கு அங்கே செட் ஆகிறதுக்கு அந்த வீடு, அந்த ஃபேமிலி எனக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் ஆச்சு. தென் நான் பேச ஆரம்பித்தேன். நான் பேசினேன். நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளுக்கு நான் பேசுறது, நான் பழகிறது எல்லாமே அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. அதை வச்சு ஷி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் வித் மீ. தென் நாங்கள் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நவ் வி ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நவ் நான் வந்து என்னோடய பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே நான் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. தென் எங்கள் ஃபேமிலி நல்லா போயிட்டுருந்துச்சு. என்ன தான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஆசைப்பட்டு அடாப்ட் பண்ணியிருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஸோ எப்போல்லாம் அவங்க வீட்டுக்கு வராங்களோ அந்த டைம்லாம் வந்துட்டு இவ பிரியங்காவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு எப்பவுமே செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நீ அடாப்டட் சைல்டுன்ற மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்படி அவங்களாம் ட்ரீட் பண்ணும்போது எனக்கும் வந்து அது ரொம்ப ஹர்ட்டிங்காலாம் இல்லை. ஏன்னா நானே அப்போ புதுசாக இருந்தேன் அந்த வீட்டில். எனக்கு புதுசாக இருந்ததுனால நான் புதுசாக தானே இருக்கேன், அதனால் அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நடுவில் தான் வந்து நான் என்னோட ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி பண்ணும் போது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. பட் இப்போல்லாம் நான் அது ரொம்ப டோட்டலாக இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் சிஸ்டர் என் கூட இருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ எனக்கு அது போதும். அவங்களெல்லாம் நான் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக நான் எடுத்துக்கிறது இல்லை. ஈவன் நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, யார் அது யார் அது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மாதிரி ஆக்வர்டான ஒரு ஃபீலிங்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அது வந்து எனக்கு ஒரு நார்மல் லைஃப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து அது கண்டுக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னை வந்து ஒரு அடாப்டட் சைல்டாக வந்து ட்ரீட் பண்ணும் போது என்னை நான் ரொம்ப ஹர்ட் ஆகேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது என்னை அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தது என் சிஸ்டர் தான். அவள் தான் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா, எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருப்பா, இப்போ வரைக்கும் இருக்கா. ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன தான் வந்து ஒரு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் படிக்க வைக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் வந்து என் பேரண்ட்ஸ் என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சது, என்னை படிக்க வச்சு எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ நாள் எனக்காக இருந்திருக்காங்க. என்னோடய 8 இயர்ஸ் வரைக்கும் நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன். நான் எப்படி அங்கே வந்தேன், எனக்கு ஸ்பான்சர் பண்ணது யார், எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை. என்னோடய லைஃப்லேயே வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸாக இருந்தவங்க இருக்கிறவங்க இவங்க என்னோடய இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் நிஜமான பேரண்ட்ஸா இல்லை வந்து இவங்க அடாப்டட் பேரண்ட்ஸுன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் என் பேரண்ட்ஸ், இவங்க தான் இவ தான் என் சிஸ்டர். என்னை அடாப்ட் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்குன்னு ஒரு ஃபீலிங்கே இல்லை. லைக் நான் வந்து ஒரு அடாப்டட் சைல்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு சுத்தமாக இல்லை. ஐ எம் த பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி நோ. இப்போ வந்து என் ஃபேமிலி இவங்க தான் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இன்னும் நிறைய ஆர்ஃபனேஜஸில் நிறைய அனாத குழந்தைங்கள் இருக்காங்க. எனக்கு கிடைச்ச ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கணுன்றது என்னோட ஆசை. எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக எவ்வளோ என்கரேஜாக என்னோடய ஃபேமிலி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும், அவங்களும் வந்து அவங்களோட லைஃப் அச்சீவ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ.
0: அடுத்து தீப்தி தோனா அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மற்றும் அவங்க என்ஜிஓலையும் பார்ட் டைமா வர்க் பண்றாங்க. அவங்க அடாப்ஷனை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹலோ, ஹாய். ஐம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் ஒரு என்ஜிஓக்கு வாலண்டியர் பண்றேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு அடாப்ஷன் ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு என்ஜிஓ. ஸோ ஐல் பி டிஸ்கஸிங் வித் யூ அபவுட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் அடாப்ஷன். லைக் ஃபர்ஸ்ட் பர்சனில் இருந்துட்டு ஒரு அடாப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்ததுனால ஐ தாட் ஐ குட் டிஸ்கஸ் அபவுட் த ப்ரொசீஜர் அண்ட் த ப்ராசஸ் அண்ட் த ஆஸ்பெக்ட்ஸ் தட் ஆர் இன்வால்வ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அடாப்ஷன்? And when we're talking about, we are here discussing about a child finding a new home. Okay, so in the adathala, I use the word home and not the word house, because we look at the word house as a structure. But when I say home, it refers to building a family. So a kid, a small child is going to a new place now, it's going to be very difficult for the child to accustom to the situation and for the people who have to build that home and make the child feel at home. So basically, when we're talking about adoption, it is about finding a new world, a happy world, a better world for a young individual. So இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு ப்ரொசீஜர், இது ஏன் வந்தது? வை டிட் திஸ் கம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஸோ ஒரு வென் ஒன் பர்சன் நீட்ஸ் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் தேர் இஸ் திஸ் பர்சன் ஹூ ஹேஸ் அ பிளேஸ் டு லிவ் பட் தென் ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோன்லி பிகாஸ் தே டு நாட் ஹாவ் த ஜாய்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுற ஸ்பேஸ் தான் ஒரு அடாப்ஷனுங்கிற கான்செப்ட். ஸோ வென் யூ அடாப்ட் சம் ஒன், இட் டசன்ட் ஆக்சுவலி மீன் தட் யூ ஆர் டேக்கிங் ஹோல்ட் ஆர் யூ நோ டேக்கிங் இன் சார்ஜ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் யூ ஆர் வெல்கமிங் சம் ஒன் இன் டு யுவர் வேர்ல்ட், நாட் பிகாஸ் இட் மேக்ஸ் ஓன்லி த other person's world, the person whom you're welcoming into your world, better. But it's also because of the entry of this particular person in your world is going to become better as well. So when we look at adoption, like yeah, they blow a stressing on our topic iniki. In the scenario, why do we look at adoption as a very important factor? Abdin Pata, there are like a lot of sentiments, stereotypes, and lot of values attached to the whole concept. So, like Mukhyama, when we're talking about children, young children being adopted, first of all, I would just like to mention it in a generalized statement, but then it might also contradict a lot of values that you as an individual believe in. But then, personally, I feel that children who are orphans, right? So, அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணலை. ஜஸ்ட் பிகாஸ் மை லைக் த சைல்ட்ஸ் ஃபாதர் இஸ் அ ட்ரங்கர்ட், ஹி டிசைட்ஸ் டு டேக் அ லாட் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் டைஸ் வித் லிவர் சிர்காசிஸ், டசன்ட் மீன் தட் இட்ஸ் மை ஃபேட் டு லிவ் வித் அ சிங்கிள் பேரண்ட் டிப்ரைவ்ட் ஆஃப் த லவ் ஆஃப் அ ஃபாதர். ஸோ ஆர் இன் த கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட், லைக் you go in the car, travel with your parents, and then there's an accident and then the parents die. So, like, when the child is an orphan, it's very difficult. Because namma, mukhyama namma society la, we are being brought up in a very dependent state. So, suddenly, namma olagon irundha amma appa ponadukaprom, you are absolutely stunned and petrified. You don't know what to do. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ எண்ட் ஆஃப் ஸ்டேட். அப்படி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வென் த ரிலேட்டிவ்ஸ் ஆர் கசின்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர்ன்ட் வில்லிங் டு டேக் அப் டேக் இன் சார்ஜ் ஆஃப் த சைல்ட், த சைல்ட் ஹேஸ் டு கோ டு அன் ஆர்ஃபனேஜ். லைக் அந்த ஆர்ஃபனேஜில் உட்காந்துருக்கும் போது இந்த சில்ட்ரனை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆர்ஃபனேஜ், நான் வாலண்டியர் பண்ணுற ஆர்ஃபனேஜ், த ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஃபெல்ட் வாஸ் ஆஃப் ஹவு லக்கி ஐ வாஸ். பட் அந்த பாயிண்டில் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஐ ஆஸ்ட் மை செல்ஃப் வாஸ் நான் அப்படி என்ன இந்த இங்கே இருக்கிற பிள்ளைங்களை விட நான் பெட்டராக பண்ணிட்டேன், தட் காட் ஹேஸ் பிளெஸ்ட் மீ. நவ் இஃப் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் லிஸ்னிங் டு திஸ் ஹூ டு நாட் பிலீவ் இன் த கான்செப்ட் ஆஃப் காட், பட் I'd like to tell you, God irukaro illayo, there is actually a force that guides us, and that's, I believe it's karma. And ipdi irukumbodhu, why should a child who did no fault suffer something when I, who am a child as well, did no fault, but I'm not suffering from anything? ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வெரன் ஒரு சைல்ட் மேலே தப்பே இல்லை, வென் த சைல்ட் இஸ் பீயிங் டிப்ரைவ்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மீல், ப்ராப்பர் எஜுகேஷன், லவ், கேர், அஃபெக்ஷன், இந்த மாதிரி ஒரு செனாரியோவில் ஐ திங்க் இட்ஸ் த ரைட் திங் டு கிவ் தீஸ் சில்ட்ரன் அ நியூ வேர்ல்ட் ஆர் மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். ஸோ எந்த மாதிரி சில்ட்ரன் நீங்கள் ஆர்ஃபனேஜில் பார்க்கலான்னா, மோஸ்டாக சிங்கிள் பேரண்ட் கிட்ஸ் இப்போ கொஞ்சம் நிறையா இருக்காங்க பிகாஸ் ஆஃப் புவர் எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ். அப்புறம் டிஸ்பிளேஸ் ஆன சில்ட்ரன், லைக் நிறையா பேர் இன்ஃபேக்ட் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ், அஸ் இன் லைக் மாவோயிஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஜோன். அப்புறம் இந்த நிறையா கம்யூனிட்டி கான்ஃப்ளிக்ட்ஸ், இப்போ கூட வி ஹாவ் தீஸ் காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வெரின் வென் த கிட்ஸ் டை தீஸ் சில்ட்ரன் ஆர் அபேண்டன் த வென் த சாரி வென் த பேரண்ட்ஸ் டை தீஸ் கிட்ஸ் ஆர் அபேண்டன். ஸோ அண்ட் வென் தே பிலாங் டு திஸ் பேக்வர்ட் கம்யூனிட்டி, அவங்களோட லைஃப் அவ்வளோதான், ஓவர். அந்த பாயிண்ட் அதோட அவங்க லைஃப் ஏ ஓவர். ஸோ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கும்போது ஃபியூ லக்கி கிட்ஸ், ரொம்ப கம்மியானவங்க, தே ஃபைண்ட் அ சேஃப் பிளேஸ் இன் ஆர்ஃபனேஜஸ். லைக் இட்ஸ் அ வெரி சேட் ஸ்டேட். பட் இன்னைக்கு கூட என்ன தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட காசு இருந்தாலும், ஒன்ஸ் தே ஆர் டெட் அண்ட் வென் தே பிலாங் டு அ பேக்வர்ட் கம்யூனிட்டி அண்ட் த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹூ லிவ் அரவுண்ட் தெம் பிலாங் டு அன் அப்பர் காஸ்ட், அந்த கிட்ஸோட லைஃப் ஒரு எண்டுக்கு வந்துடுது. ஸோ இதில் ரொம்ப கம்மியாக ரொம்ப லக்கியானவங்க தான் வந்து ஒரு மீக லிவிங் ஆர் தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ தே ஃபைண்ட் தே வே த்ரூ தீஸ் ஆர்ஃபனேஜஸ். அண்ட் முக்கியமாக இப்போது வி ஹாவ் சம்திங் எல்ஸ் கம்மிங் அப் விச் இஸ் மைனர்ஸ் ஹேவிங் செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் கெட்டிங் ப்ரெக்னென்ட். ஸோ இந்த பாயிண்டில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, யூனோ வென் தீஸ் கிட்ஸ் ஹாவ் செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் தென் வென் தே கெட் ப்ரெக்னென்ட் தே வாண்ட் டு அபார்ட் தி சைல்ட். பட் நம்ம எல்லாம் ஒரு விஷயம் யோசிக்கணும், யூ டூ இட் thinking that it is for your pleasure, and then as a result of which there's a child formed. Now you and I have no right to give life or take life. So ipdi or point irukumbodhu when they choose to have sex, either not just for sex before marriage but also married women, very matured women take decisions like to abort, to end a life that's being formed. And serious ah ipo uyiroda irundhu ketit irukra neengalum nanum evlo lucky na nama amma appa

and suck you. Or they try to kill you after you come out of the womb. Now, இதில் என்ன ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஃபேக்ட்னா, வி ஹாவ் தீஸ் விமன் ஹூ கம் அப் சேயிங் தட் மை பாடி மை ரைட் அண்ட் ஐ எம் அ ஃபெமினிஸ்ட் ஐ டு பிலீவ் தட் இட்ஸ் மை பாடி அண்ட் மை ரைட் பட் I also believe in something that feminism strongly believes, that no person has the right to kill another living being. You might tell that adu chuma oru enna oru egg um oru sperm um intersperse ana oru fetus and adukku munadi oru zygote, so and the process le we just trying to get rid of it and rather it's not the point. It's a life. None of us have the right to kill a life. So naanga actually counseling sessions la, like people who want to abort avangalta naanga idha solrom evlo perukku oru kalanda veetla illa oru family complete agala abdingra nariya depressed state ku pogra alavukku nariya per irukanga ipa. So if you could bear the child for 10 months and give birth to a beautiful young beautiful living being and the creation of life avangalukku neenga adopt panni kuduthiralam, so no problem, the child finds a home. If you find the child to be a burden and you look at the child as a fruit of your sin, ungalku and the mental satisfaction because you haven't murdered a life. And you know that the child that you've created is in safe hands. So naanga actually counseling sessions vekkrom and ipo nariya per they are coming forward, they don't want to abort the child but then they choose adoption over aborting. And like children illada couples ku vandha counseling kudukkumbodhu this is what we tell them. See, God created these children who are in orphanages for a reason. And neenga vandu kaasu evlo spend panni hospitals poi you know in vitro in the nariya operations in the nariya new medical techniques adala use pandradhukku what neenga idoda end result ah or kulandhai edhirpaakringa and the உங்க டிஎன்ஏவோ உங்க ஜீனோ அந்த குழந்தைக்குள்ள இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு குழந்தை உங்களை அம்மா அப்பாவா பார்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இட்ஸ் பெட்டர் யூ கோ ஃபார் அடாப்ஷன் அண்ட் யூ அடாப்ட் அ சைல்ட். லைக் நாங்கள் வந்து கை குழந்தைங்கள்லருந்து ஒரு 3 to 4 years வரைக்கும் இப்போதைக்கு சில்ட்ரன் அடாப்ட் பண்ண ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செனாரியோவில் விகாஸ் இட்ஸ் பெட்டர் லைக் அந்த சைல்டுக்கு நீங்கள் தான் அதோட ஒரிஜினல் அம்மா அப்பான்னு சொல்கிறீங்களோ இல்லையோங்கிறது இட்ஸ் வாட் யூ ப்ரிஃபர் இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் தென் ஒரு குழந்தையோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அந்த குழந்தை பாசம் வைக்கிறதுக்கோ இல்லை உங்கள் மேலே இன்னும் லவ் உங்களை இன்னும் லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்கீங்கிறதே அ வெரி வெரி கன்சோலிங் சிம்பத்தைசிங் ரீசன். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் அடாப்ஷன் இஸ் டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சைட்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் be making people happy. Neenga unga family kulla kondu vara andha kulandiyoda life is going to become better and unga life is going to become better. So no matter what the concept is and how good or valid the concept is, there are always two sides to the coin. There are always pros and cons. So problems in pathona idha vandu three aspects la paakalam. One vandha andha ஃபேமிலி ஒரு புது ஃபேமிலிக்குள்ளே போகிற ஒரு சைல்டோட ப்ராப்ளம் அண்ட் தென் த

0: family that takes in the child, the parents, the problems that the parents may face, and then the body, NGOs like ours and orphanages that facilitate these processes. So first, or child or perspective, the child is actually going to a new world. So we'll also have to understand the fact that over a child, or a madri, or a child or a view on being in an orphanage and going to another place, is going to be starkly contrast from what another child feels. So idha modala first mind la fix panita in the factor quite understand panita da we expect the adults who come forward to adopt children. So idha first naanga vanda ungalku explain paniruvom, but then still and the child vanda, it wasn't his or her choice to be in an orphanage in the first place. It wasn't his or her choice to not have parents in the first place. It wasn't his or her choice to go to another home. Because and the 5-month-old baby ki nama enikume choice kodukkuradilla. Adoda amma appa yaarunu choose pandradhukku adukku choice kedaiyadhu. Adu பிறந்ததுக்கு அப்புறம் எங்க இருக்க போகுதுங்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னதான் அந்த சிங்கிள் பேரண்டோ இல்லை அந்த மைனர் பேரண்டோ அக்செப்ட் பண்ணி எங்க குழந்தைய நாங்கள் அங்கே கொடுக்குறோன்னு சொன்னாலும், அந்த குழந்தை அந்த வூம்குள்ள இருக்கும்போது த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் இட் ஹியர்ஸ், த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் இட் ஃபீல்ஸ், ஒரு ரொம்ப ட்ராமடைசிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த குழந்தை ஊம்குள்ளே இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு டீப் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு கம்யூட் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷனில் இருக்கிற ஒரு குழந்தைய இன்னொரு ஃபேமிலி ஒரு புது ஏலியன் வேர்ல்டுக்கு கொண்டு போகும்போது அந்த குழந்தையோட வே ஆஃப் திங்கிங், த வே child begins to look at the world might be kind of complex. And adutha pathona the adults who adopt the children, so avangalukku vande most are in the taboo surrounding adoption a break pandradhukku nariya guts venum in the first place. And in a place way we are living, the culture that we are bound by and shrouded by, the values and morals that our families expect us to follow. So even though we have these modern couples who come forward to adopt children, they always have the, you know, this, they don't have a proper support system because their families, their parents, their relatives, their community as a whole might look down on them. Like that's what they tell us when they come meet us. So they feel that they might be looked down upon and that it's probably against their value system. So another, they call themselves modern or revolutionized or forward thinking that they claim to have and the society claims to have, we still have issues where the parents who come forward to adopt these children face are extremely extremely disappointing. Or NGO or orphanage la vela paakra or volunteer, when I look at it, enak vandha enoda belief system vandha romba forward a irukradnala, when people come and tell us like engalukku ukandu sollumbodhu engalukku we want to adopt ana enga family system enga values engala adu support panna maatikidhu adunala we are thinking twice appadina avanga vanda and the idea we discuss panumbodhe in the back of my mind I will be like laughing ivlo padichirukanga like ivlo padichu 7 degree hold panniyum avangaloda way of thinking maarala appdin yosichu I take it in a very satirical manner. But then when I started reading upon the social psychology, psyche, I understood and realized of how much pressure these parents might be put under if they actually adopt a child. There have been scenarios wherein I've read up articles wherein these parents who adopted children, so our neighbors, they stop talking with them. The whole complex, you know, the whole complex that they lived in started estranging them. They had this sense of dislocation and displacement and alienation because of the simple fact that they chose to welcome a new person into their lives. So, idu poga, we also have this legal issues wherein nariya pey romba illegal ways la adopt pandradanala in the legal constraints vandirchu. Like, it's not very easy to, in the first place, it's not easy to adopt a child. Nariya procedures irukku, nariya formalities irukku, and we, in fact, naanga vandu as an orphanage, we take every measure to visit them regularly before we let them adopt the child in the first place. It's not just the decision of the parent who wants to give their child for adoption. So naanga vandu we go on regular visits, we go through the profiles, we conduct interviews, we take psychological tests, because you just can't give a child to, you know, it's a living being, it has a soul, it can feel and it can react. So adanalu we take every measure to give that child a proper place. Plus naanga as an NGO, again it vandha and the responsibility that we have, I shouldn't look at it as a problem, but then adu vandha or pressure mari, but naanga vandha we feel that we'll have to accept it because chuma valaiyattilla or child ku or pudhu family kodukkuradhu. So we take every measure that we can, we are extremely serious about our job, but nariya again engalukku theriyum and the parents are fine, they pass all the tests and everything. But on the legal procedure, on the legal procedure la appa anganga kutti prachanenga vandirukku. So I guess on the legal procedure inna konjam clean a smooth a irundha or NGO va or facilitating body a engalukku inna konjam easy a irukum. So on the whole, adoption grantha concept is an amazing one. Just like any other idea, it has its pros and cons as well, but end of the day, it's just uniting two lives that need each other to lead a better one. So we feel blessed to be a part of such an amazing, wonderful, heartwarming concept. And ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு என்ஜிஓவில் ஒரு ஆர்ஃபனேஜில் ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இட் சேஞ்சஸ் மீ ஆஸ் அ பர்சன். லைக் ஐ ஹவ் பிகம் மோர் மெச்சோர் அண்ட் இட்ஸ் சேஞ்ச் த வே ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் பீப்புள் அண்ட் த சரவுண்டிங், த வே ஐ லுக் அட் லைஃப் நவ், ஐ ஷுட் சே இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ வாஸ் like 6-8 months back. So idha ketirukkavangalukku la or kind request, NGOs and the orphanages visit pannunga, indha kulandhangaloda interact pannunga, and adu pannumbodhu don't feel that you are doing them a favor. In fact, they will teach you lessons that you would have never ever thought you could. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நம்ம எவ்வளோ லத்தாஜிக்காக எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோன்றது வி அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஐ கெஸ் only when you put yourself in the place of different personalities will you start appreciating life the way it is. So ஒரு ஆர்ஃபனேஜ் போய் விசிட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, டொனேஷன்ஸ் கொடுங்க, அண்ட் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அபார்ஷனை ப்ரிஃபர் பண்ணால் அவங்களுக்கு அடாப்ஷனுங்கிற ஐடியாவை பற்றி சொல்லுங்கள். ஸோ வி கான்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் we feel that we can't make a huge difference, but then you and I, if we decide to do something that can make this world that we live in a better place, then that's a huge difference. Complain panikitte irundha edhum change agadhu unless you take the first step. Thank you. Thanks for listening to this.
1: எத்தனையோ பாரம்பரிய குடும்பங்கள்லாம் இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் வந்து அடாப்ஷன் அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து வேணாமா நீலாம் பண்ணவே கூடாது, நீ இப்போ ஒரு குழந்தைய போய் எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்தானா அது என்ன ஜாதி என்ன முதல் தெரியாது, அந்த என்ன கட்டளை பிறந்திருக்கு அப்படின்னு எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி ஜாதகம் எழுதுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி அப்படின்ற இருந்தாங்கன்னா அதுல வந்து மூத்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதுதான் வந்து சரகேஷன் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ இப்போ வந்து சரகேட் மதரை வச்சு நம்ம ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்தோம்னா அந்த குழந்தை வந்து என்ன நேரத்தில் பிறக்குது அது வந்து அந்த அடாப்ட் பண்ணுற அந்த பேரண்ட்ஸுடைய கண்ட்ரோல்லே வந்து அந்த குழந்தை வளரும். இதில் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிஸ் அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த குழந்தை வந்து எப்படி வளர்றது மொத்தமாக வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயமா வந்து அமையுது. இதுலேயே எல்லா விஷயத்துலயும் வந்து ஒரு நல்லது கெட்டது இருக்கிற மாதிரி இதுல ஒரு கெட்ட விஷயமும் இருக்கிறது என்னன்னா இந்த சரகேஷன் வந்து கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மீறி போகும்போது ஒரு பண தேவைக்கான ஒரு செயலா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சப்போஸ் அந்த சரகேட் மதர் வந்து ட்ரக் அடிக்டா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கும் ஆபத்து அந்த மதருக்கும் ஆபத்து. இப்போ வந்து சரகே அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குழந்தையும் எஃபெக்ட் பண்ணும் அந்த மதரையும் எஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி எத்தனையோ நெகட்டிவ் விஷயமும் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் பாசிட்டிவ் விஷயமும் இருக்கு. அந்த பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா தாய்ப்பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால அந்த குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த தாய்ப்பாசத்துல இருந்து அந்த குழந்தை மீட்டெடுக்கிறதும் வந்து ஒரு விதமான கஷ்டமா வந்து அந்த அடாப்ட் பண்ற பேரண்ட்ஸ்க்கு அமையும். ஒரு குழந்தை அடாப்ட் பண்றதுனால இந்த உலகம் ஒன்னும் மாறிடாது, ஆனா அந்த ஒரு குழந்தைக்கு இந்த உலகத்தின் பார்வையை வந்து நம்ம வேற மாதிரி காட்டலாம். ஸோ இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. ப்ரொடியூஸ் பை ரேஷ்மா, நான் உங்க ஜெய்சிதா, சைன் ஆஃப்.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: திருமண வயது 21. ஆனா பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 13 வயசுலயும் 14 வயசுலயும் திருமணத்தை முடிச்சிடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயதோ 35 வயது ஆனாதான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட என்ன காரணம் மக்களிடமே கேட்கலாமா?
1: எல்லாருமே 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ ஒரு ரூல் வந்திருக்கு. ஆனா இது தப்பு இல்லை ஒரு விதத்துல. ஏன்னா லைக் கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து யாரா இருந்தாலும் கேளுங்க, பெரியவங்க என்ன சொல்லுங்க, இந்த வயசுக்கு மேல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னா கலையே போயிடுதுன்னு அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டான ஏஜ்ல பண்ணணும். சப்போஸ் அப்படி 21 இல்லைன்னா 25 குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்பதான் எல்லாருமே பாத்தீங்கன்னா 30-35 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தேர்ஸ் நோ மீனிங் இன் இட். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் படிக்கிறதும் கரெக்டான வயசுல படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி கரெக்டான டைம்ல கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ லேட்டாக கல்யாணம் ஆகுறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ 35 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா எப்போ குழந்தை பெற்றுப்பாங்க அவங்களாம்? ஸோ இட் வில் பிகம் லேட். யூ லூஸ் யோர் எனர்ஜி, யூ லூஸ் யோர் இம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் நிறைய ஹெல்த் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கும் இதால். அண்ட் மோரோவர் என்னன்னா 35 இயர்ஸில் தான் உங்கள் குழந்தைய உங்கள் அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் கரெக்டாக மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து யூ வில் ஹேவ் எந்த மரியாதை தேவையோ அது கரெக்டான டைமில் வந்தால் தான் அது அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன்.
2: இவங்க கிட்ட கேட்டதுல இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆண்டின்னு கூப்பிட வேண்டிய வயசுல அம்மானு கூப்பிடுறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ லேட் மேரேஜ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுலையும் ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. அண்ட் பக்கத்துல இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அண்ட் மேம் நீங்க சொல்லுங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
1: ஆக்சுவலி 30 இயர்ஸ்க்கு மேல நம்ம மேரேஜ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு, அட்வான்டேஜஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்றேன். அட்வான்டேஜஸ் வந்து அந்த கேர்ள் வந்து ஷீ நோ டு ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரம் எனி திங். அதாவது ஷீ கேன் பி இண்டிபெண்ட் கேர்ள். அவ வந்து டிபெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொருத்தவங்க மேலே. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ஏஜ் ஃபேக்டர், ரொம்ப ஏஜ் ஆகிடும். அவங்களால வந்து எப்படி அவங்களோட கரெக்ட் பேர் தேட முடியாது. ஐ மீன் அவங்க வந்து சில இமேஜினேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ஆசை இருக்கும், அந்த மாதிரி பேர் கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படி எப்படி சொல்கிறது, இப்போது மேரேஜ் அந்த ட்ரெடிஷ்னல் சைட் கஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் போனோன்னா நமக்கு வந்து ரொம்ப இது பண்ண முடியாது, அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவங்களால. ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் வரது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்.
2: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும்னு சொல்கிறீங்க.
1: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகும் அவங்களுக்கு ஆக்சுவலி. அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ 25 இயர்ஸ் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணாங்கன்னா தே வில் ஹாவ் அ டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஈச் அதர். அண்ட் தென் வந்து அவங்களால லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 30 இயர்ஸ் மேலே பண்ணால் அதான் இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ்.
2: இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, லேட் மேரேஜ் பண்ணுறதுனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து காலம் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க இருந்து அவங்க குழந்தை எல்லாம் போயிட்டு அவங்கள எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ண, ஓகே லைக் இந்த மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: ஆக்சுவலி 30 இயர்ஸ் மேலே மேரேஜ் பண்ணுறது ஐ திங்க் ஸோ இட்ஸ் ரைட், பிகாஸ் வி ஆர் மெச்சூர்டு. நம்ம நல்லாவே மெச்சூர்ட் ஆயிடுவோம்ல. ஸோ வி நோ ஹவு டு ஃபேஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். சின்ன வயசுலேயே அதாவது 24-23 அது வந்து நம்ம காலேஜ் ஏஜ். நம்ம அந்த நேரத்தில் நல்லா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கட்டடிச்சுட்டு போகிறது இது மாதிரிலாம். பிகாஸ் எப்படியோ நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறமா உங்களால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதே கஷ்டம் மேரேஜ்க்கு அப்புறமா. பட் ஆஃப்டர் 30 இயர்ஸ்னா யூ ஹவ் ஃபினிஷ்ட் என்ஜாயிங் யுவர் லைஃப். அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலிக்குள்ளே கம்மிட் ஆனால் இட் வில் பி நைஸ்.
2: ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு இல்லையா, இது நீங்கள் பக்கா இது இது எனக்கு ஒத்து வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 30 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணம் பண்ணுறது தப்பு
3: இல்லை. நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு இருக்கோ அதானே கிடைப்போம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற பேர் அப்பெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. ஸோ இல்லை எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது. இனிமேல் எப்படியும் நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு பார்க்க போகிறாங்க, நம்ம எப்படியும் பார்க்க போகிறதுல. அதனால 30 இயர்ஸ்க்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாமே.
2: ஓகே, அப்பா அம்மா எல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு 13-14 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் தான் வந்து பெண்கள் வந்து திருமணம் பண்ணக்கூடிய வயது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 30 இயர்ஸ் ஆனாலும் வந்து நம்ம ஆட்கள் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பெண்கள் 30 வயது ஆனாலுமே வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு. ஸோ இதனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் பெண்கள் வந்து ஃபாரின் போயிடுறாங்க, ஃபாரின் போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் பார்க்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேபி சீக்கிரமா கல்யாணம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுக்குன்னு ரொம்ப ஓவரா சீக்கிரம் கல்யாணம் பண்ணா அது வந்து கண்டிப்பா ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஓவர் லேட்டா கல்யாணம் பண்றதும் வந்து இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணா வந்து லைக் இந்த பிரெக்னன்சி ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த அதெல்லாம் வரும். ஸோ இட்ஸ் பெட்டர் லைக் என்ன சொல்றது, இந்த ஒரு 24-25 அந்த ஒரு லைஃப்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டான ஒரு
2: ஓகே.

0: வந்து எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்றதா
1: நினைச்சிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு 24 25 24
1: இஸ் ஃபைன். தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 13 வயசு 14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க பெண்களுக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசு கலந்தாலுமே திருமணம் அப்படிங்கறது யோசிச்சு தான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு 30 வயசுல யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேஷனாகவே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி லேட்டாக ஒன்று பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா லேட்டாக பண்ணுறாங்க. யாருமே அந்த கரெக்டான ஒரு வயசில் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: இது வந்து அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கா, ஜாதகம் சரியில்லை, ஒன்று சிலர் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கு நேரம் வரவில்லை, அதனால் நாள் கிடையாது வேறு ஒன்றே.
1: இல்லை, நிறைய பேர் வந்து படிக்கணும், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். சில பேருக்கு சில கடமைகள் இருக்குது, இந்த லட்சியம் இருக்குது, பேரண்ட்ஸை செட்டில் பண்ணணும் அந்த மாதிரி. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம செட்டில் ஆகிட்ட பிறகு நம்ம பொண்ணு அவள் நல்லா சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சில பேரண்ட்ஸும் அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வருமானம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது. ஆகையால் இது இரண்டு பேரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்து விரும்புகிறாங்க சிலர், அதனால் வருமானத்தை பொறுத்து அவங்க மேரேஜை இது பண்ணுறாங்க.
1: உங்களுக்கு பெண் இருக்காங்களா?
3: ரெண்டு பையன்
1: தான் இருக்காங்க. உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் எந்த வயதில் திருமணம் செய்ய போகிறீங்க?
3: இப்பொழுது அந்த ஐடியா கிடையாது.
1: இல்லை, நான் கேட்குறேன், எந்த வயதில் வந்து திருமணம் பண்ணுறதா உங்களுக்கு?
3: படிச்சுட்டு இருக்கிறானு, +2 படிக்கிறான் பெரு பையன். சின்ன வந்து என்ன வயசுலன்றீங்களா? நான் என்னுடைய வாழ்க்கை மாதிரி இருக்காது, அவனுக்கு குயிக்காத மாதிரி, நான் லேட்டாக தான் கல்யாணம். வயசுன்னு ஒரு 28 29.
1: சரி, ஓகே, தேங்க்ஸ். பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 வயசு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 30 இயர்ஸ் ஆனாலுமே பண்ணலாமா வேணாமான்னு அப்போ தான் யோசிக்கிறாங்க பெண்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, அப்படிலாம் ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க, இல்லை பண்ணவே மாட்டேங்கிறாங்க, கரெக்ட் ஏஜில் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
4: ரொம்ப ஏர்லியே பண்ண முடியாது, அதுக்குன்னு ரொம்ப லேட்டும் பண்ண முடியாது. பட் ஒரு 21 ஏஜ், ஓகே, 25, இப்போ விமென்ஸ்க்கு ரொம்ப நிறையா ரைட்ஸ் இருக்கிறனால, தே ஆர் ஒர்க்கிங், அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க சொந்த காலிலே நிற்கணும் அப்படின்றனால, ஸோ அந்த அந்த இதெல்லாம் அவங்க ஆஸ்பெக்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றனால கண்டிப்பாக அதுக்கு ஏஜும் அதிகமாகும். ஸோ நாட் லைக் 21 அவங்களால பண்ணிட முடியாது எப்படியும். ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 ஒரு 26 வரைக்கும் கரெக்டான ஏஜ், அதுக்குள்ளே எப்போ பண்ணாலும் ஓகே. 30+ கொஞ்சம் இதுதான். அண்ட் இப்போ இருக்கிற நியூ ஸ்கீம்ஸ் மேரேஜஸை பற்றி, லைக் சும்மா லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இதுவும் நல்லால. பட் ஒரு 20 மாடரேட்டாக ஒரு 23 ஒரு 26 ஏஜ் ஓகே.
1: மேடம் வந்து எந்த ஏஜில் மேரேஜ் பண்ணுறதா?
4: கண்டிப்பாக 25 தான்.
1: 25 பண்ணுவேன். இப்போ என்ன உங்களுக்கு ஏஜ்?
4: இப்போ 19.
1: 19, ஓகே. 19 இயர்ஸ் கேர்ள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 ஏஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக லேட் மேரேஜ் தான். 24 to 26 பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து 24 or 25 அவங்க பண்ணிப்பாங்களாம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி?
2: என்னை பொறுத்த வரைக்கும் லைக் 23 to 26. ஏன்னா 21 முன்னாடி வந்து மெச்சூரிட்டி, பிகாஸ் ஆஃப்டர் 21 தான் ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே. பிகாஸ் 21 வரைக்கும் நம்ம வந்து காலேஜ் அது மாதிரி படிப்போம். பட் ஆஃப்டர் 21 வந்து ஒர்க்கிங் பிளேஸ் நிறைய, நம்ம சொசைட்டிக்குள் நிறைய பார்ப்போம், நம்ம சொசைட்டி எல்லாமே பார்ப்போம். ஸோ கேர்ள்ஸ் வந்து விமனாக மாறும் போது ஷீல் கெட் இண்டிபெண்டன்ட். ஸோ அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வருது. கான்ஃபிடன்ஸ் வரும்போது என்ன நினைக்கிறாங்களா, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். அப்போலாம் மென் அண்ட் விமன் ஆர் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து ஒரு கை அண்ட் கேர்ள், ஒரு கையால் இது பண்ண முடியும்னா கேர்ளாலையும் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால 23 to 26 இஸ் மை சாய்ஸ். அண்ட் 30 வந்து கூடாது, பிகாஸ் பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் தான் அந்த கேர்ளுக்கு வந்து இது இது மேபி ஃபிசிக்கலியாகவும் சரி மென்டலியும் சரி ஷீ சுட் ப்ரிப்பேர். ஆஃப்டர் 30 நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் நிறைய இருக்குது. லைக் அவங்க 30 35 மேலே ப்ரெக்னென்சி இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ். 30 கரெக்ட்,
1: 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பெண்களுக்கு 13 வயசு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்ப பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்றாங்க. ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயதானாலும் பெண்களுக்கு திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் பெண்களும் தயங்குனாங்க, 30 வயதுலதான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கே வராங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு, கல்யாணம் பண்ணாக்கா சீக்கிரமா பண்ணிடுறாங்க, இல்லனா ரொம்ப லேட்டா பண்றாங்க. யாருமே அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: எங்க அம்மா கல்யாணம் 10 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அப்ப காலகட்டம் வேற, இப்ப வந்து 21 வயசு தான் நார்மலான வயசு. ஆனாலும் கூட 30 வயசு கல்யாணம் பண்ணா சூழ்நில சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆகுது. அதனாலதான் 30 வயசு கூட கல்யாணம் தயங்குறாங்க.
1: எந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்றீங்க?
5: வீட்டினுடைய போக்குவரத்து, என்னுடைய குடும்பத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது 30 வயசு ஆனாலும் கூட வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கும், அதனால 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணுறது தயங்குவாங்க. பெண்களும் வந்து சில பார்க்க இதெல்லாம் நடக்கிறதுனால வந்து 30 வயசு கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில என்ன வருமானதுக்காக பயப்படுறாங்க.
1: இப்படி 30 வயசுக்கு மாலை எல்லாம் கல்யாணம் பண்றதுனால நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய வருது இல்லையா?
5: ஆமா.
1: சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
5: அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது, அதனால வேண்டியதுனாலதான் 21 வயசு வந்து சரியான வயசு. 21 24 25 பண்ணலாம். 30 வயசு போச்சுன்னா அந்த குடும்ப சூழ்நிலைதான் அவங்க 30 வயசு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க 21 25 உள்ள
1: 30 வயசுல கல்யாணம் பண்றாங்க. அப்படிங்கிற போது 30 வயசுல பண்ணும்போது அது குழந்தை பத்துக்க இதெல்லாம் நிறைய சிரமங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா 30 வயது ஆயிட்டாலே வந்து அவங்களுக்கு வயதாயிடுது, குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் வந்துடுது. ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு 30 வயது வரைக்கும் பெண்கள் காத்திருக்காங்க. லைஃப்ல சில செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளோட பெற்றவங்களை எல்லாம் எல்லாரையும் பார்த்துட்டு, இல்ல எனக்குன்னு ஒரு தனி லட்சியம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்ப குழந்தை இருக்காங்களா, பெண்கள் இருக்காங்களா? உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு
5: ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். பொண்ணு ரெண்டாவது பையன், மூணாவது பொண்ணு. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பேர பையன்.
1: உங்களோட பெரிய பொண்ணுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க?
5: 23 24 24 இருக்கும்.
1: நீங்க கரெக்டான வயசுல தான் பண்ணிருக்கீங்க. எனிவே தேங்க் யூ அங்கிள்.
5: ரெண்டாவது பொண்ணுக்கு 22 வயசுல கல்யாணம் பண்ணேன்.
1: சரிங்க,
5: ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம்.
1: அக்கா இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்றாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 13 வயசு 14 வயசுலயே திருமணம் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து 30 வயசு ஆனாலும் அப்பதான் யோசிக்கிறாங்க திருமணம் பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா வந்து சில லட்சியம் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, பெத்தவங்களை பார்க்கணும், ஃபாரின் போய் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய லேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அக்கா?
6: என்ன நினைக்கிறனா கொஞ்சம் எங்க சுமைய கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா இருக்கலாம்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல.
1: இல்ல நீங்க அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கல்யாணம் பண்ணிட்டாக்கா ஒன்னு சீக்கிரமா பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டா பண்ணிடுறாங்க. அந்த ஒரு 21 ஏஜ் அப்படின்றது அந்த அதுல யாரும் பண்ண மாட்டேன்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: முகம்லாம் மாறிடுமா? 21 வயசுனா முகம் மாறிடும், அழகு வராது. அதான் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, வயசாயிச்சு
1: 21 வயசுல நல்லா இருக்கும்,
6: முகம் மாறிடும், நல்லா இருக்காது, வயசாயிச்சுன்ட்டு வர மாப்பெல்லாம் பாத்துட்டு பாத்துட்டு போயிடுவாங்க. வயசாயிச்சு, பொண்ணுக்கு வயசாயிச்சு, அதிகமா கேப்பாங்க, சவரம் அதிகமா கேப்பாங்க.
1: என்னது
6: சவரம் அதிகமா கேப்பாங்க?
1: வரதட்சணை அதிகமா கேக்குவாங்க அப்படின்னு சொல்றீங்க.
6: வயசாயிச்சு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கேப்பாங்க.
1: ஆக இந்த மாதிரி வயசா லேட் மேரேஜ் பண்ணாக்க நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் பெண்கள் வந்து இதுதான் நாடுறாங்க இல்லையா? நீங்க உங்களுக்கு பொண்ணு இருக்கா? உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க எந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பீங்க?
6: 18 வயசுல கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறேன். ஆனா இப்ப அவளுக்கு 18 தான் நடக்குது, ஸ்டார்டிங் ஆகுது. நான் பண்ணலான்னு பாரு, அவ படிக்கணும்னு நினைக்கிறா வந்து. இன்னும் 3 வருஷம் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாவோ.
1: 18 வயசுன்னு சொல்றீங்க, இன்னொரு 3 வருஷம் போனா அப்படி 21 ஆயிடும் இல்லையா? நீங்க கரெக்டான வயசுலதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. அப்படியே செய்யுங்க சரியா?
6: சரி,
1: தேங்க்ஸ் அக்கா. அக்கா இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13 வயசு 14 வயசுலயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயசு ஆன பிறகுதான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக காரணம் என்ன? நீங்க வந்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
6: சில பேர் வந்து லவ் பண்றவங்க 17 வயசு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்றவங்க இது பண்ண லவ் அரேஞ்ச் மேரேஜ்னா லேட்டாக இது பண்ணுறாங்க, அவங்க படிப்பு லைஃப்பு இது ஆகணும் பார்க்குறாங்க.
1: நீங்கள் எந்த வயசில் கல்யாணம் பண்ணீங்க?
6: நான் 21 வயசில் பண்ணேன்.
1: நீங்கள் மட்டும் கரெக்டாக வயசில் கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரி, உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா?
6: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு.
1: அவங்களுக்கு எந்த வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க?
6: அவங்களுக்கு 21 முடிஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: 21 வயசுல நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க இல்லையா? தேங்க்ஸ் அக்கா. பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 13-14 திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் 30 ஆனாலுமே வந்து திருமணத்தை தள்ளி போட்டுட்டு தான் போறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பண்ணா சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட் பண்றாங்க, யாருமே அந்த ஒரு கரெக்ட் ஏஜ்ல மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: என்னன்னா இப்ப எல்லாம் பசங்களா படிக்கணும், தனியா தன்னோட இதுல நிக்கணும், சொந்த கால நிக்கணும் அப்படின்லாம் விரும்புறாங்க. அதனால வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதை பத்தி. அதனால இப்ப நிறைய படிக்கணும்னு விரும்புறாங்க பசங்க. அதனால கூட மேரேஜ் கூட டிலே ஆகி இது பண்ணிக்கிறாங்க.
1: பட் இப்படி படிக்கணும்னு நினைக்கிறதுனால 30 மாலி எல்லாம் பண்ணாக்கா நிறைய பிரச்சனைகள், இன்ஃபர்டிலிட்டி, அவங்களுடைய இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாகுது, குழந்தைமை பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா? உங்களோட நீங்க எந்த வயசுல வந்து திருமணம் பண்ணீங்க?
6: எனக்கு 19 கல்யாணம் பண்ணேன்.
1: உங்களுக்கு 19 திருமணம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி லேட் மேரேஜ் பண்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
6: ஓகே, அந்த அந்தந்த ஏஜில் அதாவது முடிச்சிடுறது நல்லது. கல்யாணம் 21-23 அதெல்லாம் பண்ணிக்கணும்.
1: ஒரு 23 பண்ணுறது நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்கிறாங்க இல்லையா. 20 முன்னாடியெல்லாம் பெண்களுக்கு வந்து 13-14 கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 ஆனாலுமே வந்து இப்போதான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்று கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. யாருமே வந்து அந்த ஒரு 21 அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
6: ஏமா பண்ணலை, 21-23 பண்ணிடுறாங்களே.
1: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க இல்லையா, 21 சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு 20 முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13-14 திருமணம் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 ஆகியும் வந்து திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: நாங்கள் என்ன நினைக்கிறோம், வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு 25 பண்ணிட வேண்டியது தான். 25 பண்ணிடலாம் கல்யாணம்.
1: ஆனாலும் 30 ஆனாலும் அப்பதானே யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க ஆண்டி, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
7: நான் 25 பண்ணிக்கலான்றேன் கல்யாணம்.
1: நீங்க எந்த வயசுல பண்ணிக்கிட்டீங்க?
7: நாங்களா 25-24 பண்ணிக்கணும்.
1: ஆனா நிறைய பேர் வந்து 30 மேலதான் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன கஷ்டத்தை அனுபவிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க?
7: அவங்களுக்கு பின்னாடி குழந்தையெல்லாம் பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்?
7: பிரச்சனை வரும், நோய் வரும். வயசுக்கு இதுவாக பண்ணிங்கனா தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. 30-35 மேலே பண்ணோம்னா குழந்தை பிறந்தால் அதை எடுத்து வளர்க்கறதுக்குள்ளே 40-45 வயசு வந்து. அதனால 25 பண்ணிக்கலாம், 24.
1: ஜி, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. ஒரு 20 முன்னாடியெல்லாம் 13 14 அந்த மாதிரி ஏஜ்லேயும் வந்து பெண்களுக்கு திருமணம் செஞ்சுருவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 ஆனாலுமே பெண்களுக்கு திருமணம் அதான் அப்போதான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
8: ஆக்சுவலாக முன்னே இருந்த ஸ்டேஜில் வந்து பொண்ணுங்க வந்து பசங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தாங்க ஹஸ்பண்ட்ஸை. பட் நாட் லைக் தட், இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்க வாழணுன்ற சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 30 மேலே ஆனால் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வரும், புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன, ஒரு லவ் எப்படி இருக்கும், அவங்க நமக்கு செட் ஆவாங்களா, இவங்களால நம்ம கூட லைஃப் லாங் இருக்க முடியுமான்னு ஒரு யோசிக்க தோணும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது, ஒரு பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஈவன் மை மதர் வாஸ் மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 14, மை ஃபாதர் 17. ஆனால் நான் ரொம்ப லேட்டாக போகிற பொண்ணு தான். பட் ஷீ செல்லிங் தட் அந்த சைல்டு ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே வரல. ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் 17. அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் 17 கழிச்சு தான் நான் பிறந்தேன். பட் ஸ்டில் நாட் தேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. நல்லா பார்த்துக்கிறாங்க பேரண்ட்ஸ், நல்லா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ கூட ஸ்டில் என்னோட அத்தை பையன் கூட எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னேத்த கூட கேட்டாங்க. பட் எங்கள் அம்மா சொன்னாங்க ஐ வாண்ட் டு ஸ்டடி, என் பொண்ணு படிக்கணும், அவள் இஷ்டப்படி தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அதை யோசிக்கிறாங்க, அப்போ இருக்க பேரண்ட்ஸ் அதை யோசிக்கலை. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி துரத்து விட்டால் போதும்னு நினச்சாங்க அந்த காலத்தில். நான் இப்போ கேட்குறேன்

0: நீங்க வந்து எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: 24 to 25.
2: Thank you.
0: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13 வயசுலயும் 14 வயசுலயும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசு ஆனாலுமே கூட இப்பதான் யோசிக்கிறாங்க, 30 வயசுக்கு மேலதான் யோசிக்கிறாங்க கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஒன்னும் பண்ணா சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைனா லேட்டா பண்றாங்க, இல்ல பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு கரெக்ட் ஏஜ்ல யாருமே திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன?
3: அது ரொம்ப லேட்டா பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சரியா அமையல அமையல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்ப வந்து பேரண்ட்ஸ் சொல்றது தான் கேட்பாங்க இல்லையா, இப்ப அப்படி கிடையாது. சஜஷன், டேட்டிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துறதுனால அவங்களுக்குள்ள பாக்குறதுனால என்ன சொல்றது, எப்படி சொல்றது தெரியல, அவங்களுக்கு ஓகே ஆனா பாக்குறாங்க, இல்ல பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லாத்துலயுமே ஜாப்ல. ஏன்னா லேடிஸும் அந்த அளவுக்கு படிக்கிறாங்க இல்லையா. அந்த காலத்துல வந்து படிப்புலாம் இவ்வளவு அப்படின்னு நிறுத்திடுவாங்க, எவ்வளவு வசதியான ஃபேமிலியா இருந்தாலும் லேடிஸ் வந்து ஒரு லிமிட் மேல படிக்க கூடாது அப்படின்ட்டு. இப்ப அப்படி கிடையாது, ஜென்ஸுக்கு மேலேயே இப்ப அதிகமா இருக்காங்க எல்லா விஷயத்துலயுமே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்பெல்லாம் கிடைக்காதனால லேட் ஆகுது. சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் 18 யாரும் பண்றதில்லை இப்போ இந்த ஜென்ரேஷன்ல. ஒரு 25 28 வரைக்கும் நல்ல ஏஜ் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்றது.
0: 28 குள்ள பண்ணலாம் அப்படின்றீங்களா? ஸோ லேட் மேரேஜ் ஆயிட்டாக்கா வந்து ஹெல்த் வைஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. குழந்தையின்மை, அதாவது குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே குழந்தை பெற்றுக்கிட்டாலுமே கூட அந்த குழந்தைக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வருது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: எனக்கு அப்படி தெரியலப்பா, நானே அதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா எனக்கே ஃபர்ஸ்ட் பேபி 30 தான் பிறந்தான். எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல.
0: சரிங்க, இப்போ நீங்க எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க?
3: எனக்கு 28.
2: தேங்க்யூ
0: அக்கா. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13 வயசுலயும் 14 வயசுலயும் திருமணம் பண்ணிடுவாங்க. பட் இப்ப வந்து 30 வயசு ஆனாலும் அப்பதான் யோசிக்கிறாங்க, பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒண்ணு, கல்யாணம் பண்ணா சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டா பண்றாங்க. இந்த 21 வயசு அப்படின்றத அது யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த வயசுல பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: சிலருக்கு விருப்பம் இருக்காது, கல்யாணம் பண்ணா விருப்பம் இருக்காது.
0: இது எல்லாருக்குமே அப்படி கிடையாதுங்களே, சில பேருக்கு விருப்பம் இருக்காது பட் எல்லாருக்குமே இது தோணாது இல்லைங்களா. நிறைய பேர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் வேலை செய்யணும், ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதனால நிறைய தீமைகள்லாம் நடக்குது. அதாவது 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கிறதுல நிறைய சிரமம் இருக்கு. இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுக்குள்ள திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க?
4: 25 நடந்தா நல்லது மேரேஜ்.
0: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13 வயசுலயும் 14 வயசுலயும் திருமணம் முடிச்சிருவாங்க. இப்ப வந்து 30 வயசு ஆனாலும் அப்பதான் யோசிக்கிறாங்க, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: முதல்ல வந்து பேரண்ட்ஸ் கட்டுமானத்துலதான் பிள்ளைங்க வளர்ந்துச்சுங்க, புரியுதா? மெயின் காரணம் அதுதான். அப்ப வந்து கல்வி வந்து கொஞ்சம் கம்மி, அதனுடைய நாலேஜ் வந்து என்ன என்னன்னு தெரியாது. தாய் தரப்பு இதுதான், இந்த பதான் நல்லது, இதுதான் நீ செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற அறிவை தான் அதுங்க பயன்படுது. இப்போ அதுங்களுக்கு பொது நாலேஜ் நல்லா வளர்ந்துக்கூடிய கல்வியில நல்ல இதுவாயிட்டு நல்ல நாலேஜ். இப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டி நமக்கு நம்ம காலில் நிற்கணும் அப்படி ஒரு நம்ம திறமையோட நின்னாதான் நம்ம அடுத்து அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணினா கூட நம்முடைய கை நம்ம உகந்து இருக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்ட்டு யோசிக்குதுங்க பிள்ளைங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் தாய் தரப்பு இழந்தா கூட அந்த பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு வந்து அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த காலத்துல. அதனால திருமணத்தை வந்து அதுக்கு வந்து தள்ளி போட்டதுனால வயசு முதிர்ந்து போனா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட நல்ல நன்னா வாழ்க்கையா வாழணும், நம்ம நிம்மதியா வாழணும் அப்படின்னு யாருக்கும் அடிமையா இல்லாதபடி. அன்னைக்கு பாரதியார் எப்படி சொன்னாரு, அடிமை இல்லாத பெண்களுக்கு வந்து உரிமையை கொடுக்கணும். அந்த உரிமையோட இப்ப இந்த காலத்துல இருக்குது, ஜாஸ்தி நாட்டிலும் கொஞ்சமா இருக்குது. அதை கருத்தை வச்சுதான் இப்ப திருமணம் செய்யறாங்க. ஆனாலும் இப்ப திருமணம் அப்படி செஞ்சா கூட இயற்கையின் ரீதியா பார்க்க போது குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் இதுவா இருக்குதா? கடவுள் கிஃப்ட் இருந்தா அந்த 35 வயசுல கூட அந்த கருக்கு தரைக்கிற திறமை இருக்குது, அப்படி இல்லைன்னா இப்ப அதை கிடைக்கிறது கூட கஷ்டமாகுது. இப்ப அதை கூட அவங்க கேன்சல் இதுவாகிடுறாங்க, எத்தனையோ அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை பிறந்ததை கூட அவங்க சில்லியாக முடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் ஒரு மன ரீதியாக பார்த்தா கூட ஒரு மனசுக்குள்ளே அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டால் கூட மன ரீதியில் ஒரு இது இருக்கும், சரி நமக்குன்னு ஒன்றும் இல்லையா, நமக்குன்னு ஒன்றும் இல்லையா. அதனால் அதுக்கும் எத்தனையோ டாக்டருங்க இதெல்லாம் இப்போ வந்துடுது. இதை குறித்து தான் இப்போ இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அதுதான் ரீசன் நினைக்கிறேன். ஆனால் அது எப்படின்னு தெரியாது.
0: லாஸ்ட்டாக பேசின மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதாவது பழைய காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஆண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க, ஆண்களை சார்ந்து தான் இருந்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி கிடையாது, நல்லா படிச்சிருக்காங்க, காலம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, லைஃப் நல்லா செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறது இதை தான் விரும்புகிறாங்க. அப்படியே இருந்தாலும் கூட இதில் ஒரு நல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்த ஒரு பெண்மணி அங்கே அமர்ந்திருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேயும் 14 வயசுலேயும் பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. பட் இப்போ வந்து 30-35 வயசு ஆனாலும் அப்போ தான் யோசிக்கிறாங்க, பண்ணிக்கலாமா, இன்னும் வயசாகிடுச்சு இன்னும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, இன்னும் கூட கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: அப்போது வந்து இப்போ வந்து ஜாலியாக இருக்கணும் பசங்க, வந்து முன்னெல்லாம் வந்து பெரியவங்க வந்து 12 வயசில் கூட பண்ணிக்கிற, எங்கள் அம்மாவே 12 வயசில் கூட பண்ணினுங்கிறாங்க. 12 வயசில் பெற்றுக்குன்னு 7 பெற்றுக்கிறாங்க, இந்த காலத்தில் 1 பெற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதனால் என்னன்னா அவங்க ரேஞ்ச் இப்போ இருக்கிறது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்க. லேடிஸுங்க எங்கே துணிச்சலாக போகிறாங்க வராங்க, தைரியமாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட வயசுன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே தான் அவங்க மேரேஜ் இதுவே யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா லைஃப் ஒரு கரெக்டாக இருக்குதா அந்த இதுவில் யோசனை பண்ணி பண்ணுறாங்க.
0: மக்கள் கிட்ட கேட்டதுல மக்கள் சொன்னாங்க இதுல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குன்னு. அட்வான்டேஜஸ்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு சிங்கிளாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க பணத்துக்கு நம்ம தான் மேனேஜர், எதுக்குமே தயக்கம் இல்லாம ஜாலியா செலவு பண்ணலாம், நம்ம ஃபேமிலியோடவே ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் ஜாலியா. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா அது மேல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பாஸ் கிட்ட திட்டு வாங்கினாலும் கம்பெனி இழுத்து மூடினாலும் கவலையே இல்லாம இருக்கலாம். இதனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இதுதாங்க அதிகமா இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்காமலே போகும். வயதாகியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம், ஃபேமிலிக்காகவும் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அதிகமா வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம், லேட் மேரேஜ் பண்றதுனால இவ்வளோ தீமையான விளைவுகள்லாம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, காலகாலத்துல கல்யாணம் பண்றது ரொம்பவே நல்லது. சோ பிற்காலத்துல இவ்வளவு விளைவுகள்லாம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, இது காசு மேல காசு வந்து நிகழ்ச்சி. வார வாரம் நம்ம வந்து வெவ்வேறு தொழில்துறையை சேர்ந்த தொழில் முனைவர்களை சந்திச்சுட்டு வர்றோம், அவங்களோட சாதனைகளை பத்தி பேசிட்டு வர்றோம், அந்த தொழில் முனைவோர்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பேசிட்டு வர்றோம். இந்த வாரம் நம்ம வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சம்மர் நடக்குது, எங்க பார்த்தாலும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கிளாஸஸ் வந்து தெருக்கு தெரு நடக்குது, நிறைய குழந்தைங்களும் அதுல பங்கு பெறாங்க, நிறைய பேர் வந்து பயனடைறாங்க. போன வாரம் வந்திருந்த திருமதி பிரீத்தி கோவிந்தராஜன் கூட அதுதான் சொன்னாங்க, ஒரு சென்டர்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து லாபகரமான ஒரு தொழில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இல்லாம வந்து ஒரு குழந்தைங்களுடைய சென்டர் இருக்கவே முடியாது, ஒரு ஒர்க் ஷாப் சென்டர் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு அடிப்படையில் வந்து என்னென்ன தகுதிகள் வேணும், அதுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணிக்கணும், கிரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தா போதுமா, இல்லை இதுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் எழும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி ஏறக்குறைய 200 ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட ட்ரெயினர்ஸ், அப்புறம் 1000 மேற்பட்ட டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் நடத்தி பலரை வந்து என்டர்பிரினராக உருவாக்கி இருக்கிற திருமதி ஷியாமலா தேவி அவங்கள தான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் சந்திக்க போகிறோம். அவங்க வந்து என்னன்னாக்கா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க வீட்டிலருந்தே, அதுக்கப்புறம் நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக வந்து நிறைய இடத்துல விற்பனை, கேலரி மூலமாகவோ இல்லை தனியாக எக்ஸிபிஷன்ஸ் வச்சு அதுலேயும் வந்து அவங்க வந்து அந்த அதை விற்பனை பண்ற ஒரு வல்லுநராகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் அப்படிங்கிற அந்த கலையை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய என்டர்பிரினர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அது அவங்க சொன்ன தகவல் படி கிட்டத்தட்ட 2000 பேர் அதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எப்படி கத்துக்கிறது, இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்களை எப்படி அணுகிறது, அதுக்கு என்ன செலவாகும், அதை எப்படி மார்க்கெட் பண்றது, இப்படி பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்களும் ரொம்ப ஆர்வமா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க சொல்ற அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்து நிகழ்ச்சியை தொடங்குறோம். வணக்கம் மேடம்.
1: மேம், இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா?
2: ஓகே மேம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
1: மேம். உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன்.
2: என் பேரு ஷாம்லா தேவி. நான் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் என்னோட ப்ரொஃபஷன். இந்த ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட 15 to 16 இயர்ஸ் தான் இருக்கேன். இட்ஸ் கோயிங் வெல், நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஓகே, இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ், இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி மேம் வந்தது?
2: நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போறதே கொஞ்சம் இந்த இதுல கிராஃப்ட் ஐட்டம்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி செஞ்சுட்டு இருப்பேன்.
1: ஓகே,
2: அது அதே வந்துட்டு ஃபியூச்சர் அப்படி டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து எம்ஏ கிராஜுவேட் பண்ணாலும் அந்த ஃபீல்ட்ல எதுவும் அகாடமிக்கா எடுக்காம இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லா ஹாலிடேஸ்ல எப்போ இருந்தாலுமே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன், கிளாஸஸ் போயிட்டே இருப்பேன். தென் அது தவிர நான் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா ஹோம் சயின்ஸ்ல பண்ணேன்.
1: ஓகே,
2: அதுல நிறைய கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம் நிறைய கத்துக்கிட்டேன். அதுலயே டெய்லரிங் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் இன்டீரியர்ஸ் நிறைய பண்ணிருக்கேன். பட் இந்த ஃபீல்ட் எனக்கு பிடிச்சதுனால இதே ஒரு சிங்கிள் லைனா எடுத்து வந்துட்டேன்.
1: ஓகே, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கணும் அப்படின்னா ஆர்ட்ல என்னென்ன வகையான ஆர்ட்ஸ் இருக்கு, கிராஃப்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு?
2: ஓகே, இது ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே வந்து இப்ப லீவ்னு பார்த்தானே ஏதாவது ஒரு விதத்துல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் கத்துப்பாங்க. தட் ஷோஸ் த இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவர் ஒருத்தரோட அந்த ஏஜ்ல வர இன்ட்ரெஸ்ட். இது நீங்க கேக்குற மாதிரி ஆர்ட்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா பேசிக்ல குழந்தைங்க லெவல்ல இருந்தே நம்ம வந்து டிராயிங் தான் பேசிக் எல்லா ஸ்கூல்ஸ்ல எல்கேஜில இருந்து இல்லையா, அவுட்லைன் போட்டு கலர் ஃபில்லிங் அது கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க மைண்ட் தென் மோட்டர்னா எல்லாமே அவங்க ஹேண்ட் எல்லாம் பர்ஃபெக்ட் கொடுக்கறது அந்த பேசிக்ல இருந்தே வருது. அந்த லெவல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த கலரிங் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேசிக்ல இருந்து டெவலப் ஆயிடுது. ஒரு சிலர் வந்து அதையே வந்து நல்லா லைனா எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி வரப்போ கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா கிரேயான்ஸ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஜென்ரல் கலரிங் ஒர்க், அதுக்கப்புறம் இது வாட்டர் கலர், தென் போஸ்டர் கலர்ஸ், தென் ஃபேப்ரிக் கலர்ஸ், கிளாஸ் கலர்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஆயில்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிராஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஃப்ட் வந்து பேசிக் பேப்பர் கிராஃப்ட்ல இருந்து மோல்டன் கிராஃப்ட், அதுக்கப்புறம் ஷில்பக்கார்ல மீனம் சாரி இதுல ஒர்க் பண்றது, மோல்டிங் டோல ஒர்க் பண்றது, அந்த மாதிரி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் அதுலயும் நிறைய இருக்கு.
1: ஓகே, இப்ப ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல பெயிண்டிங் அப்படிங்கறது ஒரு பார்ட்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்கு?
2: பெயிண்டிங் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு நல்ல இப்போ ஒரு இந்த ஃபீல்டே நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரிஞ்சிருக்கணும்.
1: ஓகே
2: ஓகேங்களா. அதுக்கான பெயிண்ட்ஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வாட்டர் கலர், போஸ்டர் கலர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் கலர்ஸ் இருக்கு, ஆயில்ஸ் இருக்கு. இது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ். இதை வச்சு நம்ம செராமிக் கலர்ஸ், சில்க் கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பெயிண்டிங்ல மட்டும்.

0: டெவலப் ஆகணும் அப்படின்னா அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்க இந்த ஃபீல்டுல ஒரு டீச்சரா கன்வெர்ட் பண்றது என்னோட மெயின் ஒர்க். சோ ஐ டீச் தெம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ஃபீல்ட கம்ப்ளீட் அவங்களுக்கு கைட்லைன் கொடுக்கறேன்.
1: ஓகே, இப்போ இருக்கிற மக்கள்ல வந்து என்ன மாதிரியான, இப்போ வந்து குழந்தைங்க, அப்புறம் டீனேஜ் கேர்ள்ஸ், பாய்ஸ், அப்புறம் வந்து மேரேஜ் ஆன உமன்ஸ் ஹஸ்பண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறா அதிகமா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல?
0: அதிகமா பாத்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் கோயிங் சில்ட்ரன் அண்ட் ஹவுஸ் வைஃப்ஸ், இவங்கெல்லாம் தான் மெயினா இன்ட்ரெஸ்ட் காட்டுற குரூப்னு பார்த்தானா. அப்படி பார்த்தா மேல் மெம்பர்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பாய்ஸோ இல்லைனா இன்க்ளூடிங் எல்டர்லி பீப்புள் லைக் மேல் மெம்பர்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி, பட் டீனேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டுல.
1: ஓகே, இப்போ இதுக்குன்ட்டு ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா?
0: இப்போ நான் கொடுக்கற இந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ நான் இருக்கிற கம்பெனில வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் ஒரு கோர்ஸ் நாங்க கொடுக்கறோம். அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிஷன் எல்லாம் இருக்கு, ஒரு 1 month டைம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்றோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 1 month கழிச்சு அவங்களோட ஒர்க் டேலண்ட பார்த்து அவங்களால எவ்வளவு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண முடியும் பார்த்துட்டு அவங்களுக்கு டீச்சர் ட்ரைனர்ஸ் கோர்ஸ் ரெஜிஸ்டர்ட் டீச்சரா கன்வெர்ட் பண்றோம்.
1: ஓகே,
0: ஓகேங்களா. அந்த சர்டிபிகேட் இருந்தாலே அவங்க இமீடியட்டா ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் ஆகலாம். அப்படி இல்ல, இந்த மாதிரி இல்லன்னா அவங்க இண்டிவிஜுவலா வீட்டுல இருந்து அவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீட்டுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணலாம், அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கலாம், அவங்களும் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். இது தவிர வந்துட்டு அவங்க இண்டிவிஜுவலா ஆர்டர்ஸ் எடுத்து செய்யறாங்க இல்லையா, வீட்டுல ஆண்டர்பிரனரா இருக்கணும், வெளியில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனரா அவங்க இருந்து எடுத்து ஒர்க் பண்ணலாம்.
1: ஓகே, இப்போ வந்து எம்ப்ராய்டிங், அப்புறம் வந்து இப்போ சாரீஸ்லயே வந்து அந்த ஜர்தோசி ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வருமா?
0: சம்பந்தப்பட்டது.
1: ஈவன் இந்த ஜுவல்லரி மேக்கிங் இதெல்லாம் கூடயா மேம்?
0: ஆமாங்க, ஜுவல்லரி மேக்கிங் கிராஃப்டோட சம்பந்தப்பட்டது. நம்ம வீட்டுல இருந்தே அது ஒரு பிசினஸா எடுத்து செய்யறவங்க இது வரைக்கும் நான் வந்து மினிமம் 2500 கேண்டிடேட்ஸ்க்கு ஜுவல்லரி மேக்கிங் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல் அரௌண்ட் தமிழ்நாடு. அவங்க வந்து இண்டிவிஜுவலாவே ஃபியூ ஆஃப் தெம் ஹவ் பிகம் என்டர்பிரனர், ஒரு சில பேர் வீட்டு அளவுல அவங்க பிசினஸ் பண்ணிக்கிறாங்க, ஓனாவும் பண்ணிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அது இண்டிவிஜுவல் ஒரு அது ஒரு செக்மெண்டாவே பிரிச்சுட்டோம் ஜுவல்லரி மேக்கிங்ன்றது.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு போய் நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க, இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு மக்கள் உங்களை அப்ரோச் பண்றாங்களா, இல்ல இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி
0: அவங்களே அப்ரோச் பண்றாங்க? இப்போ நான் என்ன ஃபீல்ட்ல இருக்கிறேன்னு சொல்லி தெரியும, அது மட்டும் இல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி பிடலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல சூப்பர் டீச்சரா இருக்கிறனால அவங்களும் நிறைய இடத்துக்கு என்ன அனுப்புவாங்க. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா நாட் ஓன்லி தமிழ்நாடு அண்ட் கேரளா, அதர் ஸ்டேட்ஸ்க்கும் எங்களை அனுப்புறாங்க. அவுட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளான்னு பார்த்தா ஆந்திரப்பிரதேஷ், அப்புறம் இங்க கர்நாடகா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட அனுப்பி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க.
1: ஓகே ஓகே, இப்போ வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒருத்தவங்க கத்துக்கிறதுக்கு என்னென்ன முக்கியம் மேம்?
0: முக்கியம் பார்த்தோன்னா எஜுகேஷன் எல்லாருக்குமே எல்லா அந்த ஃபீல்டு படிச்சு வர்றவங்க கம்மி தான். அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும், என்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும், இருந்ததுன்னா ஃப்ரம் பேஸ் அவங்களை நல்லா கொண்டு வந்துடலாம்.
1: ஓகே, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கிட்டோம்னா என்னென்ன யூசஸ் இருக்கு, என்னென்ன பலன்கள் இருக்கு?
0: பயன்கள் பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா, முதலே இப்போ வீட்டுல இருந்தே கிளாஸஸ் எடுத்து ஆன் பண்ணலாம். அதே மாதிரி ஒன்ஸ் கத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு வீட்டுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால கேதர் பண்ண முடியல, அவங்களால அட்வர்டைஸ் பண்ணி கொண்டு வரக்கு முடியல அப்படின்னா 100% தே கேன் அவங்கள வந்து அவங்க டீச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்கூல் டீச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், சர்டிபிகேட் கொடுத்தேன்னா அந்த சர்டிபிகேட் வச்சு கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்கூல்ல இன்க்ளூடிங் ஏ லெவல் ஸ்கூல்லயே அவங்களுக்கு ஆர்ட் டீச்சரா ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த மாதிரி
1: இப்போ வந்து மோல்டிங் கிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
0: ஆமாங்க.
1: அப்படின்னா என்ன மேம், அதுல என்ன பண்ணுவீங்க?
0: மோல்டிங் கிராஃப்ட்னா இதுக்குன்ட்டு ஒரு சில்பக்காரன்னு ஒரு மோல்டிங் டோ கிடைக்குது.
1: ஓகே,
0: அதை வச்சு நம்ம லைக் என்ன இப்ப டெடிபேர் மாதிரி பண்ணணும், ஃபிளார்ஸ் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் பண்ணணும், இல்ல போர்ட்ரேட்ஸ் மாதிரி கையாலேவே அந்த இது ஒரு மேன் ஒரு மேனோட ஃபிகர் பண்ணணும்னா அதெல்லாம் கொஞ்சம் அதுலேயே பண்ண, ட்ரைபல் ஃபிகர்ஸ் இதெல்லாம் நம்ம கையால டைரக்டா மோல்ட் பண்ணி பண்றது. இப்போ மோல்டு கிடைக்கல, அப்படி நிறைய இடத்துல வந்து 6 மோல்டு கிடைக்காது, இல்லையா, அப்படி வரப்ப

0: கையால எப்படி பண்ணணும் அதெல்லாமும் நாங்க சொல்லி தரோம்.
1: ஓகே ஓகே. இப்போ வந்து கேண்டில் மேக்கிங்ல என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணலாம்?
0: கேண்டில் மேக்கிங்ல ஜெனரல் ஃப்ளோட்டிங் கேண்டில், அப்புறம் சென்டட் கேண்டில், அப்புறம் ஜெல் கேண்டில், ரெகுலர், அப்புறம் ஃபேன்சி கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா அது, அப்புறமா ரெகுலர் யூஸ் பண்றது வீட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா கேண்டில்ஸ், கரண்ட் இல்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க்கும் சொல்லித்தரும். அதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ, மார்பிள் கேண்டில் டெக்னிக் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஒரு ஃபுல் கோர்ஸ், கேண்டில் மேக்கிங்ன்றதே ஒரு தனி கோர்ஸாவே சொல்லித்தரும்.
1: இப்போ இந்த கிளாஸ் பெயிண்டிங், செராமிக் பெயிண்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, என்னென்னலாம் என்னென்ன கிரியேட்டிவிட்டிஸ் பண்ணலாம்?
0: ஓகே, இப்போ கிளாஸ் பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு, ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் இருக்கு, ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் இருக்கு. ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் வந்து மெயினா இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு ஒரு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா எல்லாருமே விண்டோஸ்ல டோர்ஸ்ல எல்லாம் இப்போ கிளாஸ்ல பெயிண்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங்ல சால்வன் பேஸ்ட் கலர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணா வெளியில விண்டோஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை வச்சு நிறைய பேர் கத்துக்கிட்டாங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து செய்யற அளவுக்கு தே கேன் பி இண்டிவிஜுவல் என்டர்பிரனர் அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா வால் ஹேங்கிங், வால்ல வந்துட்டு ஜஸ்ட் வீட்டுக்குள்ள வந்து வால் ஹேங்கிங் ஃபிக்ஸ் பண்றாங்களே அந்த மாதிரி வர்க்குக்கு ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் சூப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: ஓகே, இப்போ வந்து நிறைய விமென்ஸ் வந்து என்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்?
0: நிச்சயமா நல்லா இருக்கும். அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒண்ணு அவங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றதுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒண்ணு சாரி பெயிண்டிங் பண்ணலாம், சாரில நீங்க முதல்ல கேட்ட மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க் இண்டிவிஜுவலா எடுத்து பண்ணலாம். ஜுவல்லரி மேக்கிங் இருக்கு, அது தவிர ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இப்ப நான் நீங்க கேட்ட மாதிரி கிளாஸ் பெயிண்டிங் எடுத்து ஒரு யூனிட்டாவே பிக்ஸ் பண்ணி கூட அவங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல சின்ன சின்னதா எல்லாமே அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு எடுக்கலாம். எடுத்துட்டு போய் காமிச்சு அப்ரோச் பண்ணி ஒரே ஒரு அதுல சின்ன டிராபேக் என்னன்னா சேல் ஆனதான் ஒரு சில இடத்துல இருக்கு, பட் அது ஓவர் கம் பண்ண முடியும், அவங்களால மீட் அவுட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி கொடுத்து சேல் பண்ணலாம். இல்ல இண்டிவிஜுவல் எக்ஸிபிஷன்ஸ் அவங்களா வந்து எக்ஸிபிஷன் ஒரு இடத்துல பே பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டால் எடுத்து பிக்சர்ஸ் அவுட்லெட்ல கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்.
1: ஓகே, இப்ப வந்து இப்ப எக்ஸிபிஷன்ஸ்க்கே நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணின திங்ஸ் அங்க அந்த இடத்துல வந்து இடம் பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
0: இப்போ இல்ல இதுக்குன்னு இந்த எக்ஸிபிஷன்ஸ்க்கு நடக்கிற இதுக்குன்னு அசோசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க ஒரு ஸ்டாலுக்கான பேமெண்ட் என்னன்னு கேட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுக்கு எவ்வளவு அந்த அப்கோர்ஸ் 8x8 or 10x10 ஃபீட்னு சொல்லி ஒரு இடம் உங்களுக்கு அலாட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள நீங்க என்ன வச்சாலும் அது உங்களோட ஐட்டம் தான். இப்போ வால் ஹேங்கிங் மட்டும் வைக்கணும்னு கிடையாது, நீங்க கேட்கற மாதிரி கேண்டில் மேக்கிங்கும் இருக்கலாம், அது ஜுவல்லரி மேக்கிங்கா இருக்கலாம், பிகாஸ் அது ஒருத்தர் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு என்டர்பிரனர் பண்ற ஒர்க் அது. சோ எனி திங் அவங்க என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே சேல்ல வைக்கலாம்.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து மீடியாஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா?
0: ஆமா, இப்ப என்னோட ப்ரோக்ராம் டெய்லி சுட்டி டிவின்ட்டு கிட்ஸ் சேனல் ஒண்ணு வருது, அதுல தினம் ஈவினிங் 6:30 to 7 என்னோட ப்ரோக்ராம் ஷாமாக்காவும் சின்ன சின்ன கிராஃப்ட்ன்ற நேம்ல ரிலே ஆயிட்டு இருக்கு. இது தவிர மேகசின்ஸ்லயும் அவள் விகடன்ல நிறைய ரைட்டப் கொடுத்துருக்கேன், ஆர்டிக்கல் பத்தி எல்லாம் கொடுத்துருக்கேன், எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணும், ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது தவிர இதுல மெகா ஒர்க் ஷாப்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய இங்க இருக்கிற லேடிஸ்
2: இருக்காங்க
0: ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல வந்து மினிமம் 1000 ஆவது இருப்பாங்க. இப்ப ஜுவல்லரி மேக்கிங் பாத்தீங்கன்னா 2500 ஆவது இருக்கு.
2: ஓகே, இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து தனியாவும் சேல் பண்ணலாம், இல்ல ஏதாவது கடைகள்ல கொடுத்தும் சேல் பண்ணலாம் இல்லீங்களா?
0: கண்டிப்பா.
2: இப்ப இவ்ளோ காம்படிஷன் இருக்கறப்போ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் கத்துட்டு இது பண்றாங்க, அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்கா பப்ளிக்ல?
0: டிமாண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். இன்னொன்னு ஒரு லேடிஸ் வந்து எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் இமீடியட்டா அதுக்கு மேட்சிங் ஜுவல்லரி போட்டு தான் தேடுறாங்க இல்லையா. இப்போ அதை ஷாப்ல வாங்குறதுக்கு அவங்களே செய்யறது பிளஸ் அவங்களே ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்கறது, இன்னொன்னு நம்ம என்ன கலர் ட்ரெஸ் வாங்குறோமோ அதுக்கு மேட்சிங்கா கண்டிப்பா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மள ஒர்க் பண்றப்போ எந்த கலருக்கும் எதை வேணாலும் மேட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறப்ப நல்லா போகுது.
2: ஓகே மேடம், அப்புறம் நீங்க வந்து இந்த ஹாபி ஐடியா சூப்பர் டீச்சர்னு சொன்னீங்க, இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரைனர் ஆகலாம் இல்லனா வந்து இன்டிவிஜுவல் என்டர்பிரனர் ஆகலாம்னு சொன்னீங்க இல்லீங்களா?
0: ஆமா.
2: அது அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அது எப்படி அதுல கலந்துக்கிறது, அதுக்கு அத பத்தி சொல்லுங்க.
0: ஓகேங்க, இப்ப வந்துட்டு நான் வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், அது ஸ்டெரிக்கல் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல சூப்பர் டீச்சரா இருக்கேன்.
2: ஒன்னு
0: என்னோட நம்பர் டைரக்டா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்கிட்ட பேசினாலே நான் அவங்க நேம் நோட் பண்ணிட்டு ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் அந்த கோர்ஸ் வர்றப்போ அவங்களை யூஸ் பண்ணிப்பேன், அந்த இதுக்கு வர
2: சொல்லிடுவேன்.
0: இஃப் நாட் அவங்க டைரக்டாவே ஸ்டெரிக்கல் கம்பெனியோட அட்ரஸ் அவங்களுக்கு கேதர் பண்ண முடிஞ்சாலும் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு என்னைக்கு அலாட் ஆயிருக்கோ சொல்லுவாங்க, அந்த டேட் அவங்களை வந்து கலந்துக்க சொல்லுவாங்க. அது பண்ணியாச்சு அப்படின்னா மினிமம் ஒரு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன் மந்த் டைம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு ஒரு டைம் கொடுப்போம், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட டீச்சரா கன்வெர்ட் பண்ணிடுவோம்.
2: ஓகே, இப்போ இத வந்து அது வந்து அந்த நிறுவனம் நடத்துற அந்த பயிற்சிக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ஏதாவது வந்து கட்டணம் உண்டா?
0: கட்டணம் பாத்தீங்கன்னா வெறும் மெட்டீரியல் காஸ்ட். அது அந்த நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் என்னன்னா, வெறும் அவங்க கூட அவங்க என்ன பேமெண்ட் பைசா அவங்க பே பண்றாங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. சோ டீச்சிங் காஸ்ட் டோட்டலா ஃப்ரீயா தான் இருக்கும்.
2: ஓகே, ஒரு தடவை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றாங்க.
0: ஓகே,
2: இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றாங்களா மேடம் இல்ல சென்னையில மட்டும்?
0: என்ன சொல்ல போனா ஆல் ஓவர் இந்தியாவே நடக்குது.
2: பர்டிகுலர் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுல் ப்ரொஃபஷனலா, அதாவது நல்ல ஒரு கை தேர்ந்த திறனாளரா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணணும்?
0: அது வந்து ஆக்சுவலா இந்த பேசிக் இந்த கோர்ஸ் வந்து டீச்சரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தவிர இவங்க இண்டிவிஜுவலா நிறைய இடத்துல போய் கிளாஸஸ் கத்துக்கிட்டு இவங்களும் நிறைய டெவலப் பண்ணாதான் ஒரு நல்ல டீச்சரா கன்வெர்ட் ஆக முடியும். ஜஸ்ட் இந்த சின்ன ஒரு த்ரீ டேஸ் இல்லைன்னா ஃபைவ் டேஸ் கோர்ஸ்ல மட்டும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது.
2: அவங்களுக்கு
0: இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு, இந்த கோர்ஸ்லயும் வரலாம் அப்படிங்கறதுக்காக அந்த ஷார்ட் டியூரேஷன் கொடுக்குறோம். இது தவிர அவங்க வந்து இண்டிவிஜுவலா வெளியில போய் டீச்சர்ஸ் கிட்ட போய் நிறைய நிறைய கத்துக்கணும்.
2: ஓகே,
0: இப்போ நான் சொல்ல மோல்டன் கிராஃப்ட் வந்தாலே மோல்டன் கிராஃப்ட்ல கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ் இருக்கும். சோ அதுல ஏதாவது அவங்க ஒரு அளவுக்கு டீப்பா கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் அதுல.
2: ஓகே, அதுல என்னென்ன மேடம் இந்த கோர்ஸ்ல வந்து இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன எல்லாமே கத்து கொடுக்கறீங்களா?
0: பேசிக் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், அப்புறம் மோல்டிங் கிராஃப்ட், அதுக்கப்புறம் சில்க் கலர்ஸ், செராமிக் கலர்ஸ் நிறைய இருக்கு, 3D அவுட்லைனர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு மெயினா கத்து கொடுத்துருவோம். கேண்டில் மேக்கிங்
2: இந்த இப்போ முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு சீசன் தான் இருந்தது, நவராத்திரி டைம் இல்ல கேண்டில்னாக்கா வந்து அந்த கிறிஸ்துமஸ் டைம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சினரியோ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு, எல்லா டைம்லயும் வந்து இந்த பூம்புகார்ல வந்து விற்பனை மையம் எல்லாம் வச்சிருக்காங்க.
0: இப்போ
2: உங்க கண்ணோட்டத்துல, ஏன்னா நீங்க அதுல ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து இன்னும் சீசன்ல வந்தா விற்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஆல் டைம் அதுக்கு விற்க முடியுமா, மக்கள் வந்து வாங்குற அந்த ரசனை வந்து அதிகரிச்சிருக்கு
0: டைமும் அவங்களுக்கு அது இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா?
2: ஆமா.
0: ஓகே, இது முன்னாடி இருந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட், இன்க்ளூடிங் டீச்சர்ஸும் ரொம்ப கம்மி. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கணும்னா போயிட்டு வர டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப ஸ்கேட்டர்டா தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அவுட்லெட் நிறைய இருக்கு, கத்து கொடுக்குற இடம் நிறைய இருக்கு, அதே மாதிரி பையிங் கெப்பாசிட்டி அது வாங்கி பார்த்தா பண்ணி இருந்தது நல்லா இருந்தா உடனே வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இப்ப நல்லா இருக்கு. சோ மூவ்மெண்ட் இப்ப ரவுண்ட் தி இயர் இருக்கிற மாதிரி இருக்கு, முன்ன மாதிரி இல்ல.
2: இப்போ மேடம், இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பூம்புகார், காதி இந்த மாதிரி எல்லாம் கூட பொம்மைகள், கைவினை பொருட்கள் எல்லாம் வாங்கி விற்பனை பண்றாங்க, அதுல அப்ரோச் பண்ணி இப்ப நம்ம வீட்ல இருந்தே செஞ்சு அங்க கொண்டு போய் கொடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது அந்த வழிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா?
0: வழிமுறைகள் ஆக்சுவலா அந்த மாதிரி இதுல சொன்ன கேலரிஸ்ல வந்து நம்மளா போய் தான் மூவ் பண்ணணும். நம்ம செஞ்சதை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆனா வெயிட் பண்ணணும், சேல் பண்ணாதான் நமக்கு அதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க.
2: இல்ல காதியில எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல இந்த மண் பொம்மைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த மண் கூழ்ல செய்யற பேப்பர் வேஸ்ட்ல செய்யற அதெல்லாம் வந்து மொத்தமா வாங்கிட்டு வந்து இங்க விற்பனை பண்றாங்க. ஆனா அந்த உடனே வந்து அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாமே விக்கிறாங்க இல்லீங்களா, ஜுவல்லரி கூட வந்து காதில கிடைக்குது, கேண்டில் எல்லாமே இருக்கு. சோ அந்த மாதிரி நம்மளும் அப்ரோச் பண்ணலாமா?
0: அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பா. என்ன சொல்லலாம், பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு தடவை பாப்பாங்க, சேல் வந்து இமீடியட்டா நம்ம பண்ற வர்க் வந்து ரீச் ஆகுதான்றது பாப்பாங்க இல்லையா?
2: ஓகே, ஆமா ஆமா.
0: பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா
2: டிமாண்ட் இருந்தது
0: நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கிப்பாங்க. அதுக்கு முன்னாடினா கிரெடிட் பேசிஸ்ல தான் மூவ் ஆகும்.
2: ஓகே, அப்ப மக்களோட ரசனை என்ன, இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கறத கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவிட்டி போட்டு
0: அதுக்கேத்த மாதிரி வர்க் பண்ணணும்.
2: ஓகே மேடம், இப்போ வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப சம்மர்ல பாத்தீங்கன்னாக்க எங்க பார்த்தாலும் சம்மர் கேம்ப், டிராயிங் சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க, பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க. பட் இது வந்து ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா எந்த 3 வயசு குழந்தைக்கும் டிராயிங் வந்து ஃப்ரம் 3 to 15 போட்டிருக்கு போர்டு, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் டிராயிங் கிளாஸ். எந்தெந்த என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, எப்படி வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல எதை மாதிரி அவங்க கத்துக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன, ஒரு அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க விட்டுடுறாங்க.
0: என்ன கேட்டானா, ஏஜ் ஆஃப் 3 இருந்து 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கனால ஜஸ்ட் அவுட்லைன் வரைஞ்சு கலர் ஃபில்லிங் தான் பண்ண முடியும்.
2: கரெக்ட்,
0: ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கிராஃப்ட்னு பார்த்தா பேப்பர்ல சும்மா ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது செய்ய வைக்க முடியுமோ தவிர, அவங்க அந்த குழந்தைங்களை வந்து 10 ஏஜ் குழந்தைங்களோட கம்பைன் பண்ணக்கூடாது, 12-15 ஏஜோட கம்பைன் பண்ணக்கூடாது. பட் அது வந்து நம்ம குழந்தைங்களை விடுறப்போ பார்த்துதான் விடணும். எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்களோ அது மாதிரி
2: என்னென்ன மாதிரி ஏஜுக்கு என்னென்ன கத்துக்க முடியும், அந்தந்த கலைகள் இருக்குங்கிறது நல்லா இருக்கும்.
0: அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும் பசங்களை.
2: ஏன்னா எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது,
0: வந்து ரொம்ப டீப்பா பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி கோல்டன் கிராஃப்ட் எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க தான் பண்ண முடியும்.
2: கரெக்ட்,
0: அதெல்லாம் பார்த்துதான் நம்ம குழந்தைங்களுக்கு விடணும்.
2: ஓகே, இப்போ அந்த ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் வந்து எந்த ஏஜ்ல இருந்து கத்து கொடுக்கலாம் மேடம்? பண்ணலாம் இல்லீங்களா. அப்புறம் அந்த சாரி பெயிண்டிங், கேண்டில் மேக்கிங் அதெல்லாம் எந்த ஏஜ்ல?
0: சாரி பெயிண்டிங், கேண்டில் மேக்கிங் எல்லாம் ஏஜ் ஆஃப் 15 கரெக்டா இருக்கும்.
2: 15 இருந்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்
0: 13-15 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு ஆர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லீங்களா. இப்போ வந்து அந்த சன்னல் ஜூட் வச்சு பண்றாங்க, அப்புறம் வந்து இந்த தென்னமர ஓலையை வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க சொல்லி கொடுக்கறீங்களா? அதுக்கு வந்து ப்ராடக்ட் செஞ்சா அதுக்கு டிமாண்ட் இருக்குங்களா?
0: வேஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வர்றப்ப வந்து தட் இஸ் மோர் ஆஃப் கமர்ஷியலி என்டர்பிரனர், அதாவது அந்த ஒரு ஃபீல்ட மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும்.
2: ஓகே,
0: ஓகேங்களா. இப்போ நாங்க பண்றது வந்து மல்டி லெவல், எல்லா விதமான கிராஃப்டையும் சேர்த்து சொல்லி தரோம்.
2: சரி,
0: நீங்க சொல்றது வந்து அந்த ஒண்ணு மட்டும் ஒரு யூனிட்டா எடுத்து செய்யணும்.
2: சரி சரி சரி, ஓகே. இப்போ ஒரு ட்ரெய்னரா இருந்தா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லீங்களா. ஒரு அதுக்கு வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் உதவுது. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட்டுகிட்டையும் போய் கொஞ்ச நாள் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரைனர் ஆகலாம், இல்ல வீட்டுல இருந்து தேவையானதை செஞ்சு அவங்க விற்கலாம். அப்படித்தானேங்க? ஹலோ,
0: என்னென்ன
2: கலைகள் என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் வருதுங்கறது ஒரு ஃபவுண்டேஷன் கத்துட்டு அதுக்கப்புறம் ஹலோ
0: ஃபவுண்டேஷன் குடுக்கறது வந்து அந்த பேசிக்ல தான் எல்லாமே நாங்க சொல்லிருவோம். ஓகேங்களா, அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட், இது பண்ணா என்ன எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணி போகலான்ற அந்த மாதிரி ஒரு ஹாஃப் செஷன், ஹாஃப் டே செஷன் ஃபுல்லுமே அது வச்சு அவங்களுக்கு எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் கொண்டு போகலான்றது அவங்களுக்கு தனி ட்ரைனிங் கொடுத்துருவோம்.
2: சரி சரி, அப்ப அத வச்சு அவங்க மேலும் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க.
2: ஓகே,
0: எனி अदर क्वेश्चन?
2: 1 மினிட்.
0: யா,
2: இன்னும் எவ்வளவு சார் இருக்கு? முடிச்சிடலாமா? ஏன்னா இவன் என்ன முதல்ல கேட்டாங்கன்னு தெரியல. பிரீத்தி என்ன போல எல்லாம் கேட்டாங்கல்ல ரோலசா? ஓகே மேடம், இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் நடத்துகிறப்போ தானும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அது எப்ப நடக்கும், அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரணும், எவ்வளவு செலவாகுங்கிற டீட்டெயில்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேர்கள் நிச்சயமா பயனடைவாங்க.
0: ஓகேங்க, இப்போ வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணனா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குன்றது நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு டீச்சரா எப்படி கன்வெர்ட் ஆகலாம், வீட்ல இருந்து எப்படி ஆன் பண்ணலாம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ அந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா என்னோட போன் நம்பரும் என் பேரும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கிறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட காஸ்ட் வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தான் மெயினா நீங்க பே பண்ண போறீங்க. ஓகேங்களா, டீச்சிங் காஸ்ட் டோட்டலா ஃப்ரீ, கம்பெனி நடத்துறதுனால. இதுக்கு டீச்சிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 750 to 1000 ருபீஸ் குள்ளதான் வரும். ஓகேங்களா, எல்லாமே இதுல என்ன முக்கியமான ஐட்டமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஏ டு இசட் அந்த கம்பெனில நாங்க என்னென்ன திட்டத்தில் இருக்கோ அத்தனையுமே சொல்லி கொடுத்துருவோம்.
2: நேர்களே, ஷியாமலா தேவி மேடம் வந்து இப்ப அவங்களுடைய தொலைபேசி என்ன சொல்றாங்க நீங்க எல்லாம் குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்து வீட்டுல இருந்தே பொருட்கள் செய்யணும்னாலோ இல்ல அதே அவங்கள மாதிரியே ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நிச்சயமா அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த பயிற்சி நடத்துறப்போ உங்களை கூப்பிட்டு அதுல கலந்துக்க வைப்பாங்க. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது காசு மேல நிகழ்ச்சி, எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. குறிச்சுக்கோங்க. சொல்லுங்க மேடம்.
0: என் பேர் ஷாம்லா தேவி. என்னோட போன் நம்பர் 9840944614. மறுபடியும் சொல்றேன், 9840944614. எஸ் மேடம்.
2: ஓகே, நேர்கள் நீங்க அதுல குறிச்சிட்டு இருந்திருப்பீங்க நம்புறோம். இது வரைக்கும் ரொம்ப அழகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் மூலமா என்னென்ன மாதிரியான பிசினஸ் நம்ம பண்ணலாம், அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அது பண்றது மட்டும் இல்லாம அதை எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கூட மேடம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மேடம், இது வரைக்கும் எங்க நேயர்களுக்கு இவ்வளவு தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் நேர்களே, அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் முனைவோரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தொடர்ந்து எங்களுக்கு போன் பண்ணுங்க, இல்ல லெட்டர்ஸ் எழுதுங்க. உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்தந்த வல்லுநர்கள்ட்ட பேசி அவங்களை எங்க ஸ்டுடியோல கூட்டிட்டு வரதுக்கு முயற்சிகளை நாங்க எப்பயுமே செய்ய காத்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேம்.

0: என்ன விசில்லாம் பயங்கரமா இருக்கு, என்ன விஷயம்?
1: இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏன்னா இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுல விளைஞ்ச காய்கறிய சமைச்சு நாங்களே சாப்பிட்டோம்.
0: எது உங்க வீட்டுல விளைஞ்ச காய்கறியா, என்ன சொல்றீங்க?
1: ஆமா, உனக்கு தெரியாதா, நாங்க மாடி தோட்டம் வச்சிருக்கோம்ல, அதுல விளைஞ்ச காய்கறி தான் சாப்பிட்டோம்.
0: ஓ, மாடி தோட்டமா? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதனால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு?
1: அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, ஆர்கானிக்கா சாப்பிடலாம், அந்த சரௌண்டிங் ரொம்ப கூலா இருக்கும், உங்களுக்கு உடற்பயிற்சி பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல.
0: ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, இதுக்கெல்லாம் செலவாகும் போல இருக்கே.
1: இதுக்கு தான் அரசாங்கத்துல தோட்டக்கலை வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல யாரெல்லாம் வீடு தோட்டம் வைக்கணுமோ அவங்களுக்கு வந்து க்ரோ பேக்ஸ் தராங்க, தேங்காய் நரை பதப்படுத்தி செங்கல் மாதிரி பண்ணி தராங்க, உரங்கள் தராங்க, விதைகள் தராங்க.
0: ஓ, உரம் தயாரிக்கணுமே. சோ ஓகே, உரம் தயாரிக்கிறதுக்கு அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க?
1: உரம் வந்து அரசாங்கத்துல பண்றது கொடுக்கறது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா நீங்க வீட்டிலேயே நீங்க உரங்கள் பண்ணிக்கலாம். காய்கறியோட தோள்கள், அழுகி போன காய்கறிகள், பழங்களுடைய தோள்கள், இதெல்லாம் வந்து ஊற வச்சு காய வச்சு நீங்களே உரங்கள் பண்ணிக்க முடியும் உங்களால.
0: ஓ ஓகே, அப்ப மாடியில எந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கலாம்?
1: இப்போ மெடிசினல் பிளான்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஓமவல்லி, அதாவது கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவோம்,

0: லாக்டவுன்ல ரொம்பவே பெரிய அட்வான்டேஜா இருக்கும். சோசியல் மீடியாலேயே இதை பத்தி நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் ப்ரமோட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன்.
1: ரொம்ப நல்லது. நீங்க டெரஸ் கார்டனிங் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய அதை பத்தி நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன், அப்புறம் பாப்போம். பாய்.
0: ஓகே மா, ஆல் தி பெஸ்ட், வாழ்க வளமுடன். பாய்.
1: தோட்டம் வைப்போம், இயற்கை வளர்ப்போம், பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்களை

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா.

0: 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா,
2: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்கான வழங்கும் ஒரு சூப்பர்
5: ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. It's enriching.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் 3 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 2 வந்துட்டுருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு 1 வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இதை நம்ம நாடு சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள், அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: चोट लगे है मन को, निशान लगे है तन को, लेकिन डटे रहेंगे, दुनिया को उठ उठ के दिखाएंगे, अब ये भी लट सकते हैं और वापस आ सकते हैं।
1: गुड डे चेन्नई, वेलकम टू एमओपी कम्युनिटी रेडियो 107.8 एफएम। बॉलीवुड एक्ट्रेस कल्की खोखलिन रिसेंटली रिवील्ड दैट शी वाज सेक्सुअली अब्यूज्ड एज अ चाइल्ड, which brought the issue of child sexual abuse, a growing but underreported horrible truth, to the forefront yet again. Statistics suggest that nearly 53% of children in our country are victims of sexual abuse, but speaking about it is considered taboo in our society. Today, we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
2: Child abuse அப்படினு சொன்னா ஜெனரலா சில்ட்ரனுக்கு தன்னை அபியூஸ் பண்றாங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறைய ஸ்கூல் குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாறாங்க. அவங்களுக்கு தாங்க என்ன தன்னை என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்றாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதை குட் டச் இதை பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கே இது என்ன இப்படி தொட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்கள் குழந்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக உங்கள் குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோட சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அபியூஸும் தாண்டி நிறைய சைல்ட் லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னு அந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன், மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன், ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்னைக்கு ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊத்துறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படல, எண்ணெய் காய்ச்சி ஊத்துட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை, லீவும் கொடுக்கப்படல. அந்த உடம்பு சரியில்லாதோடையே அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாத்துறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயா சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.
3: சைல்ட் அபியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டா இருக்குது, பட் நமக்கு தான் வந்து தெரியல. இப்போது ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்துருப்போம், அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடச்சிது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னமும் கூட அது ஒரு சில ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளே வந்து சைல்ட் அபியூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படிலாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது அப்படின்னா, லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து, ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுப்பா அவங்களது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
2: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்தப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களும் அப்யூஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரோவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 குழந்தை வந்து ப்ரெக்னென்ட்டு. ஸோ அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது, அந்த குழந்தை ப்ரெக்னென்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன் ஃபேஸ்புக், நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில், அது என்னன்னா, ஒரு பாம்பேல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே டிராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அபியூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்டெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்டெஸ்டைனை திருப்பி உள்ள வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்த சில மாசங்களான குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு? தயவு செய்து, எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனால் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்கள் சிஸ்டரை மதிக்கிற மாதிரியே வெளியில் போகிற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்கள் பார்க்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நடத்துங்க.
1: வெல், தட் வாஸ் இன்டென்ஸ். நவ் லெட் இஸ் ஹியர் தி ஸ்டோரி ஆஃப் Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse.
4: Hi Priya, you're earlier than usual. How was school?

0: என்ன 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க?
1: எதுக்கு நான் அன்னைக்கு திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
0: மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
2: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னா

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ், விட்டதுக்கப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை
2: உங்களுக்கு வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, CRA மற்றும் PN பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
3: PN பணிக்கர் ஃபவுண்டேஷன், செம்கா, CRA கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் இவங்களோட நம்ம MOP சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் இந்த நேஷனல் ரீடிங் கேம்பெயின் 2026 மீட்டிங்க்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். வெல்கம் ஆல். முதற்கண் நம்மளோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்து புதுயுகம் TV சேனல் டிஜிட்டல் டிவிஷனோட ஹெட் மிஸ்டர் பரிசல் கிருஷ்ணா அவர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சார். வெல்கம் சார். அந்த சாரை பற்றின டீட்டெயில் அறிமுகம் மிஸ் ஸ்ரீகீர்த்தி மேம் அடுத்து நமக்கு சொல்வாங்க. இந்த கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் ரீடிங் மிஷன் கேம்பெயின் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் டு ப்ரொமோட் ரீடிங் கல்ச்சர் அமாங் காமன் பப்ளிக், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். நம்மளோட டார்கெட் இமீடியட் கம்யூனிட்டி யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அதனால் இளைஞர் மத்தியில் அந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த கேம்பெயினே. ஸோ நான் பரிசல் சார் பற்றி ஒரு சின்ன அவங்க ப்ரொஃபைல் சொன்னால் கூட ஒரு அனுபவம் ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன். என்னோட ஃபார்மர் இன்டர்ன் மேகா, அவங்களோட தந்தை தான் மிஸ்டர் பரிசல் கிருஷ்ணா அவர்கள். இங்கே வந்துட்டு ஒரு எனக்கு சார் ஒரு 3 மீட்டிங் இங்கே வந்திருப்பீங்களா சார்? நேர்காணல், சாரோட இன்டர்வியூ, அப்புறம் ஒரு வேல்பாரி பற்றி ஒரு பேனல் டிஸ்கஷனுக்கு சார் வந்திருக்காங்க. அப்புறம் லைஃப்பில் ஜேர்னி முக்கியமா டெஸ்டினேஷன் முக்கியமா நமக்கு மட்டும் இல்ல, நிறைய அவங்க முகநூல்ல ஒரு புத்தக கண்காட்சி நடக்குதுன்னா நிறைய பரிந்துரைகள் புக்ஸ் பண்ணுவாங்க. நிறைய ரைட்டர்ஸ் வந்து சார் வந்து பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சார் கிட்ட நிறைய விஷயங்கள் வாசிப்பு குறித்து, நூல்கள் குறித்து, நூல் ஆசிரியர்கள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த மீட்டிங்ல சொன்ன மாதிரி இது வெறும் ஃபார்மலா ஒரு டாக், அதை கேட்குற ஒரு விஷயம் மாதிரி இல்லாமல் நிஜமாவே அவங்க பரிந்துரைக்கிற அந்த நூல்களை நீங்கள் போய் படிச்சிங்கன்னா அதுவே இந்த மீட்டிங்கோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அண்ட் சார் ஒரு சின்ன விண்ணப்பம், இது வந்து முதற்கட்டம் தான். இது மாதிரி நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸ் அண்ட் பாட்காஸ்ட்க்கு நீங்கள் வந்து நிறைய நிறைய புக்ஸ் பற்றி, ஆத்தர்ஸ் பற்றி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்
4: சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான,
3: ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். வெல்கம் சார். And I welcome all the dear students from various departments of MOP Vaishnav College to this wonderful meeting. Thank you so much. Welcome all.
5: Thank you, Maha Ma'am, for that amazing introduction. So, welcome to MOP Vaishnav College and Community Radio Station. So, firstly, சில பேரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சிமிலர்லி பரிசல் சார் சம்திங் லைக் தட் டு மீ. நான் மகா மேம் நிறைய சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி, நீங்கள் வந்து போன அந்த இன்டர்வியூஸ் அண்ட் ப்ளஸ் இந்த ரீடிங் கேம்பெயின்னு சொல்லும் போது சில பேர் வந்து கரெக்டாக ஆப்டாக அந்த கேம்பெயினுக்கு செட் ஆகுவாங்க அப்படின்னும் போது மேம் சஜஸ்டட் ஃபர்ஸ்ட் நேம் டு பி யார். ஸோ லக்கிலி ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் உங்களோட ரிசோர்ஸ் பர்சனா கூப்பிடுறது இஸ் வெரி ஹாப்பி டு அஸ். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ ஸ்மால் ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன் அபவுட் சார். பரிசல் சார் பிகான் ரைட்டிங் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் மேகசீன்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 17. ஹிஸ் ஒர்க்ஸ் ஹவ் பின் பப்ளிஷ்ட் இன் செவரல் லீடிங் தமிழ் மேகசீன்ஸ் இன்க்ளூடிங் ஆனந்த விகடன், குமுதம் அண்ட் சவி. டியூரிங் த பிளாகிங் எரா இஸ் பிளாக் அண்டர் த பென் நேம் பரிசல் காரன் கெயின் வைட் ஸ்ப்ரெட் அட்டென்ஷன். லேட்டர் ஹி கண்டினியூட் ரைட்டிங் அண்டர் த நேம் பரிசல் கிருஷ்ணா. With over 25 years of experience as a human resource manager in leading export companies in Tirupur, he transitioned into full-time journalism 9 years ago. While working with Anand Vigadan, he wrote short stories, entrepreneurial features, and a notable field-based series on the Ayodhya verdict. He went on to serve as an associate editor at Vigadan, moving into Pudhiya Thalaimurai TV. The infotainment YouTube channel of Pudhiya Thalaimurai earned wide recognition. He currently serves as the head of digital division at Pudhuyugam TV, the general entertainment channel of Pudhiya Thalaimurai Group. So we're very happy to have you with us today. And one more important thing, not many of them like sir's position will come for community service. அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் எல்லாருமே ஒரு இக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸை நோக்கி போகும்போது டு கம் பேக் டு தி சொசைட்டி அண்ட் டு ட்ரெயின் சில்ட்ரன் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் தட் கம்யூனிட்டி சர்வீஸ் இன் மைண்ட் இஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் சார்.
3: இப்போ இது உங்களுக்கான நேரம் சார். பசங்க சாக ஒரே அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன், நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கு. எதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்? ரீடிங்கான சேலஞ்ச் நமக்கு தெரியும், டிஜிட்டல் உலகத்துல இருக்காங்க, இருந்தாலும் ஏன் நாங்க புக் படிக்கணும், அப்படி என்ன புக்ல இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மள்கிட்ட இருக்கு. அதை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த செஷன்ல பிள்ளைங்களோட க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் வச்சு.
4: தேங்க்யூ. நீங்க எல்லாம் தமிழ் படிப்பீங்களா? இப்படி கேட்க வேண்டியது ஒரு துர்பாகியமான நிலைமை தான். என்னோட டாக்டர் இங்கே தான் படித்தாங்க, எம்ஓபி வைஷ்ணவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நானும் வெயில் கார்கின்னு மூணு பேர் சேர்ந்து வந்து வேள்பாரியை பற்றி ஒன்று பண்ணோம். அதை வந்து அந்த ரேடியோவை சுவே சார் கேட்டுறாரு, கேட்டுட்டு எங்கள் மூணு பேரையும் ஈரோடு கூப்பிட்டு ஒரு அறக்கட்டளை சார்பில் இது நடக்கும்போது இங்கே பண்ணதை அங்கே பண்ண வச்சார் அவர். அவர் ரொம்ப சுவைக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் விகடனில் தான் வேள்பாரி வரும்போது அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து அந்த புக்கு வந்து அது ஒரு முக்கியமான புத்தகம். நீங்கள் எந்த புத்தகம் படிக்கணும்னு கேட்டால் வேள்பாரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். படிச்சிருக்கீங்களா வேள்பாரியை? ரெண்டு புக்கு ரெண்டுமே இவ்வளோ பெரியசு. ஆனால் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு ரெண்டு சாப்டர் மூணு சாப்டர் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு படிக்காமல் வைக்க முடியாது. அது அவ்வளோ ஒரு முக்கியமான நூல் அது, சரிங்களா? ஓகே. நீங்கள் ஏதாவது நூல் படிச்சிருக்கீங்களா? சும்மா அப்படியே ரேண்டமாக சொல்லுங்களேன். புத்தகம்னு ஒன்று நான் படித்ததே இல்லை. திருக்குறள் சங்கடப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. 92 வயசில் ஒருத்தவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 100 வயசில் படிக்க ஆரம்பித்தவங்க இருக்காங்க ஜப்பானில், 60 வயசில் எனக்கு இனிமேல் படிக்கணும்னு சொல்லி புக்கு படித்து பெரிய ஒரு ஆத்தராக மாறினவங்க இருக்காங்க. எதுக்குமே வயசு இது இல்லை. நம்ம இத்தனை வருஷம் படிக்காம விட்டோம், இவருக்கு முன்னாடி படிக்கலைன்னு சொல்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு எந்த நீங்கள் உங்களுக்கு நான் பர்சனலாகவே ஒன்று சொல்கிறேன், கிளாஸில் கேள்வி கேட்குறாங்களோ வெளியில் கேள்வி கேட்குறாங்களோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பதிலை சொல்லுங்கள். அதனால் 10 பேர் சிரிக்கிறாங்க வெளியில் இப்படி பேசுவோம், அதை பற்றி கவலையப்படாதீங்க, சரிங்களா? அதனால் இது வந்து நம்ம படிக்கலைன்னு சொன்னால் அப்படிலாம் வேண்டாம். படிச்சிருந்தீங்கன்னா அது இந்த புத்தகத்தை சொல்கிறதான்னு கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம். புத்தகமாக படித்ததை நீங்கள் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் PDFவோ அல்லது இதாவோ ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏதாவது இருக்கா
6: சார்? நான் தமிழ் புத்தகம் இன்னும் படித்ததில்லை சார். நான் இங்கிலீஷில் 12th படிக்கும் போது புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு, ஆனா என்ன புக் படிக்கிறதுன்னு தெரியல. அதனால வந்துட்டு லைப்ரரியில, எங்க ஸ்கூல் லைப்ரரியில ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு புக் இருந்துச்சு. அது வந்துட்டு மூவிய வந்துட்டு புக்கா எழுதுனாங்க, சேட்டன் பகத். அவரது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரோட புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆசை, ஆனா நான் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அது ஒண்ணு மட்டும் தான் நான் படிச்சேன்.
4: வேற யாரோ அந்த மாதிரி சின்ன புக்கா கூட இருக்கலாம்
7: சார். நானும் வந்துட்டு சேத்தன் பகத் சாரோட புக்ஸோட பெரிய ஃபேன். ஆக்சுவலி வந்து அவருடைய அந்த கிரைம் த்ரில்லர் கேஷவ் சௌரப் சொல்லிட்டு ஒரு 3 series ஆஃப் புக்ஸ் விட்டுருப்பாரு, அந்த புக்ஸ்லாம் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் 2020 சொல்லிட்டு அதான் நான் அவருடைய புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் படித்த புக். அதுவும் என்னுடைய ஸ்கூல் லைப்ரரியில இருந்து தான் எடுத்து படித்தேன். ஸோ அடுத்தடுத்து அவருடைய நாவல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா,
4: சூப்பர். சின்ன புக்காக இருக்கலாம் அல்லது ஒரு இதாக இதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் புத்தகம்னு படித்தது எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெண்டு பேர் தான்.
8: சரி,
4: மன்னர் மன்னன். ஓகே ஓகே ஓகே. ஓ ஆமாம் ஆமாம், தெரியும் அவர். ஓகே, இதில் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா படிப்பாங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. கிராண்ட்பா படிப்பார். என்ன புக்கு படிப்பார்? எந்த மாதிரியான புக் படித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க?
9: அப்பா வந்து பொன்னியின் செல்வன் அந்த புத்தகங்கள், அப்புறம் வைரமுத்து சிறுகதைகள், அப்புறம் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் எழுதின புத்தகங்கள் இருக்கும், அது அதெல்லாம் படிக்கிறது நான் பாத்திருக்கேன்.
4: அந்த புத்தகம் எல்லாம் வீட்டுல வச்சிருக்காரா?
9: வீட்டுல இருக்கு.
4: லைப்ரரி மாதிரி வச்சிருக்காரா இல்ல உள்ள எங்க?
9: இல்ல, நார்மலா ஒரு பாக்ஸ்ல மாதிரி அடக்கி வச்சிருக்காரு.
4: பாக்ஸ் உள்ள வச்சிருக்காரு. வீட்டுக்கு வந்தா எனக்கு தெரியாது. உங்களுக்குமா?
10: ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து நிறைய கவிதை புக்கெலாம் படிப்பாங்க. அவங்களுமே வந்து இந்த மாதிரி தமிழ் வந்து படித்ததில்லை, அது கற்றுக்கிறதுக்காக தான் வந்து புக் படிக்க ஆரம்பித்தாங்க. படித்து அது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த மாதிரி நிறைய கவிதை புக் படிச்சிருக்காங்க.
4: அப்புறம் கிரைம் எல்லாம் எங்கே வச்சிருக்காங்க
10: அது தெரியல சார்.
4: ஓகே ஓகே.
10: அதுக்கப்புறம் நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் படிப்பாங்க. அதுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு டைம் இல்லை, அதனால ஃபோனில் வந்து புக் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
4: ஓகே, அதுக்கும் டைம் வேணும் இல்லையா?
10: இப்போ இல்லை, புக்கு வாங்கிட்டு வந்து படிக்கிறதுக்கு அந்த மாதிரி.
4: வேற வீட்டில், எங்கள் வீட்டில் படிக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறோம்
11: சார். எனக்குமே எங்கள் அண்ணா வந்துட்டு படிப்பாங்க நிறைய புக்ஸ். நான் இப்போ ஃபர்ஸ்ட் அதை சொல்ல வந்தேன், தமிழ் புக்ஸ்லாம் நான் படித்ததில்லை. இங்கிலீஷ் புக்கில் வந்துட்டு ஹவுஸ் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு புக் படித்தேன். அதுவும் மூவியாக வந்துட்டு வந்துடுச்சு, அந்த ஃப்ரீடம் மெக்ஃபேடுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸாக போயிடுச்சு அந்த சீரீஸ் எல்லாமே. ஸோ அது வந்துட்டு இப்போ மூவியாகவும் வந்துச்சு 2025 தான். டேட் எல்லாம் வச்சு நாங்கள் போய் பார்த்தோம். நானும் எங்கள் அண்ணனும் லைக் ஒரு மாதிரி போட்டி வச்செல்லாம் படித்தோம். இத்தனை டேஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த சாப்டர் நான் முடிச்சிடறேன், இந்த சாப்டர் முடிச்சேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு சாப்டர் தான் படித்தேன். அவன் ஃபுல் சீரீஸ்மே முடிச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி எங்க அண்ணன் சில நிறைய ஸ்டோரி புக்ஸ் ஃபிக்ஷன் படிச்சிட்டு இருப்பாங்க. அந்த புக் எல்லாம் எங்க வச்சிருக்காரு? அது ஷெல்ஃப்லயே வச்சிருப்போம். மொத்தமாவே ஒரு 10 புக் கூட இல்ல, அவ்வளவுதான் இருக்கும்.
4: எங்க வச்சிருக்கீங்க ஷெல்ஃப்ல?
11: நாங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து புக்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அதுலயே அவனும் வச்சிருக்கான்.
4: உங்க ரூமுக்குள்ள வர ஃப்ரெண்ட்ஸ் அந்த புக்ஸ் பாப்பாங்களா?
11: பார்க்க முடியாது, டோர் இருக்கும்.
4: நான் கேட்டதுல இருந்து ஒரு ஏன் கேக்குறேன்னு புரியுது உங்களுக்கு. நம்ம டிஸ்பிளேல எதை வைக்கிறோம்? ஒரு பொம்மையை வைக்கிறோம், யாராவது வந்தா பாக்கணும் அப்படின்னு இல்லையா? என் வீட்டில் 4 ஷெல்ஃப் இருக்குது, முன்னாடியே இருக்கும். நான் வளர்ந்த காலத்தில் நான் வந்து உங்களுக்கெல்லாம் அப்பா அல்லது தாத்தாவே கூட இருக்கலாம் தெரியல, அந்த ஸ்டேஜில் வந்து எல்லா வீட்லேயும் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். நூலகங்கள் இருக்கிற புத்தகங்கள் வீடுகள் அதிகம் இருந்தது. நூலகத்துக்கு ஒரு ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. எப்படி வந்து இது சமையல் ரூமு, இது வந்து பூஜா ரூம்னு சின்ன ஒரு இதாவது வைக்கிறாங்களா இல்லையா? இப்போ ஏத்திஸ்டாக இருந்தாலும் அவங்க வாங்குற வீட்டில் ஒரு சின்ன இடம் இருக்கும், கேட்டால் அது இதுக்காக வச்சுருக்காங்க, என் வைஃப் கும்பிடுவாங்க அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? புத்தகங்களை நீங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்குன்னு சொன்னவங்க வீட்டில் போய் அந்த புக்கை எடுத்து, அம்மா நீ புக்கு படிக்கிற, நம்ம புக்கு படிக்கிறோம், அது ஒரு ப்ரைடாக நீங்கள் நினச்சி மேலே எடுத்து வைங்க. ஓகேவா? அடுத்தது நீங்கள் இது முடித்து எந்த புத்தகம் வேணால் நீங்கள் பாருங்க, நம்ம வரிசையாக பார்க்கலாம். உங்களோட ஜானர் என்ன, எப்படி படிக்கிறதுன்னு சும்மா சொல்கிறேன். இது வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு என் வீட்டில் சண்டை வந்துச்சுனான்னு கேட்டால் அது வந்து அங்கே அப்ளிகபிளே ஆகாது. அவங்க ஒய்ஃப் வேறு மென்டாலிட்டியில் இருப்பாங்க, நான் என் ஒய்ஃப் வேறு மென்டாலிட்டி இருப்பாங்க. இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொன்னால் அங்கே இதாகாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜானர், உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் தேடி படிங்க கடைசியாக. பட் எந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கினாலும் இந்த செஷனுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு வாங்க, காஃபி ஷாப்பில் வச்சு படிங்க, வெளியில் போகும்போது படிங்க, ட்ராவலில் படிங்க. புத்தகங்கள் படிக்கிறது, மொபைல் பார்க்கறத யாருமே ஒன்றும் நினைக்கிறதே இல்லை. ஆனால் புத்தகங்கள் இப்போ அண்ணாநகர் டவர் ரீட்ஸ்னு சொல்லி ஒன்று பேச போயிருந்தேன் லாஸ்ட் 1 மந்தில். அவங்க வந்துட்டு வெளியில் புக் எடுத்து வச்சு படித்தா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஷாக்காக இருந்தது, அது எதுனாலன்னு தெரியல. ஸோ அது நீங்கள் இல்லாமல் நீங்கள் கையிலே புத்தகங்களை எடுத்துட்டுங்க, படிங்க, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. சரி, நம்மகிட்டேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் நம்ம சுத்தமாக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் சொல்லுங்கள்? கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல பழக்கம். எல்லாரும் மொபைல் ஃபோன் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், டீச்சரே சொல்லிட்டாங்க. ஒரு விஷயத்தை நம்மகிட்டேருந்து எடுத்ததுன்னா நம்ம அழிஞ்சே போயிடும், மனித குணமே அழிஞ்சு போயிடும். பேச்சுக்கு என்ன வேணும்?
8: குரல்.
4: குரல் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. மொழி, மொழிதான் சரியான பதில். சரியா, உங்களோட மொழியை எடுத்துக்கிட்டா நீங்க செயல்படவே முடியாது. எங்க கூட வந்தாரு கவிஞர் வெயில்னு சொல்லிட்டு, அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒருத்தனை என்ன வேணா துன்புறுத்தினாலும் அவன் அழமாட்டான், அவனுக்கு அவன் மொழியை ஞாபகப்படுத்துங்கன்னு எழுதியிருப்பாரு. அவனுக்கு மொழி சொன்னால் அவனுக்கு வந்து இதாகிடும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இங்கிலீஷ் புத்தகம் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன். டெல்லி போகிறீங்க, ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு பக்கம் பாப்பா பார்த்துப்போ அப்படின்னா டக்குன்னு தமிழுங்களா அப்படின்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? இல்லையா? இல்லாத இடத்துல தான் அதனோட அருமை நமக்கு தெரியும். ஃபாரினில் ஒரு தமிழ் எழுத்தை பார்த்தாலே சந்தோஷமாக ஃபோட்டோவில் ஃபேஸ்புக்கில் போடுறான், இங்கே ஒருத்தர் தமிழில் எழுதியிருந்தார் போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. மொழி ரொம்ப முக்கியம். மொழி நமக்கு என்ன தருது? அடையாளம். வேற?
12: பவர் டு எக்ஸ்பிரஸ் ஆர்
4: தாட்ஸ். பவர் டு எக்ஸ்பிரஸ். வேற?
12: கலாச்சாரம்.
4: கலாச்சாரம் அப்படிங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கும், அது மொழியினால வர்றதில்லை. ஓகே, மொழி உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தருது, எல்லாமே தருது இல்லையா? இப்போ சரி, இன்னொன்று கேட்குறேன், விலங்குகளுக்கு மொழி இருக்கு இல்லையா? விலங்குகள் இப்போ நாய் கத்துது, இந்த கை இங்கிருந்து நாய் கத்துனா அங்கிருந்து நாய் பதில் சொல்லுது, காலையில் ஒரு குயில் கத்துது அதுக்கு ஒரு குயில் பதில் சொல்லுது. சில ஆட்கள் வந்து அந்த குயில் மாதிரியே சத்தம் போட்டு அதை பதில் சொல்ல வைக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ சிங்கத்துக்கெல்லாம் இருக்குது. இப்போ நாயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கத்திட்டு வரும், திடீர்னு அப்படிங்கும். ஸோ அதுக்கு ஒரு மொழி இருக்கு. அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்மகிட்டயும் மொழி இருக்கு, விலங்குகளுக்கும் மொழி இருக்குது, நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்?
12: நம்மளால அதை பிரயோஜனமா பயன்படுத்த முடியும்.
4: ஆமாம், ஒன்று. இன்னொன்று, மொழியை தாண்டி யோசிங்க, விலங்குகளுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் சிந்தனை தான். சிந்தனை, சிந்தனையானால் பகுத்தறிவு வருது. இப்போ நான் உங்கள் பேர், நான் பிரியாவை பார்க்குறேன், பிரியா சிரிக்கிறாங்க, பிரியா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இது வந்து எனக்கு பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ விலங்குனாலேயும் அதை பார்க்க முடியும். ஆனால் பிரியா காலையில் என்ன புக் படித்தாங்க அப்படின்னு விலங்குனால நினைக்க முடியாது. அதாவது இறந்த காலத்தை பற்றின நினைவுகளோ எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளோ மிருகங்களுக்கு வராது. அது வந்து நேத்திக்கு நம்ம அந்த நாயை போய் அடிச்சோமே அப்படின்னா அதனால நினைக்க முடியாது. சப்போஸ் அந்த நாய் வந்ததுன்னா டக்குன்னு ஒரு ஃப்ளாஷில் அது கடிக்கும், அதுக்கு ஒரு அச்ச உணர்வு வரும், அதெல்லாம் கரெக்டு. இந்த நாய் நானும் சேர்ந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் அதை நினைக்க முடியாது. புரியுதா? அந்த நாய் இதை லவ் பண்ணும், அந்த பிரியம் அதெல்லாமே இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அதனால் ஃப்யூச்சரை திங்க் பண்ணுற இது கிடையாது. ஸோ மொழி நமக்கு சிந்தனையை தருது, அந்த மொழி நமக்கு சிந்தனையை தருது, அந்த சிந்தனை நமக்கு விரிவாகணும், கண்ணோட்டமாக மாறணும், அது நமக்கு இன்னும் வேற மாதிரி போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன தேவை? வாசிப்பு தேவை. வாசிப்பு உங்களுக்கு என்ன சார்? நான் சினிமா பார்த்துக்கிறேன் சார், இதில் என்ன சார் இருக்குது இல்லையா? நம்ம ஒரு சினிமா பார்த்தா எனக்கு தெரியுது, பாசுரன்னு ஒரு படம் பார்க்குறேன், அவன் கஷ்டப்படுறான், அதுக்கப்புறம் அப்பா வில்லன் அடிக்கிறான், இது பண்ணுறான், அந்த கதையை நம்ம சொல்கிறோம், நீங்களும் கதை படிக்கிறீங்க, நானும் கதை படிக்கிறேன், இதில் எனக்கு என்ன இருக்குது, என்ன வித்தியாசம்? இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபைவ் ஸ்டேட்ஸோ அல்லது அந்த சேத்தன் பக்கத்தோட நிறைய இது நாவலாக இருக்குது இல்லையா, படமாக இருக்குது, அது படத்துலேயே பார்த்துட்டு போகலாமே, எதுக்கு புக்கு படிக்கணும்? பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டாங்க, அதை அந்த எனக்கு என்னோட சீனியர்ஸ் டைமில் வந்தது அது பொன்னியின் செல்வன், அதை பார்த்தவங்களாம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்ட்டு இருந்தாங்க. பட் ஓகே தான், ஃபர்ஸ்ட் பார்ட்டெல்லாம் ஓகே தான், அதை படமாக அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் ஏன் நாவலாக படிக்கணும் ஒரு விஷயத்த?
8: இன்னும் டீப்பாக புரியும். ஒரு நாவலை படிக்கும் போது கற்பனை
4: திறன். எக்ஸாக்ட்லி இல்லையா? இப்போ நான் ஒரு ஒரு வரி சொல்கிறேன் ஓகேவா, அந்த அந்த வரியை எல்லாரும் கேட்டுட்டு எனக்கு தனித்தனியாக பதில் சொல்லுங்கள். இந்த பதில் நல்ல பதில், அந்த பதில் மோசமான பதில்னு கிடையாது, சரியா? உங்களோட பதில் தான், அதனால அந்த மாதிரி சொல்லுங்க ஓகேவா. ராஜன் காலை எழுந்து வந்தபொழுது ராஜனுடைய காதலி பூங்கொத்துகளுடன் வாசலில் நின்றிருந்தார். இது ஒரு வரி ஓகேவா, படிச்சிட்டீங்களா, மனசு உள்வாங்கிட்டீங்களா அந்த வரிய? ராஜன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு உங்க மைண்ட்ல? உங்க மைண்ட்ல ப்ளூ கலர். உங்க மைண்ட்ல? உங்க மைண்ட்ல? இதை நான் சீனா எடுத்தா அவங்க நாலு பேருக்கும் ராஜன் ஒரே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, கரெக்டா? பூங்கொத்துன்னு சொன்னேன், உங்களுக்கு என்ன பூஜை தோணுது? டக்குனு எதோ ஒன்று தோணும், உங்களுக்கு என்ன தோணும்? ரோசா தோணும், உங்களுக்கு ஆர்ச்சிட் தோணலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணலாம். உங்களுக்கு பிடிச்சமான உலகத்துக்குள்ள அந்த நாவல் கொண்டு போகுது. இதையே நான் வந்து ராஜன் பதிலாக தனுஷ் வர்றாரு, மமிதா பைஜு நிற்கிறாங்க, கையில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் நிற்கிறாருன்னா தனுஷ் ஃபங்க் சூப்பராக விட்டுருந்தாரு. நாலு பேரும் ஃபங்கை தான் பார்ப்பீங்க, அல்லது நாலு பேரும் ப்ளூ கலர் ட்ரெஸ் பார்ப்பீங்க, நாலு பேரும் மமிதா பைஜுவோட எல்லோ கலர் ட்ரெஸ். இப்போ 96 த்ரிஷானா எல்லோ கலர் ஸ்டால் தான், நீங்கள் வந்து அந்த 96 படம் போட்டுட்டு வேறு கலர் போட்டால் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது, எப்படி அதை மாற்றலாம்? அதுதான் அவளுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு உங்கள் மைண்டு ஒரே இதில் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஆனால் நீங்கள் வாசிக்கும்போது உங்களோட கற்பனையில் வேறு வேறு உலகங்கள் நமக்கு விரிவாகுது. அதுக்காக நிச்சயமாக வாசிப்பு ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம்னு கேட்டால், இது ஒரு இது வந்து என்னோட பதில் கிடையாது, இது காலங்காலமாக சொல்லப்படுற பதில். விஷுவல் மீடியமுக்கும் ரீடிங் மீடியத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், இப்போ நான் விஷுவல் மீடியாவில் நான் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, ஆரிஜினேட்டர்ஸ் அண்ட் மைக்ரன்ஸ்ன்னு. நான் வந்து டிஜிட்டல் ஆரிஜினேட்டர் கிடையாது, நான் டிஜிட்டல் ஏறால பிறக்கலை, நான் மைக்ரண்ட் ஆனேன், டிஜிட்டலுக்கு மைக்ரண்ட் ஆனேன். ஓ, இது ஃபோனா, இது கேமராவா அப்படின்னு எனக்கு புதுசாக இருந்தது. பட் உங்களுக்கு புத்தகங்கள் புதுசாக இருக்குது, ஃபோன் ஈஸி. இப்போ 2 வயசு குழந்தை, என் பையன் 1.5 வயசு தான் ஆச்சரிய, யூடியூப்குள்ளே போய் என்னென்ன பண்ணு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு ஆச்சரியம் இல்லை, அவன் பிறக்கிறதே அந்த ஏறால தான், அவனுக்கு அதை பார்த்தோன்னே தெரியுது. சரி, செல்ஃபோன் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? மிருகங்கள் செல்ஃபோன் பயன்படுத்தின ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சிம்பன்சி வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணும், அதுக்கு பிடிச்ச இன்ஸ்டாகிராம் பார்க்குது. ஆனால் அது புத்தகம் படித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அது பேசும், மொழி பண்ணும். ஆனால் புத்தகங்கள் வாசிப்பு, அந்த சிந்தனை அப்படிங்கிறது மனிதர்களுக்கே உரித்தான ஒன்று, அதுக்காக நீங்கள் வாசிக்கணும். இன்னொன்று, இப்போ நான் ஒரு சினிமா நீங்கள் பார்க்குறீங்க, சினிமா பார்க்கறது மூலமாக நமக்கு அந்த ஒரு விஷயம்தான் தெரியுது, நம்ம அந்த கண்ணோட்டத்திலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு சினிமாவில் இன்டர்வல் விட்டான், ஹீரோனு ஹீரோயினுக்கும் சண்டை, பிரதீப் ரங்கராஜனுக்கும் சாரி பிரதீப் ரங்கநாதனுக்கும் மமிதா பைஜுவா சண்டை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்டர்வலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிக்கிங்க இல்லையா, இன்டர்வலில் கொஞ்சம் நேரம், ஏய் என்னடி இப்படி பண்ணிட்டான், பற்றி கல்யாணம் பண்ண போனால் பற்றி எங்கே கொண்டு வந்து இதுதான் ஊரும் பிளட் மீனிங்கா அப்படின்னு கொஞ்சம் நேரம் நம்ம மைண்டுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அதை பத்தி ரொம்ப திங்க் பண்ண மாட்டோம். ஏன் திங்க் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க, போய் பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு. வேற வயசு நீங்க நல்ல புத்தகங்கள் படிக்கும் போது ஒரு இடத்துல நிறுத்திட்டு இது என்ன ஆகும், இவனும் இவனும் சேர்ந்தா என்ன ஆகும், சேர்லினா என்ன ஆகும் அப்படின்னு உங்க மைண்ட் வந்து அதை வேற வேற வகைகளை கொண்டு போகும். வாசிப்பு இருக்கிறவங்க கிரியேட்டர்ஸா மாறுவாங்க. அதை விமர்சிப்பாங்க. இப்ப நீங்க புத்தகங்களை வாசிக்கிற நிறைய பேர் வந்து புத்தக விமர்சகர்களா இருக்காங்க. வாசகர்கள் வந்து எப்படி நீ அதை மாத்தலாம். வேள்பாரி வந்துட்டு இருக்கு, 4 அத்தியாயம் சூவே சார் அனுப்பிச்சிருவாரு, என் மெயிலுக்கு வந்துடும், 4 அத்தியாயமே நான் படிச்சிடுவேன். அப்போ சோசியல் மீடியால பயங்கரமான பீக்ல போகுது அது. வேள்பாரி ரிலீஸ் ஆச்சுன்னா சோசியல் மீடியா பூரா அதை பத்தி டாக்கு தான். நீலன் என்னன்னா அதுல நிறைய கேரக்டர்ஸ் வரும், இவர் என்ன அவர் என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது நான் சிரிச்சிட்டு இருப்பேன். நான் இது முடிச்சு அடுத்தத்தையே முடிச்சு அடுத்தது முடித்து அடிச்சு அடிச்சு முடிச்சிட்டேன், இப்பதான் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தது ஃபர்ஸ்ட் 2-3 வாரங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னால் அவங்க கூட கலக்க முடியல, நான் எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிறேன், அவங்க கூட பேசணும் அதை பத்தி, அது அந்த அந்த வெயிட்டிங் எக்ஸைட்மெண்ட் எனக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு. வேள்பாரி புத்தகம் வந்தப்போ 2018 அந்த கால 20 அந்த காலகட்டத்தில் வந்தது, முன்னாடி வந்தது, கோவிட் முன்னாடி. பாம்பேயில் அதுக்கு வந்து 100வது வாரம் மொத்தம் 111 வாரம் என்னமோ வந்து 100வது வாரம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். அதுக்காக வந்து வாசகர்கள் அதை பற்றி எழுதி அனுப்புங்கன்னோம். அது அப்போ தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய வைடு ரீச் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர வைடு ரீச். அது வந்து வேள்பாரிங்கிற ஒரு மன்னனோட கதை, பரம்பு நாட்டை சேர்ந்த ஒரு மன்னனோட கதை. சேரன் சோழன் பாண்டியன் எல்லாத்தையும் எதிர்த்து தமிழர்களுக்காக தமிழரோட இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மன்னன் எப்படி ஆண்டான் அப்படிங்கிறது. அந்த பாரி அப்படிங்கிற மன்னன் இப்போ இல்லை. பாரின்னா உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்? ஆமாம், இல்லை எல்லாருக்குமே அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி தான் ஞாபகம், அந்த சீன அதில் வருது. அதை தாண்டி அந்த பாரி என்னென்ன பண்ணாரு அப்படின்னு எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார். பயங்கர அதில் ஒரு ஒரு முருகன் வள்ளியும் பார்த்துக்கிற சீன் வரும், அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும் படிக்க படிக்க, அப்படி இருக்கும் அதை படிக்க. ஸோ அதில் வர்ற பேர்கள் ஆதினி, ஆதன், நீலன் அப்படின்னு நிறைய குழந்தைங்களுக்கு பேர் வச்ச வீடியோஸ் வந்தது. அதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டது நான் என்னென்னா, பாம்பேயில் வந்து ஒரு கட்டிட தொழிலாளர்கள்லாம் இங்கிருந்து தமிழர்கள் போய் ஒரு 10-15 பேர் கேங்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. பாம்பேயில் வியாழக்கிழமை, இங்கே இன்னைக்கு வியாழக்கிழமை ஆனந்தவுடன் வர்ற நாள், பாம்பேயில் ஒரு நாள் கழித்து வெள்ளிக்கிழமை தான் வரும். அவங்க ஓனர்கிட்ட சொல்லிட்டு வேள்பாரி படிக்கணுங்கிறதுக்காக வார வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறோம், வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து குரூப்பாக உட்காந்து படிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு படிச்சிருக்காங்க. நீங்கள் வேள்பாரியை மட்டும் எடுங்க, அது உங்களை இந்த வாசிப்புக்குள்ளே கொண்டு போகும். தமிழ் படிக்க கஷ்டமாக இருக்குது அதை விஷயம் சொல்லாதீங்க. இங்கிலீஷ் படிக்க நான் வேண்டாங்கள, மொழியை விட்டுறக்கூடாது நம்ம. ஆனால் மொழி ரொம்ப முக்கியம். நம்ம 1965 மொழி போர் இது பண்ணோம், பராசக்தி படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து மற்ற நாடெல்லாம் எதுக்கு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு கர்நாடகாவில் அங்கெல்லாம் பேசினாங்க. இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ இது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணி இப்போ அவங்க கன்னடத்தில் தான் எழுதணும் அப்படின்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மொழி வந்து உலகத்து மொழியிலே மிக பழமையான மொழி எதுன்னு தெரியுமா? இருக்காது டவுட் இருக்கா? இருக்காது. யாருக்கு டவுட் இருந்தாலும் சந்தேகமே வேண்டாம், அடிச்சு சொல்லுங்க. இது நீங்க ரீல்ல பாக்கலாம், ஃபாரின்ல எல்லாம் ரீல் பண்றாங்க. யூடியூபர்ஸ் போய் சும்மா நிறுத்திட்டு, ஹாய் கேன் ஐ ஆஸ்க் யூ குவெஸ்சன், விச் இஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் தி கண்ட்ரி அப்படிம்பாங்க. தாய், மலாய், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அப்படி இப்படிம்பாங்க. அப்புறம் தமிழ், வெரி குட், தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு போவாங்க. ஸோ எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குது, அதனால உங்களுக்கு இதுல சந்தேகமே வேண்டாம். சரியா? நம்மளோட மொழி தான் முதல் மொழி. அதே மாதிரி இந்திய நாட்டோட தேசிய மொழி என்ன? நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. அப்படி ஒன்றும் கிடையாது. ஓகே, இது ரெண்டுலேயும் தெளிவாக இருங்க. ஓகேவா? எல்லா மொழி, எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், மை ஹிந்தி அச்சி சே ஜான்தா ஹூம், மை ஹிந்தி மே பாத் கர் சக்தே, லேக்கின் ஆனால் அது திணிக்கக்கூடாதுங்கிறதா. எனக்கு தேவை இருந்தது, நான் திருப்பூரில் ஒர்க் பண்ணேன், ஹிந்தி ஆளுக்கு வராங்க, நான் ஹிந்தி கற்றுக்க வேண்டிய தேவை இருந்தது, அவங்க கூட பேசி கற்றுக்கிட்டேன். லாங்குவேஜஸ்னால் ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஸோ நான் கற்றுக்கிறேன். அதெல்லாம் லாங்குவேஜஸ் எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. லிங்குஸ்டிக் நாலேஜுங்கிறது ஒரு பெரிய வைடான இது. பஞ்சதந்திரத்தில் கடைசியில் கமல்ஹாசன் 5 லாங்குவேஜில் பேசுவார்ல, அதெல்லாம் அவருக்கு வந்து அப்படியே வரும், அந்தந்த லாங்குவேஜில் அப்படியே அப்படியே பேசுவார். லாங்குவேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இப்போ வேள்பாரி தமிழில் படிக்க கொடுத்து வச்சிருக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ கரம்சவ் சகோதரர்கள் ஒரு நாவல் இருக்குது, தஸ்தவஸ்கி எழுதினது, உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற நாவல் அது. கரம்சவ் சகோதரர்கள் கரம்சவ் பிரதர்ஸ்னு போட்டாலே வரும். அது வந்து 2 மொழிபெயர்ப்பு இருக்குது, ஒன்று புவியரசு பண்ணது, இன்னொருத்தர் அருணன் யாரோ ஒருத்தர் பண்ணது. ரொம்ப பெரிய புக் அது. ஒரு கூட்டத்தில் எஸ்ரா சொல்லியிருப்பார், முதல்ல வந்து புத்தகம் பெருசாக இருக்கும், காசு கம்மியாக இருக்கும், எங்கிட்ட காசு வாங்க காசு இருக்காது. நான் லைப்ரரியில் மெம்பராக இருந்து புக்கு படிச்சிருக்கேன். நான் கடைசியாக இது எல்லாமே சொல்கிறேன், நீங்கள் வரிசையாக கேளுங்க. அப்போ ஒரு புக் சொன்னீங்களே என்னன்னு கேளுங்க, வரிசையாக எழுதிக்கோங்க. இப்போ வந்து வாங்கிறதுக்கு 1000 ரூபா காசு இருக்குது, ஆனால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, படிக்க டைம் இல்லை அப்படிங்கிறோம். ஸோ அது வந்து நமக்கு ரஷ்யாவிலேருந்து டைரெக்டாக மொழிபெயர்ப்பே வந்தது. தி அல்கெமிஸ்ட் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு படிங்க அந்த புத்தகத்தை. யார் எழுதினது? பாலோ கோயில். சரியா? அந்த புத்தகம் அவர் எழுதிட்டு இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் நாவலிஸ்ட். அவர் எக்கச்சக்கமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருடைய இரண்டு புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும், இங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லேயோ. சீக்ரெட் இல்லை. ஒன்று வந்து தி அல்கெமிஸ்ட், இன்னொன்று வந்து தி ஆர்ச்சர். தமிழில் வந்து வில்லாளன் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அது வந்து ஒரு வில் எப்படி விடுறது அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒருத்தன் வருவான், வந்துட்டு இங்கே ஒரு ஆர்ச்சர் இருந்தார், அவர் எங்கேன்னு கேட்பான். இந்த கிராமத்தில் ஆர்ச்சர்லாம் யாரும் இல்லைப்பா அப்படிமா. இல்லை இல்லை, ஒரு வில்லாளன் இங்கே இந்த ஊரில் தான் இருக்கார், நான் அவர்தான் தேடி வந்தேன் அப்படி இப்படிமா. ஒரு யங்ஸ்டர். ஏன்ப்பா இப்படி டென்ஷன் ஆகி சார்? இல்லை இல்லை, நான் வந்து பயங்கரமாக வில்லுத்தை கற்றுக்கிட்டேன், அவர் வந்து எனக்கு சீனியர், உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆர்ச்சர். அவர் அவர்கிட்ட நான் வில் விட்டு காட்டணும், காமிச்சிட்டு அவர்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அவர் இன்னைக்கு எப்படியா அவர் தோக்க அந்த மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. இங்கே அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னு கேட்டே இருக்கும்போது ஒரு கார்பெண்டர் ஒருத்தர் இருக்காருன்னு போனால் அந்த கார்பெண்டர் இவர் தான் அப்படிமா. அவர் அந்த ஊரில் ஒரு கார்பெண்டராக இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பார். இன்னும் ஒரு வில்லாளன் இல்லைப்பா ஒரு கார்பெண்டர் அப்படி இல்லை இல்லை இவர் தான்ட்டு வெளியில் வாங்க நான் உங்களுக்கு வில் விட்டு காட்டுறேன் அப்படிங்கும்போது இவர் வந்து இவரோட அவரோட வில்லை நீ உங்கள் வில்லை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம இடத்துக்கு நீ போட்டி உங்களோட நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிமா. அப்போ தான் இவர் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஒரு வில்லு ஒன்று எடுப்பார். ஒரு இதை எங்கள்கிட்ட அம்பு இல்லை, நீ அம்பு தெரியான்னு கேட்பார். அப்போ தான் இந்த கிராமத்தில் இருக்கிற பையன் என்ன அந்த வில்லாளன் இங்கே வந்து ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு தச்சர் மாதிரி இங்கே வந்து கார்பெண்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு நான் ஆச்சரியப்படுவான். ரெண்டு பேரும் நடந்து போவாங்க ரொம்ப தூரம். நடந்து போய் நான் சொல்கிற இடத்துல இவன் ஒரு இவன் சொல்லுவான், தூரத்தில் தெரியுதில்ல அந்த ஒரு மாம்பழம் அதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 40 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு மாம்பழமும் ஒரு பழத்தை வந்து அடிப்பான். அந்த பையனை போய் எட்டு வாடாமல் எட்டு வருவான். எப்படி அடித்தேன் பார்த்தியாமா, இப்போ எங்கூட வான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்து மேலே நின்றுட்டு நீ 40 கிலோமீட்டரில் இருந்து ஒரு ஒரு செரி பழம் மாதிரி ஒரு சின்ன பழத்தை அடிச்சிருப்பான். செரி பழத்தை அடிச்சு இல்லையா, இப்போ இங்கே 20 அடி தூரம் தான் இருக்குது. அங்கே இருக்கிறது எலுமிச்சம் பழம், அதோட பெரிய பழம், அதோட தூரம் கம்மி தான். இது அடியும் பாரு அந்த பாலத்தில் நின்றுட்டு, அது ஒரு மாதிரி ஆடு அந்த பாலம். இவன் விடுவான், அவனால் இது பண்ண முடியாது. அப்போ சொல்லுவான், அப்போ இந்த வில்லாளன் சொல்லுவார், சில விஷயங்களை காலமும் நேரமும் தீர்மானிக்குது, நீ ஏதோ இடத்துல நின்று ஏதோ இடத்துல அடிக்கலாம், ஆனால் சூழ்நிலையில் அதை நீ பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அந்த சூழ்நிலையில் அதாவது இந்த ஆடுற பாலத்தில் இவ்வளோ காத்தடிக்கிற இடத்துல அந்த அதோட பெரிய பழமாக தான் உன்னால் பண்ண முடியல பார்த்தியா. ஸோ எந்த சூழலில் எந்த காலத்தில் இருந்தாலும் உன்னால் பண்ண முடிஞ்சாதான் நீ ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அவன் ஐயோ சாரி அப்படின்னுட்டு நம்ம இது பண்ணிட்டான்னு போகும்போது இந்த பையன் நீ வில்லாளனா எனக்கு வில்லு கற்றுக் கொடுக்கும்போது அங்கிருந்து 3 கிலோமீட்டர் வீட்டுக்கு வரும்போது அந்த பையன்கிட்ட பேசிட்டு வந்தது தான் இந்த புக்கு. ரொம்ப சின்ன புக்கு, ஒவ்வொரு பேஜும் குட்டி குட்டியாக இருக்கும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அது வில்லை பற்றினது கிடையவே கிடையாது, உங்களோட லைஃப்பை பற்றினது. எந்த நேரத்துலையாவது நான் கூப்பிட முடிகிற ஒரு நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் அவங்கள பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 4 வரி அதில் இருக்கும். இதை வில் கூட அதில் கனெக்ட் பண்ணியிருப்பார். கலை எப்படி வருது அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியாக அப்படி ஒரு 4 வரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு பக்கமுமே இவ்வளோதான் இருக்கும். தமிழில் வில்லாளன் அப்படிங்கிற பேரில் இருக்குது, மஞ்சள் பதிப்பகம். இங்கிலீஷில் தி ஆர்ச்சர்னு இருக்குது, நீங்கள் எதில் வேணால் படிக்கலாம். அவர் வந்து அது பிளாகில் சும்மா எழுதிட்டு இருந்தார், அதை அதுக்கப்புறம் அதை புக்காக மாற்றினாங்க. புக்காக மாற்றி அது பயங்கர சேல் ஆச்சு. அந்த ஃபஸ்ட்டு புக் இருக்கு இல்லையா, தி ஆல்கெமிஸ்ட், ரசவாதிங்கிற பேரில் தமிழில் வந்திருக்கும். அந்த புத்தகம் அவர் ஸ்பானிஷில் எழுதி கொடுத்துட்டார் கடையில், 1000 புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காரு, ஏ புத்தகம் வித்துருச்சிங்களா வித்துருச்சிங்களான்னு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற ஒரு 6 மாதம் கழித்து ஒரு புக்கு வித்துருச்சிங்க, அப்பாடா நம்ம புத்தகத்துக்கு ஒரு வாசகர் கிடச்சிட்டாருன்னு சந்தோஷப்படுறாரு. திருப்பி ஒரு 2-3 வாரம் கழித்து இந்த கடைக்காரர் கூப்பிடுறாரு, உன்னோட புத்தகத்துக்கு இன்னொரு புக் வித்துச்சுன்னா அப்போ எனக்கு 2 வாசகர் இல்லை ஒரே வாசகர் தான், அவரே தான் திருப்பி வாங்கிட்டு போனார், உன்னோட மெயில் ஐடி கேட்டார் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. பார்த்தா இவருக்கு ஒரு மெயில் வருது, நான் வந்து இங்கிலாண்டுலேருந்து லண்டன்லேருந்து வந்தேன், யூஎஸ்லேருந்து வந்தேன், இந்த புத்தகம் படித்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, இது இங்கிலீஷில் மொழிபெயர்க்குன்னு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு. அவர் மொழிபெயர்க்கிறாரு, அது பயங்கரமாக அங்கே சேல் ஆகுது. பயங்கரமாக சேல் ஆகலை, ஸ்லோவாக சேல் ஆகுது. கிளின்டன் இந்த புக்கை கையில் வச்சு படிச்சுட்டு போகிறாரு, ஒரு ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, எந்த புத்தகமாக இருந்தாலும் கையில் எடுத்துகிட்டு போங்க, காஃபி ஷாப் போங்க, படிங்கன்ட்டு. அந்த புத்தகத்தை பார்த்து அந்த புத்தகம் ஒரு ஃபோட்டோவில் வருது, 638% அதனோட சேல்ஸ் அடுத்த நாள் அதிகரிச்சுது. அதாவது ஒரு புக் வித்துட்டு இருந்த இடத்துல 638 புக் விற்குது. 1000 புக்குன்னா 6300 புக்குன்னு சொல்லிட்டு அந்த புக் அவ்வளோ பெரிய இது. அது வந்து உங்களோட லைஃபுக்கான ஒரு புக், அது ஒரு மோட்டிவேஷனல் புக் மாதிரி. ஒருத்தன் பொக்கிஷத்தை தேடி போவான், அந்த பொக்கிஷம் இங்கே இருக்குன்னு சொல்கிற ஒரு கதை தான். தயவு செஞ்சு அதை படிக்கலாம் நீங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், தமிழ்லையும் இருக்குது. ரசவாதிங்கிற பேரில் அது ஒரு முக்கியமான நூல். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு புத்தகம் என்ன கொடுக்குது, என்ன இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை கொடுக்குது. இன்னொன்று, எனக்கு நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான் இல்லையா. நம்ம ஒரு லைஃப்பில் நான் பரிசல் கிருஷ்ணாவாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம லைஃப்லாம் நம்மளோட லைஃபோட தாட்ஸு, நம்மளோட லைஃபோட இது, அதை தான் நம்ம கொண்டு போக முடியும். அதை தாண்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறது மூலமாக அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக முடியும். இப்போ நீங்கள் அல்கெமிஸ்ட்னு ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த பையனாக நீங்கள் மாற முடியும். மாறி உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும், அவன்கிட்ட இப்படி கேட்கலாமான்ட்டு. ஸோ அது நீங்கள் பண்ண முடியும், அந்த ஆளாக நீங்கள் மாற முடியும். நாவல் படிக்கிறதும் அதே மாதிரி தான். ஒரு நாவலில் நமக்கு நிறைய அந்த கதைக்குள்ளே கிடைக்கும். இப்போ சினிமாவில் நம்ம சொல்கிற மாதிரி தான், நாவலில் வந்து வேறு வேறு கதாபாத்திரங்கள் அந்த நாவலில் வரும், வேறு வேறு ஆள் வரும். அப்போ நீங்கள் அந்த கதாபாத்திரமாக மாற முடியும் இல்லையா. நீங்கள் எத்தனை சினிமா பார்த்துட்டு எங்கள் அண்ணன் என்னை இப்படி தான் அடித்தான், எங்கள் அப்பா இப்படி தான் திட்டுறாரு, என் ஃப்ரெண்டு இப்படி தான் கூட சண்டை போட்டான்னு நினைக்கிறீங்க, அதுதான் நாவலிக்கும். அது நாவலில் என்னென்னா அதில் அந்த அவன் முடிவை கொடுத்துருவாங்க. நாவல் உங்களை சிந்திக்க தூண்டும். அந்த நாவல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு உங்களை வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக அது காட்டாது. நீங்கள் அதை படிச்சுட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கலாம், இந்த புத்தகத்தை படித்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த கேரக்டராக மாறி உங்களால் திங்க் பண்ண முடியும். அல்லது ஓ இப்படி பண்ணா கரெக்டு, அங்கே சத்தம் போடணும்னு நான் நினச்சேன், ஆனால் அங்கே சத்தம் போடாதனால தான் நாலாவது சாப்டரில் நான் சத்தம் போட்டிருந்தேன், அந்த கதையே மாறி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது ஒரு ஒரு ஒரு குடும்ப சிக்கலாக இருக்கும். அண்ணாவுக்கு லவ் மேரேஜ் ஏதோ ஒன்று சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, அம்மா வந்து வேண்டாங்கிறாங்க, தங்கச்சி வேணுங்கிறா, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது, பின்னாடி இப்படி வருது, அது ஓ அப்போ பண்ணியிருந்தா. அப்போ அதில் அந்த நாவலாசிரியர் சொல்லுவார், அந்த குடும்பத்தோட சூழலை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி பண்ணியிருந்தா அது இவங்களுக்கு இப்படி எதிர்காலத்தில் இது பிரச்சனையாக வரும், அதனால் அப்பா இந்த முடிவு எடுத்தார்னு ஏதோ ஒன்று எழுதியிருப்பார். அல்லது இல்லை நான் அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணதுனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்தான். வெளியே வந்துட்டு இல்லை நம்ம அம்மா அப்பாவை எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க, ஆனால் நம்ம அவங்கள்ட்ட காசு கேட்கக்கூடாது, தனியாக வந்தாங்க, ஒரு கேக் ஷாப் வச்சாங்க, ஜெயித்தாங்க, போனாங்கன்னு ஒரு இது வந்திருக்கும். இப்போது அந்த நாவல் நீங்கள் என்றைக்கோ படித்து முடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு 25-26 வயசு, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ நீங்கள் சொல்ல முடியும், இல்லைம்மா இப்படி பண்ணால் இப்படி ஆகும், அப்படி பண்ணால் இப்படி ஆகணும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த உனக்கு என்ன தெரியும், நீ யார் இதை சொல்கிறதுக்குங்கிற கேள்வியை வாசிப்பாளர்கள் எதிர்கொள்ளவே மாட்டாங்க. ஸோ வாசிப்பாளர்களை மக்கள் காது கொடுக்குறாங்க, வாசிப்பாளர்களுக்கு மக்கள் காது கொடுக்குறாங்க. அந்த அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு தெரிஞ்சு எந்த விஐபிக்கும் கிடையாது.
11: இன்க்ளூடிங் மீ அந்த நேரமும் சரி நிறைய சூழ்நிலைகளால் படிச்சுக்கிட்டு போய் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸோட நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, அது வந்து கம்மியாயிட்டு வருது, எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ். மேம் நிறைய புக்ஸ் எல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் நம்ம இதை பத்தின ஹிஸ்டரி நம்ம படிச்சிருந்தா இன்னும் சூப்பரா பேசிருக்கலாமே அப்படின்னு தோணும். எக்ஸாக்ட் பாயிண்ட் வாட் சார் செட் ரைட் நவ்.
4: ஒரு 1/2 hour மட்டும் ஒதுக்குங்க, வேற ஒன்றும் பெருசாக வேண்டாம். 1/2 hour இவ்வளோ தூரம் செலவு பண்ணி 2 மணி நேரம் உட்கார வச்சு கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாவம் அப்படின்னாவது அந்த அந்த புத்தகங்களை வாங்கி 1/2 hour சும்மா படிங்க. நான் சொல்கிற அந்த ஆர்ச்சர் வந்து உங்களை ரொம்ப புக்கு உள்ளே கொண்டு போகும், உங்களை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அது கண்டினியூஷன்லாம் கிடையாது, ஒவ்வொன்று இன்னைக்கு என்ன பண்ணணும் அவ்வளோதான், அடுத்து அதனோட தொடர்ச்சி அவன் அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு பற்றியும் அவர் சொல்லிட்டு இருப்பார், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்புறம் குட்டி இளவரசன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்துவான் எக்ஸிபெரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதினது, தி லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உலகத்திலே மிக அதிகமாக டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் அது. இதுதான் அதிகமாக டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு அதிகமாக விற்கப்பட்ட ஒரு நூல். இது ரொம்ப குட்டி புக்கு, இவ்வளோதான் இருக்குது அந்த புக்கு, 125 ரூபா, 100 ரூபா தான். எனக்காக நான் ஒரு 4 புக் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க, ஒரு 400-500 செலவாகும். அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து இந்த வாசிப்பது எப்படிங்கிற ஒரு புத்தகம், 2 எங்கிட்ட இருக்கு டீச்சருக்கு கொடுக்குறேன், 2 எங்கிட்ட இருக்குது டீச்சர்கிட்ட கொடுக்குறேன், யார் வேணால் இந்த 2 வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி அவர் இல்லை, செல்வேந்திரன் என்னோட நண்பர் தான். நீங்கள் செல்வேந்திரன் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இவர் முக்கியமான ஆளுமை, இவர் இவர் ரைட்டர் தான், என்னோட ஃப்ரெண்டு. கமலஹாசன் கூட இருக்கார், அவரோட பொலிட்டிக்கல் சைடு இல்லை, சினிமா மற்றபடி அவரோட இதுக்கெல்லாம் கூடவே இருக்கார். விகடனில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹிண்டுவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, முக்கியமான ரைட்டரு, முக்கியமான ஓரைட்டர், தமிழ் பேச்சுங்கள் மூச்சோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ, அப்புறம் நாங்கள் ஒன்று நடத்தினோம் தமிழோடு உறவாடுன்னு புதியகத்தில் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு பேச்சு போட்டி நடத்தினோம். அதனோட மென்டாராக இருந்தார், ட்ரைனிங் கொடுத்தாரு. செல்வேந்திரன் நீங்கள் இன்ஸ்டாலையும் இப்போதான் இன்ஸ்டாவில் தான் எல்லாம் வர வேண்டியிருக்குல்ல, அதனால் இன்ஸ்டாவில் போட்டாலும் அவரோடது வரும், யூடியூப்லாம் அவரோட ஸ்பீச்சஸ் நிறைய வரும். அவர் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்ன புக்கு இது. இது வந்து கமல்ஹாசன் பிக்பாஸில் அறிமுகப்படுத்தினார், பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் படிச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் அந்த இதுக்கு வந்தப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தோம். இந்த புத்தகம் வந்து இந்த வாசிப்பது எப்படிங்கிற புத்தகம், இப்போ நான் என்ன பேசுகிறேனோ அதெல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. ஏன் படிக்கணும், இதனால் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் இது புக் இது புத்தகத்தை படிச்சுட்டு வந்தாலும் ரெண்டு மணி நேரம் பேசலாம். பட் இந்த புத்தகத்தை நான் படிக்கலை, ஏன்னா இந்த புத்தகத்தை கொடுக்க போகிறேன்ட்டு நான் ஜென்ரலாக எனக்கு தோணுன சொன்னேன். இந்த புத்தகம் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு இருக்குது. அது போக ஒரு 50 புத்தகங்கள் இதில் பின்னாடி சொல்லியிருக்காங்க, பரிந்துரைக்காங்க. இது நாவல், சிறுகதைகள் எல்லாமே இருக்குது இதில், ஓகேவா? இது நீங்கள் இந்த ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகம் வந்து நான் சொன்ன தி ஆர்ச்சர், வில்லாளன் அப்படிங்கிற பேரில் பாலோ கோயில் எழுதினது, தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் படிக்கலாம். அப்புறம் தி ஆல்கெமிஸ்ட், இதுவும் அவரோட தான், அதுவும் நீங்கள் படிக்கலாம். இன்னொன்று குட்டி இளவரசன். அந்த குட்டி இளவரசன் புத்தகம் என்னென்னா, ஒருத்தன் தீவுக்குள்ளே போவான், அவனோட ஃப்ளைட் வந்து இதாகிடும், அதை பற்றின ஒரு கதை. பட் ஆனால் குழந்தைகளுக்கான சிறார் நாவல் அப்படி மாதிரி தான் இருக்கும் அது, பட் அது சிறார் நாவலே கிடையாது. எக்ஸலண்டான எக்ஸ்பிளனேஷன்லாம் அதில் இருக்கும், பயங்கரமான ஃபிலாசபிலாம் இருக்கும். ஒரு அதாவது பெரியவங்க எவ்வளோ ஸ்பாயில் ஆயிட்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். பால்கனியில் மஞ்சள் பூக்கள் நிறைந்திருந்த ஒரு வீட்டை கண்டேன் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஒரு 10 லட்சம் ரூபா கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படின்னா ஆஹா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருப்பான். குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது, குழந்தைங்களுக்கு அந்த மஞ்சள் பூ அது சூப்பராக இருக்குண்டா, அதாண்டா சூப்பர் அப்படிம்போம் நம்ம மைண்டு. ஆனால் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துக்குமே விலை வைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ரேட் போடுறாங்க அப்படின்னு எழுதியிருப்பார். எக்கச்சக்கமாக இந்த மாதிரியான இன்சைட் அதில் இருக்கும். அதாவது குழந்தைகள் ரெண்டு ஒரு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் அது குழந்தைகளுக்கானது இல்லை. ஒவ்வொரு தடவை அதை நான் இப்போ சொல்கிறேன், 4 புத்தகமே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து படிக்கலாம், ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். நீங்கள் அதை வச்சுட்டு திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து எடுத்து படிக்கும்போது அந்த 3 மாதம் நீங்கள் கெயின் பண்ண நாலேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நாலேஜ் உங்களுக்கு ஒன்று கொடுக்கும். அந்த புத்தகத்தை மறுவாசிப்பு பண்ணும்போது வேறொரு கோணத்தில் அது உங்களுக்கு கொடுக்கும். இது சீக்ரெட்டாக இருக்கட்டும், இது அல்கெமிஸ்டாக இருக்கட்டும், அந்த வில்லாளன் தி ஆர்ச்சராக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு இப்போ ராவாக இருக்கும் நம்ம மைண்டு, உட்காந்து படிக்கிறோம் ஒன்று தெரியும் நமக்கு, ஓகே. ஒரு 6 மாதம் வேறு புத்தகங்கள் படிச்சுட்டு நம்ம லைஃப்பில் வேறு ஸ்ட்ரகிள் எல்லாம் பட்டுட்டு சில ஹாப்பினஸ் மூமெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் தாண்டி திருப்பி போய் படிக்கும்போது வேறொரு ஏ இந்த அந்த ஏற்கனவே படித்த புக்கு தான், ஆனால் இப்போ எனக்கு இந்த வரையும் நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய புத்தகங்கள். அதுக்கப்புறம் அறம் அப்படிங்கிற ஒரு கதை, இது தமிழில் படிங்க தயவு செஞ்சு, ஜெயமோகன் எழுதினது. அறம்னு ஒரு பெரிய நூல் இருக்குது, அதுதான் மேடம் சொல்கிறாங்க. அதில் இந்த அறம்ங்கிற ஒரு கதையும் இருக்குது, யானை டாக்டர்னு ஒரு கதை இருக்குது, சோற்றுக்கணக்கு அதில் இருக்குது, 100 சிம்மாசனங்கள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது, எல்லாமே எக்ஸலண்டான கதை. அதில் அறம்ங்கிற கதை மட்டுமே தனி குட்டி புக்காகவும் இருக்குது, யானை டாக்டரும் குட்டி புக்காக இருக்குது, அதையும் நீங்கள் படிக்கணும். அந்த அறம்ங்கிற கதையை நீங்கள் படிங்க, அது உண்மையாக நடந்தது, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக எழுதியிருப்பார் அவர். நான் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கெட் டுகெதர்னு சொன்னாலோ அல்லது ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன் மீட் பண்ணலான்னு சொன்னாலும் அந்த புக் எடுத்துப்பேன், அந்த நாவலை உட்காந்து படித்து அந்த கதையை படித்து காட்டுவேன். அந்த படித்து காட்டும்போது ஒவ்வொரு தடவையும் அதில் ஒரு இடத்துல நான் அழுவேன், ஒவ்வொரு தடவையும் எனக்கே தோணும் இது இந்த இடத்துல இன்னைக்கு அழக்கூடாது அப்படின்ட்டு, ஆனால் எனக்கு அழுக வந்துடும். அது அறத்தை பற்றி பேசுது, அதாவது உண்மையாக நடந்த கதை தான், ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அந்த எழுத்தாளர் பேர் எனக்கு தெரியும், அது பொதுவெளியில் அவர் எழுதலை, அதனால் நானும் சொல்லக்கூடாது. ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், சோத்துக்கு வழி இல்லை, எழுத்து எழுதியெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு ஒரு கடைக்காரங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, சுதந்திர போராட்ட தேவைகள் பற்றி புக் எழுதி கொடு, உனக்கு இத்தனை ரூபா தரேன் அப்படிங்கிறாரு. பேய்த்தனமாக எழுதுறாரு, 100 புக் எழுதி கொடுக்குறாரு. இன்றைக்கும் அந்த புத்தகங்கள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் இருக்குது, வாவு சிதம்பரனார், மகாத்மா காந்தி அப்படி இப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்குறாரு. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காரு, 3000 ரூபா, 100 புக்கு 100 ரூபா அப்படின்னா 30 புக்குக்கு 3000 ரூபா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு. இவர் போய் கேட்குறாரு, புக்கெல்லாம் பயங்கரம் வித்துருச்சு, ஆனால் எழுத்தாளருக்கு எதுக்கு நம்ம 3000 5000 எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏய் இன்னும் ஒரு பிச்சைக்கார நான் உனக்கு இவ்வளோலாம் காசு கொடுக்கணுமா, அந்த ஓனை திட்டிடுறாரு, திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, போய் கையில் இருந்த காசில் போய் குடிச்சிடுறாரு. குடியோட போய் அவர் வீட்டு முன்னாடி போய் நின்று அவங்க அம்மா, அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைக்கு. போய் ஒரு கவிதை சொல்கிறார், யாப்பு, யாப்பில் ஒரு கவிதை சொல்கிறார், செட்டிகுளம் சட்டனை வீழ்கவே அப்படிங்கிற மாதிரி உங்கள் குடும்பமே நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருந்த இட்லி எடுத்து அந்த பேப்பரில் எழுதி அந்த இட்லிக்கு பின்னாடி அதை பச மாதிரி ஒட்டி செவத்தில் ஒட்டிட்டு போயிடுறாரு குடியில். கவிதையில் சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு, ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் எழுப்புறாங்க, இந்திரி இந்திரி இந்திரி இந்திரின்னு எழுப்புறாங்க. என்னன்னு போய் போட்டப்போ செட்டியார் கூப்பிடுறாரு, அந்த ஓனர் வீட்டுக்கு கடைக்கிட்ட இதாக இருக்குன்னு பார்த்தா அந்த செட்டியார் வந்து இல்லை, அந்த செட்டியார் கூப்பிடுறாரு வீட்டுக்கு முன்னாடி வந்து, இப்போ அவன் கடனெல்லாம் கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு உன் சாபத்தை வாபஸ் வாங்க, தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு லட்சுமிகிட்ட வந்து நீ பேசுன்னு சொல்லிட்டு கஞ்சிறாரு அவர். அப்புறம் தான் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவர் இப்படி பண்ணிட்டார் இல்லையா, அந்த அம்மா என்ன பண்ணுது, சாப்பாடு தட்டோட அப்படியே நேராக போய் நின்று அவன் கடை முன்னாடி அவங்க புருஷங்கிட்ட அந்த ஓனர்கிட்ட பேசின காசு அவர் கொடுக்கலன்னா இங்கேருந்து எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி நடு ரோட்டில் தார் ரோட்டில் உட்காடுறாங்க. அப்படியே உட்காந்துடுறாங்க அவங்க, இதெல்லாம் வெந்துருது சட்டு ட்ரெஸ் எல்லாம் அந்த சூட்டில் வெந்து அவங்களை எடுக்கும்போது தோல் பிய்யற அளவுக்கு அவங்க தருவிலே உட்கார், ரொம்ப தாட்டியான ஒரு அம்மணி, அந்த ஓனரோட வைஃப் அப்படி எழுப்புறாங்க. ஐயா அம்மா தயவு செஞ்சு வேண்டாமா, எங்கிட்ட காசு கம்மியாக இருக்கு, நாளைக்கு கொடுத்துருன்னு கொடுக்காம நான் வீட்டுக்கு வரமாட்டேன், என்ன சாபம், அந்த சாபம் என் வாழ்நாள் பூரா போகாது அப்படிங்குற அந்த அம்மா. அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு இல்லை இல்லை, நீ அதை கொடுக்கறதான், நீ பேசினதை கொடுக்கறதான் வரும், அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இவர் போய் காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு, மகள் கல்யாணம் ஆயிடுச்சு. இது உண்மையாக நடந்த கதை, இது அறம்ங்கிற கதை, இதை கதையாக படிங்க, அவரோட ரைட்டிங்கில், ஜெயமோகனோட ரைட்டிங்கில் இதை கதையாக படிங்க. இதை சொல்லும் போதெல்லாம் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், இப்போ நீங்கள் நம்ம நார்மலாக ஒருத்தரோட அறம்ங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லுவேன். நார்மலாக நம்ம யாரோ ஒருத்தங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம பிசி பிக்சர் கிரெடிட் அப்படின்னு கொடுக்குறோம், பிக்சர் கிரெடிட் கொடுக்கறது கூட ஓகே, எழுதுறத அப்படியே காப்பி பண்ணி எழுதுகிறாங்க. நான் எழுதுறதுலாம் நிறைய, இப்போ நேற்றுக்கு நான் வந்து பாக்யராஜ் இறந்துட்டாருன்ட்டு எல்லாம் மீடியாலாம் இப்படி போய் திட்டிகிட்டு இருந்தாங்க, ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு ஒரு போஸ்ட்
13: எழுதியிருந்தேன்,
4: ஆமாம், அதை நிறைய பேர் காப்பி பண்ணி அவங்க பேரில் போட்டுக்கிறாங்க, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அது கிரியேட் இன்டலெக்சுவல் த்ரெட்டு. இப்போ இளையராஜா பாடின பாட்டு கேட்பாருன்ட்டு, ஆக்சுவலாக அவர் கேட்குறது அவரோட ரைட்ஸு, அது இது கிடையாது. அவருக்கு இப்போ ஒரு பாட்டு கொடுத்தா ஐபிஆர்எஸ் சொசைட்டி படி 50% தயாரிப்பாளருக்கு போகும், 25% மியூசிக் டைரக்டருக்கு, 25% பாட்டு எழுதினவருக்கு. அவர் அவரோட பெர்சன்டேஜ் மட்டும்தான் கேட்குறாரு. ப்ளஸ் அவர் இருந்த காலத்தில் இந்த குளோபலைசேஷன் எல்லாம் நடக்கலை, அதனால் அவருக்கு ஃபுல் ரைட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் வரும்போது அது ப்ராப்பர் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிடுச்சு, அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரும் ஏஆர் ரகுமான் பாட்டை போட்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். ஆனால் அவங்க கேட்குறது என்னன்னு கேட்டால், நீங்கள் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா கமர்ஷியல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்தில் அந்த பாட்டை போடுறீங்கன்னா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கல்யாணத்தில் 500 டிக்கெட் வாங்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பாட்டு போட்டிங்கன்னா கேள்வி கேட்பாங்க, நீ என் காசு என்னோட ப்ராப்பர்ட்டி நீ வச்சு நீ ஒரு இது பண்ணுற, அப்போ காசு கொடுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ யாராவது ராஜா பாட்டு கேட்பாருன்னு கிண்டல் பண்ணால் அப்படியெல்லாம் இல்லைப்பா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருடுற பழக்கம் இருக்கக்கூடாது, அது இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. ஸோ அது அது சம்மந்தமாக தான் இப்போ நான் சொல்ல வரேன், அறம்ங்கிறது சம்மந்தமாக சொன்னேன்
13: இல்லையா.
4: இன்னொரு கதை, அது புக் இல்லை, அது எனக்கு நடந்தது. அது நான் வீடனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. லெட்டர் எழுதினவருக்கு 97 வயசு. எனக்கு புக் இல்லை, எனக்கு லெட்டர் வந்தது 2017 என்னமோ. அவர் இந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தார்னா, 1930, அதாவது அவரோட 15வது வயசில் விகடனுக்கு ஒரு கதை எழுதி போட்டு அது விகடனில் வந்துச்சு. அந்த கதையை வந்து இப்போ நான் வந்து என்னோடய 90, இப்போ நான் வந்து சினிமா ரேடியோக்களுக்கெல்லாம் நாடகம் எழுதிட்டுருக்கேன், அகில இந்திய ரேடியோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம், மதுரை ரேடியோக்கெல்லாம் நான் நாடகம் எழுதிட்டுருக்கேன். நான் 1930 எழுதி உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் பிரசுரம் பண்ணிட்டீங்க, எனக்கு காசும் கொடுத்துட்டீங்க அதுக்கு, அதனால் அது உங்களோட ப்ராப்பர்ட்டி ஆகிடுது. ஆக்சுவலாக அப்படி அவர் நினைக்கிறது தப்பு, அதனோட ப்ராப்பர்ட்டி ஓனர் ரைட்டருக்கு தான் ஓன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், என்ன எழுதியிருந்தாருன்னா, அது அங்கே வந்ததுனால உங்கள்கிட்ட தான் அவனோட உரிமை இருக்குது, அந்த கதையில் வந்த ஒரு சம்பவத்தை இப்போ எழுதுகிற நாடகத்தில் நான் வந்து ஒரு ஜோக்காக மாற்றி யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 30ல் வந்த கதை எனக்கு, நான் 30ல் பிறக்கவே இல்லை. அவர் சொல்லினா யாருக்கும் தெரியவே போறதில்ல. இது அந்த கதை 1930ல் வந்த கதைன்னு இருக்கவே போறதில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஷாக் ஆகி அவரை பார்க்க போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ உண்மையாகவே ரொம்ப பிஸியாக இருக்கும். வியாழக்கிழமை புக்கு முடிக்கணும், வர வாரம் தள்ளி போயிட்டு இருந்து ஒரு 6 மாதம் கழித்து போனேன். மதுரைக்கு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவர் வீடு எங்கேன்னு கண்டுபிடிச்சி போனால், அவர் பையன் ரிட்டையர்டு 67 வயசு, அவர் பையனுக்கு ரிசர்வ் பேங்கில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டு, எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னு வீட்டுக்குள்ளே போகிறேன். முன்னாடியே பேப்பரில் எழுதிட்டு இருக்கார், பேப்பரில் எழுதி பேப்பர் வச்சிருக்குது. நடுங்கின கையெழுத்து, ஒரு எழுத்து பிழை இல்லை எனக்கு அந்த லெட்டர்லையுமே. இதனைக்கு அந்த அந்த என்னோட எனக்கு வந்த லெட்டர்லேயே பின்னாடி வந்துட்டு கதையில் அதை இப்படி எழுதியிருந்தேன், இப்படி மாற்றப் போகிறேன் அப்படிலாம் எழுதியிருந்தார். அதுக்கு இப்படியெல்லாம் பண்ண போகிறதுங்க, என்ன பண்ணுறாங்க முழுசாக சொல்லி இது பண்ணுறேன் அப்படின்னு போனால், அதே கையெழுத்தில் பேப்பர் பேனெல்லாம் வச்சுருக்குது. எழுதிட்டு இருந்தார், தூங்கி போயிட்டாருன்னு இல்லை அப்படின்னு, இல்லை வர கூப்பிட்றேன்னு அவர் தடி யூனிட் வந்தார் பக்கத்தில். உடனே நான் உங்களை பார்க்கணும் தான் வந்தால், ஒன்றுமே கிடையாது, எப்படி இப்படி ஒரு லெட்டர் எழுதி போட்டீங்க அப்படின்னு. இல்லை அது வந்து அப்போ பத்திரிகையில் ஒரு பழக்கம் இருந்தது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததை இன்னொரு பத்திரிக்கை அனுப்பிச்சா அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஆமாம் ஜோக்கு எனக்கும் அனுப்பிச்சு கல்கிக்கு குமுதத்துக்கு எல்லாம் அனுப்பிச்சாங்கன்னா அப்படி அனுப்பக்கூடாது. நான் வந்து இதை போட மாட்டேன்னு திருப்பி அனுப்புவேன், இல்லை இதுக்கு போட முடியாதுன்னு அனுப்பிச்சா அவங்க வேறு எதுக்கு அனுப்பிச்சிக்கலாம். மற்றபடி எனக்கு அனுப்பிச்சு அங்கேயும் வந்தாச்சுன்னா கூப்பிட்டு, இல்லை சார் நான் ரெண்டு பக்கமும் அனுப்பிச்சேன்னா அப்புறம் அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ அந்த நடைமுறை தான்
14: போடவே இல்லைன்னு.
4: அப்ப நீங்க அப்ப இப்ப வந்து முறைப்படி அப்ப மாதிரி எல்லாம் இப்ப பண்றது இல்ல, அவங்க அறிவிக்கிறது இல்ல, இவங்க சொல்லிடுறாங்க. இல்லைங்க நீங்க 4 மாசம் ஆச்சு, அதனால நான் வேற பத்திரிக்கை அனுப்பிச்சுக்கிறேன், இவங்களே சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னொன்னு, பேஸ்புக்ல எழுதினதை கதையா போட மாட்டாங்க. இப்பவுமே ஆனந்த விடங்களையோ இந்த மாதிரி பத்திரிகைகள்ல ஆல்ரெடி நீங்க பேஸ்புக்ல எழுதிட்டேன் அதை எடுத்து போடுங்கன்னா போட மாட்டாங்க. அந்த இதுலயே சொல்லியிருப்பாங்க, முன்னணு இதுல ஆன்லைன்லயோ வேற பத்திரிகைகளையோ இது பிரசுரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி உறுதி கொடுங்கன்னு கேட்பாங்க, அப்படிதான் போடுவாங்க. ஸோ அவர் அப்படி அனுப்பிச்சிருந்தார். அப்போ நான் கேட்டேன், இதில் பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, 30 வருஷத்துக்கு முன்னாடி அதில் வந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாதே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. இது அதைத்தான் எழுதுறேன்னு எனக்கு தெரியல, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கணுமே, அதுக்கு தான் அந்த லெட்டர் அனுப்பிச்சேன்னு. எனக்கு பயங்கர இதாகிடுச்சு. அதுதான் ஒரு வரம்னா

0: கொஞ்சம் இவ்வளோ பெரிய புக்காக இருக்கேன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. வேள்பாரி படிச்சிங்கன்னு சொன்னாலே, புத்தகம் படிச்சிருக்கேன் வேள்பாரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு உங்களோட ஒரு இது. இப்போ பொன்னியின் செல்வன் சொல்கிறாங்க இல்லையா, பொன்னியின் செல்வனுக்கு அப்படி ஒரு இது இருந்துச்சு, படமாக எடுத்தங்காட்டி இப்படி இதாகிடுச்சு. உடையார் கூட நான் சொல்ல மாட்டேன், ஓகே உடையார் சொல்லலாம், அது வந்து ஆன்மீகம் நிறைய கலந்துருக்கும், அதனால் தப்பு இல்லை. பட் இது வந்து வேள்பாரி வந்து உங்களோட அந்த ரைட்டிங் ஸ்டைலும் சரி இதுவும் சரி உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். நீங்கள் இப்போ ஒரு இதுக்கு போகிறீங்க, அதை பற்றி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய நாவல்கள் படிக்கணும்னா நிறைய வாழ்க்கைகளும் உங்களால் வாழ முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இப்போ எதனா இப்போ ஏன் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தெரியுமா? இப்போது நான் ஒன்று யோசித்தேன், இப்போ பாக்யராஜ் பாரதிராஜா இறந்துட்டாங்க இல்லையா, அவங்கள அவ்வளோ பேசுகிறாங்க. பாக்யராஜ் படம் எதாவது, பாரதிராஜா படம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
1: கருத்தம்மா,
0: கடலோர கவிதைகள். வேற யாராவது ஏதாவது பாரதிராஜா படம் பார்த்துருக்கீங்களா?
1: முதல் மரியாதை
0: பார்த்துருக்கீங்களா? படம்
1: பார்த்துருக்கோம்.
0: சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்க மட்டும் தான் சொல்றாங்க.
2: அந்த படம் எல்லாமே
1: பாத்துருக்கீங்களா?
0: இல்ல, முதல் மரியாதை எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? இதுல இதுல யூடியூப்ல
2: டிவியில
0: ஃபுல்லா உட்காந்து பாத்துருக்கீங்க. ஓகே, வேற என்ன படம் பாத்துருக்கீங்க? கடவுள் கவிதைகள் பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கீங்க. அவ
1: மட்டும் கொஞ்சம் விதி விலக்கு சார்.
0: பாக்யராஜோட என்ன படம் பாத்திருக்கீங்க? ஊர்வசி அதுலதான் அறிமுகம். பாக்யராஜ் அவங்க அப்பா மில்லு வச்சிருந்தாரு, கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அங்க காசு கேட்க மாட்டாங்க, அப்பாட்ட காசு கொடுப்பா காசு தீர்ந்துச்சு அனுப்புங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. இப்போ அவங்க வந்து இங்க வந்து இருக்கும்போது அவங்க மில்லு வச்சிருந்தாரு, விஜயகாந்த் மில்லு வச்சிருந்தாரு, பெரிய பணக்காரரு. ஆனால் இங்கே வந்துட்டு அப்பா மாதம் மாதம் காசு அனுப்புங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ணாங்க. ஏன்னா வீட்டில் காசு கேட்குறது அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சல். நீ தான் போன சினிமான்ட்டு போடா அப்படின்னு அவங்களும் விட்டுருவாங்க. ஆனால் மாதம் மாதம் ஏதோ ஒரு சும்மா சின்ன காசு அனுப்புவாங்க, இப்போ எதுவும் இல்லைப்பா அப்படின்னு அனுப்புவாங்க. ஆனால் அவங்க இங்கே ஒரு லைஃப் வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருந்தது. அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான் லைஃபானு கேட்டால் ஆமாம், உண்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது தான் லைஃப். ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய வரும். எல்லாமே ஈஸியாக கிடச்ச அனுபவங்களே வராது, எல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா. ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா ஸ்ட்ரகிள் வேறையாக இருக்கலாம், மேபி நெல்சனுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் வேறு ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். ஆனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன்னு கண்டிப்பாக இருக்காது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட டைரக்டர்ஸ் இருந்தாங்க, நடிகர்கள் இருந்தாங்க. சூரிய சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்களான்னா வாய்ப்பு கம்மி தான். தமிழ்நாடுங்கிறது பஞ்சம் இருந்தது தமிழ்நாட்டில், இப்போ அந்த பஞ்சம்ங்கிற சொல்லே கிடையாது. உங்களுக்கு பஞ்சம்னா என்னன்னு தெரியுமா? பஞ்சம்ங்கிற வேடா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சாப்பாடு இல்லை, எலிக்கறியை சாப்பிட்ருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆ, ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா லைஃப்பில்? சாப்பாடு இல்லாமல் நான் இருந்திருக்கேன். நம்ம வேணுட்டு திமிரில் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம் சரியா? அவன் கூட சண்டை போட்டான் அல்லது டால் அப்பா திட்டாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் கதவை சேர்த்திட்டு. நானும் வைஃப் கூட சண்டை போட்டால் ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு வேண்டான்னு தான் சொல்லுவேன். அது நம்மளோட கொழுப்பு, அதை நான் கேட்கல. சாப்பாடு இல்லாமல் மூணு நாள் வயிறு பசியாக இருக்குங்க அப்படின்லாம் லிட்ரலி பெக்கர்ஸ் இருக்காங்க சார், சாப்பாடு இல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக சாப்பாடுலாம், சாப்பாடுங்கிறது நம்ம யாருக்கும் அதை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ பாண்டி புயலவே அம்மா பசிக்குது ஏதோ கொடுங்க அப்படின்னா இட்லி வாங்கி கொடுத்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சாப்பிடாமலாம் யாரும் இருக்கிறதே கிடையாது. இப்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஆர்ட்ட போய் கேட்குறேன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு பெர்சன்டேஜாக இருக்க மாதிரி பஞ்சம்ங்கிற விஷயமோ சாப்பாடு இல்லைங்கிற விஷயமோ இருக்காது. பட் ஆனால் இவங்கெல்லாம் அது அதிலிருந்து வந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு லைஃப் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு லைஃப் வேணும். இல்லை எனக்கு எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக வாசிப்பின் மூலமாக அந்த வாழ்க்கையை ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் படிங்கிறேன். புரியுதா? இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் திருப்பியும் போய் கஷ்டப்படுங்க, நீங்கள் போய் எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு தங்கி அப்படிலாம் நான் சொல்ல முடியாது இல்லையா? உங்கள் அம்மா அப்பா விட மாட்டாங்களே. நான் என் பண்ண விடுங்க, நான் சாப்பாடு இல்லைன்னா சத்தியமே விட மாட்டேன். ஆனால் ரீடிங் மூலமாக அவங்க அந்த லைஃபுக்குள்ளே போகலாம் இல்லை? இப்போ யாராவது சொல்கிறாங்க இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இல்லைப்பா வாழ்க்கை அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. வாழ்க்கைங்கிறது கஷ்டம் வச்சு நடந்தது, எனக்கு தெரிஞ்சு இப்படி நடந்திருக்குது அப்படி நடந்திருக்குது இது நடந்திருக்குன்னா உங்கள் பொண்ணு இப்படி இப்படி பேசுகிறான்னு அவன் நிறைய படிப்பாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன படிச்சிங்க சொல்லுங்கள். புக்கை விட்டுருங்க.

0: மொபைல் என்ன படிச்சீங்க? ரீல் பாக்குறது, வீடியோ விட்டுட்டு டெக்ஸ்டா என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்க.
1: நிறைய கோட்ஸ் அந்த மாதிரி.
0: என்ன மாதிரி கோட்?
1: லைஃப் மோட்டிவேஷன் பண்ண
0: அந்த ரீல்ஸ்ல வர்றது.
1: ரீல் தனியா போஸ்ட் மாதிரி போடுவாங்க.
0: ஸ்டோரியில போய் த்ரிஷா இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க? இல்ல சம்பந்தா என்ன போட்டிருக்காங்க? அப்படி
2: இன்னைக்கு காலையில வந்துட்டு மேம் வந்துட்டு ஒரு கோட்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து பட்டாம்பூச்சியா இருந்தா கூட அது வந்து மழை பெய்யுது அப்படின்ற சமயத்துல வந்து ஒதுங்கிதான் இருக்கணும். அதாவது ஒதுங்கி இருக்கிறது வந்துட்டு அது பயந்து அந்த மாதிரி கிடையாது, அதோடைய விஷயத்தை வந்து தயார் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப அழகா இருந்துச்சு.
0: சூப்பர். வேற எல்லாரும் சொல்லுங்க. பின்னாடி யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு இந்த கொஸ்டினுக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். என்ன படிச்சீங்க லாஸ்டா, டெக்ஸ்டா என்ன படிச்சீங்கிறத சொல்லணும். உங்களுக்கு அது வந்து சப்போஸ் உங்க க்ளோஸ்டு ஒன்ஸோ அல்லது உங்க அம்மா அப்பாவோ பர்சனலா அனுப்பிச்ச மெசேஜ் இருந்தா விஷயத்த சொல்ல வேண்டாம், இதை படிச்சேன்னு கூட சொல்லுங்க. எனக்கு
3: உங்களோட
0: பாட புத்தகம்
3: அகாடமிக்ஸ் தவிர்த்து
0: கேக்குறாங்க சார். இல்ல இல்ல
3: என்ன
0: இருந்தாலும் வேண்டாம்.
4: ஒரு ஜாப்பனீஸ் காமிக் நான் வந்துட்டு அனிமே பார்த்தேன். சோ அதோட வந்துட்டு காமிக் லைக் ஜாப்பனீஸ் காமிக்ஸ் வந்துட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதோட ஒரு இது ஸ்டார்ட் பண்ணனா, தி ஃப்ரேக்ரன்ட் ஃபிளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணா அது இன்னும் நான் முடிக்கல. அது மாங்காஸ் படிக்கிற ஹாபிட் இருக்கு எனக்கு. அது வந்து ஆன்லைன்ல படிக்கிறத விட நான் புக்கு வாங்கி, நீங்க கேட்டீங்க இல்லையா ஷெல்ஃப் இருக்கான்னு, தனியா அதுக்குன்னு ஒரு ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் அடிச்சு அங்க வச்சிருக்கேன். சோ எவ்ரி டைம் யாராச்சும் ரூம்குள்ள வந்தாவே அவங்க வந்துட்டு கேட்பாங்க, இது என்ன இதெல்லாம் நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், எஸ் இதெல்லாம் வந்துட்டு ஜாப்பனீஸ் காமிக்ஸ், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மாங்காஸ். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சீரீஸ் இருக்கு, இந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு ஜேர்னிஸ் இருக்கு, உங்களுக்கு எந்த எது ஸ்டார்டிங் பிடிச்சிருக்கோ நீங்க எங்கிட்ட இருந்து பாரோ பண்ணி கூட நீங்க படிச்சுட்டு அதுக்குமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தான். அவ வந்து கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு அது கியூரியஸா இருந்துச்சு, ஓகே இந்த மாதிரி இருக்க போலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் அவகிட்ட இருந்து நான் புக் வாங்கி படித்தேன். அப்படி எப்படி எப்படின்னாக்கா அது குட்டியா தானே இருக்கும்னு சொல்லிட்டு வேன்ல கரெக்டா ஸ்கூல் வேன்ல ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப வீட்டுல இறங்குறதுக்குள்ள நான் முடிச்சிட்டேன். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அப்போதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன்.
0: இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க?
1: இங்கதான்
0: எல்லாம் இவ்வளவு தூரம் நான் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டீங்க பாருங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். அதிக ரீடர்ஸ் இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து 1000 புக்ஸ் வித்தா 1000 புக் வித்துச்சுங்கறாங்க. அங்கெல்லாம் க்ரோர். உலகத்தோட முதல் நாவல் எழுதினது ஜப்பானீஸ் பெண் தான், முரசாகின்னு ஒரு லேடி தான் ஃபர்ஸ்ட் நாவல் எழுதினாங்க.
1: எனக்கு வந்துட்டு அவங்களுடைய அந்த இப்போ சொன்னாங்கல்ல ராஜன் உள்ள ஏஞ்சி வந்தாங்க அந்த இதெல்லாம், இப்போ மாங்காஸ்ல கூட எல்லாமே வந்து கலர் பேஜஸ் இருக்காது. பட் தென் நான் அதை படிக்கும் போதே அந்த மேல் லீடோட கண்ணு கலர் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி அவுட்ஃபிட் போட்டிருப்பாங்க, அடுத்த ஆக்ஷன், அது வந்து நான் அந்த புக்கு படிக்கும் போதே அது ஆக்சுவலா நான் என்னமோ மூவி பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: சூப்பர் சூப்பர், வெரி குட்.
1: மாங்காஸ்ல இருந்து தான் அனிமேஸ் வருது. மாங்காஸ்ல வந்துட்டு நல்ல நுணுக்கங்கள் நிறைய இருக்கும், பட் அனிமேஸ்ல அதை கிரியேட் பண்றது கஷ்டங்கிறதுனால நிறைய சீன் கட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அனிமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம மாங்கா படிக்கும் போது இட் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். அதுல அனிமேஸ்ல மிஸ் பண்ண சில ஸ்டஃப் வந்துட்டு அந்த எல்லாமே இருக்கும் புக்ஸ்ல. இல்லமா பிக்சர்ஸோட
0: பிக்சர்ஸும் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் இவங்க வந்து அதை படமா செல்வது பண்ணவே முடியாது.
1: ஆமா,
0: அதனால அவங்க அதை அப்படி பண்ணிடுறாங்க. அப்புறம் நஸ்ருதீன் ஷா, நாசர் இங்க அந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டர்ஸ்னால மட்டும் அதை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். நந்தினி மனம் கலங்கி நின்றாள் அப்படிங்கும் போது ஒரு ஒரு ஷார்ட், அதுதான் டைரக்டரோட டச்சு, ஒரு ஷார்ட்டு மிட்டு அந்த மாதிரி வச்சு அவங்க நிற்கும் போது சங்கடமா நிற்கிறாங்க, நமக்கு கடத்துறாங்க. அது வந்து எழுதிடலாம், அதை கடத்துறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நடிப்பு தேவைப்படும். அதனால எழுதுறது ஈஸி எடுக்கிறது கஷ்டம்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க. பட் நம்ம படிக்கும் போது நம்ம வந்து இன்னும் க்ளோஸா ரிலேட் பண்ணிக்க முடியும்.
3: ஒரே உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் ஃப்ரம் பொன்னியின் செல்வன்
0: நந்தினி?
3: இல்ல, அதாவது நாங்க மோஸ்ட் எல்லாரும் படம் பாத்துருக்கோம், ஆனா நீங்க புக் படிச்சிருந்தீங்க, புக் படிச்சிருக்கீங்க. இந்த சீன் வந்து படத்துல இல்ல, அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் எங்களோட ஷேர் பண்ணிக்க
0: முடியுமா? அது படிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால ஞாபகம் இல்ல. பட் ஆனா வந்து நந்தினிய பாக்குற வந்தியத்தேவன் பாக்குற சீன் வந்து படத்துல இல்ல. படத்துல எக்ஸலண்டா இருக்கும். நாவல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சாப்டர் என்னமோ போகும். பாக்குறது மட்டும், பாக்குறதுக்கு போறது, நினைச்சு நிக்கிறது, அந்த உடை அணிஞ்சா அது இதுன்னு பயங்கரமா இருக்கும். அது வந்து ரஜினி பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல அவர் வந்து சொல்லியிருப்பாரு, அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும். ஆனா போர்ஷனை கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா படத்துல அது இல்ல. ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க, படத்தில் இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க ஏதோ கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சீன் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நாவலை விட படத்தில் மீன்ஸ் எனக்கு நான் ஹாப்பியானது நந்தினி குந்தவை ஃபேஸ் ஓவர் சீன். அதாவது அதில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அது எழுதுறது ரொம்ப ஈஸி. அப்போ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐஸ்வர்யா ராய் நந்தினி, த்ரிஷா வந்து குந்தவை, அவள் மேலே வரட்டுன்னு சரத்குமார் நிறுத்துவார். திரும்பி குந்தவை இப்படி பார்த்துட்டு நம்ம என்ன போகிறோன்னு சொல்லிட்டு சும்மா இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. மோகன் ராம்கிட்ட சும்மா என்ன முதலமைச்சரே நாடு எப்படி இருக்கிறதுன்னு சும்மா பேசிட்டு இப்படி இப்படி பார்ப்பாங்க. அவள் வரட்டும் நம்ம எதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இருக்காது, அவள் வரவில்லை பார்த்தீர்களா, அவள் வரட்டும் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படிலாம் இருக்காது. வெறும் அந்த ஷார்ட்ஸ் மூலமாகவே அதை புரிய வச்சுருக்காங்க. பழைய படத்துக்கும் புது படத்துக்கும் அதான் வித்தியாசம். பழைய படங்களில் வந்து என்னென்னா நாடகத்திலேருந்து படமாகப்பட்டுச்சு. இதெல்லாமே ரீடிங்னால எனக்கு கிடச்சது தான். பழைய படங்களில் நாடகத்தினால நாடகத்தில் வந்து கடைசி சீட்டில் உட்காந்துருவங்களுக்கு என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பண்ண முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் என் முன்னால் இப்படி இருக்கிறாள் அப்படிம்பாங்க. அவள் திமிராக தான் நிற்கிறாங்கிறது அங்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்குறீங்களே, சீரியலில் நம்ம வீட்டில் யாராவது உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா, உமா அந்த தண்ணி கொஞ்சம் கொண்டு, உமா எனக்கு சாப்பாடு கொண்டு வாப்பா, உமா ஏதோ ஏதோ ரொம்ப அப்பா சாப்பாடு கொண்டு வாப்பா அப்படிம்பாங்க, இல்லைன்னா சாப்பாடு கொண்டு வாமா அப்பா அந்த மாதிரி ஏதோ சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா புஜ்ஜி அம்மோ அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க. சிவகாம சுந்தரி சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் சீரியல்ல பாருங்களேன் பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, சிவகாமி அதை எடுத்து வை அங்க அப்படிம்பாங்க. அப்புறம் மூணு பேர் நின்று இருப்பாங்க, சிவகாமி சிவகாமியோட மகன் மருமகன் நின்று இருப்பாங்க, இந்த பக்கம் வந்து சிவகாமியோட புருஷன் இருப்பாரு. என்ன சிவகாமி உன் மகனுக்கு மகளுக்கு முன்னாடி நான் அவமானப்படுத்துறியா, என்ன மாப்பிள்ள பக்கத்தில் பொண்டாட்டி நிற்கிறாங்கிற திமிரில் பேசுறீங்களா அப்படிம்பாங்க. ஏன் நீ முன்னாடி தான் நின்றுருக்காரு எதுக்கு சொல்லிகிட்டே இருக்காருன்னு எனக்கு நினச்சேன் நான். ஆனால் அப்புறம் பார் ஆகவனை இன்டர்வியூ எடுத்தேன், அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கும்போது தான் அவர் சீரியலுக்கெல்லாம் எழுதுற. அவர் சொன்னார் சீரியல் வந்து வீட்டில் பெண்கள் வந்து அங்கேயும் வேலை செஞ்சுட்டு கேட்குறாங்க, பார்க்கறது இல்லை, சும்மா ஏதோ முக்கியமான சீனா அப்படி ஓடி வந்து பார்த்து திருப்பியும் போய் வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே விஷுவல் வேணும், ஓ இப்போ இவர் இங்கே நிற்கிறாரு அவங்க நிற்கிறாங்க அவங்க தள்ளி இவங்க பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க அப்படி. அப்புறம் மறந்துடுவாங்க. ஒரு நாலு சீன் போன பிறகு எனக்கு தெரியும் நீ வந்து முத்துலட்சுமி கல்யாணத்துக்கு வரும்போது உங்களோட மாமாவை பார்த்து செருப்பில் அடித்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்பாரு, அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த டயலாக் திருப்பி சொல்லுவாங்க. அப்போ ஓ ஆமாம்ல அன்னைக்கு வந்து தான் திட்டினான்ல அப்படின்னு இவங்க நினைக்கணும், இவங்க எங்கிருந்தோ உட்காந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணுங்கிறதா இருந்தால் இந்த ரைட்டிங். ஸோ அந்த ரைட்டிங் எவ்வளோ முக்கியம், அந்த ரைட்டிங் நீங்கள் வாசிக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு வருது, அதனால வாசிங்கிறதுக்கு திருப்பி வந்துடுறேன். அவங்களுக்கு வந்து அது அவ்வளவு பெருசா அவங்க பண்ணவும் முடியாது. கமலுக்கு ஒரு ஐடியா இருந்தது, பொன்னியின் செல்வனா வெப் சீரிஸா பண்ணலான்னு. வெப் சீரிஸ்ங்கிற டேர்ம் வரதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த ஐடியா இருந்தது. தூர்தர்ஷன் காலத்திலேயே அவர் 13 எபிசோடு அதை பிரிச்சு பண்ணணுங்கிற ஆசை பண்ணிட்டு இருந்தாரு, அதனால பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணணும், பட் இவங்களுக்கு அது சினிமாக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ இந்த இந்த ஜானர் இது, நான் இதுக்கு வரேன் அப்படின்னு மைண்ட் செட்ல தான் நம்ப உட்காரும். நான் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சீரியல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது அதனோட ஆடியன்ஸுக்கு, எனக்கு அது பிடிக்கலங்கிறதுக்காக அதை நான் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. டார்கெட் ஆடியன்ஸ்க்காக அது
3: சொல்ற மாதிரி சிலது வெப் சீரிஸ் அண்ட் ஒரு நிறைய எபிசோட்ஸ்ல காட்ட வேண்டியது ஒரு ரெண்டே ரெண்டு பார்ட்ல சொல்லும்போது கண்டிப்பா டிசப்பாயிண்ட்.
0: ரெண்டாவது அதுல வந்து நான் சொன்ன மாதிரி 10-30 பக்கத்துக்கு வரும் நந்தினி வந்தியத்தேவன் பாக்குறது. இதுல அவ்வளவு தேவையில்லை, நான் அரை மணி நேரம் காமிச்சிட்டே போடா எதுக்கு போ அடுத்து என்ன சொல்லுவேன் அப்படிம்பாங்க. சோ இந்த ஆடியன்ஸுக்கு அது தேவை, நமக்குமே வந்து அது போர் அடிச்சிடும். சோ அது இப்படி
3: சார் நீங்க நிறைய பேர் இதை சொல்லும் போது சார் வந்து சூவே சார் சொன்னாங்க, வேல்பாரியோட ஆசிரியர். அப்புறம் இப்ப பாரா சொன்னாங்க, எஸ்ரா சொன்னாங்க,
0: சுஜாதா வெங்கடேசன், பா ராகவன், என்னோட ஃபேவரட் ஆத்தர். நான் அதுல இருந்து வந்தேன் அப்படிங்கறதுனால என்னோட பிரச்சனை என்னன்னா, சுஜாதா இன்னும் வெளியே வர முடியல அப்படிங்கறது எனக்கு இருக்கு. நான் ரைட்டிங்ல வந்துட்டே இருப்பாரு அவரு. அவரு சுஜாதா வந்து சசி காத்திருக்கிறாள்னு ஒரு கதை எழுதினார் 1964 அந்த கதையை மட்டும் சொல்றேன். சசி காத்திருக்கிறாள், ஆமா 1964 அதை கொடுத்துருங்க அவங்ககிட்ட. 1964 எழுதினார் அவரு, குமுகத்தில் எழுதினாரு. அதுக்கு வந்து அவரோட ஆசிரியர் வந்து நிறைய எழுதுங்கள்னு செக்கு கூட சேர்த்து கொடுத்து அதுதான் என்ன நிறைய எழுதி வச்சுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. சசி காத்திருக்கிறாள். சுஜாதா வந்து அவரோட ஒரிஜினல் நேம் வந்து ரங்கராஜன், ஓகேவா. வைஃபோட நேம் சுஜாதா, அந்த பேரில் அவர் எழுதினார். அது கதை என்னென்னா, ஹஸ்பண்டு வைஃபு சினிமா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் அப்போ வந்து அது பெரிய விஷயம். சினிமாவுக்கு எப்போதான் கூப்பிட்டு போவாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கள தாண்டி கூட்டிகிட்டு போகணும், எதுக்கு பொண்டாட்டி தனியாக கூட்டிகிட்டு போகிறான்னு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்துச்சு. நீ முந்தானே முடிச்ச படத்தில் சீனாக வச்சுருப்பாரு அப்படியே கெத்தா, ஏய் நான் இப்ப சினிமாக்கு போறேன், என் வீட்டுக்காரோட சினிமாக்கு போறேன். அது வந்து ஒரு பெரிய ரிச்சுவல், பெரிய ஒரு விஷயம். அப்போ இப்ப அது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் அதுக்கு தான் சொல்றேன், திரும்பியும் வாசிப்புக்கு வரேன். உங்களுக்கு புரியாத ஒரு உலகம் இருக்கு இல்லையா. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, சினிமாக்கு போடு பஞ்சம்னு அப்படி அப்படின்னா என்ன, சினிமா கூட்டிட்டு போறல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை அதை ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. நீங்க நிறைய பழைய கதைகளும் அல்லது புதிய கதைகளோ இதோ படிக்கும்போது தான் அதை முடியும். இப்போ பிரியா பேரு, பிரியாங்கிற பேரு எங்க போனாலும் யாரோ
3: ஒருத்தருக்கு
0: திவ்யா ஏதோ உதாரணமா. உங்க தாத்தா ஓட கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சரி, ஏதோ ஒரு வகையில கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு நாவல் படிக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட தாத்தா வந்து ஊர்ல ஒரு ஹோட்டல் கடை வச்சிருந்தாரு, இட்லி விற்கும் விற்காது திடீர்னு கொண்டு வந்துருவாரு அப்படின்லாம் கதையா நான் கேட்டிருக்கேன் பாட்டி மூலமா ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நாவல் படிக்கிறேன், கீராஜன் என்னன்னு ஏதோ ஒன்று, அவர் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஏதோ ஒரு தாத்தா எழுதுறாரு. அப்போ என்னால் இன்னும் ரிலேட் பண்ணியே இந்த லைஃப் தான்டா என் தாத்தா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. நான் அந்த லைஃபை கொஞ்சம்தான் கேட்டிருக்கேன், எனக்கு கேட்குற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அந்த லைஃப்பை நான் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியும், இல்லைப்பா அப்படி ஒரு லைஃப் இருந்திருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சாப்பாட்டு கஷ்டப்பட்ட காலம்லாம் இருந்திருக்குது 1964 அப்படி அப்படின்னு புத்தகங்களை கதைகள் மூலமாக பண்ண முடியும். அப்புறம் நான் சொன்ன புத்தகங்கள் லிஸ்ட்டில் கதா விலாசம்ங்கிற புத்தகத்தை சேர்த்துக்கோங்க, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினது. அது வந்து ஒரு 50 எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் அதில். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சுஜாதாவை பற்றி அவர் எழுதியிருப்பார். அதில் உங்களோட ஜானர் என்னவோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த எழுத்தாளரை தேடி அவரோட ஏதோ ஒரு புத்தகமாவது நீங்கள் போய் படிச்சுக்கிறதுக்கு அது. ஆமாம், 50 எழுத்தாளர்கள் அவங்களோட முக்கியமான படைப்புகள் எல்லாமே எழுதியிருப்பாரு. தேசாந்திரி பதிப்பகம் அதை படிங்க. ஆமாம், 100 சிறந்தது சிறந்தது. இதில் வந்துட்டு அந்த சசி வந்து கல்யாணமாக ரொம்ப நாள் ஆயிருக்கும், ஹஸ்பண்ட்கிட்ட வந்து இன்னைக்கு சினிமாவுக்கு போகலான்னு பேசியிருப்பாங்க. அவள் வீட்டில் உற்சாகமாக 5 மணிக்கு கிளம்பிடலாம், ஒரு 5:30 வரேன் இருக்காரு, 6 மணிக்கு படம் போட்டுருவோம், ஸ்கூட்டரில் போகணுன்ட்டு எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் அந்த பக்கம் அவர் வீட்டில் அம்மனாவுக்குற ஏதோ பேர் தெரியல எனக்கு, என்னடா அவசரமாக வேலையை முடிக்கும், இல்லைடா நீங்கள் சினிமா கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்கேன், மேனேஜர் பர்மிஷன் கேட்கணும், எப்படி கேட்குறேன்னு தெரில அப்படிமா. கேள்றா, கல்யாணமே 1 மாதம் ஆச்சு, இன்னும் இப்போ படத்தை கூட்டிகிட்டு போகலன்னா எப்படி, 1 மாதம் 2 மாதம் 6 மாதமெலாம் ஆகும் சினிமா கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போதே போகிறான், நானே போயிருக்கேன். ஸோ அப்போ வந்து அது ரொம்ப 60s ரொம்ப இது, வீட்டில் அப்படியெல்லாம் பிள்ளைகளெலாம் கூட்டி போகக்கூடாது அப்படின்னு அப்பா அம்மா எல்லாம் இது பண்ணுவாங்க. ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் ஃபாரினில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு லேடி கேட்பாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, அபிஷேக் அண்ட் ஐஸ்வர்யா, ஆர் யூ லிவிங் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஹவ் இஸ் இட் அப்படின்னு கேட்பாங்க. அப்பா அம்மா கூட இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்ச்சரே இல்லை, ஐயோ அப்பா அம்மா கூட எப்படி இருக்காங்க ஐயய்யா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவன் திருப்பி கேட்பான், யூ ஆர் நாட் லிவிங் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஹவ் இஸ் இட் அப்படிமா, எப்படி அப்பா அம்மா விட்டுட்டுருக்கேன். அங்கே வந்து 18 வயசானவங்க வெளியில் வந்துடுவாங்க, அது கல்ச்சர். நம்மளோட கல்ச்சரில் அது இல்லை. இப்போ கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்களே அனுப்பிச்சிடுறாங்க, இதுக்கு போகும்போது நீ தனி கொடுத்துனோம் போ, நல்லா இருங்க, ஞாயிற்றுக்கிழமை வா, கறி கறி சாப்பிடுவோம், ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி லைஃப் எல்லாம் இருந்தது, கூட்டு குடும்பம்னு இருந்தது. நான் கூட்டு குடும்பத்திலிருந்து வந்தேன், அதுக்கப்புறம் இதாகிட்டோம், பெரியப்பா எல்லாம் ஒட்டுக்கா ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம். அப்படியா, ஒரு வீட்டில் சித்தப்பா எல்லாம் ஒட்டுக்காவா, எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படாமல் நம்ம அது தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு கல்ச்சரை அப்படின்னா படிக்கணும். இப்போ நமக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்குது, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லைஃப் இருந்தால் தான் கிடைக்கும்ட்டு. நம்ம அதுக்காக போய் திருப்பியும் போய் 18 வயசுல போய் கல் உடைக்கவே முடியும், அதெல்லாம் இல்லை. வாசிப்பின் மூலமாக அந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், அதனால வேற என்ன வரும். நீங்கள் நல்ல, நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஹோட்டலில் போனால் சர்வருக்கு டிப்ஸ் கொடுப்பேன், க்ளீன் பண்ணுறவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பேன், அவங்கள யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வரும். சர்வர் கூட யாரும் கொடுத்துட்றாங்க, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணும், ஓகேவா. அதேமாதிரி மேக்ஸிமம் சர்வர்கிட்ட பேர் கேட்பேன், ராஜு பேர் சொல்லி கூப்பிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்பேன். எளிய மனிதர்களை மதிக்கிற பழக்கம் வாசிப்பவர்களுக்கு அதிகமாக இருக்குது. இது நான் என்ன வச்சு சொல்லலை, ஏன்னா அவங்க அந்த லைஃப்பை பார்த்துருக்காங்க வாசிப்பின் மூலமாக. ஓ, நம்ம வந்து ஏ எனக்கு தண்ணி வைக்க தான் வேலை வெயிடா அப்படின்னு பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய சினிமாவில் பணக்காரங்க அப்படி பண்ணுறதா காட்டுவாங்க இல்லையா, ஏழைகளை வந்து இது பண்ணுறாங்க. பணக்காரங்களையும் நல்லவங்க, நிறைய நல்லவங்க, இது அது வந்து வர்க்கம் சார்ந்து கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பாயிடும். பணக்காரங்க கெட்டவங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல, ஆனால் வாசிப்பு இருக்கிறவங்க சக மனிதர்களை கொஞ்சம் மதிக்கப்பாங்க. வாசிப்பு இருந்தும் மதிக்காதவங்களும் இருக்காங்க, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நமக்கு அது தெரியும், ஓ இவங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குது, நம்ம ஒரு அந்த கதையில் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குமவனுக்கு பாவம் அப்படின்னு நமக்கு ஒரு பரிவு வரும். ஸோ இந்த மாதிரி பண்புகள்லாம் உங்களுக்கு வாசிப்பின் மூலமாக வரும். பேக் டு இந்த ஸ்டோரி, கேள்றா அவர் லீவு கொடுப்பாரு அப்படிமா, திருப்பி இங்கே கட் பண்ணால் மணி 4:30 போய் குளிச்சுட்டு வரலான்னு போய் குளிப்பா, அப்போ மாமி என்ன குளிக்க, இல்லைம்மா இல்லை அத்தை கல்யாணமான புருஷன் வீட்டில் தானே இருப்பாங்க, அப்படியா அப்படின்னு கேட்பான், ஐயோ அத்தை வேற வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போவாங்க. கட் பண்ணால் இங்கே முடிச்சுட்டேடா, முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது போய் கேட்கவா அப்படிமா, கேள்றா அப்படிமா, உள்ளே போவோம், மேனேஜர் ஃபோன் பேசிட்டு பாரு, 5 நிமிஷம் பாரு, நான் வெளியே வந்து 4:30 ஆகுது, 5 மணிக்கு நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஒரு டென்ஷன் ஆகிடுவாள் அப்படிங்கும்போது, இவன் 4:30 வெளியே வருவா, வெளியே வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நின்று குங்குமத்தை எடுப்பா, குங்குமம் கை தவறும், உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கட் பண்ணால் இங்கே வந்து மேனேஜர் என்னப்பா அப்படின்னா, சார் இது மாதிரி சினிமாவுக்கு போகிற ஒரு மணி நேரம் பர்மிஷன் வேணும்மா, முடிச்சா அது முடிச்சிட்டேன், சரி சரி போப்போ அப்படிம்பாரு. அவர் வேறு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்பார், டைம் ஓடிட்டே இருக்கும், 4:50, 4:55 5 ஆகிடும், 5 மணிக்கு வீட்டில் இருக்காமல் இங்கேயே 5 ஆகிடும், அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு சரி சரி போகும்பாரு, வெளியே வரும்போது பார்த்தா 5:55 ஓடி வந்து, டே என்னோடய ட்ராயெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுற, டைம் ஆச்சு சீக்கிரம் போகணும்ட்டு வந்து கார் எடுப்பான். அங்கே குங்குமம் கீழே கொட்டிருக்கு, சரி இதெல்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து, இந்த கலர் ட்ரெஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு எடுத்து போடுவான். 5 மணி ஆகும், 5:30 ட்ரெஸ் சாரியெல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருப்பாள், பார்த்தா வரமாட்டார், மணி பாட்டை இருப்பாள், மணி ஓடிட்டே இருக்கும், அவர் வந்திருக்க மாட்டார். இங்கே வருவான், இங்கே கட் பண்ணால் ஓகே டைம் ஆச்சு, நீ ஒன்று பண்ணுற அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஓடி வந்துட்டு ஒன்று பண்ணு, நேராக தேட்டருக்கு போ, டிக்கெட் வாங்கி, டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடு, இல்லைன்னு டிக்கெட் கிடைக்காதுமா, டக்குன்னு வண்டியை ஸ்ட்ரைட்டில் திருப்பி தேட்டரை நோக்கி ஓடுவான். கட் பண்ணால் இங்கே இவ பாப்பா 5:30 மணி 6 மணிக்கு போட போகணும், இங்கேருந்து போகிறதுக்கே 6 மணி நேரம், இதுக்கு மேலே அங்கே வரப்போட உட்காந்துட்டே இருப்பேன், 5:30 இவ வரமாட்டாருன்னு சாரியை மாற்றிக்கலாம், வீட்டு துணியை போட்டுக்கலான்னு ட்ரெஸ் எடுக்கலாம், ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு முடிவு பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே போயிடுவான். கட் பண்ணால் இங்கே தேட்டருக்கு முன்னாடி பெரிய கூட்டமாக இருக்கும், ஸ்கூட்டர் அடிபட்டு விழுந்து கிடக்கும், ஒரு ஸ்கூட்டர் விழுந்து கிடக்கும், ஒருத்தன் ஓடி வருவான், போலீஸ் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாச்சு, ஆம்புலன்ஸ் கூட யாருப்பா அது பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா, ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் நிற்பான், நின்ன உடனே வண்டி ஏற்று பார்த்துப்பானா, இல்லை சார் டிக்கெட் எடுக்க, ஏ ஒருத்தன் இது பண்ணுறான் டிக்கெட் எடுக்கணும், 7 ஏற்றுனா வண்டி ஏற்றுனா, அட்ரஸ் எதாவது இருக்கான்னு கேட்பான், தெரியல சார், சட்டையெல்லாம் பிளட்டாக அவன் பார்ப்பான், சார் பர்ஸ் இருக்குமா, ஒன்றும் போலீஸ்காரன், நான் ஆம்புல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன், நீ இந்த பையனோட அட்ரஸு போய் தகவல் சொல்லுமா, சரி சார், சார் பாவம் சார், உடனே ஒருத்தன் ஓடி வரும் சார், இப்போ தான் சார் அவசரமாக 2 டிக்கெட் வாங்கி வெளியே வந்தார், அவுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிக்கெட் கவுண்டர் சொல்லுவான், ஏ கிடக்குது ஆமாம் டிக்கெட் இருக்கு பாரு, 2 டிக்கெட் வேறு பாக்கெட் இருக்குது, அதெல்லாம் விட்டு பர்ஸ் எடுத்துகிட்டு அட்ரஸ் மட்டும் போய் சொல்லு அப்படிமா, அவன் போயிடுவான். இங்கே 6:30 ஆகும், வீட்டில் உட்காந்துருப்பா, காலிங் பெல் அடிக்கும், கதவை திறப்பா, இவன் புருஷன் ஃபுல்லாக பிளட்டோட நிற்பான், சொல்லுவான், இல்லைம்மா டிக்கெட் எடுக்க தான் போனேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு டக்குன்னு போலீஸ்காரர் வந்து போய் வீட்டில் போய் தகவல் சொல்லிட்டு வாம்பாரு. ஒரு உயிர் போராடிட்டு இருக்கும்போது நமக்கு சினிமா முக்கியமா, அதனால ஸ்கூட்டரை திருப்பி அவன் வீட்டுக்கு போய் தகவல் சொல்லிட்டு இங்கே வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிமா, நீங்கள் நல்லா வந்தீங்களா அதுவே போதும் அப்படிமா.

0: இதுதான் அந்த கதை. கதை கடைசியில அவரோட கதை முடியும், சுஜாதாவோட
1: கதை.
0: முதல்வன் படத்துக்கு அவரு தான் வசனம், இந்தியன் படத்துக்கு அவரு தான் வசனம், நிலைத்தாலே இனிக்கும் படம் கதை வசனம் அவரு தான், நாடோடி தென்றல் வசனம் அவரு தான், ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் பாலகுமாரன் அந்நியன் அவரு தான், அஞ்சு பைசா திருடினா தப்பா இல்லை, அஞ்சஞ்சு பைசாவா திருடினா தப்பா அது அவரு தான், பனியன்ங்கிறது தப்புங்கிறது பனியன் சைஸ் மாதிரி எஸ் எம் எல்னு கிடையாது, தப்பு தப்பு தான் அப்படிங்கறது அவரு
1: தான்,
0: மீறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறாங்க அவரு தான். அந்த ஃபுல் டைலாகு 12 நிமிஷம் ரஜினியும் சாரி அர்ஜுனும் சங்கரும் உட்காந்து பேசிக்கிறது. அந்த படம் ரஜினிக்காக எழுதப்பட்ட படம், அதனால தான் எனக்கு ரஜினி மைண்டில் வந்துருச்சு. ரஜினி இப்போ இருக்க சூழல் நடிச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்ட் மாதிரி ஆகிடும் அப்படின்னு வேண்டான்ட்டாரு. அது ஃபுல் டைலாக் அவர் தான், மீன்ஸ் அந்த 12 நிமிஷம் 2 ஜென்ஸு சாரி டு சே திஸ் சினிமாங்கிற மீடியமில் நான் ஹீரோயின்ஸ்க்காக பார்ப்பாங்க, 2 ஆம்பளையும் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க எவன் போய் பார்ப்பான் அப்படின்னு. ஆனால் வந்து அந்த வசனம் தான் அந்த ஃபுல் சீனை பார்க்க வைக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும், அது சுஜாதா தான். அவருடைய சிறுகதை தொகுப்புகள் நீங்கள் வாங்கி படிக்கலாம், சுஜாதா சிறுகதைகள்னு உயிர்மையில 2-3 தொகுப்பு போட்டிருக்காங்க, தொகுப்பு 1 தொகுப்பு 2. ஷார்ட் ஸ்டோரிஸில் படிக்க ஆரம்பிங்க அவரோடது, அவரோட நாவல் எல்லாமே படிங்க, எல்லா நாவலுமே சூப்பராக இருக்கும். பட் இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் படித்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி இருக்கும், அவர் அப்போவே வந்து அச்சு கோர்க்கறது இருக்கு இல்லையா, அச்சு கோர்க்கறதுல வந்து இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிடலாம், அச்சு காலத்தில் வந்துட்டு தலைகளை எழுதுறது ரொம்ப கஷ்டம், அந்த அச்சை வந்து இப்படி வச்சு திருப்பி வச்சு எழுதணும். ஒரு கதையில் வந்துட்டு ராகவன் அப்படிங்கிறவன் குமாருங்கிறவனை பார்க்க போவான், ராகவன் நேராக உள்ளே போனான் அப்படின்னு இருக்கும். அடுத்த வரி அந்த குமார் வந்து ராகவன் என்னடா ராகவா அரை மணி நேரம் நடிகை வந்துட்டேன் அப்படின்னு கேட்கறது தலைகீழாக பிரிண்ட் பண்ணியிருக்கும், டோட்டலாக அந்த புக்கை இப்படி வச்சுட்டு அதை மட்டும் தலைகீழாக தான் பிரிண்ட் பண்ணிட்டுருக்கோம். அடுத்த வரி எழுதியிருப்பார், என்ன குமார் இன்னும் சிரசாசனம் பண்ணி முடிக்கலையா, சிரசாசனம் வந்து தலைகீழாக நின்று யோகா பண்ணுறது. அடுத்த டைலாக் அப்படி இருக்கும், அப்போ தான் தெரியும் ஓ அதனால தான் அவனோட டைலாக் விஷுவலாக திங்க் பண்ணியிருப்பார். விக்ரம்னு இப்போ ஒரு படம் வந்தது இல்லையா, யோ லோகேஷ் அதுக்கு முன்னாடி ஒரு விக்ரம் வந்தது இல்லையா, அது சுஜாதாவோட கதை, அது சுஜாதாவோட கதை. பிரியா ரஜினி சுஜாதாவோட கதை, காயத்ரி சுஜாதாவோட கதை, கரையில்லாம் சண்பு சுஜாதாவோட கதை. ஆமாம் எழுத்தாளர்
1: தான்,
0: அவர் இன்ஜினியர், கடைசி வரைக்கும் அவர் இன்ஜினியர் தான், அவர் இன்ஜினியர் தான், அப்துல் கலாமோட டீம்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபேமஸான இன்ஜினியர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவர்கிட்டருந்து கற்றுக்கலாம், வீட்டையும் பார்த்துக்கிட்டாரு, ரைட்டிங் அதாவது சுஜாதாவோட கதை வருது அப்படின்னா அந்த புக்கு ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆகிடும். ஆமாம் எழுத்தாளர்னா எப்படின்னா ஒரு வாரம் 7 புக்குக்கு கதை எழுதி அனுப்புவார், 7 புக்கு குமுதம் விகடன் அவங்க சாவின்னு படித்தாங்க, சவின்னு படித்தாங்க, அது சாவி சா விஸ்வநாதன் அந்த ஆசிரியர் பேர், சா விஸ்வநாதன்கிறது தான் சாவி, அவருடைய மகளுக்கு நடந்தது தான் ரிதம் கதை, அவங்களே இருந்துருவாங்க இவங்களே இருந்துருவாங்க அப்புறம் ஒன்று சேருவாங்கங்கிறது ரிதம் கதை. அந்த சாவிட்டு தான் டைரக்டர் வசந்தன் வசந்த் ஒர்க் பண்ணார் திசைகள்ங்கிற புக்கில், ஸோ அவரோட கதையை அவர் இது பண்ணார். ஆமாம் நீங்கள் எழுதுங்க, நீங்கள் படிச்சீங்கனாலும் உங்களுக்கு எழுத தோணும், நீங்கள் படிச்சுட்டு எழுதுறது மூலமாக என்ன ஆகும்னு, நீங்கள் படிக்கிறது மூலமாக இப்போ வாசிக்கிறது மூலமாக என்னென்ன ஆகும்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, உங்களோட வக்காபுலரி வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழில் 247 எழுத்து தான் இல்லையா, அந்த எழுத்து நம்மளும் எழுதுகிறோம் அவங்களும் எழுதுகிறாங்க, ஆனால் ஒருத்தங்க எழுதுறது நம்மளை எவ்வளோ பாதிக்குது. சல்மான் ருஷ்டி எழுதுறாரு, புத்தகங்களால் போரை நிறுத்த முடியாது, புத்தகங்களால் ஒரு அணுகுண்டு வீச்சை தடுக்க முடியாது, ஆனால் புத்தகங்கள் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், புத்தகங்கள் உண்மையை பேசும் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ ஈரான் ஈராக் போர் நடத்துதுன்னா அதை நம்மளால் உண்மையை பண்ண முடியாது, ஆனால் அதை விமர்சித்தவங்க எழுதுறாங்க, அதை படிக்கிறாங்க, அது மூலமாக ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்கங்கிறது அது வரும். அப்புறம் வந்து மனிதன் மகத்தான சல்லி பயில்னு ஒரு வேர்டு இருக்குது, ஜி நாகராஜன் எழுதினது, எல்லாருமே அதை சொல்கிறாங்க, ஜி நாகராஜன் ஒரு முக்கியமான எழுத்தாளர், ஜி நாகராஜன் அவரோட ஒரே ஒரு தொகுப்பு இருக்குது ஜி நாகராஜன் சிறுகதைகள்னு, அதை நீங்கள் படிக்கலாம். அந்த மனிதன் மகத்தான சல்லிப்பைங்கிறது ரொம்ப ஃபேமஸான டைலாக் அவர் எழுதினது, ஆனால் அதை அவர் எப்படி எழுதினாருன்னு கேட்டிங்கன்னா 1976-74 எழுத்தாளர்கள்லாம் அவங்களோட கதையில் ஏதோ ஒரு வரியை புன்முறை மாதிரி எழுதுறாங்க, எனக்கு அப்படி எழுத முடியல, எழுதுறதுக்கு எனக்கு வரல, அதனால நானே பொன்மொழியாக தரேன்ட்டு ஒரு 10 பொன்மொழி எழுதுறாரு பொன்மொழிகள்ங்கிற தலைப்பில். அதில் இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்குது, நீங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, முக்கியமாக பெண்கள். சக மனிதருக்கு தேவை அன்பு அல்ல மரியாதைன்னு எழுதியிருப்பார். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. நான் என்னோட ட்விட்டரில் எக்ஸில் வந்துட்டு இது 10 என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி போட்டேன். ரொம்ப முக்கியம், முக்கியமாக பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு மரியாதைங்கிறது அது ஏதோ நீங்கள் நல்லா தெரியும் இல்லையே, நான் வைஃபோட சுதந்திரமாக வச்சுருக்கேனே, அவள் என்ன கேட்டாலும் பண்ணிக்க சொல்லியிருக்கேனே, அப்படி பண்ணிக்க சொல்கிறது என்ன சுதந்திரம், அவங்க பண்ணிக்கிறது தானே சுதந்திரம். அப்புறம் வாசிப்பு என்ன பண்ணிச்சுன்னு சொல்கிறேன். இது வந்து இது நான் இது பெருமையாக நான் சொல்லலை, இது நான் சங்கடமாக சொல்லணும். ஆக்சுவலாக சா தமிழ்ச்செல்வன் ஒரு ரைட்டர் இருக்கார், சா தமிழ்ச்செல்வன், ஓகேவா, சாகித்ய அகாடமி அவார்டு இந்த வருஷம் அவருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குது. தமிழ் சிறுகதையின் 50 தடங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அது பெரிய புத்தகம், அதை விட்டுருங்க. சா தமிழ்ச்செல்வனோட ஏதோ ஒரு சிறுகதைகள் படிங்க. சாமிகளின் பிறப்பும் இறப்பும்னு ஒரு புக் எழுதியிருக்கார் அவர், அதை படிங்க. அவர் வந்து அறிவொளி இயக்கம் நடத்தினார். அவர் பெண்கள் வெளியில் வரணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். வீட்டை விட்டு வெளியே வரணும்னா எதுக்கு, வெளியில் வந்து இருக்கிறதுக்கு இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்து சமயம் செஞ்சுட்டே இருந்துட்டா அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாமல் இருக்குது. வெளி உலகம் வந்து இப்போ 4 பேப்பர் படிங்க, இது பண்ணுங்க, ஆண்கள் பெண்கள் சமம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் நீங்கள் வந்தால் தான் தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்து புருஷனுக்கு சமைச்சு போட்டே இருந்தால் இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பெண்கள் சைக்கிள் பேரணி நடத்தினார் அவர் 30-50 வருஷம் முன்னாடி. பெண்கள் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் ஐயோ அப்படியா, ஏ பொம்பளை சைக்கிள் ஓட்டுறாடி அப்படின்னு பேசிட்டாங்க. சைக்கிள் வெளியே ஓட்டக்கூடாது, எப்படி அது அவள் எப்படி ஓட்டலாம், ஒரு பொட்டை புள்ள எப்படி வண்டி ஓட்டலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. புரியுதா? இப்போவுமே நான் சொல்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நீங்கள் மீம்ஸ் பார்க்குறீங்க, ஏ அந்த அது வந்து அந்த புள்ள ஓட்டிகிட்டு வர அவளுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, பிள்ளைங்க ஓட்டினாலும் இப்படி தான் ஓட்டுவாங்கங்கிறாங்களே. ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஆம்பளைங்களுக்கு கையில் வண்டி கிடைக்க ஆரம்பித்து 200 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வண்டி கிடைச்சது. அதனால் உங்களோட ஜீன் அதை லேட்டாக தான் பழகியிருக்கும், அதனால் அது தப்பே கிடையாது. இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, மென் டோன்ட் லிசன் விமன் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேப்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஆண்கள் வந்து கேட்கவே மாட்டாங்க, லிசனிங், பெண்களுக்கு மேப்ஸ் புரியாது, நேராக வலது பக்கம் போய் அப்படிம்பாங்க, இடது பக்கம் காட்டிட்டு. அது வந்து அது பெரிய தப்பு கிடையாது, அவங்க வெளி உலகத்துக்கு வந்ததே இல்லை, நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்ட, வெளியே வந்தால் தானே தெக்குது வடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறேன், அது அதுக்கான காரணம் இதுதான், இது வாசிப்பு மூலமாக தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ பெண்களை படிக்க ஆரம்பித்தே 2 வருஷம் ஆச்சு, பெண்கள் இதுக்கு வந்தே 2 வருஷம் ஆச்சுங்கும் போது உங்களுக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சிருக்கும், அது தப்பு கிடையாது, அதுக்கு நீங்கள் வெக்கப்படவும் வேண்டியதில்லை. ஆனால் இன்னொன்று சொல்லவா, ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க, அவங்க ஒன்று கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆண்கள் பக்கத்துலேயே வர முடியாது, அதுக்கு பயந்தால் ஆண்கள் அவங்க பக்கத்துலேயே விட மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுத்தா நம்மளை முன்னாடி போயிடுவான். நம்ம தாய் வழி சமூகம் தான் அது, தெரியும் இல்லையா, வால்கா முதல் கங்கை வரை அந்த புத்தகம் எழுதிக்கோங்க, ராகுல் சாங்கித்யாயன். இது கொஞ்சம் பெரிய புக்கு, இதை மட்டும் நீங்கள் படிங்க, யூமா வாசிகையோட மொழிபெயர்ப்பு படிங்க, மொழிபெயர்ப்பு பண்ணவர் யூமா வாசிகி, வால்கா முதல் கங்கை வரை நம்மளோட நாகரிகம் எப்படி ஆரம்பிச்சது எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி. இதை படிச்சுட்டு சேப்பியன்ஸ் படிங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா சேப்பியன்ஸ், தமிழில் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது, யுவல் நோவா ஹராரி அப்படிங்கிறவர் எழுதினது. இதெல்லாமே பெரிய புக்கு, இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் பெரிய புக்கு, யுவல் YUVAL நோவா NOAH VAH அப்படி வரும், ஹராரி, ஜெருசலேமில் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரு, நம்மளோட மனிதகுலம் எப்படி வந்துச்சு எல்லாமே எழுதியிருப்பார். ராகுல் சாங்கத்தினோட அந்த புக்கும் அப்படி தான், மனிதகுலம் எப்படி வந்துச்சு. நான் அப்புறமா எனக்கு நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நான் இங்கே பண்ணாமல் விட்டேன், சாரி. இந்த டவர் ரீட்ஸ் போகும்போது நான் வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு புக்கு அந்த ஆத்தர் நேம் வந்து சிட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அப்புறம் கடைசியாக இப்படி எடுத்து கொடுத்தேன், யாருக்கு ஆளாளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்கன்ட்டு அதை படிங்கன்னு நான் அந்த மாதிரி இங்கே பண்ணி. இப்போ வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் பிஸியாக அதனால் பண்ண முடியல, நான் போயிட்டு இவங்களுக்கு அனுப்புகிறேன், மேடத்துக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வந்து அந்த அந்த புக்ஸை படிங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலைனாலும். இப்போ நான் வேற ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த இல்லை நான் இது இல்லை இல்லை வாழ்க்கை முதல் கங்கை வர எதுக்கு சொன்னேன்னா, நம்ம மனித பெண்களை பற்றி சொன்னேன் இல்லையா, தாய் வழி சமூகம் தான், நீங்கள் தான் எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம நதிக்கரை நாகரிகத்துக்கு வரும்போது நிலம் அவங்க வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது பெண்கள் வந்து வீட்டில் இருக்காங்க பிரெக்னன்சினால, அவங்களுக்கு ஒரு 6 மாதம் வேலை செய்ய முடியல. இவங்க போய் விவசாயம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல பாடி வந்துடுது. அந்த பாடி வந்த உடனே இவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க, அடிக்கிறது பிடிக்கிறதுன்ட்டு. அப்படி தான் அதுக்கு திருப்பியும் தலைவன்னா தலைவன் அப்படின்னு போயிடுச்சு. நீங்கள் சங்க இலக்கியமெல்லாம் படிச்சிங்கன்னா தமிழில் தயவு செஞ்சு சங்க இலக்கியங்களில் எது கிடைச்சாலும் சும்மா ரேண்டமாக எடுத்து படிங்க, ஓகேவா? ஒரு மீனவன் வந்து படுத்துட்டு இருப்பான், அந்த பக்கம் 15 பெண்கள் உட்காந்து அந்த மீனவனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏப்பா 15 பொண்ணுங்க இங்கே நின்றுருக்கோம், நீ என்னடா வெட்டியா எங்களை சைட் அடிக்காமல் படுத்துட்டு இருக்க அப்படிங்கிற செய்யுள் இருக்குது. கல்வி எவ்வளோ முக்கியங்கிற செய்யுள் அதில் இருக்குது. பெண்கள் அவ்வளோ படிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் போயிடுச்சு அது. ஆன்மீகமெல்லாம் உள்ளே வந்த பிறகு அது இப்போ பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வீட்லேயே இருக்கணும், அவங்க புருஷனை பார்த்துக்கிறது தான் இது. உங்களுக்கு தெரியுமா புருஷன் இறந்தால் கூடவே பெண்கள் இறக்கணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னா போய் நீங்கள் போய் சாவுங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போது எது தப்போ அதை ஒதுக்கி வச்சிடணும். அதுக்காக நான் கலாச்சாரங்கிற பாயிண்ட் வரும்போது சொன்னேன், அது அப்பப்போ மாறும், அதுனா அதுக்கு நான் அதுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாதுன்ட்டு. அது ஏன் வச்சுருந்தாங்கன்னா அதுதான் இப்போ சொல்ல வரேன். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எங்களை மிஞ்சிடுவீங்கன்னு சொல்லியா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நான் தமிழ்ச்செல்வனை பற்றி சொல்கிறேன், அவரு அவர் லைஃப்ல அவங்க அம்மாவையும் வைஃபையும் சமையல் கூடத்துக்குள்ள அனுமதிச்சதே கிடையாது, அனுமதிச்சதே கிடையாது. அவர் வீட்டில இருந்து அவர் தான் சமைப்பாரு, போகக்கூடாதும்பாரு. இவங்க வைஃப் வந்த பிறகு வைஃப் என்னங்க இது இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க போய் சமைக்கதானே, போய் உட்காருன்ட்டாங்களாமா. என் பேட்டியில் இதை பத்தி கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் போய் ஒரு நாள் சும்மா உட்காந்துருந்தேன், அப்புறம் ஒரு நாள் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வாக்கிங் போக ஆரம்பிச்சாங்க, அப்புறம் பக்கத்து வீட்டு பேச ஆரம்பிச்சு இப்போ அவங்களுக்கு உலக வெளி உலகம் நல்லா தெரியுது. நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு, எனக்கு வந்து நான் வீட்டில் சமைக்க போனால் ஏதோ ஒன்று எடுக்க போனால் எனக்கு சமைக்க தெரியாது, சும்மா இட்லி தோசை அந்த அவ்வளோதான். நீ போனால் 10 பாத்திரத்தை இது பண்ணுவேன், நீ போகாத அப்படின்னு திட்டுறாங்கன்னு கிண்டலை நான் சொல்லிட்டேன். இப்போ அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார், அந்த சிரிப்பு என்னால் இப்போவும் மறக்க முடியாது. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் உங்களோட சல்ஜாப்புடா அப்படின்ட்டு. ஆமாம், அவர் வீட்டில் பெண்களுக்கு சமையல் கூட்டத்தில் அனுமதி இல்லை, அவர் இப்போவும் அப்படி தான் வச்சுருக்காரு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இதை வந்து நான் மட்டும் பண்ணால் போதாது, பெரிய பெரிய ஹீரோக்கள் அதை பேசணும்னு சொன்னார். நீங்கள் நல்லா பாருங்கள், வேட்டையன் படத்தில் மஞ்சுவும் துவாரகாவா அந்த பொண்ணு, அந்த வேற ஏதோ பேர் துஷாரா, விஜயன் உட்காந்து பேசும்போது ரஜினி வந்து ஏப்ரான் கட்டிட்டு தோசை வந்து போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா ஞானவேல் வாசிப்பு இருக்கிற ஆள், தாசன் ஞானவேல், ஜெய்பீம் டைரக்டர். ஸோ அவர் இப்படி ஒரு சீனாக வச்சிருப்பார், பாரு ஆம்பளை சமைக்கிறேன் அப்படி சொல்லாமல் சட்டில் வைக்கணும், சொல்லக்கூடாது. பார் வீடுகளில் ஆண்கள் தான் சமைக்க, அந்த பீச்சிங்கே இருக்கக்கூடாது. அதில் அப்படி பண்ணியிருப்பார் அவர். நான் தாசன் ஞானவேல் அதுக்காக விஷ் பண்ணேன், சூப்பருங்க அப்படின்னு. நான் அதை கேட்டுட்டு வந்துட்டு மார்ச் 1, 2023 அந்த பேட்டி எடுத்தது. அதனால இன்னைக்கு வரைக்கும் நைட்டு மட்டும் வீட்டில் நான் பாத்திரம் கழுவுறேன். அதாவது நான் அது முதல்ல வந்து சும்மா சர்ப்ரைஸாக பண்ணுவேன், அவங்க தூங்கிட்டாங்கன்னா சிங்கிள் இருக்கும், களை எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு கழுவி வைப்பேன். ஏதோ ஒரு நாளைக்கு ரேண்டமாக பண்ணுவேன், பட் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் இங்கே பாரு இனிமேல் நீ பாத்திரம் கழுவு, ஏன்னா சமைக்கிறது எனக்கு வேலையும் பார்த்துட்டு அதுவும் வந்து பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பண்ண முடியல. இனிமேல் நான் சமையல் கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இப்போ எனக்கு சமையல் கிளாஸ் போகணும்னு ஆசை இருக்குது, பட் திருப்பியும் அது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுமோ அப்படிங்கிறனால நான் இது பண்ணலை. ரெண்டாவது எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒன்று பண்ணால் அதுக்குண்டான எக்கச்சக்கமான ஐட்டம் வாங்குவேன். நடுவில் வந்து கோவிட் டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்துச்சு, ஸோ அதுக்காக பாட்டில் ஆர்ட் கற்றுக்கிட்டேன். ஒரு செல்ஃப் ஃபுல்லாக அந்த கிராஃப்ட் கிரிஃப்ட்டுன்னு கண்டதும் கடந்துச்சு, அந்தளவுக்கு சேர்ந்துருச்சு. அப்புறம் நான் எக்ஸில் ட்விட்டரில் ஆர்ட் வேற இன்னொரு பொண்ணுக்கு கூப்பிட்டு ப்ரெசென்ட் பண்ணி அதெல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் நான் சமையல் கற்றுட்டேன்னா சமையல் கண்டதையும் வாங்கிடுவேன்ட்டு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறது எனக்கு போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதை நான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு எனக்கு இதை பண்ண வச்சது வாசிப்பு தான், நீ பண்ணாத நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன், பொம்பளை என்ன நீ போய் அதுதான் உன் வேலை. இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் பார்க்குறேன் 2026 அப்படி பேசுகிற பசங்க இருக்காங்க. அப்போ பெண்ணா கேவலங்கிற இது கொண்டு போகிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா உங்களுக்கு வாசிப்பு இருக்கணும். இல்லைப்பா நீ சொல்கிறது கரெக்டுப்பா, அது அந்த காலம் இப்போ வேண்டாம் அப்படிங்கணும். நீங்கள் மனசளவில் மாறணும். சரி அப்பா சொல்கிற பண்ணிக்கலாம், உங்கள் மகனையாவது மாற்றணும். இல்லைப்பா உனக்கு வந்தால் நீ இது பண்ண அப்படின்னு. நான் வந்து இன்ஸ்டால் ஒரு பையன், சமைக்கிற பையன், சர்வேஷன் என்னமோ அவன் பேர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து வீட்டில் நான் தான் சமைப்பேன், வீட்டில் விக்னேஷ் எஸ்ல ஆரம்பிக்கும் திருப்பூர் ஏதோ ஒரு பையன். ஸோ அவங்க அம்மாக்கள் வந்து நம்ம புருஷனை திருத்த முடியல, அப்பாவை திருத்த முடியல, நம்ம பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நம்மளால் பெருசாக புரட்சி பண்ணி மாற்ற முடியலன்னா, சண்டை போட்டு மாற்ற முடியலன்னா, அட்லீஸ்ட் நம்ம மைண்ட் அளவில் இல்லை தப்பு, அப்பாவும் அம்மா அப்படி ஹேண்டில் பண்ணுறது தப்பு, பெரியப்பாவை பெரியம்மா அப்படி சொல்கிறது, பெரியம்மா அதை கேளு பெரியம்மா, இல்லை உங்களுக்கு முடியும்னா சில வேணாலும் முடியும். இப்போ என் பொண்ணு வந்துப்பா பேசாதப்பா அப்படின்னா எனக்கு பயப்படுவேன். ஸோ அப்படி முடியிருந்துச்சா நீங்கள் மாற்றுங்க, இல்லைப்பா அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது, அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தெரியும் எங்கள் அண்ணி ஒருத்தங்க இருக்காங்க, அவர் சைக்கிள் அங்கே பண்ணாலும் எங்கள் வீட்டில் எழுந்திரிச்சு உட்காரவே மாட்டாங்க, ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காரக்கூடாது, ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காரக்கூடாது, அவங்க காலங்காலமாக அப்படி இருந்திருக்காங்க. அதுவும் மதிக்காதனால தான் இது எல்லாமே நடக்குது, பெண்களை மதிக்க அது எல்லாமே அதனால தான் நடக்குது. வாசிப்பில் அவங்களுக்கு மதிக்குங்கிற எண்ணமே வந்ததில்லை. அட்லீஸ்ட் ஒரு 10-20 இது மாதிரி படித்து சொல்கிறது மூலமாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லை நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல் ஆகலாம். ஜாதிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை அப்படி ஒன்றும், அது நம்ம அது வந்து இந்த அடிமைத்தனத்துக்காக உருவாக்கப்பட்டதானே தவிர அப்படி இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. செந்தில் ஜெகநாதன் எழுதின மலைக்கண் ஒரு தொகுப்பு இருக்குது, அவர் இப்போ காண்டெம்பரரியாக எழுதிட்டு இருக்காரு, அதை படிங்க. மழைக்கண், மழை இழை, மழைக்கண். அப்புறம் வெயில் எழுதினது கவிஞர், வெயில் எழுதினது வெயில். ஒரு மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி. நீங்க அவரோட எந்த கவிதை புக்கும் வாங்க, ஏதோ ஒன்று, அது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். மாறிக்கும் நிறைய வாசிப்பனவும் இருக்கிறதுனால நிறைய வாசிச்சு அந்த மாதிரி எழுத்தாளர்கிட்ட கேட்கறது இது பண்றது பண்ணி. அவர் வேள்பாரியும் காவல் கோட்டம் ரொம்ப பெருசு சாகித்ய அகாடமி, அதுவும் படிக்கலாம். அரவான் அதுல இருந்து ஒரு கிளிம்ஸ் எடுத்தாரு.
1: ஒரு புக்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாம ஏதாவது ஒரு புக் எடுத்து படிச்சது உங்க மனசு ரொம்ப நின்ன ஒரு அனுபவம் இருக்கா?
0: குட்டியிலரசனே அந்த மாதிரிதான் போடலாம். நான் புக்கு வாங்கிறது வந்து புக் ரீடர், ரீடிங் பழக்கம் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம். மீன்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடும், அப்படி வாங்கவே மாட்டோம். போய் அதை இப்படி பிரித்து படிக்கிறது, பின்னாடி என்ன பிளர்பு படிக்கிறது, அப்புறம் ரெண்டு மூணு படிக்கிறது, அந்த எழுத்தாளர் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் படிப்போம். ஏன்னா நான் அதை ரொம்ப நம்புகிறேன், என்னோட வேல்யூபிளான டைம் உனக்கு நான் கொடுக்குறேன். உலகத்தில் என்ன புக்கு படிக்கிறதுக்கு கிளாஸ் வச்சு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அந்த நேரத்தில் நீ என் டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் அதை பார்த்து தான் வாசிப்பேன். ரெண்டாவது நிறைய சஜஷன் பண்ணுவாங்க எங்களுக்கு, இந்த படிங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தூக்கு கைதியின் வாக்கு மூலம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், தூக்கு செல்வம் அவன் பேர், இன்னும் ஜெயிலில் இருக்கா அப்படி, ஜெயிலிருந்து எழுதியிருக்காரு. அதில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஜெயில் வாழ்க்கைன்னா என்னென்னு, அதாவது லிட்ரேச்சரில் நிறைய லிட்ரேச்சர் இருக்குது, லெட்டர் லிட்ரேச்சர்னு இருக்குது, கடித இலக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த கடித இலக்கியத்தில் ஒன்று சொல்கிறேன், வண்ணதாசன் கடிதங்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது, கல்யாண் ஜெயில், அவர் தான் வண்ணதாசன். அது வந்து வேற பேரில் கூட வந்துச்சு, சில இறகுகள் சில பறவைகளா அப்படி ஒரு பேரில் ரெண்டாவது இதாக வந்தது. அது ஒன்றுமே இல்லை, அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸு கடிதம் லெட்டர்ஸ் தான் அது.
2: எழுதும் போது புது புது கண்டென்ட்லாம் நீங்க எழுதும் போது அதுக்குன்னு சில விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க சார்?
0: பிளாக் வந்து நான் 2008-07 அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சேன், தமிழ் அப்பதான் தமிழ் டைப்பெல்லாம் பண்ண முடியும்னு வருது, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு எனக்கு, அப்போ தெரிய வருதுன்னு எழுதினேன். அப்போ மேக்ஸிமம் அதில் வந்துட்டு ஒரு நம்மளோட இப்போ இந்த விளாக்லாம் போடுறாங்களே GRWMA அந்த மாதிரி தான் அது. ஆமாம், ஸோ அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி என்ன நடக்குது, பேங்க்கு போனேன், அது வாங்கின, இது பண்ணேன் அப்படின்னு ஃபன்னானது அதெல்லாம் எழுதினேன். பயங்கர வைரலாக, மீன்ஸ் டெய்லியும் வந்து அப்போ வைரலுங்கிற வேர்டு கிடையாது, அப்போ வந்து அதை வந்து ஹாட் டுடே அப்படின்னு போடுவாங்க, சூடான இடுகைகள்னு ஒன்று போடுவாங்க, அதில் வந்துடும் எப்பவுமே நிறைய பேர் ரீடர்ஸ் படிப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வரும், என்ன எப்படி வரும்னா, எனக்கு வந்து வித்தியாசமான ஆட்கள், வித்தியாசமான இவங்களை நான் சந்திப்பேன். இன்னொன்று, நான் ரொம்ப டாக்டிவ் பர்சன், பைக்கில் போகும்போது சிக்னலில் நின்றுன்னா பக்கத்தில் கொஞ்சம்

0: நானும் பேசிடுவேன். 30 செகண்ட் இருக்கு, எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சார் என்ன அப்படியே ஏதோ ஒன்று பேசுறது, அப்படி அந்த அளவுக்கு டாக்கட்டிவ் பேசுறதுனால எனக்கு அனுபவங்கள் வரும், பேசுறதுனால தான் அனுபவம் வருது. ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, அது பயங்கர ஷாக்காக இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நான் பஸ்ஸில் கண்ணம்மான்னு அந்த போஸ்டோட பேர், பஸ்ஸிலேருந்து நானும் ஒய்ஃபும் வந்துட்டுருந்தோம், கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். ஒருத்தர் வயசானவர் வந்துட்டு ஃபோனு பட்டன் ஃபோன், அது தம்பி கண்ணம்மான் ஒரு பேர் இருக்கு எடுத்துக்கூடேன் அப்படின்னு. நான் இப்படி தேடினேன், காணோம் கே அப்படின்லாம் போட்டு பார்க்குறேன், காணோம் இல்லை. தம்பி என்னப்பா படித்தவனாட்டு இருக்கா, நல்லா பெண்ண பாரு அப்படின்னு போய் பார்த்துட்டு தமிழ் இப்போ தமிழ் வரல இப்போ. அப்போ பார்த்துட்டு கே அப்படின்லாம் பார்த்துட்டு தான் இல்லை. அப்புறம் சீலையெல்லாம் பார்த்தா சீலையும் இல்லை. பார்த்து நிறைய பேர் இருக்குது இல்லைங்க என்ன. இப்போ பார்த்தா படித்தவனாட்டிருக்கேன்னா இந்த இந்த கான்வர்சேஷன் அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே எழுதியிருப்பேன். அது பயங்கர வைரலாகி ஃபேஸ்புக்கிலலாம் பயங்கர பயங்கரமாக போச்சு. அப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இல்லை. எல்லோரும் வந்து சொல்கிறாங்க சார் ஃபேஸ்புக் உங்களோட தான் காப்பி பண்ணி எவனவனா போட்டுருக்கான், 26 லைக்கு 1 லட்சம் ஷேருங்கிறான், என்ன வம்பா இருக்குன்ட்டு அங்கேயும் ஒரு கடை விரிப்பான்ட்டு ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தா கடைசியில் போய் பார்த்தா என்னப்பா இப்போ தான் கூப்பிட்டுச்சு நீ இல்லைங்கிறன்னா, ஓ அப்போ ரிசீவ்டு கார்டில் போய் பார்த்தலன்னா ஜி கண்ணம்மா அப்படின்னு சொல்லி இதை எழுதினேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பேங்க்குக்கு போனேன். பேங்க்கு போனப்போ ஒரு பெரியவர் வந்து பேப்பர் எடுத்து இப்படி எழுதிட்டே இருந்தார், ஒரு எழுத்து கூட்டி செக்கு வித்ட்ராயல் ஃபார்மில் எழுத்து கூட்டி இப்படி எழுதிட்டு இருந்தார். நான் உடனே பார்த்துட்டு ஹெல்ப் ஐயா பண்ணிட்டேங்களான்னு, வேண்டும் தம்பி அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படி இப்படி பாக்கில் கையை விட்டு இப்படி ஒன்று எடுத்தார். பார்த்தா வாய்ப்பாடு, இந்த வாய்ப்பாடில் 1 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நம்பர் இப்படி பார்த்து பார்த்து எழுதுறாரு. எழுதிட்டு இப்போ வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப ஆச்சரியம் அவரே எழுதுறாருன்ட்டு. அந்த கேப்பில் எப்படிங்க ஐயா நீங்களே ஏன் எழுதுறீங்கன்னு, அது தம்பி என் பையன் உனக்கு படிப்பறிவு இல்லைன்ட்டான், அதனால் இதனத்தை போய் இது எழுதுறேன்னு போய் பெரிய படிப்பறிவு நான் எழுதி பார்க்குறதுன்ட்டு நானே எழுதி பழகிட்டேன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர். அதுக்கப்புறம் நடந்தது தான் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பைக்குக்கு பெட்ரோல் போட போனேன் ஒரு பெட்ரோல் பங்கில். இப்போ பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு அந்த ஏர் பிடிப்பாங்கள அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் ஏதோ ஒரு மோட்டார் மாதிரி ஒன்று எடுத்து இப்படி தொடச்சிட்டு இருந்தார், உட்காந்துருந்தார். கண்ணு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினா, நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா வா வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் நான் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பு இருக்குது, ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், சின்ன பையனாட்டு இருப்பேன். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஓனர் ரூம் இருந்துச்சு இல்லையா, ஓனர் ரூமில் சேரில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். ஒரு 40 வயசுங்க. தம்பி நான் பேங்க்கில் அடிக்கடி பார்ப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த பையன்தான், உட்காரு தம்பி டீ வாங்கிட்டு அதெல்லாம் வேண்டாம்னு. அட சும்மா உட்காரு தம்பி அப்படின்ட்டு, தம்பி ஒரு 20 ரூபா இருந்தால் கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு டீ வாங்கி போயிட்டேன். நான் பெரியவர் ரொம்ப இதுங்க, அன்னைக்கு பேங்க்கில் பார்த்தேன் இப்படி சொன்னார், பரவாயில்லைங்க நீங்கள் வந்து அவரே இது பண்ணி அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க, அவர் உங்கள் வேலை செய்கிறத நம்பி நீங்கள் பேங்க்குக்கு அனுப்புகிறீங்க, அவரும் அந்த வேலையை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு அப்படின்னா, வேலை செய்கிறா சார் அது எங்கள் அப்பா பேங்க் ஓனர் அவர் தான், நான் இதை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. திரும்பி பார்த்தா அவர் டீ வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. எனக்கு பயங்கர ஷாக்கு. இதெல்லாம் எழுதும்போது நீ பொய்யா எழுதுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இப்படியெல்லாம் ஒருத்தங்க இருந்திருக்கவே மாட்டாங்க, நீ பொய்யா எழுதுற அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கட் பண்ண, நீ வந்து மிக்ஸ் பண்ணி, மிக்ஸ் பண்ணுறது என்ன மிக்ஸ் பண்ணோம்னா, அவர் அந்த தூரத்துலேருந்து அவர் டீ வாங்கிட்டு வந்தாருங்கிறது பொய், அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். ஆனால் இந்த சீனை சொன்ன உடனே நான் தூரத்தில் பார்க்குறேன் அவர் டீ கடைக்காரர் மாதிரி வராருங்கிறது விஷுவலாக நான் யோசிச்சு பார்த்து அப்படி ஒரு சின்ன சேர்த்துவோம். மற்றபடி எனக்கு வந்து நான் அப்படி எழுத மாட்டேன். நான் இப்போ சென்னை சிலிஸ் டி நகரில் வந்து எரிஞ்சிருச்சு சென்னை சிலிஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்போ இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்போ அங்கே பேரிகார்டு போட்டிருந்தாங்க, அந்த வீட்டுக்கு அது வழியாக தான் போகணும். அப்போ 2-வீலர் இல்லை எங்கிட்ட, நான் ஆட்டோவில் இறங்கி நேராக இப்படி நடந்து போனால் பேரிகார்டில் வந்துட்டு, தம்பி இப்படி சார் இப்படி போகக்கூடாது அப்படின்னாங்க. ஏங்க அண்ணன் போகக்கூடாதுங்க அப்படின்னா, இங்கே தீ இங்கே தான் குடிச்சிருங்க போகக்கூடாது என்ன. உடனே அந்த லேப்டாப் கொடுத்துட்டு சார் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 309 நம்பர் வீட்டில் அதை கொடுத்துட்டு உங்கள் ஹஸ்பண்டு 3 நாளைக்கு வரமாட்டாருன்னு சொல்லுங்கள் என்ன, ஹலோ வீடு இங்கே இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் நான் உள்ளே போனேன், இது இப்படியே எழுதினேன், இதெல்லாம் நீ போலீஸ் சொல்லுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை இல்லை அவன் சொல்லுவான் எங்களுக்கு அவனை தெரியும் எல்லா பக்கமும் இப்படி தான் சொல்லுவான்.
1: அப்படிதான்.
0: நான் வந்து இப்போ காலையில் ஷர்ட் விளையாடிட்டு ஒரு இடத்துல காஃபி சாப்பிடுவோம். அப்போ ஒருத்தர் வந்து அந்த கடல் ரெகுலரா கேட்பாங்களே, அப்ப வந்து சார் எத்தனை காஃபின்னாரு, எத்தனை வேணா போடுங்க, நான் ஒரு காஃபி தான் காசு கொடுத்தேன் அப்படின்னு. எழுதிருக்காங்க மீடியம்ல, மீடியம்னு ஒரு இதில் பிளாக் வந்து உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் பிளாகர்னு ஒன்று இருக்கும், அதில் லாகின் பண்ணி நீங்கள் எழுதலாம். அது நீங்கள் அதில் என்ன வேணும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 4வது படிக்கிற பையனுக்கு ஒரு லெட்டர் அப்படின்னு எழுதிட்டே இருப்பார். யாருக்குன்னா என் பையனுக்கு தான், நான் வெளியூரில் வேலையில் இருக்கேன், அதனால் அவன் ஊர்லேருந்து படிச்சுக்குவான், டெய்லி காலையில் நான் எழுதுறதை படிச்சுக்குவான்
1: அப்படின்னா.
0: இல்லை சார், ஃபேஸ்புக்கில் எழுதுறேன். ஜெயமோகன் அவரோட வெப்சைட்டு, சாருவோட எஸ்ராந்திரி, எஸ்ரா வந்து தேசாந்திரின்னு ஒரு அவரோட பேஜ், அவங்க எல்லாம் பிளாக் வச்சிருக்காங்க.
1: ஒன்னாயிடுச்சு.
0: ஆனா பேஸ்புக்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அது அதுல நம்ம சர்ச் பண்ண முடியாது, அதுல சர்ச் பண்றது கஷ்டம். அது கூகுள் வந்து அதை எடுத்து, கூகுள் வந்து கூகுளோடது, ஃபேஸ்புக் வந்து மெட்டாவோடது, இது ரெண்டு இதுக்குள்ள
1: சண்டை.
0: அதனால இந்த சர்ச் இன்ஜின் அதை சப்போர்ட் பண்ணாத, அது சப்போர்ட் பண்ணாதான் இருக்கிறதுனால இவங்க பிளாக் ஆரம்பிச்சு தனியா அதுக்குள்ள அவங்களோட இது வச்சு.
1: ஆனா இப்போ
0: சினிமா பாட்டு வச்சதெல்லாம் பேசி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆபீஸ் செலப்ரேன்னு ஒண்ணு பண்ணுவோம் எங்க, அதுல என்ன ஒரு மேனேஜர் அவங்க எல்லாம் கலாய்க்கிற மாதிரி பண்ணி ஒண்ணு போடுவோம், அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாள் இந்த ராஜாவோட எனக்கு பிடிச்ச இதெல்லாம் எடுத்து போடுறது அப்படின்னு, நானே இன்ஷாட்ல கட் பண்ணி அதுல போடுறது. நீங்க இதுலயும் இருக்குங்க, இதுலயும் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நிறைய சொல்லி கொடுங்கிறாங்க, நீங்க எல்லா மீடியம்லயும் அது சம்பந்தமாக சொல்கிறவங்க உள்ளே வந்துட்டே தான் இருக்காங்க, நீங்கள் தேடுறது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் நீங்கள் போய் இப்போ இன்ஸ்டாவில் போய் புக் ரீடிங் அப்படின்னு போட்டு புக் ரீடிங் சம்மந்தமாக ஒரு 4 வீடியோ பாருங்களேன், இந்த பொண்ணை விடக்கூடாது அப்படின்னு அவன் அல்காரிதம் உங்களுக்கு செட் பண்ணிடுவான். புக்குங்கிற டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பான். எது தேடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து தனுஷ்னு தேடினீங்கன்னா தனுஷோடது வந்துகிட்டே இருக்கும், சிவகார்த்திகேயன் தேடினா சிவகார்த்தின் வந்துட்டே இருக்கும், விஜயன் தேடினா விஜயோட வந்துட்டு, நீங்கள் எது தேடுறீங்களோ அது சம்மந்தமாக அவன் காட்டிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் புக்ஸு கொஞ்ச நாளைக்கு புக்ஸு இதெல்லாம் பேசுனீங்கன்னா, இன்ஃபேக்ட் இப்போது வாட்ஸ்அப்பில் உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, அவன் ரெக்கார்ட் பண்ணி தான் நீங்கள் அலோவ் பண்ணுறாங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் யார்ட்டையாவது எனக்கு பிரேக்கப்புன்னு எழுதிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் ரீலாக காட்டும், எப்படி காட்டுதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்குவாங்க, எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ஒரு தடவை, ஒன்றும் யூஎஸில் என் ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டேன், அவன் போய் செக் பண்ண L1 L2 ஏதாவது இருந்திருக்கும் அப்படி இப்படின்னா, போய் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், பேக் பெயினுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஆட்
1: காட்டுறேன்.
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன அவன் ஃபுல்லாக எடுக்க மாட்டான், அவன் சத்தியம் பண்ணியிருக்கிறது இது என்னன்னு பார்த்து உங்களோட பிரச்சனை நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆடுக்காக எடுத்துக்குவேன் அப்படிங்கிறோம். இதுல யார் யாரும் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவீங்க, கையில் எழுதுவேன் அப்படின்னு, அது ஒரு நல்ல பழக்கம், அது எழுதுங்க கையில், சின்ன ஒரு ஸ்கிரிப்லிங் நோட் மாதிரி வாங்கி உங்களுக்கு தோன்றதெல்லாம் அதில் சும்மா அப்படி எழுதுங்க. என் டாக்டர் என்ன எழுதுறாங்க, நானும் எழுதுவேன் கையில். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த 135 டேஸ் ஆஃப் கல்யாண்ஜின்னு ஒரு இது போட்டேன், அவரோட அந்த புக்கிலிருந்து அது எல்லாமே. அவர் மனுஷபுத்திரனுக்கு லெட்டர் எழுதியிருப்பார், கீராஜனனுக்கு எழுதியிருப்பார், நிறைய பேர்த்துக்கு எழுதி லெட்டர் தான். ஆனால் அந்த லெட்டருக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ஃபிலாசபி எழுதியிருப்பார், அது ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோடது ஃபுல்லாகவே. பாசாங்கற்ற வலிந்து மேற்கொள்ளாத இயல்பான எந்த நட்பும், எந்த காதலும், எந்த காமமும் சம்பந்தப்பட்டவர்களை மேலும் அழகாக்கும். இது ஒரு லெட்டர்ல அவர் எழுதின இதுதான், அது யாருக்கும் எழுதின லெட்டர்ல. பாசாங்கற்ற, பாசாங்கன்னா ஃபேக்னஸ் இல்லாத, வலிந்து மேற்கொள்ளாத, பிரஷர் பண்ணாத, பாசாங்கற்ற வலிந்து மேற்கொள்ளாத இயல்பான எந்த நட்பும் எந்த காதலும் எந்த காமமும் சம்பந்தப்பட்டவர்களை மேலும் அழகாக்கும். கல்யாண்ஜி அவருடைய கவிதை தொகுப்பு இருந்தது, அவரோட கவிதை இல்லை, அவர் எல்லாருக்கும் எழுதின அந்த கவிதை தொகுப்பு எல்லோருக்கும் அன்புடன் பேர்ல வந்தது, இப்போ அந்த பேர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சில இறகுகள் சில பறவைகள்னு செகண்ட், அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்தது. ஒரு பருவத்தில் புழு, ஒரு பருவத்தில் புழு, அப்புறம் கூட்டுப்புழு, அதற்கு பின் பறக்க
1: வேண்டியதுதான்.
0: இதுவும் கல்யாணிச்சு தான், அதாவது முதல்ல புழு, அதுக்கப்புறம் கூட்டுப்புழு, அது மாறும், அதுக்கப்புறம் பறந்துதான் ஆகணும். நீ கூட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பறந்துதான் தீருவே அப்படின்னு. மிக குறைந்த மனிதரே சக மனிதர் குறித்தும், மிக குறைந்த படைப்பாளிகளே சக படைப்புகள் குறித்தும் அக்கறை கொள்கிறார்கள். இதெல்லாமே லெட்டரோட இதுதான் அது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பாருங்களேன். அவ்வப்போது எப்போதாவது அல்லது எப்போதும் கேட்கிற அன்பும் நட்பும் உரிமையும் வழிகாட்டுதலும் நிறைந்த குரல்கள் தான் இந்த வாழ்வின் இடையறாத சங்கீதமாக இருக்கிறது. அருவியாக, அருவிக்கு பக்கம் விழுகிற வானவில்லாக, நதியாக அல்லது படித்துறையாக, முழு புத்தகமாக அல்லது ஒரு அத்தியாயத்தின் அடிக்கோடிட்ட வரிகளாக, ஒரு குரல் நமக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு அருவியாவோ அல்லது அருவி பக்கத்துடைய வானவில்லாவோ அல்லது ஒரு நதியாவோ அல்லது நதியில் நம்ம உட்கார ஒரு படித்துறையாவோ அந்த குரல் நமக்கு இருக்குது. இது வந்து ஒரு விஷுவலைசேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ப்ளஸ் நீ யோசிப்போம், ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, ஒரு படித்துறை நம்ம அமைதியாக உட்கார முடியுது, அந்த குரல் எனக்கு இந்த இந்த இதை கொடுக்குதுங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, இது வாசிப்பில் உங்களுக்கு கொஞ்ச நேரம் படித்து முடிச்சோன்னு நமக்கு அப்படி இதாக இருக்கும்.
2: சார், நீங்கள் மிகப்பெரிய இசை ரசிகர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக இந்த இளையராஜாவோட சாங்ஸ்லாம் நாங்கள் நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இசை மீது, இசையின் மீதான ஈர்ப்பு உங்கள் எழுத்துலகத்தில் எந்த வகையில் உதவி இருக்கு சார்?
0: ரொம்ப நல்ல ஒரு கஷ்டம். இது ஒரு ஒரு ஃபீல் இருக்குல்ல, இப்போ ஒரு லவ் ஸ்டோரி எழுதுறேன் அல்லது ஒரு லவ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறேன் அப்படின்னு வைங்களேன், நான் அந்த அந்த ஆர்டிக்கிளுக்கு என் மைண்டில் தாட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜாவோட பிஜிஎம்ஸ் கேட்பேன். நீங்கள் ஆண்பாவம் படத்தோட பிஜிஎம்மோ தளபதி படத்தோட பிஜிஎம்மோ அப்படி கேட்டு வரும்போது நம்ம இமேஜஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும் நமக்கு. இப்போ நான் சொன்னது ஒரு இமேஜ் தான், அந்த மாதிரி அந்த மியூசிக் வந்து அதுக்குள்ளே நம்ம கொண்டு போகும். அப்புறம் இளையராஜா பாடல்களில், இளையராஜா வந்து அவர் ஒரு லிரிக்ஸிஸ்ட்டு, நிறைய தமிழ் புலமை பயங்கரம் அவருக்கு. இசையில் தொடங்குதுமா அவர் எழுதின பாட்டு தான், அவர் எக்கச்சக்கமான பாட்டு எழுதியிருக்காரு, 200 பாட்டு 300 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து எப்படி பாட்டு வாங்கணும், என்ன லிரிக்ஸ் வாங்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அது அந்த இதுக்கு இந்த வரி தான் பொருந்தும், நானுனே நீங்க மாட்டேன், நீங்கனாலும் தூங்க மாட்டேன், அது போதும், ரொம்பவெல்லாம் விளக்க வேண்டியதில்லை, அது ரொம்ப எளிமையாக நம்மளால் சொல்ல முடியுது. அதே சமயம் நமக்கு அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ அந்த லிரிக்ஸோட கேட்கும்போது நம்ம பெர்ஸ்பெக்டிவே சில டைம் மாறும், நம்ம இப்படி நினச்சிட்டு போவோம், இப்படி ஒரு பாட்டை கேட்கும்போது நமக்கு மாறிவிடும். இப்போ வந்து இப்போ முந்தானை முடிச்சு படம் சொன்னாங்க, முதல் மரியாதை சொன்னாங்க, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அப்போது மெத்தையை வாங்கின தூக்கத்தை வாங்கலை அப்படிங்கிற அந்த ஒரு வரி வந்து நமக்கு வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு இது தோணுது. வெள்ளமனா உள்ள மச்சான்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்கள் பாக்யராஜ் ஏன் வந்து லெஜெண்ட்னா, பாக்யராஜ் வந்து எல்லா படங்கள்லையும் ஹீரோயின் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும். ஹீரோ வந்து தப்பு பண்ணிட்டு வருவான், இந்த படத்தில் வந்துட்டு வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் அப்படி ஹீரோ, அதனால சண்டை வந்துடும். சின்ன வீடு படத்தில் இவன் குண்டா இருக்கா, அந்த உருவத்தை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரி வரும். ஸோ வந்து வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சி வந்தான், வேற பக்கம் போயிட்டு ஜாலியாக வந்திருக்கான் அப்படின்னு சோகமாக பாடுவாங்க. அப்போ இவன் வந்து திருந்திடுவான், திருந்தினத வரியா சொல்லுவாங்க, சொல்லணும் இல்லையா. ஸோ இவன் இன்னும் திருந்திட்டு பாடுவான். அப்போ ஒரு வரி ஹீரோயின் பாடுவான், போனதெல்லாம் போகட்டுங்க, யாரும் இங்கே ராமன் இல்லை அப்படின்றான். அது வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு அப்பா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இது வெயில் வந்து இதை பற்றி பேசியிருப்பார் ஜீயில், அது வந்து அவ்வளோ உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். நீங்கள் லைஃப் நான் சொன்னேன் இல்லையா, அது எனக்கு மியூசிக்கும் அந்த லைஃப்பை தான் கொடுத்துருக்குது. எனக்கு பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அந்த லைஃப் உள்ளே வரும். நீங்கள் வந்து இப்போது அம்மாவை கும்பிடணும், அம்மாவை அது பண்ணணும், அம்மா இது பண்ணணும், அம்மாவுக்கு எக்கச்சக்கமான பாட்டு வந்துருச்சு இல்லையா, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே எல்லாம் வந்துருச்சு. ஆனால் வந்து இந்த பொன்னப்போல ஆத்தா படத்தில், இந்த ராசாவின் மனசில் இல்லை, என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்டு வந்துட்டு இவரோட பெயினை சொல்லியிருப்பார். அவர் அம்மா நல்லவங்க அதெல்லாம் ஓகே, அது இதுலேயே செகண்ட் ஸ்டாண்ட்ஸால் வரும். ஆனால் அதில்

நிறுத்தி டீ சாப்பிட்டு இடம் 10 நிமிஷம் நிற்கும் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் அங்கே நிற்கிறது இல்லை, ஏன்னா போகிற டைமிங் கம்மியாகிடுச்சு டியூ டு ரோடு இது ஃபெசிலிட்டினால. அப்போ வந்து அங்கே பஸ் நிறுத்திட்டாங்க. நான் இறங்கி ஒரு ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்குறேன், டீ வந்து 50 காசோ 75 காசோ, 1 ரூபா தான் கையில் வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு ஒரு பாட்டு கேட்குறேன், ஒரு பாட்டு பாடிச்சு பாடிட்டு அந்த பாட்டு பாடிட்டு அதே படத்தில் அடுத்த பாட்டு பாடிச்சு. அப்போ நான் டக்குன்னு என்ன டேப் ரெக்கார்டு, நான் அப்போ டேப் ரெக்கார்டு ரொம்ப அதிசயம், ரேடியோ தான் எல்லோரும் வீட்டிலும் இருக்கும், டேப் ரெக்கார்டு வந்து பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும், டேப் ரேடியோ வந்து எல்லார்ட்டையும் இருக்கும், ரேடியோ விலை கம்மி, ரேடியோவில் அவங்க போடுற பாட்டு தான் கேட்க முடியும். டேப் ரெக்கார்டில் நம்ம கேஸ்ட் வாங்கி போட்டுக்கலாம், கேஸ்ட்லாம் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் சொல்கிறேன். அப்போது அதே படத்தில் அடுத்த பாட்டு பாடினாலும் டேப் ரெக்கார்டுங்களா, ஆமாண்ணா அண்ணா அந்த பாட்டு திருப்பி போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போ திருப்பி போடுறாரு, நான் இன்னொரு தடவை போடுங்கண்ணான்னா பஸ் எடுக்கிறாங்க, நான் பார்க்குறேன் பஸ்ஸு போயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல எனக்கு இந்த பாட்டை கேட்கணும், ஏன்னா இந்த எப்போ கேட்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்குறேன். அவன் பாட்டார், என்னடா பஸ் விட்டுட்டியாண்ணா, ஆமாண்ணா ஆமாண்ணா அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸில் கண்டக்டர் போன பஸ்ஸில் வந்தால் விட்டு பஸ்ஸை விட்டான், இன்டர்னேக்கில் இறக்கி விட்டுருங்க, இறக்கி விட்டு போயிட்டேன். இந்த சம்பவத்தை ராஜா சாரை பார்க்கும்போது சொல்கிறேன். அப்போ எனக்கு இந்த பாட்டு வரி மறந்துருச்சு. அப்புறம் நமக்கெல்லாம் வந்து பாட்டு நடுவில் இருந்து ஞாபகம் வந்துட்டு ஃபஸ்ட் வரிக்கு போவோம்ல அப்படி நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு

0: விளக்குகள் ஜெயிக்க போகும் மானிடா, மயக்கம் இங்கே ஏனடா, உறுதியோடு கேளடா, உண்மை நீயடா அப்படின்ட்டு ஞாபகம் வந்தோடனே கடகடன்னு சொல்லிட்டு, என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, அந்த பாட்டு அது. வைரமுத்து எழுதினது, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இன்னும் நேரமாகுமோ. நம்ம ஏதோ டவுனாக இருக்கும்போது எனக்கு இந்த பாட்டு வரி எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதில் ஒரு வரி வரும் செகண்ட் ஸ்டான்ஸால், இன்ப துன்பம் என்பது இரவு பகலை போன்ற, இது நான் வந்து என்னோட லைஃப் லெசனாக வச்சுருக்கேன். இன்ப துன்பம் என்பது இரவு பகலை போன்றது, காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம், தோல்வி சோகம் என்ன தோழனே, சூழ்ச்சி வெல்வாய் வீரனே, எதிர்த்து நின்று போரிடு, அடுத்த வரி இன்று ஓய்விடு, போய் சண்டை போடு, பட் ஒன்றும் கவலைப்படு, ஒரு நாள் பாஸ் பண்ணு, உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்களேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எதிர்த்து நின்று போரிடு, இன்று ஓய்விடு, ஒன்றும் நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இன்றைக்கி ஓய்விடு, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், சோகம் என்ன தோழனே, சூழ்ச்சி வெல்வாய் வீரனே அப்படின்னு அவ்வளோ பூஸ்டிங்காக இருக்கும் எனக்கு. அந்த தன்னம்பிக்கையை எனக்கு கொடுக்கறது இந்த மாதிரி பாடல்கள் தான். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே, அந்த பாட்டு வாலி எழுதியிருப்பார், அது அப்படி தான். எல்லோரும் சொல்லும் பாட்டு அவர் எழுதியிருப்பார், ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் அப்படிங்கிறது வரும், அவ்வளோ பாசிட்டிவிட்டி. நம்ம இவ்வளோ சொல்கிறோம் வாலி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பாசிட்டிவிட்டி எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுத்த பாட்டு வந்து கண்ணதாசன் எழுதின மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சம்பவம், அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணதாசனை எதிர்த்து இங்கிருந்து ஒருத்தன் பாட்டு எழுதி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு ஊருக்கு கிளம்பிட்டார் வாலி. வீட்டுக்கு நான் திருச்சியே போகிறேன், ஒன்றும் கஷ்டம் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு, வாலியோட ஒரிஜினல் பெயரும் ரங்கராஜன் தான், ஊருக்கே போகிறேன்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பும்போது பிபி ஸ்ரீனிவாஸ் அவர் ரூமு, அவர் வராரு, ஐயோ என்ன பாட்டையா இன்னைக்கு பாடினீர், கொஞ்சம் பாடுங்களேன், இன்னைக்கு என்ன பாட்டு ரெக்கார்டிங் போது இந்த பாட்டை பாடுறாரு. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி நிலைக்கும், ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வை நிம்மதி தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே வருத்தமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை கேட்ட உடனே இருக்கண்டா இங்கே அப்படின்ட்டு இருந்து எழுதினார் கண்ணதாசன். பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு போட்டியா இருக்கேன்னு காரணம்னா நீங்க தான் காரணம் அப்படிங்கிறாரு. அவ்வளவு லிரிக்ஸ் வந்துச்சு, ஊரவ பேரவ பேரவ, அதுவும் ஓகே தான், நான் தப்பு சொல்ல, பட் இந்த கான்ஃபிடன்ட் சொல்றேன் நான். அவரோட
1: மேபி அவரோட ஜர்னிக்கு அந்த இசை மேல உள்ள பிரியம் வந்து பெரிய உதவியா மோட்டிவேஷனா இருந்தது.
0: நான் சினிமா பாட்டை பத்தி கேட்டா நான் பேசிட்டே இருப்பேன், அதனால.
2: சார், நீங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 25 வருஷமா வந்து HR-ஆ ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுல இருந்து ஒரு முழு

0: பத்திரிகையாளரா அப்படின்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறது உங்களை எது சார் அது பண்ண வச்சது, எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம 23 நாள் தொடர்ந்து பண்ணாலே அதோட ஹேபிட்டா மாறிடும் அப்படின்வாங்க. ஒரு 25 வருஷமா நீங்க ஒரு ஜாப்ல இருந்துட்டு திடீர்னு வந்து அது வேற ஒரு பாதையில நீங்க போகணும் அப்படின்னா மிகப்பெரிய டெசிஷன் மேக்கிங்கா இருக்கும். நம்ம லைஃப்ல ஒரு இந்த பாதையா அந்த பாதையான்னும் போது ஒரு பிரேக்கிங் மாதிரி இருக்கும், அதை நீங்க எப்படி எடுத்தீங்க சார்?
1: அது அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு ட்ராஜிக்கான ரீசன் தான். மேகாவுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க தவறிட்டாங்க. ஸோ அங்கே ஊரில் நான் இருந்த என்னோட ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ண 3000 லேபருக்கு என் ஃபேமிலியே தெரியும். டெய்லி அவங்க வந்து அதை பேசிகிட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருந்தாங்கன்ட்டு. கரெக்டாக அந்த டைம் இவங்க டிஜிட்டலாக மாறுறாங்க. அதுக்கு முன்னாடி 1993 நான் ஃபஸ்ட்டு சென்னை வரும்போது வீடன் ஆஃபீஸ் போய் வேலை கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் அப்போ அவ்வளோ தைரியம் இல்லை எனக்கு. 93 எனக்கு 19 வயசு. ஸோ எப்படி போகிறதுன்னு எனக்கு தயக்கமாக நான் போகல. அதுக்கப்புறம் அவங்க டைம் பாஸ்னு புத்தாருமே கூப்பிடுறாங்க. அப்போ நான் அங்கே வந்து நல்ல ஹேண்ட்ஸம் ஆஃப் சேலரி வாங்கிட்டு இருந்தேன். இவங்க பேசிக் சேலரியாக ஆரம்பித்தாங்க, கஷ்டம் அப்படின்னு நான் போகல. அதுக்கு நடுவில் இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணேன். என்னோட பிரதர்ன்ல வேண்டான்ட்டார், வேண்டாம் சென்னையிலலாம் போய் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடும்போது எனக்கு போக முடியல. அப்புறம் இந்த டைம் கூப்பிட்டாங்க. நான் இப்போ பிளாகில் பயங்கர இது, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாமே நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனந்தவிடன் புக்கில் வலைப்பாயுதுன்னு ஒரு பகுதி வரும், அது வந்து நான் இதை பார்த்து அவங்க கேட்டு ஆரம்பித்தது தான் அந்த பகுதி. ஸோ அவங்க இந்த டைம் வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அப்போது கூப்பிட்டேன். அப்படி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டேன். அப்படி எனக்கு ஒரு சேஞ்ச் வரப்போ தேவைப்பட்டது, அதனால் வந்தேன். பட் அது ரொம்ப டஃப்பான டிசிஷன் தான். திருப்பியும் ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து நான் தேங்க்ஃபுல் டு த மீடியா ஃபெட்டர்னிட்டி. ஏன்னா அவங்க என்னை ஜீரோலேருந்து வந்தவனா பார்க்கல, இல்லைன்னா ரிப்போர்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. எனக்கு எடுத்தோடனே சப் எடிட்டராக, ஏன்னா ஆல்ரெடி நான் ரைட்டரு நிறைய எழுதியிருக்கேன், அவங்க கேட்டெல்லாம் எழுதி வாங்கியிருக்கங்கனால அந்த ஒரு இது கொடுத்தாங்க. மானிட்டைசேஷனாக ஜீரோலேருந்து நான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் அந்த ஒரு இதில் நான் வந்தேன். அதனால் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுவும் எனக்கு ரீடிங்னால வந்தது தான். மேரி கிளப் கெப்ளர்னு நினைக்கிறேன் அவங்க பேர், எனக்கு மறந்துருச்சு. கெப்ளர் ரோஸ், கெப்ளர் ரோஸ் மாடல் அப்படிம்பாங்க அதை. அது வந்து கிரீஃபுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மரணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொல்லுவாங்க. பட் நான் மேக்ஸிமம் அது மற்றதுக்கும் அது அந்த ஒரு குட்டி புக்கை படித்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா நமக்கு ஒரு மரணம் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து டினையல், அப்படி நடக்கலை, இல்லை இல்லை அவங்க போயிருக்க மாட்டாங்க, பொய் சொல்கிறாங்க, இது பொய்யா இருக்காதா அப்படிங்கிறது. செகண்ட் வந்து ஏங்கர், கோபம் வரும், எப்படி எப்படி பண்ணலான்னு. மூணாவது பார்கெய்னிங் வரும், இது எடுத்துகிட்டு எனக்கு அதை கொடுத்துரு, இது பண்ண அதை கொடு. இது வந்து நான் வேலை போனால் அல்லது பிரேக்கப் ஆனால் எல்லாத்துக்குமே அதை பொருத்தி பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இல்லை நீ பொய் சொல்கிறடா அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது கோவப்படுவோம், இன்னொன்று ஓகே நான் லவ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்டாவது இருக்கலாமா அப்படின்னு பார்கெய்னிங் நடக்கும். நாலாவது டிப்ரெஷன் வரும், அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் தான் நமக்கு தாண்டது ரொம்ப கஷ்டம். அஞ்சாவது அக்செப்டன்ஸ் வரும். சைக்காலஜியில் கப்ளர் ரோஸ் மாடல்பாங்க. ஸோ அது அந்த புக்கு படித்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு இப்படி கேட்டால் வந்து சொல்ல மாட்டேன், பொண்ணு இறந்துட்டாங்க ஏன் அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு அப்படின்னு. அக்செப்டன்ஸ் வரணும், நான் சொல்லணும், ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க இறந்துட்டாங்க, நான் லவ் பண்ணுறேன், அதெல்லாம் தனி. ஆனால் அது அது நடந்துருச்சு, ஒன்றும் நம்ம கையில் ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி போய் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை அது ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வேறு இப்போ வந்து நான் எம்ஓபி எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், என் டாக்டர் படித்தனாலையும் அடிக்கடி இங்கே வர்றதுனாலையும். இப்போ நான் ஒரு ட்ராவல் போகிறேன், ட்ரெயினில் ஒருத்தர் பார்க்கணும், உங்களுக்கு எத்தனை பொண்ணுன்னா 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு அங்கே இருக்கா சார், ஒரு பொண்ணு இங்கே இருப்பாங்க. அங்கே நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறதில்ல. நீங்கள் மேபி என்னை டேக் பண்ணலாம் இன்ஸ்டாவில், என்னை ஏதாவது டவுட் கேட்கலாம். உங்கள் கூட நான் ஒரு ட்ராவல் என் லைஃப்பில் அடிக்கடி உங்களை பார்க்கணும், சார் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே அதை படித்தேன் எனக்கு தெரிஞ்சு, இன்றைக்கி நாளைக்கு ஒரு பெரிய ஆளான பிறகு நான் அந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போது பரிசல் சார்னு ஒருத்தர் வந்தாருன்னு என்னை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். பெரிய ட்ராவல் இருக்கிற இடத்துல நான் வந்து இது உண்மையை சொல்லிடுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா யாராவது இங்கே போகிறேன், யாராவது கேட்க எத்தனை பொண்ணுங்கன்னா 2 பொண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். லைஃப்பில் டஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எனக்கு வந்து அதுதான், உங்களை எத்தனை வீட்டில் எத்தனை வேறுங்கன்னு கேட்பாங்கள அதுதான். பட் ஆனால் நம்ம அவங்க கூட சும்மா தான் போக போகிறோம், அதுக்கு ஒன்றும் பெருசாக நான் சொல்ல மாட்டேன். பட் இதை அந்த புத்தகத்தை படித்து நான் தெரிஞ்சுட்டேன். அக்செப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நீ சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் சிகரெட்டை விடணும் அல்லது உங்களுக்கு ஹேபிட் இருக்கு விடணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? ஸ்வீட் நிறைய சாப்பிட்றீங்களா? ஸ்வீட்டை விடணும்னா எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணும், போய் நான் ஸ்வீட் நிறுத்திட்டேன்டி, ஸ்வீட் நிறுத்திட்டேன், ஸ்வீட் நிறுத்திட்டேன். அப்போ நம்ம என்ன, ஐயோ நம்ம சொல்லிட்டோம், எடுத்தாலோ சொல்லுவாளோ அப்படின்னு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் மோர் சொல்ல சொல்ல அது அக்செப்டன்ஸுக்குள்ளே போவீங்க. இவர் நான் வந்து இனிமேல் அவன்கிட்ட பேச மாட்டேன், பேசினேன் சரி நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் முதல்ல சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம், நம்ம அதுக்குள்ளே இருக்கணும்னா நமக்கு இன்னும் அக்செப்டன்ஸ் தேவைப்படுது. இல்லை நீங்கள் என்ன சொன்ன ஐயாவை ஏதாவது கேட்பா, நம்மளை பேசக்கூடாது, நான் படிக்கிறேன்னு சொன்னால் அவள் கேட்பா, படிச்சிடணும், இப்போ என்னிலேருந்து டெய்லி காலையில் 7 மணிக்கு நான் வாக்கிங் போவேன் பார்த்துக்கோ அப்படின்னு ஏன் சொல்கிறோம், சொல்ல சொல்ல தான் என்னோடய அக்செப்டன்ஸ் நமக்குள்ளே வரும். அதனால் உங்கள் கூட என்ன ட்ராவல் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் கேட்டோன்னு நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா அது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் வந்து பத்திரிகைகள் பணிபுரிய வேண்டும் என்பது தான். அதனால தான் நீ 42 வயதிலே அப்படின்னு சொல்லலாம், ஆனால் உண்மை அது இல்லை சூழல். ஆனால் அது லக்கீலி
2: முதல்ல புக் படிக்கிறீங்களா, வீட்டில் டிஸ்பிளே பண்ணுங்க சோ தட் பீப்பிள் வில் கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் ரீடர்ஸ் பிகம் கிரியேட்டர்ஸ்.
1: ரீடிங் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுங்க, மறந்துட்டேன், ஸ்டோரி வைங்க, டுடே ஐ அம் ரீடிங் அப்படிங்கற ஒரு புக் வைங்க.
2: Readers become creators and reading வந்து உங்களோட இமேஜினேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் என்னுடைய பர்சனல் டேக்அவேஸ் கண்டிப்பாக. இன்னைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி படிக்கணும் இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுத்துருக்கீங்க அண்ட் ஃபார் சோ மெனி ஆல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் கொடுத்த அந்த லிஸ்ட் ஆஃப் சஜஷன்ஸ் அதுவுமே ரொம்ப ஓகே போய் படிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அண்ட் ஒரு லைன் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் அந்த இமேஜினேஷன்லாம் கிரியேட் ஆச்சு. ஒரு வரியில நம்மளுக்கு இவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னா, அப்போ ஒரு புக்கை படிக்கும்போது, ஒரு ஸ்டோரி படிக்கும்போது இந்த அளவுக்கு இது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டில் கொண்டு போய் சேர்க்கோன்றது. ஃபார் அ மினிட் ஓகே நம்ம ஒரு பர்சனல் பிரேக் எடுத்து இந்த மாதிரிலாம் இவ்வளோ இன்டெலெக்சுவலாக பேசுகிறாங்களே, நம்மளும் அந்த மாதிரி பேச மாட்டோமாங்கிற ஒரு ஆசையும் பொறாமையும் ரொம்ப கலந்துருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்டர்வியூஸ் நிறைய செஷன்ஸ் எங்கள் காலேஜ் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், பட் ஃபியூ செஷன்ஸ் வில் பி வெரி வெரி ஐ ஓப்பனிங் ஃபார் அஸ். ஸோ அந்த ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக எனக்கு இன்னைக்கு இருந்துச்சு. ஃபார் சோ மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் வீரர் சேங் கண்டிப்பாக ஆக்சுவலி மேம் நோஸ் மீ பெட்டர். எனக்கு இந்த புக்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனா வந்து படிக்கிறதுக்கான அந்த ஒரு இது இருக்காது. ஆனா உங்களை மாதிரி ரைட்டர்ஸ் ரீடர்ஸ் பார்க்கும்போது ஒரு அதிக அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும் எனக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு டெய்லி மேம் சொல்லிட்டே இருப்பாங்க இது படி அது படின்ட்டு, நீங்க சொன்ன நிறைய புக் செஷன்ஸ் மேம் கொடுத்துருக்காங்க, பட் ஒரு ஐ ஓப்பனிங் செஷனா இன்னைக்கு இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த பர்சனல் இன்சிடென்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணது, உங்களோட பிளாக் ரைட்டிங்ல அந்த ஒரு பர்சனல் லைஃப், இது நம்மளாலையும் பண்ண முடியும் இல்ல, ஏன் நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பர்சனல் மோட்டிவேஷன் வந்திருக்கு. ஏன்னா நம்மளால இது பண்ண முடியும், நம்மளால பண்ண முடிய மாட்டுதே, ஓகே வை கேன் வி நாட் ட்ரை திஸ் அகேன் அப்படிங்கிற ஒரு பர்சனல் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஃபார் யோர் டைம் ஆல்சோ வித் அஸ்.
1: தேங்க்யூ
2: ஸோ மச் பர்சல் சார், ரொம்ப நிஜமாவே ரொம்ப நன்றி சார். இந்த ஒர்க் ஷாப் நல்லா போகும்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ நல்லா போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. நான் பசங்களை நீங்கள் வர முன்னாடி செஷன் வைக்கும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இதோட அல்டிமேட் எய்மே வந்து எங்களுக்கு தெரியும் இதுதான் சேலஞ்சுன்னு, ஆனால் நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராக ரைட்டராக நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நிஜமாவே என்ன ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும், என்ன பேபி ஸ்டெப் வைக்கணும் அப்படிங்கிறது இந்நேரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யாராவது ஒரு பிளாக் எழுதி இல்லை ஒரு புக்கு படித்து அது வந்து சார் நான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு அப்புறம் தான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் நான் வந்து
1: தெரியல
2: கண்டிப்பாக
1: கண்டிப்பாக
2: அதான் மீனவ ஆரம்பத்தில் அவங்களுக்கு சார்ட்டு சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த புத்தகங்கள் குறித்தும் புத்தக ஆசிரியர்கள் குறித்தும் வாசிக்கிற பழக்கத்தை குறித்தும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சார் வந்திருக்காங்க. அதுக்கே நம்ம வந்து ஆக்சுவலி பெரிய பாராட்டுக்கள் நன்றிகள் சார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு தொடக்க புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். இது அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி சந்திப்புகள், பசங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும், சந்திப்புகள் முடியலனாலும் நிறைய பாட்காஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து எங்கள் நேயர்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சார். மீண்டும் ஒரு முறை மிக்க எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக மிக்க நன்றி பரிசல் சார்.
1: ரொம்ப நன்றி. எனக்கும் வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்தது, நான் அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் போனேன், பட் போய் போய் திருப்பியும் வாசிப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் ரொம்ப நல்ல லிசனராக இருக்கீங்க, நல்ல க்வெஸ்சன் கேட்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.
3: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19ஆம் தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: அம்மா, நம்ம எஸ்டிஜி சீரீஸ்ல வந்த செகண்ட் எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. ஏன்னா அது என்னோட வயசுக்கான டீன்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க.
1: ஆமா வித்யா, நீ அந்த எபிசோட ரசிச்சு கேட்டதை நான் பார்த்தேன். நானும் ரொம்பவே ரசிச்சேன். இதோ இப்ப வரப்போற மூணாவது எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிக்க போகுது, ஏன் சொல்லு பாப்போம்.
0: தெரியுமா, ஏன்னா வரப்போற இந்த மூணாவது எபிசோட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது சோசியல் பிரஷர், சமூகத்தின் அழுத்தங்கள்னால பெண்களுடைய மனநலம் எப்படிலாம் பாதிக்கப்படுதுன்னு இதுல சொல்ல போறாங்க. ஆமா தானேமா?
1: கரெக்டா சொன்ன. நான் கூட ப்ரோமோல கேட்டேன், இந்த சூப்பர் உமன் சிண்ட்ரோம் அண்ட் மல்டி டாஸ்கிங் பிரஷர்னால பெண்களோட மனநலம் எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. வாங்க, நேரத்தை கடத்தாம நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: கண்டிப்பா வித்யா, இதோ எம்ஓபிசிஆர்எஸ் டியூன் இன் பண்றேன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SEG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, இந்த 3வது எபிசோட்ல நம்ம எதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம்னா, கண்டிப்பா இதுவும் பெண்களோட மனநலம் சம்பந்தப்பட்டதுதான். குறிப்பா சோசியல் பிரஷர் சொல்லக்கூடிய சமுதாய அழுத்தங்கள் பெண்களோட மனநலத்துல எந்த மாதிரி எல்லாம் தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்குங்கிறத தான் இந்த அத்தியாயத்துல நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி பேசும்போது சூப்பர் உமன் சிண்ட்ரோம் பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அது என்ன சூப்பர் உமன் சிண்ட்ரோம் கேக்குறீங்களா? அதாவது ஒரு சமூகம் பெரும் அளவுல நிறைய குடும்பங்கள்ல பெண்கள்கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னா, பெண்கள் வீட்டிலயும் சரி வேலையிலும் சரி ரொம்ப சிறந்தவங்களா இருக்கணும், வீட்டு வேலைகளும் சிறப்பா செய்யணும், வேலையிலும் நிறைய பொருள் ஈட்டணும், நல்ல மகளாகவோ மனைவியாகவோ தாயாகவோ சகோதரியாகவோ மருமகளாகவோ இப்படி பல பரிமாணங்களையும் சிறப்பா செய்யணுங்கறத எதிர்பார்க்கறாங்க. இப்படி எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்துல செய்யணும், அதுவும் சிறப்பா செய்யணுங்கிற நிர்பந்தம் கொடுக்கற அழுத்தத்தை தான் நம்ம சூப்பர் உமன் சிண்ட்ரோம்னு சொல்றோம். சமுதாயம் குடும்பமும் ஒரு பக்கம் இந்த நிர்பந்தங்களை பெண்களுக்கு கொடுத்தாலும், சில இடங்கள்ல பெண்கள் தன்னைத்தானே நிறைய விஷயங்கள்ல மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்படி ஒரே சமயத்துல எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கணும்னு நினைக்கும் போது அதற்கான வேலை பகிர்தல், அதாவது ஒர்க்லோட் ஷேரிங் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல இல்லைன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு அந்த பெண்ணோட கணவரோ இல்ல வீட்டுல உள்ள மற்ற உறுப்பினர்களோ அந்த வேலைகளை பகிர்ந்துக்க முன் வராதனாலையும், ஒரு சில வீடுகள்ல ஆதரவு இல்லாத நிலையில அப்பெண்கள் இருக்கும் போதும், உதாரணத்துக்கு பெண்களுக்கு இயல்பாக தன்னோட வேலைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத நிலைமையையும், தன்னோட மனதில் உள்ள குறை நிறைகளை பகிர்ந்துக்க போதுமான நபர்களோ சூழ்நிலையோ இல்லாததுனால, இந்த மல்டி டாஸ்கிங் அவங்க ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நிறைய இடங்கள்ல செய்ய வேண்டியதா இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா, இயல்பாகவே நாளுக்கு நாள் பெண்களோட மன அழுத்தம் அதிகரிச்சுட்டு வரத நம்ம பாக்குறோம். இந்த அத்தியாயத்துல சூப்பர் உமன் சிண்ட்ரோம் மற்றும் மல்டி டாஸ்கிங் பிரஷர் எப்படி பெண்களோட மன அழுத்தத்தை பாதிக்குங்கறத விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நேயர்களே. இத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பகுதியான வானொலி நாடகம் நமக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் நம்புறேன். அந்த நாடகத்தை கேட்ட பிறகு தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. காட்சி 1, திருமதி மல்லிகா திரு கணபதியின் இல்லம்.
1: ரவி, சுஜா ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு?
2: மா, அம்மா.
1: சொல்ல ரவி.
2: என் ஜியாமெட்ரி பாக்ஸ் எங்கம்மா?
1: ரவி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நீ ஒரு பொருளை எங்க எடுத்தியோ அங்கேதான் திரும்பி வைக்கணும், இல்லாட்டி தேட வேண்டியது வரும்னு. இப்ப பாரு, அம்மா சமையல் செஞ்சிட்டு இருக்கேன், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன், இப்ப நான் வந்து இத தேடிட்டு இருந்தா ரெண்டு வேலையும் லேட் ஆகும்ல. ரவி, நேத்து நீ எங்க எடுத்து யூஸ் பண்ணியோ அந்த இடத்துல தேடி பாருடா, அம்மாக்கு பெரிய உதவியா இருக்கும்ல.
2: அம்மா, புரியுதுமா, நீங்க வந்து தென்னாதான் கிடைக்கும்.
1: பாத்தியா ரவி, ஆபீஸ் கிளம்புற நேரத்துல சின்ன சின்ன உதவிகள் அம்மாக்கு செய்யலாம்ல.
3: அம்மா, அம்மா.
1: சொல்லு சுஜா.
3: சீக்கிரம் வந்து எனக்கு தலை செய்ய விடுங்கம்மா.
1: சுஜா, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேம்மா, அம்மா தான் எல்லா தடவையும் தலை சீவி விடணும்னு அவசியம் இல்ல, உனக்கு நல்லா தானே தலை பின்ன கத்து கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம நீயே அழகா தானே பின்னிப்ப.
3: கரெக்டாமா, நான் நல்லா தான் பின்னுவேன், இருந்தாலும் நீங்க பின்னி விட்டாதான் எனக்கு பிடிக்கும்.
1: பாத்தியா, அம்மா சமையல் வேலையும் செஞ்சுகிட்டு ஆபீஸும் கிளம்பிட்டு இருக்கேன், இந்த சின்ன சின்ன வேலைகள்ல கூட நீயும் ரவியும் செஞ்சுக்க கூடாதா?
4: மல்லிகா.
1: சொல்லுங்க.
4: நேத்துக்கே சொன்னல எனக்கு போர்டு மீட்டிங் இருக்குன்னு, நான் ஸ்கூலுக்கு வரது டவுட் தான்.
1: அண்ணா, நீங்க வரேன்னு தானே சொன்னீங்க?
4: என்ன பண்றது, இந்த ஒரு வாட்டி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
1: எங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் மீட்டிங்க்கு போறேன், அதுவும் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி தானே நான் கேட்டேன்.
4: வரேன்னு தான் சொன்னேன், ஆனா மீட்டிங் இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு, நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்
1: இந்த வாட்டியா? எப்பவுமே நான் தான் போறேன், இன்னைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லியும் இப்படி தட்டி கழிக்கிறீங்களே. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூல் சம்பந்தமா எதா இருந்தாலுமே நானா தான் போக வேண்டியது இருக்கு, மத்த நாள்ல கூட பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா போயாகணும்னு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட.
4: என்ன பண்றது, இந்த ஒரு வாட்டி போயிட்டு வாயே.
3: அம்மா, அம்மா, சீக்கிரம் வந்து தலை செய்ய விடுங்கம்மா.
2: அம்மா, நான் தேடிட்டேன், ஜாண்டு பஸ் எங்கேயுமே கிடைக்கலம்மா, நீங்க வந்து தேடுங்கம்மா.
1: ஐயோ, எனக்கு ஆபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு, இன்னும் அடுப்புல இருக்கிற வேலை முழுசாவே ஆகல. ஏங்க, நான் எத்தனை வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன், சமையல்லையாவது எனக்கு முன்ன பின்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. நீங்க சமையல்ல சின்ன சின்ன ஹெல்ப்ல இருந்து பேக் பண்றதாகட்டும், பிள்ளைங்களை கிளப்புறதுல ஹெல்ப் பண்றதாகட்டும், ஆபீஸ் கிளம்பும் போது எனக்கு அதெல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஆபீஸ்க்கு போறேன், அறக்க பறக்க வண்டி ஓட்டிட்டு ஓடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் நீங்க காலையில பண்ணீங்கன்னா எனக்கு ஆபீஸ் போறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்.
4: எப்படி சொல்றது மல்லிகா, எனக்கு பழக்கம் இல்ல.
1: என்ன, நீங்க தான் பழகிக்கணும்.
4: அதெல்லாம் சரிபட்டு வராது மல்லிகா, நீ தான் மல்டி டாஸ்கிங் பண்ணி பழகிக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது, புரியுதா?
1: ஆபீஸ்க்கு வேற டைம் ஆச்சு, நான் ஒருத்தியா இத்தனை வேலை எப்படிதான் செஞ்சு முடிக்க போறேனோ.
0: காட்சி ரெண்டு, திருமதி மல்லிகா மற்றும் திரு கணபதி அவர்களின் இல்லம்.
1: ரவி, சுஜா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா?
5: கிளம்பிட்டோம்மா.
1: வெரி குட், வெரி குட். அம்மா ஆபீஸ் கிளம்பும் போது நீங்க சீக்கிரமா கிளம்புறது எனக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா?
2: தெரியுமா, அப்பா சொல்லிருக்காங்க நீங்க ஆபீஸ் போறப்ப எங்க வேலைய நாங்களே பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லிருக்கீங்களா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிருக்கீங்களா, அப்பதான் தேடும் போது கஷ்டமா இருக்காதுன்னு. பாருங்கம்மா, நேத்தி நைட்டே என்னோட எல்லா பொருட்களையும் அழகா எடுத்து வச்சுட்டேன், கிளம்பும் போது எந்த வித டென்ஷனும் இல்லம்மா எனக்கு.
1: வெரி குட் ராக்கண்ணா.
3: அம்மா
1: சொல்லு. சுஜா,
3: இத பாருங்கம்மா, நானே தலை சீவிக்கிட்டேன்.
1: ஹை, ரொம்ப அழகா இருக்குடா.
3: நீங்க ஆபீஸ் கிளம்புறதுனால உங்களுக்கு உதவியா இருக்கும்னு அப்பா என்ன கத்துக்க சொல்லிட்டாங்க, இப்ப நான் நல்லா சீவன் அல்லம்மா?
1: ஆமா என் தங்கம்.
4: மல்லிகா.
1: ஆ சொல்லுங்க.
4: உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல்ல, நான் உனக்கு ஃபுட்டு பேக் பண்ணி வச்சிருக்கேன், குழந்தைங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு டைம் ஆயிச்சு, கிளம்பு கிளம்பு.
1: ஆமாங்க.
4: அப்புறம் மல்லிகா, இன்னைக்கு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்குன்னு சொன்னல்ல, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு.
1: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ஆபீஸ்ல வேற மீட்டிங் இருக்கு, குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு வேற போகணுமேனு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன்.
4: நான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுற? ஸ்கூல் மீட்டிங்க்கு அம்மா மட்டும் தான் போகணுமா என்ன? நீ நானும் மாறி மாறி போலாம், அதோட முக்கியம் இன்னைக்கு உனக்கு பிரசன்டேஷன், அத நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
5: அம்மா அப்பா நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோம், வாங்க போலாம்.
0: என்ன நேயர்களே, இந்த வானொலி நாடகத்துல திருமதி மல்லிகா கணபதி அவர்களோட இல்லத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? முதல் காட்சியில அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிற மல்லிகா அவர்கள் சரியான புரிதல் இல்லாத வீட்டு சூழ்நிலையில தன்னோட வேலை பளுக்களை பகிர்ந்துக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுறத அவங்களோட கதாபாத்திரம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவே இந்த நாடகத்தோட ரெண்டாவது காட்சியில அதே வீட்டு சூழல் தான், அதே நபர்கள் தான் அலுவலகத்துக்கு மல்லிகா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க குழந்தைகளும் சரி கணவரும் சரி அவங்க அலுவலகம் செல்வதற்கு எவ்வளவு உதவியா இருக்காங்கங்கறத நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இப்படி தாங்க நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் திருமதி மல்லிகா மாதிரி நிறைய பெண்கள் மல்டி டாஸ்கிங் சொல்லக்கூடிய பல வேலைகள்ல ஒரே நேரத்துல செய்யணும், அதுவும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கற சூப்பர் உமன் சிண்ட்ரோம்ங்கிற பிரஷருக்கு ஆளாக்கப்படுறாங்க. குடும்பத்துல உள்ளவங்க நல்லா புரிஞ்சுகிட்டு வேலைகளை பகிர்ந்துக்கும் போது கட்டாயம் பெண்களோட மன ஆரோக்கியத்திற்கு அது நல்லதாவே அமையும். அததான் இந்த வானொலி நாடகம் நமக்கு உணர்த்தி இருக்கு. நேயர்களே, அடுத்து வரப்போகிற சமுதாய சந்திப்பு பகுதியில நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பெண்களிடம் சொசைட்டல் பிரஷர் சொல்லக்கூடிய சமுதாய அழுத்தங்கள் எந்த வகையிலாவது அவங்களுக்கு மனநல பிரச்சனைகளை கொடுத்துருக்கா அப்படின்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நேயர்களே, அவங்க கருத்துக்களை இப்ப கேட்கலாம்.
6: ஒர்க்கிங் உமனா என்ன சொசைட்டல் பிரஷர் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒர்க் போயிட்டு வந்துட்டா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஃபேமிலிய ஒழுங்கா பாத்துக்க முடியாது, எஸ்பெஷலி ஒரு கிட்ஸ் இருக்கிற உமனா இருந்தா டெஃபினட்டா கிட்ஸை பாத்துக்க முடியாது, கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறது ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் டெஃபினட்டா வந்து அது ரொம்ப ஒரு ஒர்க்கிங் உமனை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் ஒரு சைடு இருக்கு, அது இல்லாம ஈவன் தோ அவங்க வந்து அந்த ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணாலுமே தெர் இஸ் ஆல்வேஸ் அ கம்ப்ளைண்ட் தட் ஒரு ஒர்க்கிங் உமனால ஃபேமிலியை பாத்துக்க முடியாது, தட் ஷீ கேனாட் ஸ்பெண்ட் எனஃப் டைம் வித் த ஃபேமிலி, எனஃப் டைம் வித் த கிட்ஸ் அப்படிங்கறது வந்து தட் இஸ் டெஃபினெட்லி அ சொசைட்டல் ப்ரெஷர்.
7: ஒர்க்கிங் விமன் ஆகட்டும் ஆண்டர்பிரினரா இருந்தாலும் நமக்கு வந்து முக்கியம் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலி அஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல். ஃபேமிலியும் ப்ரொஃபஷனலையும் பேலன்ஸ் பண்ண தெரியாம நம்மளால ஸ்டக்காய் நிக்கிறோம் ஒரு இடத்துல, அதுவும் ஸ்பெஷலா குழந்தை வந்ததுக்கு அப்புறம், குழந்தைய பாத்துக்க ஆள் இல்ல, பேரண்ட்ஸ்னால வந்து இருக்க முடியாத சுச்சுவேஷன் இல்ல, மதர் அண்ட் லானால வந்து இருக்க முடியாத சுச்சுவேஷன்ல நம்மளோட லைஃப் வந்து ஸ்டக் ஆயிடுது. அதுக்காக ஒரு பேஷனை தேடி நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியை தேடினாலும் சமுதாயம் வந்து ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றாங்க. படிச்சிருக்கதானே, வேலைக்கு போலாம் இல்ல, ஆனா அதே சமுதாயமோ ரிலேஷன்ஷிப்போ நம்ம குழந்தைய யார் டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தா யாருமே முன்ன வர மாட்டாங்க. சோ அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா கிரியேட் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க கூட நம்மளால உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆஸ் அ ஆண்டர்பிரினர் நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணும், மார்க்கெட் பண்ணும், சேல் பண்ணும். சோ சோலோவா எல்லா ஒர்க்கும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு போய் குழந்தைங்கிட்டதான் காமிக்கிறோம். குழந்தைங்கிட்ட காமிக்கிறப்போ அவங்களும் அதே சூழ்நிலை பார்த்து வளரப்போ அவங்களுமே மென்டலா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க விளையாடுறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஜென்ரேஷன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ பக்கத்துல வீட்டுல விளையாட ஆள் இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி குரூப்ல இருக்கிறப்போ நோ சான்ஸ், அவங்களுக்கு விளையாடவே ஒரு சான்ஸே இல்லாம போகுது. இதெல்லாமே வந்து ஆஸ் அ பேரண்டா சைக்கோலாஜிக்கலாவும் மென்டலாவும் அஃபெக்ட் ஆகுது.
0: இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்காலஜிஸ்ட் வந்தனா அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம். நேர்களே,
8: பெரும்பாலான பெண்கள் உடல் நலத்துல காட்டுற அக்கறைய மென்டல் ஹெல்த்ல காட்டுறதே இல்ல. இப்ப இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலை பாத்தீங்கன்னா, சூப்பர் விமன் சிண்ட்ரோம், மல்டி டாஸ்கிங் பிரஷர், அப்புறம் எமோஷனல் லேபரால எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது மேம். குறிப்பா அன்ஷேர்ட் ஒர்க்லோட், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலைகளை பகிர்ந்துக்காதது, இதுக்கான ஒரு பெரிய காரணமா நாங்க பாக்குறோம். இந்த பிரச்சனைகளோட தீர்வுகளை நீங்க என்னென்ன சொல்வீங்க மேம்?
9: கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. அந்த அன்ஷேர்டு லேபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி ரீசென்ட்லி இப்போ போச்சு இல்லையா சம்மர் வெக்கேஷன், அந்த சம்மர் வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மதருக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா ஒர்க்கிங் மதருக்கு லீவே கிடையாது இல்லையா. ஸோ ஃபாதருக்கு அட்லீஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு, சண்டே ஆனால் ஹாலிடே, பட் ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு சண்டே ஆனாலும் ஒர்க்கிங். ஸோ ஆல் 7 days பார் என்ன 24/365 அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த அன்ஷேர்டு லேபர் வந்து ரொம்ப ஹிடனாக வந்து போயிட்டுருக்கு, அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அது அவங்களுடைய பாடி அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ ஒரு விளைவு உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் உமன், நான் எல்லாமே பண்ணிடணும், ஐ ஷுட் பி எ சூப்பர் மாம், ஐ ஷுட் பி எ சூப்பர் என்ன சொல்றது பாஸ், ஐ ஷுட் பி எ சூப்பர் டீச்சர், ஐ ஷுட் பி சூப்பர் எவ்ரிவேர், ஐ ஷுட் பி நம்பர் ஒன்னுங்கிறத அந்த டேகை வந்து ரொம்ப வந்து கிளியராக உமன் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள எவ்வளோ முடியுமோ அதை தாண்டி எக்ஸஸாக அவங்க வந்து எஃபர்ட் போடும்போது பாடி வந்து நிறைய வேர் அண்ட் டயர் ஆகுது. ஸோ அது பாடி வேர் அண்ட் டயர் ஆகும்போது டெஃபினெட்லியும் மைண்ட்லேயும் வேர் அண்ட் டயர் ஆக தான் செய்யும். ஸோ அதனால ஐ திங்க் நீங்கள் வந்து அந்த சூப்பர் உமன் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதை தள்ளி வச்சு, இட் இஸ் ஓகே டு பி இன்பர்ஃபெக்ட். சம்மர் டே, சம்மர் வெக்கேஷன்ல இட்ஸ் ஓகே, நீங்க வந்து வீடு கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தா ஒன்றும் பரவாயில்ல, உங்க கிட்ஸோட நீங்க என்ஜாய் பண்ணா பரவாயில்ல, ப்ராப்பரா ருட்டீன் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து நான் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல பயங்கர ஸ்ட்ரெஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அது வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எடுத்துட்டு போய் PCOD கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ த மெயின் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் இட் இஸ் ஓகே டு பி நாட் ஓகே. இப்போ இந்த இமோஷனல் லேபர் அப்படின்னா, சி இட் இஸ் நாட் ஓன்லி பிசிக்கல் லேபர். இமோஷனல் லேபர்னா நிறைய டிசிஷன்ஸ் அவங்களே எடுக்க வேண்டியதாக இருக்கு, ரைட் ஃப்ரம் பிளானிங் த டே, என்ன குக் பண்ணணுன்றதுலேருந்து குழந்தைங்களுக்கு என்ன ரெடி பண்ணணுன்றது ஹஸ்பண்ட்லேருந்து. ஸோ இதுதான் வந்து இமோஷனல் லேபர். ஸோ இந்த இமோஷனல் லேபர் சம்டைம்ஸ் ஐ திங்க் விமன் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிகேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வேர் யூ இன்வால்வ் கிட்ஸ் ஆல்சோ. நீங்க அந்த டெலிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களும் வந்து பிளானிங் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸை வந்து இஃபெக்டிவா கத்துப்பாங்க. ஸோ ஐ திங்க் இமோஷனல் லேபரையும் நீங்க வந்து டெலிகேட் பண்ணி ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா இட் வில் பி அ ஹெல்தி அண்ட் இஃபெக்டிவ் ஃபேமிலி.
8: பெண்கள் அவங்களுக்கான செல்ஃப் கேர்ன்றத அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பாத்துக்கிறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாவே இருக்கு. இதன் காரணமாவே நிறைய பெண்களோட உடல் நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்படுது. ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் நீங்க சொல்லுங்க மேம், ஒரு பெண் அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்றது அவங்க மனநலத்துக்கு எவ்வளவு முக்கியம்?
9: சி தனக்காக செஞ்சுக்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. இட் இஸ் செல்ஃப் கேர், இட் இஸ் செல்ஃப் லவ், செல்ஃப் கம்பேஷனேட். இன்னைக்கு வந்து நம்ம அதை தான் மிஸ் பண்றோம், எஸ்பெஷலி விமன். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க ஃபேமிலிய நீங்க வந்து காப்பாத்த முடியும், நீங்க வந்து இஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். எப்படி வந்து மென் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோ, விமன் இஸ் த பேரிங் ஆஃப் த ஹோல் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுடைய செல்ஃப் கேர் அண்ட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல எந்த விதமான கில்ட் தேவையே கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சி தேவை கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் அ செல்ஃப் கேர்.
0: என்ன நேயர்களே, இந்த பெண் மனம் பேணுவோம் தொடர்ல வந்த இந்த மூணாவது அத்தியாயத்துல சமுதாய அழுத்தங்கள் ஒரு பெண்ணின் மனநிலைய எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நாம தெரிஞ்சுகிட்டோம். மீண்டும் அடுத்து வரப்போற அத்தியாயங்கள்ல பெண்ணின் மனநலம் குறித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். என்ன வித்யா, இந்த மூன்றாவது எபிசோட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா?
10: ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. சமுதாய அழுத்தங்களால பெண்களுடைய மனநிலை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு புரியும்படி சொல்லிருந்தாங்க.
0: ஆமா வித்யா, எனக்கும் இந்த அத்தியாயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் உமன் சிண்ட்ரோம் மற்றும் மல்டி டாஸ்கிங் பிரஷரால பெண்களோட மனநலத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் ரொம்ப அழகா விளக்கமா சொல்லிருந்தாங்க.
10: ஆமாமா, அடுத்து வரப்போற அத்தியாயத்தை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்கேன்.
0: நானும் தான் வித்யா.
9: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் எம்ஓபி
11: சமுதாய. It's MOP 107.8. It's enriching.
12: Cheers! மச்சான், நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடிய விடுறம்டா. சத்தியம்டா.
13: இது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குடியை வெல்வோம். வணக்கம். உங்க MOP சமுதாய வானொலி 107.8 இன்னைக்கு உங்களுக்கு வழங்க இருப்பது குடியை வெல்வோம். இந்த 21st செஞ்சுரியில நம்ம முன்னோர்கள் ரொம்ப சரியா சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பழமொழிகள் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடுறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த பழமொழிகள் நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிறது மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அழுத்தமான பழமொழி தான் குடி குடியை கெடுக்கும். ஒரு குடிகாரனால அவனை சுத்தி அவனை சார்ந்திருக்க 21 பேரை பாதிப்புக்குள்ளாக்க முடியும். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஒரு ஆல்கஹாலிக்கு எவ்வளவு கவுன்சிலிங் தேவையோ அவ்வளவு கவுன்சிலிங் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவை. இதை சரியா புரிஞ்சு வெற்றிகரமா நிறைய குடும்பத்தையும் பல தனி மனிதர்களையும் காப்பாத்தி வர்றதுதான் ஆல்கஹாலிக் அனானமஸ், அலனான் அண்ட் அலட்டீன். இன்னைக்கு நம்மளோட மூணு பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு அலனான் ஃபேமிலி குரூப் மெம்பர்ஸ். அலனான் ஃபேமிலி குரூப் மெம்பர்ஸ்னா யாரு? ஒரு ஃபேமிலியில இருக்க ஆல்கஹாலிக்கை எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்றத கத்துக்கிறது தான் இந்த மேஜர் இந்த குரூப்போட ஒரு மோட்டிவா இருக்கு. என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸால இன்னொருத்தவங்களும், இன்னொருத்தவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸால நானும் இந்த ஒரு ஷேரிங் பேசிஸ்ல நிறைய விஷயங்களை கத்துட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு நிறைய வாழ்க்கை தத்துவங்களை அவங்க வாழ்க்கை அனுபவத்து மூலமா சொல்ல வராங்க நம்ம ஆர்ஜே சுபாவோட.
14: நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சுபா. இந்த ப்ரோக்ராம் குடியை வெல்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் குடி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீடிச்சுட்டு வருது, எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருதுன்னு. எல்லாருக்குமே இதனால குடிக்கிறவங்க மட்டும் இல்லை, குடிக்கிறவங்களுக்கும் மற்றும் அவங்களோட சமுதாயம் அப்புறம் அவங்களோட குடும்பத்தினர் எல்லாருமே எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க அது எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு. அந்த அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இதுவா, அவ்வளோதான் அவங்க குடிக்கிறாங்க நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம், அது மட்டும் இல்லைங்க. இதுலேருந்து மீளறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கு. அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நம்ம எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷனில் மூணு பேர் இருக்காங்க. அவங்க ஆல்நான் தோழமை குழுவிலிருந்து வந்திருக்காங்க. ஹலோ மேம்.
15: ஹலோ.
14: மேம், அலனோன் ஃபேமிலி குரூப்ஸ் அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன?
15: குடி நோயாளியின் குடும்பத்தினர்களுடைய அமைப்பு தான் அயலனோன் தோழமை என்பது. வந்து ஒருத்தர் குடிச்சா குறைஞ்சது 21 பேர் அவரால் பாதிக்கப்படுது. அப்போ என்ன மாதிரி பாதிப்பு? சாதாரண எல்லா நோய், எந்த நோய் வந்தாலுமே குடும்பத்தில் இருக்கவங்க அவ்வளோ பாதிக்கப்பட மாட்டாங்க, ஆனால் குடி நோயினால் மட்டும்தான் குடியில் வந்து மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும், நாங்கள் குடி ஒரு நோயின்னு சொல்லுவோம் மற்ற எல்லா, ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க இது என்ன நோய், அதை திமிர் அடித்து தானே குடிக்கிறாங்க அப்படின்னு. அது அப்படி பார்க்க முடியாது. ஒரு இது ஒரு நோய், இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையமே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு நோய் இது. இப்போ இது ஒரு இந்த நோயின் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நோயும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த நோயை நம்ம எப்படி அணுகிறது, இந்த நோயை நம்ம எப்படி அணுகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த நோய் எப்படி அணுகுன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்களோட வாழ்க்கையை எப்படி சரிவர நடத்திக்க முடியும். அதுக்காக தான் இந்த அயலனோன் ஃபேமிலி குழுக்கள் ஆரம்பமாச்சு. இது வந்து 1940s வந்து அமெரிக்காவில் உருவானது இது அயலனோன் ஃபேமிலி குழுன்னு. இதுக்கு அயலனோன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஏன்றது வந்து ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னாக்கா குடினால் அது குடி நோயாளிகள், அதாவது நாங்கள் குடி நோயாளின்னு தான் சொல்லுவோம். குடி ஒரு நோய், குடியில் குடிக்கிறவங்கள குடி நோயாளின்னு சொல்லுவோம். அவர்களுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது, அவர்கள் சேர்ந்த குழு தான், அவர்களுக்கான குழு தான் ஏஏன்னு சொல்லுவோம். இப்போ அவர்களுடைய அது குறிப்பாக வந்து அந்த காலகட்டத்தில் குடித்தது, இப்போவும் நிறைய ஆண்கள் தான் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க, பெண்களும் குடிக்கிறாங்க, அது ஒரு இது கிடையாது. அப்போ வந்து அவர்களுடைய மனைவிமார்கள் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்தது தான் வந்து இந்த அயலனோன் குடும்ப குழுக்கள் அப்படின்றது வந்து. ஏன்னா அவங்க வந்து உட்காந்து பேசும்போது குடியிலிருந்து விடுபட்ட குடி நோயாளிகள் ஒன்றா உட்காந்து பேசும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் பிரின்சிபல் வச்சு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. இதை அவங்க மனைவிமார்கள் பார்த்துட்டு இருந்து இவங்களும் அதை பார்த்தாங்க. ஏன் அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி அமைதியே நமக்கும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் அவங்களும் அந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் அதை வந்து அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கும் சொபரிட்டின்னு சொல்லுவோம், அது ஒரு செர்னிட்டி, அதாவது ஒரு நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு அயலனோன் குடும்ப குழுக்கள், குடிநால பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்ப நபர்கள் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட அவர்களுடைய என்னது ஷேரிங் இந்த சென்ஸ், இப்போ எப்படி என்னுடைய வீட்டில் குடி ஒரு நோயாக இருக்குது, இல்லது அந்த குடி நோய் இருந்தது, அதில் இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய லைஃப்பை நான் வந்து சரிவர நடத்திக்க முடியும், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நான் எப்படி அணுகிறது, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் பகிர்வு வந்து இந்த குழுக்கள்ல கிடைக்கிறது. இப்போ வந்து இந்த நாங்கள் எல்லாருமே இப்போ குடிநோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல கூடுவோம், ஒன்றா உட்கார்ந்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்த விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது, என்னுடைய சோகமாக இருக்கலாம், என்னோட சக்ஸஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஷேரிங் வந்து ஒரு பலம் கிடைக்குது, ஒரு அனுபவமாக இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. அவர்கள் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர முடிஞ்சிட்டாக்கே என்னால் வர முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாருமே நிறைய பேருக்கு குடியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரே விதமான பாதிப்புன்னு சொல்ல முடியாது. பாதிப்புகள் எல்லாருக்கும் ஒரே சொல்றது
14: ஒவ்வொரு விதத்துல
15: ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒருத்தருக்கு பாதிப்பு பொருளாதாரத்துல பாதிக்கா இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து என்னது வன்முறையினால பாதிப்பு இருக்கலாம், குடிநோயாளி வந்து வன்முறை என்னது அதிகமா வன்முறை செய்வரா இருக்கும்போது அதனால அடிவத்தெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு சந்தேகமா இருக்கும். அப்போ இன்னொருத்தருக்கு வந்து செக்ஷுவல் அபியூஸ் ஒரு செக்ஷுவல் வயலன்ஸாக இருக்கலாம், பல்வேறு விதமான பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கேரக்டர் டிஃபெக்ட்ஸ் அதிகமாக வெளியில் வருது, செய்ய ஆரம்பிக்குது. அப்போ பல விதமான பிரச்சனைகள், அவங்க குழந்தைங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ இது எப்படி இவங்கள நம்ம வந்து ஒரு ஏன்னா சாதாரணமாக குடும்பத்தை வந்து மனைவிமார்கள் அந்த அவங்க வந்து குடும்பத்தை நடத்திட்டு வரும்போது எப்படி இவங்கள வந்து நல்ல விதத்தில் இந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கைடன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ மற்றவங்களோட அனுபவ பகிர்வு வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக தெரியுது. அவங்க லைஃப் இப்படி வந்து சரிவர நடத்த முடியும் போது ஏன் என்னால் முடியாது, அந்த நம்பிக்கை அதுதான் முக்கியமாக வந்து அந்த நம்பிக்கை. எனக்கு பிரச்சனை இருக்கும்போது நீ மட்டும் இல்லை, நாங்களும் உங்க கூட இருக்கோம், அந்த தோழமை வந்து இந்த குழுல எனக்கு அதனால தான் இது தோழமை குழு ஃபெலோஷிப்புன்னு அப்படின்னு சொல்றது வந்து. ஸோ இது வந்து அது அமெரிக்காவில் ஆரம்பித்தாலுமே இன்னைக்கு உலகம் பூராவும் இந்த குழுக்கள் இருக்கு.
14: ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இது. மேம் நீங்க ஏ சொன்னீங்களா, அதாவது ஆல்கோஹாலிக்ஸ் அனானிமஸ், அதுவும் அயலனோன் அதுக்கும் என்ன மேம் சம்பந்தம், அது தனிப்பட்ட ஒரு விஷயமா இல்ல இதோட லிங்க் ஆன ஒரு விஷயமா?
15: அதாவது ஏல இருந்து தான் ஆலனோன் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா குடி நோயாளினால தான் ஆலனோன் தோழமை குழு ஆரம்பிச்சிருக்கு. அவங்க குடி நோயாளி இல்லாமல் இருந்திருந்தால் குடி நோயாளியினுடைய என்னது இந்த பாதிப்பு உட்பட்டவர்களுக்கு இந்த ஒரு தோழமை குழு இருந்திருக்காது. ஸோ அதனால எங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்புகள் இருக்கு. ஆனால் அவங்களுக்கும் 12 steps ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்களுடைய இருந்து அந்த அதே மாதிரி ஃபெலோஷிப் எங்களுக்கு. ஆனால் அவங்களும் நாங்கள் ஒரே குழுக்கள் கிடையாது. நாங்கள் எங்களோட ரிக்கவரி நாங்கள் பார்க்குறோம். அலனன் மெம்பர்ஸ் குடி நோயாளியினுடைய பாதிக்கப்பட்டவனுடைய ரிக்கவரி நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அவங்களுடைய ரிக்கவரியை இது பண்ணுறோம். அவங்க ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வைக்கிறோம். நாங்கள் யாருமே குடிக்கிறது கிடையாது. ஆனால் இதிலிருந்து வந்த பாதிப்புகள் எங்களுடைய லைஃபை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு அதுக்கான வழிமுறைகள் எங்களுடைய ஷேரிங் நாங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ஒரு சில மீட்டிங்லாம் ஒன்றா அதாவது ஓப்பன் ஷேரிங் எப்போவாது இருக்கலாம். இப்போ அவங்களோட ரிக்கவரி அப்போ ஒரு அதாவது வந்து இந்த இதில் எல்லாருமே சாதாரணமாக எந்த ஒரு நிறைய பேர் வந்து இந்த ஆலனுக்கு வரும்போது என் புருஷன் குடியை நிறுத்தணும்னு சொல்லி தான் வர்றது. இங்கே வந்து புருஷன் குடியை நிறுத்துறதுக்கு இங்கே எந்த மருந்தும் கிடையாது, ஆலனோனில் கிடையாது. பட் வேறஸ் இட் இஸ் பாசிபிள். எப்படின்னா இங்கே வந்து ஆலனோன் மெம்பர் இங்கே இருக்கக்கூடிய இங்கே எங்களுக்கு வந்து 12 steps இருக்குது. 12 steps இந்த வழிமுறைகள் வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகளுக்கு 12 steps இருக்கு, ட்ரெடிஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி கான்செப்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை நடத்துகிறோம். அதே மாதிரி ஸ்லோகன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்லோகன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட வாழ்க்கை மாறுது. இப்போ எங்கள் புருஷன் குடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஆக்டிவ் ஆல்கோஹாலாக இருக்கும்போதே இங்கே வரவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம்னு இல்லை, கொஞ்ச நாளைக்கு அப்புறமே அவங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். அப்படி வரும்போது நிறைய நேரத்தில் வந்து ஆல்கோஹாலிக்ஸ் வந்து அவங்க மனைவிமார்களை அலனான் மீட்டிங் வர விட மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சந்தேகம் இருக்கும், நிறைய அடி உதவி இருக்கும், திட்டு இருக்கும், நிறைய எதாக இருந்தாலும் இங்கே வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற தைரியம். ஏன்னா வந்து குடிக்கும்போது நிறைய பேர் அங்கே சண்டை நடக்கும். ஏன்னா குடிக்கிறவங்களும் சண்டை போடுவாங்க. இதை குடி அதனால் அந்த பாதிப்பை தாங்க முடியாமல் மனைவிமார்களும் சண்டை போடுவாங்க. என்ன ஆகும்னா இந்த இவங்க மீட்டிங் வர வர இவங்க அந்த சண்டை போடுறத குறைஞ்சிரும். அந்த விமன் வந்து சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க குடிச்சிட்டு அவங்க பேசுகிறாங்க. அவங்க வந்து அவங்க சரியான ஒரு நல்ல தெளிவான நிலைமையிலேருந்து அவங்க பேசலை. இப்போ நம்மளும் அவங்க மாதிரி பேசக்கூடாது. இன்சேன், அதாவது வந்து ஒரு தெளிவற்ற தன்மையில் இருக்காங்க. நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு தெளிவு தன்மை, அந்த பாகுபடுத்தி அறியக்கூடிய ஒரு ஞானம் வந்து இந்த ஆலனோன்லேருந்து கிடைக்குது. அது அப்போந்தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிக்க ஆரம்பிக்குது. இப்போ எங்கள் நாங்கள் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து மாற்றி யோசின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம இருக்கிற மாதிரியே போயிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியாது. ஏன் நம்ம ஒரு வேறு விதமாக செய்யக்கூடாது? இப்போ சண்டை போட்டால் நம்ம திருப்பி சண்டை போட்டால் அதில் எந்த பலனும் கிடையாது. எனக்கு நிம்மதி இருக்க போகிறதில்ல, நான் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ நான் சண்டை போடாமல் இருந்தால் என்னோடய ஹெல்த்தை நான் பாதுகாக்கலாம், எனக்கு சந்தோஷத்தை நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம், என்னோடய டிக்னிட்டி, ஐ கேன் மெயின்டைன் மை டிக்னிட்டி. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? நானும் சண்டை போட்டு வெளியில் அசிங்கப்படுத்துறதை விட என்னை நான் காயப்படுத்துறதை விட என்னை நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ என்னோடய சந்தோஷமும் கோபமும் எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது நான் மட்டும்தான். என்னோடய சந்தோஷம் என்னோடய கையில் தான் இருக்குது, மற்றவங்க கையில் இல்லை. அதற்கான வழிமுறைகள் வந்து இந்த ஆலனான் ஃபெல்லோஷிப்பில் சொல்லி கொடுக்கறது.
16: அவங்களை புரிஞ்சிட்டு நடந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு.
15: அதேதான், அவங்களை எப்படி புரிஞ்சுட்டு நடந்துக்கிறது அது வந்து எங்களுக்கு ஆலனோல சொல்லி கொடுக்கறது.
16: இந்த ப்ரோக்ராம் குடியே வெல்வோம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டுடியோட மட்டும் முடியாம இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக இப்போ அண்ணா நகர்ல ஆலனான் மீட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அங்க நம்மளோட ஆர்ஜே மீரா போய் அங்க இருக்கவங்க கிட்ட பேசினதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஓவர் டு மீரா.
17: தேங்க்யூ சுபா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது குடியே வெல்வோம். நான் இப்போ அண்ணா நகரில் நடந்துட்டு இருக்க ஒரு ஆலனான் மீட்டிங்லேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டான ஹஸ்பண்ட் அண்ட் சன் ஆல்கஹாலிக்காக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆலனால் மூலமா எப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, கேட்போம்.
18: நான் ஒரு அலனான் மெம்பர். நான் வந்து இதில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னே வந்து குடியோடு ரொம்ப போராடிக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டும் குடிப்பார், பையனும் குடிப்பான். அப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டர்ஸ் மூலயமா தான் மீட்டிங் வந்தேன். மீட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து நிறைய குடி வந்து ஒரு நோயின்னு சொன்னாங்க. அது வரலாம் என்னால் நோயின்னு அதை ஒத்துக்க முடியல. அவங்கள ரொம்ப திமிர் பிடிச்சி குடிக்கிற, வேணும்னே குடிக்கிற அப்படின்னு அவங்கள ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பேன். ரெண்டு பேருமே திட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த மீட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் குடி வந்து ஒரு நோய், எப்படி கேன்சரு சுகர் அந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி குடி வந்து ஒரு நோய். அந்த நோயிலேருந்து கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும்னா அந்த ஆலனான் மீட்டிங் வேணும். இது மூலயமா தான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்ட முதல்ல. இப்போ இது ஒரு குடும்ப நோய் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் குடித்தா 21 பேர் பாதிப்பாங்க. அப்போ வந்து அந்த குடியோட இப்போ என் பையனுக்கு எப்படி குடி வந்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப கேள்வியாக இருந்தது. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஜீன் வழியாக அந்த குடி தாக்கும். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 15 வயசுலேருந்து குடி இருந்ததால் அது அப்படியே வளரும் தன்மை உள்ள நோய் அந்த குடி. இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நாளாச்சு. அப்போ பையனுக்கும் இருந்ததுன்னு தெரிஞ்சது. நான் மீட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் பையனுக்கும் குடி பிரச்சனை இருக்குன்னு. இப்போ இந்த மீட்டிங்கை வச்சு நம்ம எப்படியாவது ரெண்டு பேரும் வெளியே கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ தொடர்ந்து மீட்டிங் வர வர தான் தெரிஞ்சது இந்த குடி பிரச்சனையில் அவரோட எப்படி நான் வாழறது, அவர் எப்படி நான் அன்பாக நேசிக்கிறது, விலகி இருந்து அன்பாயிரு, நிறைய விஷயங்கள் இதில் கிடைச்சிது. அப்போ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் வாழ்க்கையில். இப்போ ஆரம்பித்த உடனே அவங்கக்கிட்ட என்னால் அன்பாக பேச முடிஞ்சது. பணம்ன்ற வர இடத்துல நோ சொல்ல முடிஞ்சது. அதுக்கு முன்னே வந்து இதில் மாறிடுவார், அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்மைன்னு நினச்சி அவங்கள ரொம்ப பணம்லாம் கொடுத்து கெடுத்துருக்கிறேன்றதை மீட்டிங் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த பணம் கடனை அடைச்சிட்டு அவங்க குடியை நிறுத்திடுவேன்னு வாக்கு கொடுப்பாங்க. அந்த கடனை அடைச்ச உடனே ஒரு 10 குடிக்காமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க குடிக்க போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் இங்கே வந்து தெரிஞ்சுது. அது வந்து அவங்க வந்து கன்னிங்காக பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பணத்தெல்லாம் எப்படி நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினாலுமே அவங்களுக்கு திருப்பி தந்தால் திருப்பி அந்த குடிக்கு தான் போவாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி நான் வச்சுக்க முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ப்ரோக்ராம் தான். இப்போ தொடர்ந்து வர வர என்ன நான் வளர்த்துக்க முடிஞ்சது, அவங்க கூட அன்பாக இருக்க முடிஞ்சது, அவங்களோட அடிதடி சண்டைலாம் என்னால் தான் வருதுன்றதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் அவங்க ஒரு குடிச்சிட்டு வந்துட்டா அவங்கள ரொம்ப நான் டார்ச்சர் கொடுக்கறது நானாக இருந்தது. மீட்டிங் வர வர தெரிஞ்சது அந்த டார்ச்சரால் அவர் வந்து அந்த குடியை விட்டு விலக போகிறதில்ல, அவர் அன்பாக நேசிக்கணும். அப்போ நான் அந்த அன்பு எனக்கு வேற எங்கேயும் கிடைக்கல, இந்த மீட்டிங்கில் தான் கிடைச்சிது. எல்லாருமே அந்த அதுலேருந்து வெளியே வந்ததால் அவங்களால முடியும் போது என்னால் மட்டும் ஏன் முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த தொடர்ந்து வர வர தான் அந்த மீட்டிங்கோட பலம், நம்பிக்கை, தும்பு அது எல்லாமே எனக்கும் பயன்பட்டுச்சு. அதை நான் ஃபாலோ பண்ணி இப்போ ரெண்டு பேருமே ஹஸ்பண்டு 7 குடிக்காமல் இருக்காரு, பையன் 3 குடிக்காமல் இருக்கிறான். இன்னைக்கு இந்த மீட்டிங் மூலயமா நான் ரொம்ப நல்லா ஒரு லைஃப் குவாலிட்டி லைஃப் வாழறேன். அதுக்கு முன்னே வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மீட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு லைஃப் வாழ முடியுது. கடவுளோட உதவியாலும் இந்த மீட்டிங்கோட மெம்பர்ஸாலும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் காசு ஹெல்ப் கிடையாது, அவங்கவுங்களோட ஷேரிங் அதை வச்சு நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். இங்கே வந்தால் தொடர்ந்து வரணும், ஒரே நாள் வந்தால் பத்தாது. தொடர்ந்து 90 மீட்டிங் வர சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம 90 மீட்டிங் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு விஷயம் அதில் புரிகிற மாதிரி தெரியும். அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு நான் வந்து ஒரு 5 தான் கஷ்டப்பட்டேன் மீட்டிங்குள்ளே வந்து, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையை ரொம்ப நல்லா ஓட்ட முடியுதுன்னா அது மீட்டிங் தான், ஆலனான் மீட்டிங். அவங்களுக்கு ஏஏ இருக்குது, அவங்க போய் ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வைப்பாங்க. நான் இங்கே வந்தால் நான் ஒரு நாள் அடிப்படையில் என் கோபத்தை தள்ளி வச்சு அவங்ககிட்ட அன்பாக இருக்க முடியும். தேங்க்யூ.
19: நான் இங்கே இந்த மீட்டிங்கில் வந்ததில் நிறைய பேரை பார்த்தேன் ஆலனான் மெம்பர்ஸில். அதில் பார்த்த ரொம்ப வித்தியாசமான ஒரு மெம்பர் கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நிறைய தடவை நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஆல்கஹாலிக் ஃபேமிலி மெம்பரால் அங்கே இருக்க அந்த ஃபீமேல் ஃபேமிலி மெம்பருக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு மகன் ஆல்கஹாலிக்காக இருக்கிறதுனால அந்த தந்தைக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படுதுன்றதை வந்து இங்கே நம்ம ஒருத்தர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சொல்லுங்கள் சார்.
20: Say nearly 6 have passed since I joined Alana. You know what is Alana? Alana is an international world service organization which gives support to those people who are suffering from the alcoholic family people. See, in my family, my son is an alcoholic. Past 10 years, I have been suffering because of his alcoholism. And he takes his smoking and also he is taking tobacco, chewing tobacco also. So because of all this, I am not able to find out this problem for a very long time. After 7 or 8 years, I have found it. And then I took him to hospitals and I took him to various places. Say, and also I tried, let us say, the spiritual ways and all of this. So many ways I tried. But all in vain. Finally, I put him in a rehabilitation center. Under rehabilitation center, those people told there is a worldwide organization, AA, Alcoholic Anonymous for the Alcoholics. And for the family people, we are having All-Anon. So I joined the All-Anon. So here they allow both the men as well as women. So it is common for all of them. So once I joined this, I thought most of here in India, most of the members are ladies. Only very rarely men are there. So initially I had some hesitation to participate fully. And later on I found out that I throw myself completely. And it is a source of energy to me. And a source of support to me. So I found that this is not only for those people all suffering from Algali families. Even the people from normal families can attend this Alana, because all the character defects say nobody is perfect. Our life is only to achieve the perfection. So it is a lifelong journey. Nobody is perfect. So just like that, all the character defects found in me, I was able to going on correcting it. So this is one of the best, what will you say, it's a best forum, or it's a best fellowship, it's a best program available internationally and India. But unfortunately, it reaches only a microscopic number of people in India. It is a sad aspect of that. But those who have made use of this, really they are getting benefited. Here I find educated, rich people, uneducated, and from all strata of society I am finding. So poor people we are having. So all of them are getting wonderful service from this organization. And there is no money. We don't carry money, or we are not interested in that. We simply assemble at a convenient place. We all come together and share our literature and our own experiences, and from there we gain the strength and support required for us to lead the life. So when the changes occur in my system, automatically my alcoholic son getting himself corrected. So formerly he refused to attend the Alcoholic Anonymous meeting. So I started attending the meeting for the past 4 months. After 4th month, he himself started going to the Alcoholic Anonymous. So he is getting improved. It's really a great wonder for me. And still I cannot say, still I'm facing some problems. He's not going to the job. He's neglecting that. He's chewing tobacco, but he stopped from taking alcohol. That is one benefit. In due course of the time, I think he will leave that habit also, and he will take up the job, and he'll lead a normal life. And people say that alcoholism is a disease. It is a kind of disease. So it will be there till his end of his life. Till the end of his life. So this is a program we have to take all along our life, both for the family people as well as Algali people. So this is wonderful. Only I have 6 months of experience. In that experiences, I have gained a very lot. I have peace of mind. I am able to save my energy. And now I have developed a new confidence in me to face the life with all cheerfulness. Formerly, I will be always gloomy. So my son has done such things. There is no life. We are doomed. That is what I have been thinking. Now I have regained all the confidence from the Al-Anon meeting. So here it is okay. Now I am gaining confidence. And this Al-Anon program should be, I should follow till the end of my life. Then only there will be a peace in my family. And also I will be able to cooperate my son. I can lead a peaceful life with my son and all other people. So it's a wonderful program. I really benefited a lot. There is no money. I need not spend any much money. That is another benefit. If I go to a psychiatrist and have a consultation for half an hour, 1 hour, I have to spend 700 or something like that. It is not money oriented. It is only a purely service oriented. And here also they maintain anonymity. That is only a wonderful thing they are doing. So they know they won't reveal our secrets outside. And so what we get, we can full confidence, you can put forth your experiences and share experiences, and the solution will come.
2: இந்த நிகழ்ச்சி குடியை வெல்வோம் உங்களுக்காக நாளையும் தொடரும். இது MOP சமுதாய வானொலி 107.8.
21: வாட்டருக்கு நோ வீருக்கு தானோ சத்தியமானோ
22: இது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குடியை வெல்வோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க உங்களில் யாருக்காவது அலனான், ஆல்கஹாலிக் அனானமஸ் ஆர் ஆலட்டீன் மெம்பர்ஸோட தொடர்பு கொள்ளணும்னா த ஹெல்ப்லைன் நம்பர் இஸ் 8682080064 ஆர் 8939183594. ஐ ரிப்பீட், 8682080064 8939183594.
23: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
24: நமது சமுதாயம், நமது வானொலி.
1: நமது பெருமை,
3: நமது சமுதாயம்,

0: டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
1: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார்

0: ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு, ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைனா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல படுத்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது பெரிய சோஷியல் வர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க?
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து we were dealing on the TV. It was a live show. HMLA was recorded. Part of it was recorded. அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு எது கொடுக்கறது? சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்கா காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமையில. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்க, நல்ல கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுப்புறம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே, இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான், ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்க எல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க, இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவங்க தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயத்தை ஒப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பி, என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வெய்ய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும், சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பார்க்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும். அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம், இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல போ ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனாலே அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னா சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கல ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும், இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம், ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல் ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்கள் டாட்டரே எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸா அடாப்ட் பண்ணிக்கிறது.
5: அவ்வளோ கேரிங்கா நீங்க.
6: இஃப் தட் பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், தி சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. தி சோல் டிசைட்ஸ் ஒன்லி கம்ஸ் டு தி பேரண்ட்ஸ்.
5: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ, இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைய எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம் தான். இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல, அந்த ரேஷியோ தான். குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க, அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல குழந்தை அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாளும் கிழமையா யாராவது பொறுப்பேத்துட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்ட் ஏஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காதனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதையெல்லாம் கேட்காம
6: எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல எப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கிறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்டேஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும்.

97.8. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே சல்மா. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். சுதந்திரம், இந்த வார்த்தை ரொம்ப சின்னதாக தெரியலாம், ஆனா அதுக்கான அர்த்தம் ரொம்ப பெரியது. பாரதியார் சொன்ன வரிகளோட ஆரம்பிக்கலாம். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவி போல, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவி போல. அவர் பேசின சுதந்திரம்னா வெறும் கட்டுப்பாடு இல்லாம வாழ்றது இல்ல, பயம் இல்லாம யோசிக்கிற மனசு, நிமிர்ந்து நிக்கிற தைரியம், உண்மைய பேசுற உரிமை. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி அடிக்கடி வருது, நமக்கு கிடைச்ச சுதந்திரம் நம்மள வளர்க்குதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நம்மளே தொலைக்க வைக்குதா? ஏன்னா எதை வேணா செய்யலாம்னு நினைக்கிறது சுதந்திரம் இல்ல, நம்ம எதை செஞ்சாலும் பொறுப்புடன் செய்யறதுதான் சுதந்திரம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விளைவு இருக்கு, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எதிரொலி இருக்கு. அதனாலதான் கவிஞர் வைரமுத்து சொன்ன மாதிரி, பறக்க சிறகுகள் மட்டும் போதாது, பறக்க வானம் பற்றிய புரிதலும் வேண்டும். சிறகுகள் இருந்தா மட்டும் பறக்க முடியாது, எந்த திசையில போகணும்னு தெரியணும். அதே மாதிரிதான் சுதந்திரமும். இந்த சமுதாயம் நமக்கு நிறைய உரிமைகள் கொடுத்திருக்கு. பேசுற உரிமை, கனவு காண்ற உரிமை, நம்ம வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. ஆனா உரிமை அதிகமாகும் போது பொறுப்பும் அதிகமாகும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மனிதனோட உண்மையான பெருமை அவரோட ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் தான். எனக்கு சில நேரம் தோணுங்க, உண்மையான சுதந்திரம்ங்கிறது நம்ம மனசுக்கு தோன்ற எல்லா தப்பையும் செய்யறதில்ல, நம்ம புத்தி தவறான பாதையில போகும் போதும் இது எனக்கு சரியான பாதை இல்லைன்னு நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்றோம்ல, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் உண்மையான பெருமை, அதுதான் உண்மையான சுதந்திரம். அதனாலதான் நானும் திரும்பவும் கேக்குறேன், நம்ம ஃப்ரீடம் காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம்க்கு நம்ம தகுந்த மனுஷங்களா இருக்கோமா? நம்ம ஃப்ரீடம் காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம்க்கு நம்ம தகுந்த மனுஷங்களா இருக்கோமா? ஏன்னா சுதந்திரம்னா யாரும் நம்மள கேள்வி கேட்காத நிலை இல்ல, கேள்வி கேட்டாலும் சரியான வழியில நிக்கிற பக்குவம், அதுதான் உண்மையான சுதந்திரம். குறிப்பா நம்ம இளைய தலைமுறை, நம்ம மாணவ மாணவிகள் கிட்ட கண்டிப்பா போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் சுதந்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு தனி பெருமை இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த சுதந்திரம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. பல நேரங்கள்ல நமக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை நம்ம தப்பா பயன்படுத்திக்கிறோமோ அப்படின்னு தோணுது. எனக்கு தான் சுதந்திரம் இருக்கே, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பான பாதைக்கு ஆரம்பமாகுது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்ஸிக் ஹேபிட்ஸ்க்கு அடிமையா போறது தான் சுதந்திரமா? இல்லங்க, அது சுதந்திரமே இல்லங்க. என்னடா இவ அட்வைஸ் கொடுக்க வந்துட்டான்னு யோசிக்கிறீங்களா? பியர் பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வேணா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, மச்சா இத ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு யாராச்சும் சொன்னா அங்க நோ சொல்றது கன்சர்வேட்டிவ் கிடையாது, அதுதான் ரியல் போல்ட்னஸ். எனக்கு என்ன வேணா பண்ண ஃப்ரீடம் இருக்கு, ஆனா என் ஹெல்த்துக்கு எது நல்லதுன்னு முடிவெடுக்கிற ஃப்ரீடமும் எனக்கு தான் இருக்கு. உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்கிற கில்லித்தனமே ஒரு நல்ல ஃப்ரீடம் தான். சரி, ஸ்மார்ட் போன் யூசேஜ் பத்தி பார்த்தா, சோசியல் மீடியா ரீல்ஸ் பாக்குறது, அப்பப்ப யூஸ் பண்றது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஆர் ஸ்பேஸ். ஆனா ஒரு எல்லை மீறி யூஸ் பண்றது, அதாவது லேட் நைட்ல சேட் பண்றது, அனானிமஸா இருந்து மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது, மறைமுகமா சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போட்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் தப்பு. அண்ட் அதே டைம்ல நம்ம ஹெல்த்தும் கெடும் ஸ்டடீஸும் டிஸ்டர்ப் ஆகும். இத பேலன்ஸ் பண்றது தான் நிஜமான ஸ்மார்ட்னஸ். ஃப்ரீ டைம்ல நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம நம்ம க்ரோத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இல்லனா கடைச்ச ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு உங்களை நீங்களே மிஸ் பண்ணிடாதீங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை, சுதந்திரம் ஒரு பரிசல்ல, அது ஒரு நம்பிக்கை, அதை மதிப்பவன் வளர்கிறான்,
அதை புரிந்தவன் உயர்கிறான். அதனால மக்களே, சுதந்திரத்தை உரிமையாக மட்டும் பார்க்காம பொறுப்பாகவும் பார்க்க ஆரம்பிங்க. சுதந்திரத்தை அனுபவிப்போம், பொறுப்புடன் வாழ்வோம். சைனிங் ஆஃப், நான் உங்க ஆர்ஜே சல்மா. ஒரு குரல் நிறைய எமோஷன்ஸ். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்க குரலின் பீட்டு எமோஷன்ஸ்க்கு இதுதான் ட்ரீட்டு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி 107.8.
0: இட்ஸ் என்ரிச்சிங். Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஆயுஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஆயுஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: You are listening to MOP Community Radio 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக

0: என் ப்ரொபோசரை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத் ஏதோ ஒரு வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adalam padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம
1: சின்ன வயசுல பண்பு நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8

0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த கதை நேரம்ல வாங்க நம்ம கதை கேட்கலாம். சுட்டீஸ், எப்ப பாரு டிவி, மொபைல் போன், வீடியோ கேம்ஸ் கேட்டு உங்களுக்கு போர் அடிக்கலையா? அதெல்லாம் ஒரு சைட்ல போட்டுட்டு நம்ம ஷோக்கு கேட்க வாங்க. இங்க உங்களுக்காக புதுசா ஒரு கதை வச்சிருக்கோம். ரொம்ப ஜாலியா கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. என்ன, ஓகேவா? வாங்க கதைக்குள்ள போகலாம்.
1: என்ன
0: பண்ணிட்டு இருக்க?
1: கதை சொல்லுக்கா.
0: என்ன கதை சொல்லலாம்? தெனாலிராமன் கதை தெரியுமா?
1: தெனாலிராமனா? நான் லாஸ்ட் இயர் என்னோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு தென்னாலிராமன் வேஷம் தான்க்கா போட்டேன். ஆனா எனக்கு அவரை பத்தி ரொம்ப ஒன்றும் பெருசா தெரியாது. அவரை பத்தி சொல்லுக்கா, கேட்கலாம்.
0: அவரை பத்தி நான் சொல்ல போறது இல்ல, அவரை பத்தின ஒரு கதையை தான் நான் உனக்கு சொல்ல போறேன். மண்டு.
1: சரி சொல்லுக்கா.
0: கேளு. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரோட ஃப்ரெண்டு, கிருஷ்ணதேவராயரும் ஒரு மன்னர் தான், அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு டின்னருக்காக கூப்பிட்டு இருந்தாரு. உடனே இந்த கிருஷ்ணதேவராயர் மன்னர் அவரோட வீட்டுக்கு போனாரு. அங்க போய் பெருசா விருந்தெல்லாம் வச்சாரு அவரோட நண்பர். உடனே இவர் நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு, ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இருந்தது. அது என்ன டிஷ் தெரியுமா? அதுக்கு பேர் கத்திரிக்காய் குழம்புன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய், இந்த காய்கறி உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த நண்பர், நான் இது ரொம்ப தொலைவுல இருக்க ஒரு தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தேன், எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விருந்து உனக்காக வச்சேன் அப்படின்னு சொல்வாரு. உடனே கிருஷ்ணதேவராயர் ரொம்ப மகிழ்ந்துட்டு, எனக்கும் இதுல ஒரு செடி தருவியா, நானும் என் தோட்டத்துல போய் வச்சுட்டு நிறைய காய்கறி வச்சுட்டு நல்லா சாப்பிடுவேன்ல அப்படின்னு. உடனே மன்னர், சரி அதனால என்ன, நீயும் என்னோட நண்பர் தானே, நான் உனக்கு தரேன் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட கிருஷ்ணதேவராயர் அவரோட தோட்டத்துல போய் இதை வச்சு அதை பாத்துக்கறதுக்கு ஒரு ரெண்டு காவலாளிய தனியா வச்சுப்பாரு. அந்த நல்லா பாத்துட்டு நிறைய காய்கறி எல்லாம் வர தொடங்கிருச்சு. அதுல கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. டெய்லியும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட நண்பர் தெனாலிராமன் இருந்தாரு. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் தெனாலிராமனுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. உடனே தெனாலிராமனை கூட்டிட்டு வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு விருந்து வச்சாரு. தெனாலிராமனுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சு போச்சு. மன்னர் கிட்ட கேட்க கொஞ்சம் தயங்கினாரு. இருந்தாலும் மன்னரும் தெனாலிராமனும் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் அவருக்கு ரொம்ப தயங்கினால எதுவுமே கேட்காம வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் அவர் கத்திரிக்காயோட சுவை அவரை வாய் விட்டு போகவே இல்லை, அந்த நினைப்பாவே இருந்தாரு. உடனே ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணாரு?
1: என்னக்கா பண்ணாரு?
0: திருட்டுத்தனமா கிருஷ்ணதேவராயரோட மன்னர் தோட்டத்துக்கு போயிட்டு கத்திரிக்காவை பறிச்சுட்டு வந்துட்டாரு. காவலாளிங்க இதெல்லாம் பாத்திருந்திருக்காங்க. ஆனா மன்னர் கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா? மன்னரும் தெனாலிராமனும் ரொம்ப நண்பர்கள். அதனால எதுக்கே தேவையில்லாம இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு காவலாளிகளும் விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் கிருஷ்ணதேவராயருக்கு இத பத்தி தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தோன்னா காவலாளர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன இங்க இருந்து காய்கறி எல்லாம் குறைஞ்சுகிட்டே இருது, எங்க போச்சு அப்படின்னு. காவலாளுக்கு சொன்னாங்க, இல்ல மன்னா, ஒரு நாள் தெனாலிராமன் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்க கிட்டயும் எந்த உதவியும் கேட்கல, அவர் பாட்டுனு வந்தாரு பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்களால தடுக்கவும் முடியல அப்படின்னாரு. உடனே கிருஷ்ணதேவராயர், யார் என்ன பண்ணாலும் சரி, இதுக்காக நான் யாரும் விட்டு கொடுக்க போறது இல்ல, அவன் செஞ்சு திருட்டுத்தனும், அதனால அவனை புடிச்சு சிறைக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு உத்தரவிட்டுருவாரு. உடனே தெனாலிராமனை புடிச்சு சிறையில வந்து போட்டுருவாரு. ஆனா இதுக்கு நடுவுல என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள்
1: என்னக்கா ஆச்சு,
0: கத்திரிக்காவை பறிச்சு தெனாலிராமன் வீட்டுக்கு போனார்ல, அன்னைக்கு செம்மையா அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஐயோ, இன்னைக்கு நம்ம கத்திரிக்காவை வச்சு சமைக்க போறோம் அப்படின்ட்டு மனைவி கிட்ட போய் தெனாலிராமன் கத்திரிக்காவை போய் கொடுத்தாரு. கொடுத்தோன்னு மனைவி நல்லா ருசியா அதை வச்சு குழம்பு பண்ணிருந்திருக்காங்க. பண்ணோன்னே இவருக்கு தன்னோட மகனும் இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருந்திருக்காரு. மகனை பத்தி மனைவி கிட்ட கேட்டோன்னு அவன் நல்லா தூங்குறான்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே இவர் போய் மகனை எழுப்பி இருந்திருக்காரு. ஆனா அந்த பையன் நல்லா தூங்கி இருக்கான். உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சு எழுப்பியிருக்காரு.
1: தண்ணியா?
0: நீ பண்ணுவல எப்பவுமே லேட்டா எழுந்துக்கிறதுக்கு, அது மாதிரிதான் அவரும் பண்ணிருக்காரு, தண்ணிய எழுப்பியிருக்காரு. உடனே இந்த பையனும் தூக்கத்துல எழுந்து அவங்க அம்மா செஞ்ச சுவையான கத்திரி குழம்பு நல்லா சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்ட உடனே விடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்ச உடனே அன்னைக்குதான் தெனாலிராமனை சிறைய பிடிச்சிட்டாங்க எல்லாருமே. சிறையில அடைச்ச உடனே மன்னர் வந்து தெனாலிராமனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்திருக்காரு. என்ன தெரியுமா, தெனாலிராமா மறுபடியும் நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ தோட்டத்துல இருக்க கத்திரிக்காவை பறிச்சியா திருடிட்டு போனியா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. ஆனாலும் தெனாலிராமன் எதுவுமே பேசாம, இல்ல மன்னா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு தான் செஞ்சதை கூட ஒத்துக்காம கல்லூலி மங்க மாதிரி ஒன்ன மாதிரி நின்றுருக்காரு.
1: சரி,
0: உடனே என்ன பண்ணிருக்காரு, நீ வந்து பொய் மேல பொய் சொல்ற, நீ சிறைக்குள்ள இரு அப்படின்ட்டு சிறைக்குள்ள போட்டுருவாரு. ஆனா தெனாலிராம மன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. சரி, என்ன சான்ஸ் வேணும் உனக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணதேவராயன் கேட்ட உடனே தெனாலிராமன் சொல்வாரு, நான் மட்டும் சாப்பிடலையம்மாண்ணா, என் குடும்பமும் சாப்பிட்டுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப என் குடும்பத்துல இருக்கவங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்டே நீங்க கேளுங்க அப்படின்னு. உடனே கிருஷ்ணதேவராயர், ஆமா உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வா, குழந்தைங்க பொதுவா பொய் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த மகனை கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்த உடனே இவன் அவங்க பையன்கிட்ட கேப்பாரு இந்த மாதிரி, ஏன்பா நேத்து உங்க அப்பா உனக்கு கத்திரிக்காய் வச்சு ஏதாவது குழம்பு செஞ்சு கொடுத்தாரா அப்படின்ட்டு. எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது மன்னா, ஆனா நேத்து ரொம்ப சுவையா ஒரு குழம்பு இருந்தது, எப்போ நீ இதை சாப்பிட்ட அப்படின்னு கேப்பாரு. உடனே அதுக்கு அவரு, அந்த பையன் நேத்து செம்மையா மழை பெஞ்சதுல மன்னா, அப்போதான் நான் இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். நேத்து மழை பெஞ்சுதா அப்படின்ட்டு மன்னர் காவலாளிங்க கிட்ட கேப்பாரு. அதுக்கு காவலாளிங்க, ஐயோ மன்னா இந்த நாட்டுல மழை பெஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, நேத்து மட்டும் எப்படி மன்னா மழை பெஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணதேவராயருக்கு சந்தேகம் வந்துரும். இவருக்கு தெனாலிராம மேல டவுட் இருந்தாலும் தன்னோட நட்பனாச்சே அப்படின்ட்டு இவன் செஞ்ச தில்லு முள்ளையும் மனசுல வச்சுட்டு நக்கலா சிரிச்சிட்டு ரெண்டு பேரையும் விடுவிடிச்சிருவாரு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது?
1: என்னக்கா என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே.
0: நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை குறுக்கு வழியில கேட்காம, நம்ம செய்யறது தப்போ சரியோ நீ போய் அவங்க கிட்ட நேரடியா கேட்கணும். எப்பவுமே திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது.
1: சரிக்கா,
0: நான் எப்பவுமே என்கிட்ட இருந்து திருடுவல, இதுக்கு மேலயும் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரியா?
1: செய்ய மாட்டேங்கா.
0: சரி, போய் தூங்கு. குட் நைட்.
1: குட் நைட் கா.
0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் ஆர்ஜே விஜயசாலினி. ஹாய் குட்டீஸ், கதை நேரம் பகுதியில உங்க ஷாலு அக்கா கதை சொல்ல வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு செம்ம ஃபேண்டஸியான கதை சொல்ல போறேன். என்ன கதை கேட்க தயாரா? மழலை கதை 4, எலி ராஜ்யம். ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது ஒரு சின்ன கிராமம். தாத்தாவும் பாட்டியும் தனியா தான் இருந்தாங்க. தாத்தாக்கு பாட்டியும் பாட்டிக்கு தாத்தாவும் துணையா இருந்தாங்க. அந்த வயசான காலத்திலயும் தாத்தா வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசுல தான் சாப்பிட்டாங்க. ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுலதான் தாத்தா விவசாயம் செஞ்சு அதுல வர வருமானத்துல தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. காலையிலயே தாத்தா வேலைக்கு போயிடுவாரு, பாட்டி மதிய சாப்பாட்டுக்கு தினமும் வகை வகையா சமைப்பாங்க. ரொம்ப ருசியான கிராமிய உணவுலாம் சமைப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் தாத்தாக்கு பாட்டி களி செஞ்சாங்க. களி பாத்திருக்கீங்க இல்லையா, சாப்பிட்டிருக்கீங்க இல்லையா? அந்த களிய 3 பெரிய பெரிய உருண்டையா செஞ்சு ஒரு கூடையில வச்சு தாத்தாக்கு எடுத்துட்டு போனாங்க. தாத்தாக்கு பயங்கர பசி. உச்சி வெயில் அந்த கூடையில இருந்த களியை எடுத்து ஒரு தட்டுல வச்சாங்க. 3 உருண்டை இருந்துச்சு. தாத்தா என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு உருண்டை சாப்பிடு, நான் ஒரு உருண்டை சாப்பிடுற, மீதி இருக்கிற ஒன்ன ஆளுக்கு பாதி பாதியா எடுத்துக்கலான்னு சொன்னாரு. அப்படி எடுத்து வைக்கும் போது திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு அணில் வந்துச்சு. அந்த அணில் வந்து ரொம்ப பசியா இருந்துச்சு. அந்த களி உருண்டையே பாத்துட்டு இருந்துச்சு. தாத்தா அந்த அணிலுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கலான்னு யோசிச்சாரு. அதுக்கு பாட்டி, எங்க முழுசா ஒரு உருண்டைய கொடுத்துடுங்க, அது பாவம், வெச்சு வெச்சு சாப்பிடும், பாக்கவே பாவமா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு முழு உருண்டையை எடுத்து கொடுத்தாரு. அந்த அணில ரொம்ப ஆசையா வாங்கிட்டு குடுகுடு குடுன்னு ஓடி போய் ஒரு மரபொந்துல உட்கார்ந்துச்சு. அதுதான் அதோட வீடு. சரி, 2 உருண்டை இருக்கு, நாம 2 பேரும் ஆளுக்கு ஒன்னு சாப்பிடலான்னு நினைச்சாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க இருந்தோ ஒரு குரங்கு வந்துச்சு. அது அந்த உருண்டையவே பாத்துச்சு. அதுவும் அந்த அணில் பாக்குற மாதிரியே பாத்துச்சு. தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, விடுங்க, நாம ஒன்னே ஒன்னு ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம், இத குரங்குக்கு கொடுத்துடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு இன்னொரு உருண்டையை எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டாரு. மீதி ஒரே ஒரு உருண்டை இருக்கு, சரி வேற யாராவது வரத்துக்குள்ள நாம சாப்பிடலாம்னு அந்த களி உருண்டைய கையில எடுத்து பந்து மாதிரி இருக்குல்ல, அது மேல தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சாரு. அப்ப டக்குன்னு கை தவறி கீழே விழுந்துடுச்சு. குடுகுடுன்னு அந்த உருண்டை உருண்டு ஓடி போச்சு. ஓடி போய் ஒரு பொந்துல விழுந்துடுச்சு. தாத்தாவால அவ்வளோ வேகமா ஓட முடியல, வயசாயிடுச்சு இல்லையா. களி இனிமே கிடைச்சாலும் சாப்பிட முடியாது, மண்ணுலாம் களில ஒட்டி இருக்கும்னு தாத்தா நினைச்சாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஓட்டையில இருந்து எலி வந்துச்சு. தாத்தாவும் அத அப்படியே பாத்துட்டு இருந்தாரு. அந்த எலி திடீர்னு பேச ஆரம்பிச்சது. தாத்தா, நீங்க தான் களி போட்டீங்களா, ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு சொல்லுச்சு. யாரு செஞ்சாங்க தாத்தான்னு கேட்டது. தாத்தா, அட என்னடா ஒரு எலி பேசுதேன்னு பாத்தாரு. ஆமா, என் மனைவி தான் செஞ்சாங்க, நல்லா இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, எங்க ராஜ்யத்துல எல்லாருமே சாப்பிட்டோம், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. என்னது ராஜ்யமா, ஆச்சரியமா கேட்டாரு தாத்தா. ஆமா, இது எலி ராஜ்யம். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு ராணி இருக்காங்க, மந்திரிகள்லாம் இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க, அப்புறம் படை வீரர்கள்லாம் இருக்காங்க, கஜானா கூட இருக்கு, எல்லாமே இருக்கு எங்க ராஜ்யத்துல. ஓ அப்படியா, ஆமா, நீங்களும் வாங்க தாத்தா எங்க ராஜ்யத்துக்கு. நீங்க தான் இந்த களிய கொடுத்தீங்கன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், எங்க ராஜ்யத்துக்கு வரீங்களான்னு கேட்டது எலி. ஓ சரி, போலாமே அப்படின்னாரு தாத்தா. உடனே அந்த எலி தாத்தாவ பொந்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த தாத்தாவும் பொந்துக்குள்ள போயிட்டாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கு. நாம நினைச்ச மாதிரி அது பொந்தே கிடையாது. அங்க ராஜாக்குன்னு ஒரு மேடை இருக்கு, ஒரு பெரிய அறை இருக்கு, ராஜாக்கு வீசுறதுக்கு சாமரம்லாம் இருக்கு. சாமரம்னா என்ன தெரியுமா, ராஜாலாம் யூஸ் பண்ற விசிறி. ஒரு அறையில தங்கம், ஒரு அறையில வைரம், ஒரு அறையில நகைகள், ஏகப்பட்டது இருக்கு. அப்போ ராஜா வந்தாரு. தாத்தாக்கு வணக்கம் சொல்லிட்டு, நீங்க தான் அந்த களிய கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. எங்க ராஜ்யத்துல எல்லாருமே சாப்பிட்டோம், களிய இந்த மாதிரி நாங்க சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு, உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு எலி ராஜா சொல்லுச்சு.
அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு தாத்தா. இல்லங்க, எனக்கு எதுவும் வேணாம், பாட்டி எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, என கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்னாரு. இல்ல, நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும், இங்க இருந்து எங்களோட அன்பின் பரிசா எடுத்துட்டு போகணும்னு ராஜா சொன்னாரு. சரின்னு தாத்தா என்ன பண்ணாரு, அங்க நிறைய நகையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த நகையில இருந்து ஒரே ஒரு சின்ன கம்மலை மட்டும் எடுத்தாரு. இதே மாதிரி கம்மல் நாங்களும் வச்சிருந்தோம், அது ஒரு நாள் காணாம போயிடுச்சு, இந்த கம்மல் மட்டும் பாட்டிக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. சரிங்க தாத்தா, தாராளமா எடுத்துக்கோங்க, வாங்க நாங்களும் வந்து பாட்டிக்கு எங்களோட அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டி கிட்ட வந்தாங்க. தாத்தாவை பார்த்ததும் பாட்டி, என்னங்க என்ன ஆச்சு, களி கிடைக்கலையா, சரி அப்ப நான் வீட்டுக்கு போய் வேற எதுனா செஞ்சு எடுத்துட்டு வரேன். உடனே தாத்தா, இந்த உனக்கு ஒரு கம்மல்னு கொடுத்தாரு, எப்படி கிடைச்சதுன்னு கேட்ட உடனே தாத்தா எல்லா கதையும் சொன்னாரு. ராஜ்யத்துக்கு போன கதை, எலிய பார்த்த கதை எல்லாத்தையும் சொன்னாரு. உடனே பாட்டி வந்து, உங்களுக்கு வயசாச்சு தவிர புத்தி மழங்கிருச்சு, மத்தவங்க பொருள்லாம் நமக்கு எதுக்குன்னு கேட்டாங்க, நாமளே உழைச்சு சாப்பிடணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அந்த எலி ராஜாக்கு தலையிலேயே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் தெரியுமா, அந்த நகையெல்லாம் ஒரு ஒரு வீட்லயா இருந்து எடுத்துட்டு வந்தது, ஒரு ஒரு எலியா ஒரு ஒரு வீட்லயா போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயோ, பாட்டி சொன்னதுதானே சரி, உழைச்சு சாப்பிடணும், இப்படி நாம எல்லார் வீட்லயும் இருந்து எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப குற்ற உணர்வுல இருந்துச்சு அந்த எலி ராஜா. அது தப்பு இல்லன்னு அப்பதான் புரிஞ்சது அந்த எலிக்கு. ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த எலி. அது ஒரு ராஜா, இத்தனைக்கும் எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி, நாங்க இத்தனை நாள ரொம்ப தப்பு செஞ்சிட்டோம், ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய வீட்டுல இருந்து திருடிட்டு வந்துட்டோம், இந்த கம்மலை கூட உங்க வீட்டுல இருந்துதான் எடுத்துட்டு வந்தோம், இது உங்களோட கம்மல் தான், தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க பாட்டி, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு அழுதுச்சு. ஓ அப்படியா, சரி சரி, நீங்கலாம் போங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு நானும் தாத்தாவும் சாப்பிடுறோம்னு சொன்னாங்க. அந்த எலிராஜா உடனே ஆணையிட்டது, ஏ படை வீரர்களே, எங்க இருந்து இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடுங்கன்னு ஆணையிட்டது. எல்லாரும் உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப பசிச்சுது, ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அப்போ திடீர்னு பாட்டியோட மடியில ரெண்டு மாம்பழம் விழுந்துச்சு. அந்த அணில் மரத்து மேல இருந்து ரெண்டு மாம்பழத்தை போட்டுச்சு. அணில் கடிச்ச மாம்பழம் அவ்வளோ சுவையா இருக்கும். தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் இந்த மர நிழல்ல ஜில்லுன்னு காத்துல தூங்கிட்டு போலான்னு தூங்குனாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சுச்சு. கதை கேட்டீங்கல்ல, இப்ப நீங்களும் போய் தூங்குங்க குட்டீஸ். ஷாலோகா நாளைக்கு வேற ஒரு கதையோட வரேன்.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகான

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அழகு தெய்வம்.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.